நேயர்களுக்கு அழகான காலையில் அகம் நிறைந்த மகிழ்வுடன் வணக்கம். அகாஷ்வணி காரைக்கால் இன்று சக ஆண்டு 1948 ஸ்ரவண மாதம் 9ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 31ஆம் நாள் வெள்ளிக்கிழமை நேரம் 5:56 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய காலை ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

இனிதாய் உழைக்கும் இணைய வன்பலையோடு எழுந்து சிறக்கும் இப்பொழுது போல் எப்பொழுதும் விளங்க நேயர்கள் கேட்கவிருப்பது குரலோசை. அதிகாரம் 5, குறள் எண் 47. இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. இல்வாழ்க்கை என்ற அதிகாரத்தில் அமைந்த இக்குறட்பாவிற்கான பொருள் மு. வரதராசனார் அவர்களின் உரையிலிருந்து. அறத்தின் இயல்போடு இல்வாழ்க்கை வாழ்கின்றவன், வாழ முயல்கின்றவன், பலதிறத்தாரிலும் மேம்பட்டு விளங்குகின்றவன் ஆவான். இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. குரலோசை கேட்டீர்கள். இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்கள், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், கரைக்கால் சிவ வள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ். கரைக்கால் சிவ வள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், ராஜர் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசேட்டர் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர் இடம்பெறுவது உலக பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோயில்களில் இன்று நாச்சியார் கோயில் ஆகாச மாரியம்மன் கோவில் இன்று மாலை 5:30. நிகழ்ச்சி குறிப்புகள் அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குவோர் என் மீனாட்சி ஜவஹர் அவர்கள். மீனாட்சி அவர்கள் படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 கரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரியசர், கரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாமல் சித்தாஃபம்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் என் சொல்லும்போது வழங்குவோர் மயிலாடுதுறை முனைவர் மு. மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 6:55 கரைக்கல் கமர்ஷியல் டெடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஃபோட்டோ ஸ்டுடியோ கலரில் வழங்கும் பசுந்தரையர். பங்கேற்பவர் செல்வன் W. ஜோஷ்வா. 7:00 திரை இசை, 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 கரைக்கல் சிவ வள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸின் காலை காம்போ. 8:05 காந்தி அஞ்சலி, 8:15 தொல்லி வரும்பாட்டு, 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ். மயிலாடுதுறை ஏஆர்சி காமஜி ஜுவல்ஸின் துள்ளி வரும் பாட்டு. இன்று காலை 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட். முதலில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நல்லமாய் வாழ். கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு ஏற்படும் சர்க்கரை நோய் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் மயிலாடுதுறை சர்க்கரை நோய் சிகிச்சை மருத்துவர் பேராசிரியர் கே. சரிதா நாராயணன் அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவார் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தி. 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட். 10:05 சிந்தனை அரங்கம், முயற்சி முழுமையாக என்ற தலைப்பில் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11:00 வணக்கம் தோழி மகளிர் நேயர்கள் பங்குபெறும் தொலைபேசி நிகழ்ச்சி. 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை நேயர்கள் கடிதங்கள் வழியே விரும்பி கேட்ட திரைப்பட பாடல்களிடம் ஒரு நிகழ்ச்சி. 12:50 ஜெயங்கொண்டம் ராமன் நகை மாளிகை வழங்கும் பசுந்தரையர். பங்குபெறும் செல்வன் W. ஜோஷ்வா. 12:55 பன்னிசை பொருட்பற்றி என தொடங்கும் தர்மபுரம் பி. சுவாமிநாதன் அவர்களின் பாடல் கேட்கலாம். 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்களின் தேன்மொழி பரவசப்படுத்துபவர்கள் பவனி வரும். 1:55 மெல்லிசை, 2:05 லஞ்ச் பிரேக்கில் உழவை போற்றுவோம். நன்னீர் மீன் உற்பத்தியை மேம்படுத்தும் நவீன தொழில்நுட்பங்கள் சிக்கல் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்பத்துறை வல்லுநர் ஹீனோ பெர்னாண்டோ அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 3:00 மயிலாடுதுறை ஏஆர்சி காமஜ் ஜுவல்ஸ் வழங்கும் LSC. 3:30 கரைக்கால் சிவா வெளிலா ஜுவல்ஸின் LSC. 4:00 ஊரும் உறவும் திருவாரூர் மாவட்டம் சங்கமங்கலம் கடகம் கிராமத்திலிருந்து நேயர்களிடையே நேரலையாக மலரும். 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸின் ஊரும் உறவும். இன்று மாலை 5:00 திரை இசை, 6:00 பன்னிசை மருந்தவை என தொடங்கும் TR. நாராயண ஊதுவார் அவர்களின் பாடல் கேட்கலாம். 6:20 நாச்சியார்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமா ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லமது வழங்குவோர் மயிலாடுதுறை முனைவர் மு. மீனாட்சி ஜபகர் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நல்லமாய் வாழ். சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்து விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் சிறுநீரக சிகிச்சை மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஜி. நித்யா அவர்கள். 6:45 திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்களின் இசை தூரிகை. இன்றிரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உறவு வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 கரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்டின் உழவரங்கம் கால்நடைகளுக்கான மூலிகை மருத்துவம். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் பாரம்பரிய இன கால்நடை ஆராய்ச்சியில் டாக்டர் பப்ளு அறிவழகன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 காற்றில் வரும் காணும், 8:15 நாடாளுமன்றத்தில் நின்று, 8:30 வானொலி நாடக விழா 2026 இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நாடகம் எழுதியவர் SL நானு, அமைப்பு K. பவானி, M. ரமேஷ், படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: 6 மணி 10 நிமிடம் ஆகாஷ்வாணி. இணைத்தானும் நல்லவை கேட்க நாநலம் பேணுவோம் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் என் மீனாட்சி அவர்கள்.
1: தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை, பயனில பல்லார் முன் சொல்லல், சொல்ல வல்லாயோ கிளியே சொல்ல நீ வல்லாயோ, இவை அனைத்துமே மூத்தோர் வாக்கு. எப்படி சொல்ல வேண்டும், யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுப்பவை சொற்கள்தான். சொல் என்பது வார்த்தை, அதிலும் அர்த்தம் செறிந்த வார்த்தையாகும். மனித நாகரிகத்தின் வளர்ச்சி சொல். ஆதி காலத்தில் ஒலியின் மூலமாகவும் சைகைகளின் மூலமாகவும் தனது கருத்துக்களை தெரிவித்த கற்கால மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி எழுத்து, சொல், சொற்றொடர் என்று அபரிமிதமான வளர்ச்சியடைந்தான். அறிவு விருத்திக்கும் எண்ண வெளிப்பாட்டி

0: ஒற்றுமைக்கும் உறவுகளின் ஒருமைப்பாட்டிற்கும் மொழிக்கு அடிப்படையாக விளங்கும் சொல்லே உதவுகின்றது. ஊக்கப்படுத்த முடியாவிட்டாலும் உற்சாகம் இழக்க வைக்கும் சொற்களை தவிர்த்தல் எல்லோருக்கும் நல்லது. எண்களை கொண்டு பணத்தை எண்ணுகின்றோம், எண்ணங்களுக்காக சொற்களை எண்ணி பேச வேண்டும். நாம் சிந்திக்கும் அளவுக்கு சொற்களோ வார்த்தைகளோ வடிவம் பெற்று பேச்சாக வெளிவருவது இல்லை. மனக்குகைக்குள் மனிதர் தொடமுடியாத ஏராளமான இரகசியங்கள் புதைந்து கிடக்கின்றன. வெளியில் கொட்ட முடியாதவற்றை நாம் மனதிற்குள் பேசி ஆறுதல் அடைகின்றோம். ரோஜா மலர் மிகவும் அழகானதுதான், ஆனால் அதில்தான் கையை குத்தும் முள்ளும் சேர்ந்த அமைப்பாக இருக்கின்றது. சொற்களும் அப்படித்தான், அவை அழகானவை, ஆனால் அளவு தெரியாமல் பயன்படுத்தப்படும் பொழுது ஆபத்தானவையாக உருமாறுகின்றன. சில சொற்கள் நம் வாழ்க்கை பாதையையே திசை மாற்றக்கூடிய வல்லமை வாய்ந்தவை. சோர்ந்து போய் விரக்தி மனப்பான்மையில் மனம் நொந்து புலம்புபவர்களிடம் கவலை வேண்டாம், உன்னால் முடியும், உன் நல்ல மனதுக்கு எல்லாமே நல்ல விதமாக நடக்கும் என்று சொல்லி பாருங்கள். சத்து மிகுந்த பானத்தை பருகினால் எப்படி சத்து கிடைக்குமோ அதுபோல அவர்கள் வாழ்வில் முன்னேற்றம் பெறுவதற்கான ஒரு உந்து சக்தி கிடைக்கும். சொல் என்னும் மந்திரம் ஆக்கவும் செய்யும், அழிக்கவும் செய்யும். தரமற்ற பண்டங்களுக்கு பொருட்சந்தையில் மதிப்பு கிடையாது, அதை யாரும் வாங்க துணிய மாட்டார்கள். அதுபோலவே மனிதர்களுக்கிடையே தரமற்ற வார்த்தைகளுக்கும் அவற்றை சொல்லும் தராதரம் தெரியாத மனிதர்களுக்குமான தரம் இறங்கி நிற்கும். எனவேதான் எந்த ஒரு கருத்தையும் பதிவு செய்யும் போது தரம் தாழ்ந்த சொற்களை புறந்தள்ளிவிட்டு பண்பட்ட சொற்களை கை கொள்ள வேண்டும். சொல்லிய சொல்லை திரும்ப பெற முடியாது. தீயினார் சுட்டபுன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு என்று சொல்லின் தன்மையை திருக்குறள் அழகாக சொல்லிக் கொடுக்கிறது. தீயினால் சுட்டதை புண் என்றும் சொல்லும் சொல்லினால் ஏற்படும் தாக்கத்தை வடு என்றும் அழகாக தரம்பிரிக்கிறார் ஐயன் வள்ளுவர். தீக்காயம் மூலமாக புண் ஏற்படும், ஆனால் குணமாகி மறைந்துவிடும். ஆனால் சொன்ன சொல்லினால் ஏற்பட்ட காயம் வடுவாக மாறி என்றும் மாறாமல் மறையாமல் இருக்கும். எனவே சொல் ஆட்சி திறனை நல்லாட்சி திறனாக வளர்த்து வாழ்க்கை வளம் பெற பாடுபடுவோம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் என் மீனாட்சி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: அகஸ்வணி கரைக்கால். பொழுது விடிந்தது, பொன்னழில் பூத்தது, தொழுதிடும் மனங்களில் தூய்மையாய் விளங்கிட இதழண்ட மலர்ந்த இனிமையாய் வருகிறது பக்தி மாலை. முதலாவதாக எல்லாரும் ஈஸ்வரி பாடிய பாடல்

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: வானவீதியில் தேனமுதாய் கானமழை பொழியும் கரைகள் பன்மலை நூறுப்பள்ளி மூன்றில் ஒழித்துக் கொண்டிருக்கும் பக்தி மாலையில் தொடர்ந்து சூட வரும் மாலை பீல் லீலா பாடியது.

0: இதுவரை நேயர்களின் செவி நுழைந்து சிந்தை கவர்ந்து முந்தை வினையகல மொழி இசைத்து மகிழ்ந்தது பக்தி மாலை. அகஷ்வாணி கரைகால் நேயர்கள் கேட்கவிருப்பது கரைகள் ஓய்ந்து இசை கவரிய சிற்கரைகள் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸின் உழவர்களுக்கு நிகழ்ச்சி மேம்பூர் ஓய்ந்து இசை கவரிய சிற்கரைகால்
1: ONGC மக்களுக்கான சக்தி தேசத்திற்கான வளம் ONGC
2: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
4: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: மேலும் நிகழ்ச்சி ஒரு கரைகள் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ்
5: அசம்பலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ். ஒரு கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூஸ் சேகர்ஸில் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் என அனைவருக்கும் கோடைக்காலத்தை குடுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிவிக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், ட்ரெண்டான சம்மர் கலெக்ஷன், ஸ்கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: அன்பர்ந்த உழவர் பெருமக்களே, இன்று பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 15 நாள் வெள்ளிக்கிழமை.
6: உழவர்களுக்கு
7: விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தவும் சூரிய ஆற்றலை விவசாயத்தில் பயன்படுத்த ஊக்குவிக்கும் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் PMKUSUM திட்டம் குறித்து சில குறிப்புகள். PMKUSUM இந்த திட்டத்தின் விரிவாக்கம் பிரதம மந்திரி கிசான் ஊர்ஜா சுரக்ஷா ஏவம் உத்தான் மகாபியான். இந்த திட்டம் 2019 ஆண்டு மார்ச் மாதத்தில் இந்திய மத்திய அரசு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தை புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் MNRE செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் நோக்கம் விவசாயிகளுக்கு குறைந்த செலவில் மின்சாரம் கிடைக்க செய்வதோடு புதுப்பிக்கத்தக்க சூரிய ஆற்றலை அதிகப்படுத்துவதாகும். குறைந்த செலவில் பாசன வசதியை வழங்குவதும் அவர்களின் வருமானத்தை உயர்த்தவும் இந்த திட்டம் பயன்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகள் தங்கள் நிலங்களில் சூரிய மின் நிலையங்களை அமைக்கலாம். மேலும் சோலார் பம்புகளை நிறுவி மின்சாரம் அல்லது டீசலை சார்ந்திருக்கும் தேவையை குறைக்கலாம். பிரதம மந்திரி கிசான் ஊர்ஜா சுரக்ஷா ஏவம் உத்தான் மகாபியான் திட்டத்தின் முக்கிய அம்சங்கள்: விவசாயிகளுக்கு சூரிய ஆற்றல் மூலம் இயங்கும் பாசன பம்புகள் வழங்கப்படுகின்றன. விவசாய நிலங்களில் பயன்படாமல் இருக்கும் சூரிய மின் நிலையங்களை அமைத்து கூடுதல் வருமானம் பெறலாம். உற்பத்தியாகும் அதிகப்படியான மின்சாரத்தை சேமித்து மின்வாரியத்திற்கு விற்பனை செய்து வருமானம் ஈட்டும் வாய்ப்பும் உள்ளது. மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து மானியம் வழங்குவதால் விவசாயிகளின் முதலீட்டு சுமையை குறைக்கிறது. இந்த திட்டத்தின் நன்மைகள்: மின்சார செலவு மற்றும் டீசல் செலவு குறைகிறது, சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது, தடையில்லா பாசன வசதி கிடைக்கிறது, விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கிறது, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாடும் அதிகரிக்கிறது. இந்த திட்டத்தை விவசாய பெருமக்கள், விவசாய குழுக்கள், கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் சில சந்தர்ப்பங்களில்

0: பஞ்சாயத்துக்கள் உள்ளிட்டோர் விண்ணப்பிக்கலாம். முக்கிய குறிப்பு, ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மாநிலம் நடைமுறை மற்றும் தகுதி விதிமுறைகள் மாறுபடலாம். இந்த திட்டத்தை விண்ணப்பிக்க தங்கள் மாநிலத்தின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முகமை அல்லது வேளாண்மை துறையை தொடர்பு கொண்டு விவரங்களை அறிந்து விண்ணப்பிக்கலாம். PMKUSUM பிரதம மந்திரி கிசான் ஊர்ஜா சுரக்ஷா ஏவம் உத்தான் மகாபியான் என்ற மத்திய அரசின் திட்டம் விவசாயிகளின் செலவை குறைத்து வருமானத்தை உயர்த்தி சூரிய ஆற்றலை ஊக்குவிக்கும் ஒரு முக்கியமான திட்டமாகும். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நமது விவசாயத்தை மேலும் நிலையானதாகவும் லாபகரமாகவும் மாற்றுவோம்.
1: கேட்டது உழவர்களுக்கு.
2: நேயர்கள், இதுவரை காரைக்கால் ஒய்என்ஜி சேகாவரி எஸ்எட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸின் உழவர்களுக்கு கட்டியர்கள் நிகழ்ச்சி வழங்கிற ஒய்என்ஜி சேகாவரி எஸ்எட் காரைக்கால்.
1: ஒய்என்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஒய்என்ஜிசி
2: மேலும் நிகழ்ச்சி வழங்கிற காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ்.
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
4: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
5: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
6: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது ஸ்ரீலிதம்பல் சித்தாபாபாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது நிகழ்ச்சி. விழுமூர் ஸ்ரீலிதம்பல் சித்தாபாமாவின் விடங்களூர் எண்ணெய்.
7: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
8: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
7: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
8: விடங்கலூர் எண்ணெய்.
2: என நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
9: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
10: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
11: ரசாயனம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
10: முதல் தரமான கரும்பிலிருந்து சாறு எடுக்கப்பட்டு சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
11: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
10: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
2: இணைந்த நிகழ்ச்சி விழுங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
12: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
13: பூமேக்ஸ், பெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ்
12: பூமேக்ஸ்.
14: இன்சொல் அமுது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
15: வணக்கம். ஒருவர் நமக்கு செய்த உதவியை என்றும் மறவாதிருப்பதே நன்றி உணர்வு. உதவியின் அளவு என்பது அதை பெற்றுக் கொண்டவரின் தன்மையையே சார்ந்திருக்கிறது. பல சமயங்களில் நாம் நமக்கு கிடைத்த அரிய விஷயங்களுக்கு நன்றி கூறுவதில்லை. இயற்கை நமக்கு அளித்திருக்கும் அளப்பரிய கொடைகளை எல்லாம் பயன்படுத்திக் கொண்டு கிஞ்சித்தும் நன்றி உணர்வற்று அந்த பூமிக்கே தீங்கிழைப்பது போல பிறரால் நல்ல நிலையை அடைந்தவர்கள் எளிதாக ஏற்றிவிட்ட ஏணியை மறந்து விடுகிறார்கள். எத்தகைய பாவத்திலிருந்தும் விடுபட வழியுண்டு. ஆனால் செய் நன்றி மறந்தவருக்கு அப்பாவத்திலிருந்து விடுபட வழியே இல்லை என்கிறார் வள்ளுவர். இடர்களை களைய, உறவுகள் பலப்பட, உடல்நலமும் உளநலமும் பெருக, நல்ல மகிழ்ச்சியான சூழலை அமைத்துக் கொள்ள நன்றி உணர்வு அவசியமாகிறது. என் தந்தை எனக்கு இந்த உலகத்தில் வாழும் வாழ்க்கையை மட்டுமே கொடுத்தார். ஆனால் என் ஆசிரியர் எனக்கு நல்வாழ்க்கையை வாழ கற்றுக் கொடுத்தார் என்று பெருமைப்படுத்திய அரிஸ்டாட்டிலின் மாணவர் அலெக்சாண்டர் அவருக்காக ஏதென்ஸ் நகரில் மார்பிள் சிலை ஒன்றை நிறுவினார். ஆசிரியர் மீது மட்டுமல்லாமல் தன்னுடனே பயணித்த தனது போர்க்குதிரையான புசிபாலஸின் நினைவாகவும் புசிபலா என்ற ஒரு நகரத்தையே நிர்மாணித்தார் அலெக்சாண்டர். பெரும்பாலும் மனிதர்கள் நம்மிடம் இல்லாதது பற்றியே குறைபட்டுக் கொள்கிறோம். ஆனால் இருப்பதை கொண்டு நிறைவடைவதே இல்லை. நமக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்பது மிக முக்கியமானது. தன்னலம் கருதாமல் உதவுபவர்களுக்கு எப்படி நன்றி செலுத்த வேண்டும்? தென்னை மரத்திற்கு நீர் வார்த்தவருக்கு தென்னை மரம்

0: தேங்காயை தந்து நன்றி சொல்வது போல அவருக்கு நாம் நற்பலன்கள் தர வேண்டும் என்கிறார் ஔவையார். உதவி செய்வதிலும் கூட ஆராய வேண்டும் என்கிறது வள்ளுவம். நன்றாற்றாருள்ளும் இடருண்டே அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. நாம் செய்யும் உதவி சரியான நபருக்கு சென்றடைவதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லையே கல்லின் மேல் விழுந்த மண்பாண்டம் போல செய்த உதவி சின்ன பின்னமாகிவிடும். முன்னர் உதவி செய்தவர் சூழ்நிலையால் பிறகு தீமை செய்ய நேர்ந்தாலும் சான்றோர் அதை பொருட்படுத்த மாட்டார்கள். ஆனால் நன்றி உணர்வற்றவர்களோ 700 நன்மைகள் பெற்றிருந்தாலும் ஒரே ஒரு தீமை அடைந்தால் அந்த ஒரு தீமையை மனதில் நினைத்து முன்னர் பெற்ற 700 நன்மைகளையும் தீமை என்றே கருதுவார்கள் என்கிறது நாளடியார். கம்பராமாயணமோ தாய், தந்தை, குரு, குழந்தை, பெண் ஆகியோரை வதைக்கும் கொடும் பாதகத்திற்கும் உண்டான பாவத்தை போக்கக்கூடிய வழியுண்டு. ஆனால் செய்நன்றி மரத்தலுக்கு அத்தகைய கழுவாய் இல்லை என்கிறது. கன்றுக்கு பால் விடாமல் பசுவின் பாலை தானே கறந்து அனுபவிப்பவன், பிறர் பொருளை திருடுபவன், இவர்களோடு செய்நன்றி மறந்தவனும் நரகம் புகுவான் எனவும் கம்பர் எச்சரிக்கிறார். எப்படி பார்த்தாலும் இம்மை மறுமைக்கு ஏற்ற துணையாய் இருக்கும் நன்றியே என்னாலும் மறவாமல் வாழ்வோமாக. நன்றி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ லலிதம்மாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கிய
2: இன்சொல் அமுது. வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
1: நிகழ்ச்சி விழுங்கூர் சலிதம்பல் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
4: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: விடங்கலூர் எண்ணெய்
1: இணைந்த நிகழ்ச்சி விழுங்கூர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
5: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
1: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியவர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
6: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
7: பூமேக்ஸ், பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்
8: பூமேக்ஸ். ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
9: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
10: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
1: கற்றோடு கலந்து கதோடு பேசும் கரைக்கல் பண்பலை 100.3. நேயர்கள் அனைவருக்கு இன்று 10 மணிக்கு இரவு மலரும், 11 மணிக்கு காற்றலை இல்லாலை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், இன்றிரவு 11:10 துயிலும் முன். இன்றைய விளம்பரதார் நிகழ்ச்சிகள். காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARS நடேசராஜ் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும். பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம். இன்று மாலை 5:15 சீர்காழி பதஞ்சோதியின் சிட்டுக்கு ஒரு பாட்டு. மலரும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இருப்பதையும் தரமான மருந்துகள் கிடைப்பதையும் மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா, ரோஹித் யாதவ் மற்றும் யஸ்வீர் சிங் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். இனி விரிவான செய்திகள். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மாநிலங்களவையில் இது தொடர்பான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இந்த மசோதா முக்கிய அம்சங்களை உள்ளடக்கியுள்ளதாக தெரிவித்தார். தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டுகள் வரை

0: சிறை தண்டனை, 10 கோடி ரூபாய் அபராதம் மற்றும் குற்றவாளிகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்வது போன்ற கடுமையான தண்டனைகளை வழங்க இது வகை செய்வதாக கூறினார். வழக்குகளை விரைந்து முடிக்க மாநில அரசுகள் சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் அமைப்பதை இச்சட்ட மசோதா கட்டாயமாக்குவதாக அவர் குறிப்பிட்டார். தேர்வு முறைகேடுகள் முக்கியமான பிரச்சினை என்று அவர் தெரிவித்தார். வினாத்தாள் முன்கூட்டியே வெளியாவதை தடுப்பதற்கும் கல்வி முறையில் சீர்திருத்தங்களை கொண்டுவரவும் அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளை அவர் பட்டியலிட்டார். அமைச்சரின் பதிலுரையின் போது எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் இந்த மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலம் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. மக்களவையில் ஏற்கனவே இந்த மசோதா நேற்று முன்தினம் நிறைவேற்றப்பட்டது. தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை மேலும் வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். நம்பகமான தேர்வு முறையை உருவாக்க அரசு தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் கூறியுள்ளார். கடந்த பல ஆண்டுகளாகவே வினாத்தாள் முறைகேடு பிரச்சினை நிலவுவதாகவும் இது மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு கல்வி மற்றும் தேர்வு முறைகளில் சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டியதன் அவசியத்தை அரசு உணர்ந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதன் அடிப்படையில் கடுமையான சட்ட விதிகளை கொண்ட மசோதாவை நாடாளுமன்றம் நிறைவேற்றியுள்ளதாகவும் இது மாணவர்களின் நலனை பாதுகாத்து வெளிப்படையான தேர்வு முறையை ஊக்குவிக்கும் என்றும் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். அறநிலையத்துறை சார்பில் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்த புள்ளிகள் அனைத்தும் இனி ஆன்லைன் முறையிலேயே மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: நிறைய கான்ட்ராக்ட்ஸ், பிரசாதம் ஸ்டால்ஸ் கொடுக்கறது, பூ பழங்கள் விற்பனை செய்யக்கூடிய கான்ட்ராக்ட்ஸா இருக்கட்டும், பார்க்கிங் கான்ட்ராக்ட்ஸா இருக்கட்டும், அனைவருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்ற முறையில நிறைய இந்த டெண்டர் கைட்லைன்ஸ்ல நம்ம மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். முதல்ல அனைத்து கோயில்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உறுதிமொழி படிவங்கள், டெண்டருக்கான அப்ளிகேஷன்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து ஒரே மாதிரியான படிவங்களை நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். இன்னொன்று, இந்து சமய அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து டெண்டர்களுமே இனிமேல் ஆன்லைன்ல வந்து நடக்க போகுது. ஆன்லைன்லயே டெண்டருக்கான அந்த ஒப்பந்த புள்ளி கோருதலும் நடக்கும், அதற்கான ஏலமும் ஆன்லைன்லயே நடக்கும். டெண்டர்கள் எடுக்கும் பொழுது லோயஸ்ட் வேல்யூ கொடுத்ததுக்கு பிறகு திரும்ப அவங்களுக்கு ஒரு நேரம் கொடுத்து அந்த வேல்யூவை வந்து மாத்திக்கலாம், திரும்பவும் ஒரு லோயஸ்ட் வேல்யூ வந்து பிக்ஸ் பண்றதுக்கான அந்த வாய்ப்பை நம்ம கொடுக்கறோம். இதன் மூலமாக மிக குறைந்த விலைக்கு நம்மளால வந்து கோயில்களுக்கு தேவையான பொருட்களை வந்து ப்ரொக்யூர்மெண்ட் பண்ண முடியும்.
0: தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இருப்பதையும் தரமான மருந்துகள் கிடைப்பதையும் மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மதுரை, கோபிச்செட்டிப்பாளையம், தேனி ஆகிய இடங்களில் அரசு மருத்துவமனைகளில் அலட்சியம் மற்றும் தவறான சிகிச்சைகள் குறித்த தகவல்கள் வெளியாகியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு மருத்துவமனைகளின் மேம்பாட்டிற்காக தாவேக்கு அரசு இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையையும் மேற்கொள்ளவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மாற்றம் என்று கூறிய ஆட்சிக்கு வந்த தாவேக்கு அரசு நிர்வாகம் தெரியாமல் திணறி வருவதாக அவர் கூறியுள்ளார். இனியாவது மக்களின் அடிப்படை தேவைகளையும் பிரச்சினைகளையும் அரசு கவனிக்க வேண்டும் என்றும் திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கான மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: வடலூர் சத்தியஞான சபையின் பெருவெளியில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கும் திட்டம் கைவிடப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாநில அரசு தெரிவித்துள்ளது. அங்குள்ள 70 ஏக்கர் பரப்பளவில் சர்வதேச மையம் அமைப்பது தொடர்பாக கடந்த 2023 பிறப்பிக்கப்பட்ட அரசாணைக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் நீதிபதிகள் திரு ஜெயச்சந்திரன், திரு சவுந்தர் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜோதி தரிசனத்திற்கு இடையூறு ஏற்படாத வகையில் மாற்று இடத்தில் நூலகம், யோகசாலை உள்ளிட்டவை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அறநிலைத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சத்திய ஞான சபை வசம் உள்ள 71 ஏக்கர் நிலத்தை சுற்றி சுவர் அமைக்கப்படும் என்றும் அரசு தரப்பில் கூறப்பட்டது. இதை ஏற்ற நீதிபதிகள் வழக்கு விசாரணையை 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். இந்நிலையில் இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ், பெருவள்ளியில் சர்வதேச மையம் அமைக்கும் திட்டம் கைவிடப்படுவதாக அரசு கூறியுள்ளதை வரவேற்பதாக தெரிவித்துள்ளார்.

0: வள்ளலாரின் நோக்கங்களுக்கு எதிராக முந்தைய திமுக அரசால் மேற்கொள்ளப்பட்ட இந்த திட்டம் கைவிடப்பட்டிருப்பது பாராட்டத்தக்கது என்று திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். அரசின் நலத்திட்டங்கள் கடைக்கோடி மக்களை சென்றடைவதில் செய்தியாளர்களின் பணி முக்கியமானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி கூறியுள்ளார். நாமக்கல்லில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான பயிலரங்கில் பேசிய அவர், செய்திகளை நம்பகத்தன்மையுடன் மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று கூறினார். நவீன தொழில்நுட்பங்களை செய்தியாளர்கள் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அத்துடன் செய்திகளை சரிபார்த்து துல்லியமாக மக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் திரு பழனிசாமி அறிவுறுத்தினார். தமிழகத்தில் நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி ஆகிய 5 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களின் சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். பாகிஸ்தானின் பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 18 பேர் உயிரிழந்தனர். அடல் புதுமை கண்டுபிடிப்பு இயக்கத்தின் கீழ் புதுமை கண்டுபிடிப்பாளர்களுடன் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று கலந்துரையாட உள்ளார். ராஜஸ்தானின் கோட்டாவில் அமைக்கப்படும் விமான நிலைய பணிகளின் முன்னேற்றம் குறித்து மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மற்றும் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு ஆய்வு செய்தனர். ஐநாவின் சர்வதேச தொழிலாளர் அமைப்பும் இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பும் இணைந்து புதுதில்லியில் ஏற்பாடு செய்துள்ள சர்வதேச தொழிலாளர் நலன் தொடர்பான உச்சிமாநாட்டில் மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று உரையாற்றுகிறார். மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்களின் கீழ் தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் ஷெட்யூல்டு வகுப்பைச் சேர்ந்த சுமார் 26 லட்சம் மாணவர்கள் பயனடைந்திருப்பதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் 2467 கோடி ரூபாய் மதிப்பில் நவீனமயமாக்கல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹல் கூறியுள்ளார். சென்னையில் இன்று நடைபெறவுள்ள காவல்துறையினருக்கான பதக்கங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு விஜய் கலந்து கொண்டு பதக்கங்களை வழங்கவுள்ளார். அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்றுநர்களுக்கு கலந்தாய்வு மூலம் பதவி உயர்வு மற்றும் இடமாறுதலுக்கான ஆணைகளை மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் சென்னையில் நேற்று வழங்கினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள உணவகத்தை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் திறந்து வைத்தார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள மீன் அங்காடி வளாகத்தில் வியாபாரிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள கடைகளுக்கான ஒதுக்கீட்டு ஆணைகளை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் வழங்கினார். விளையாட்டுச் செய்தி. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா, ரோஹித் யாதவ் மற்றும் யஷ்வீர் சிங் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். பலுதூக்குதலில் ஆடவர் 110 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் லவ்பிரீத் சிங் வெள்ளிப்பதக்கமும் மகளிர் வட்டியறிதலில் சீமா வெண்கலப் பதக்கமும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இருப்பதையும் தரமான மருந்துகள் கிடைப்பதையும் மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா, ரோஹித் யாதவ் மற்றும் யஷ்வீர் சிங் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: அகாஷ்வாணி காரைக்கால்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது கரைக்கல் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர் நிகழ்ச்சி வழங்குவர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: எங்கு வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், லீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால், கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
1: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி

0: கிச்சன் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரிய மிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன்ஹால் ரோட், கும்பகோணம்.
1: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசுந்தலை நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேப்போமா? ஒரு அழகான கிராமத்துல முத்து என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தானா. அவனுக்கு இயற்கைனா ரொம்ப பிடிக்குமா. ஒரு நாள் அவன் பள்ளிக்கு போறப்போ வழியில ஒரு சிறிய செடிய பார்த்தானா. அந்த செடிய சிலர் மிதிக்க போவதையும் கவனித்தானா. உடனே முத்து என்ன பண்ணானா, அந்த செடிய பாதுகாப்பான இடத்துல நட்டானா. தினமும் தண்ணீர் ஊற்றி கவனித்தானா. சில நாட்கள்ல அந்த செடி அழகான மரமா வளர்ந்து நின்னுச்சான். அந்த மரத்தோட நிழல்ல எல்லாரும் ஓய்வெடுக்க ஆரம்பிச்சாங்களாம். முத்து மகிழ்ச்சியுடன் நினைத்தானா, இயற்கையை காப்பாற்றினால் இயற்கை நம்மை காப்பாற்றும். இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நீதி என்னவென்றால், இயற்கையை நேசிப்பது நமது கடமை. வணக்கம் நேயர்களே. அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தலை நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
2: வணக்கம் தம்பி.
3: வணக்கம்.
2: உங்க பேர் என்ன?
3: என்ன
2: சொல்றீங்க?
3: தங்க முட்டை விடும் கோழி கதை.
2: எங்க சொல்லுங்க.
3: ஒரு உள்ள கோழி இருந்துச்சான், ஒருத்தவனுக்கு பசிச்சிச்சான். இந்த கோழிய வெட்ட வந்தானா, அந்த கோழி வாய் திறந்து சொல்லிச்சான், என்ன வெட்டாத நான் உங்களுக்கு தங்க முட்டை போடுறேன்ட்டு. அவனும் போய் தூங்கிட்டானா. காலைல எந்திரிக்க மாதிரி முட்டை கடைச்சிச்சான். இப்படியே அதை டெய்லியும் விட்டு காசாக்கி பணக்காரனா மாறினானா. ஒரு நாள் எண்ணம் ஒண்ணு தோணிச்சான். அது வயிற்ற வெட்டி பார்த்தா நிறைய முட்டை இருக்குன்னு பார்த்தானா, ஆனா ஒண்ணுமே இல்லையா. கடைசியில அழுதுட்டு வந்தான். பேராசை பெரும் நஷ்டம். அடுத்தது திருக்குறள் சொல்ல போறேன். டீ நாள் சுட்டக்கும் உள்ளாரும் ஆகாதே, நாவி நாள் சுட்டவடு, அகரம் உகர எழுத்தெல்லாம், ஆதிபகவன் உதத்தே உதட்டு, தட்ட கசுதர கற்பவை கற்றபின் நிக்க அதற்கு தவ. அடுத்தது பொது அறிவு சொல்ல போகிறேன். உலகில் உள்ள மிகப்பெரிய சிகரம் இமயமலையில் உள்ள எவரெஸ்ட். நம் நாட்டில் முதல் குடியரசு தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத்.
2: சரிங்க தம்பி, சுப்ரா கதை சொன்னீங்க, விடுக்கதையும் சொல்லிருக்கீங்க. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா தம்பி? படிச்சு பெரியவன பிறகு என்ன ஆகும்னு ஆசைப்படுறீங்க?
3: போலீஸ்.
2: சரிப்பா, நீ வருங்காலத்துல சிறந்த காவல்துறை அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்கள்.
3: நன்றி, வணக்கம்.
1: இதுவரை பசுந்தலை நிகழ்ச்சியில் மழை செல்வங்களின் மழை மொழியில் இணைந்தோம்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளி. நிகழ்ச்சி வழங்கியவர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
4: மேலும் நிகழ்ச்சி வழங்கியவர் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப், கும்பகோணம்.
0: ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன்ஹால் ரோட், கும்பகோணம்.
6: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
7: வாவ்,
6: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
8: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: இது காற்றில் தமிழ்ந்த காதில் மொழியாகும் கரைக்கல் பண்பலை 100.3. நேரம் 7 மணி. இனி கேட்கலாம் தித்திக்க மொழி பேசி திவிட்டாமல் சுவை கூட்டும் திரை இசை. திரை இசையில் முதலாக ஒழிக்கிறது மின்சார கனவு படத்தில் இருந்த பாடல்.

தேன் துளியாய் வான்வெளியில் கலந்து ஊன் கிளைக்க உள்ளத்தில் மகிழ்வுதர செவிக்குள் செந்தமிழாய் ஒழித்துக் கொண்டிருக்கும் திரைசையில் அடுத்து வருகிறது ஜீன்ஸ் படத்திலிருந்து பாடல்.

0: தித்திக்க மொழி பேசி தமிழ் சுவைதந்த திரை இசை நிறைவு பெற்றது. தொடரும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பழங்குடியினரின் நலன்களை பாதுகாக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழலால் ஏற்படும் சவால்களை சமாளிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். துறைமுக விரிவாக்க திட்டங்களின் மூலம் சரக்கு கையாளும் திறனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களின் சில இடங்களில் இன்னும் மிக கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 16 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிகிதா ஷெராவத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பழங்குடியினரின் நலன்களை பாதுகாக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சத்தீஸ்கரில் பஸ்தர் பகுதியைச் சேர்ந்த பழங்குடியின பிரதிநிதிகள் குடியரசுத் தலைவரை புதுதில்லியில் நேற்று சந்தித்தனர். பழங்குடியினரின் கலாச்சாரத்தை பாதுகாக்க பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் அப்போது கூறினார். அரசின் முயற்சிகளாலும் மக்களின் பங்கேற்பாலும் பஸ்தர் பகுதி வளர்ச்சிப் பாதையை நோக்கி முன்னேறி வருவதாக அவர் தெரிவித்தார். வன்முறை சூழலில் இருந்து இப்பகுதிகள் மாறி கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளை நோக்கி முன்னேறுவதாக அவர் குறிப்பிட்டார். பஸ்தர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாலைகள், மின்சாரம்

0: குடிநீர் வசதிகள் உள்ளிட்டவை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பழங்குடியின மக்கள் தங்கள் கலாச்சார அடையாளத்தை பாதுகாப்பதோடு நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டார். இந்த கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, சத்தீஸ்கட் முதலமைச்சர் திரு விஷ்ணுதியோ சாய் ஆகியோரும் பங்கேற்றனர். மேற்காசியாவில் நிலவும் சூழலால் ஏற்படும் சவால்களை சமாளிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மேற்காசிய நிலவரம் தொடர்பாக விவாதிக்க பிரதமர் தலைமையில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. மக்களின் நலன்களை பாதுகாக்க ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் அவசியம் என்று பிரதமர் இக்கூட்டத்தில் பேசும்போது கூறினார். கடல்சார் பணியாளர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு தேவையான உதவிகளை வழங்க அவர் உத்தரவிட்டார். உரங்களின் தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். சம்பந்தப்பட்ட நாடுகளில் வசிக்கும் இந்தியர்களின் நலன்களை பாதுகாக்க மேலும் தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்த முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். பெட்ரோலிய பொருட்களின் தடையற்ற விநியோகம் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இக்கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா, திருமதி நிர்மலா சீதாராமன், திரு ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். துறைமுக விரிவாக்க திட்டங்களின் மூலம் சரக்கு கையாளும் திறனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். கடல்சார் திட்டங்கள் தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற அவர், துறைமுகங்களின் திறன்களை மேம்படுத்த தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அரசின் முயற்சிகள் மூலம் 2030 மேலும் 700 மில்லியன் டன் சரக்கு போக்குவரத்து மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தின் மூலம் சரக்கு போக்குவரத்து தற்போது 200 மில்லியன் டன்னாக உள்ளது என்றும் இதனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உலகளாவிய சிக்கல்களை கருத்தில் கொண்டு கடல்சார் செயல்பாட்டை மேலும் வலுப்படுத்த அரசு முடிவு செய்துள்ளதாக திரு சர்பானந்த சோனோவால் கூறினார். நாட்டில் மின்சார வாகன போக்குவரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், 2019 மொத்த வாகனங்களில் 0.17% மட்டுமே மின்சார வாகனங்களாக இருந்தன என்று அவர் கூறினார். தற்போது அது 8.26% அதிகரித்துள்ளது என்று குறிப்பிட்டார். தற்போதைய நிலவரப்படி நாடு முழுவதும் 1,23,00,000 மின்சார வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் சுமார் 53,000 சார்ஜிங் நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கான மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தொலைத்தொடர்பு கட்டமைப்பை மேம்படுத்த அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். குவாலியரில் தொலைத்தொடர்பு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர், குவாலியர் நகரம் பல்வேறு துறைகளில் வேகமாக முன்னேறி வருவதாக கூறினார். தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்கள் மத்திய பிரதேசத்தில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். புதிய திட்டங்களின் மூலம் தொலைத்தொடர்பு சாதனங்கள் உற்பத்தியில் குவாலியர் நகரம் முக்கிய பங்காற்றும் என்று அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தின் காஞ்சிபுரத்தில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் மைபாரத் சார்பில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் போட்டிகள் நடைபெற்றன. இதில் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: காஞ்சிபுரம் மாவட்டம் தனியார் கல்லூரியில்
3: இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் மை பாரத் அமைப்பும் இணைந்து ட்ரக் ஃப்ரீ யூத் ஃபார் விக்சித் பாரத் என்ற தேசிய இயக்கத்தின் ஒரு பகுதியாக மாவட்ட அளவிலான கலை மற்றும் இலக்கிய போட்டிகள் கல்லூரி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றன. நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு கல்லூரி மாணவ மாணவியர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். போதைப் பொருளின் தீமைகள், இளைஞர்களின் சமூக பொறுப்பு மற்றும் போதை இல்லா இந்தியா என்ற கருத்துக்களை மையமாக கொண்டு மாணவர்கள் தங்களது திறமைகளை
0: இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி பெரிதும் பயனுள்ளதாக அமைந்ததாக மாணவர்

0: மாணவர்கள் தெரிவித்தனர்.
1: பேர் வந்து எஸ் ரித்திகா. எங்க காலேஜ்ல வந்து மை பாரத் இயக்கத்துல இருந்து போதை விழிப்புணர்வை பத்தி ஸ்பீச் கண்டக்ட் பண்ணிருந்தாங்க. அதை நான் பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தேன். ஒரு நல்ல இனிஷியேட்டிவா பார்க்கப்படுது. இது போதை விழிப்புணர்வை பத்தி நாங்க எல்லாருமே வந்து நல்லா பேசியிருந்தோம். இதுக்கு வழிவகுத்த என்னோட காலேஜ்க்கும் மை பாரத் இயக்கத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.
2: என்னுடைய நேம் கிஷோர். இங்க வந்து இப்ப மை பாரத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னாக்கா, ட்ரக் ஃப்ரீ யூத் இளைஞர்களோட திறமையும், அதுக்கப்புறமா வந்து இளைஞர்களுக்கு வந்து நம்ம ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்றோம். இதுல நிறைய ஈவெண்ட் நடந்துச்சு. இதுக்காக வந்து நான் மை பாரத்துக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.
0: குஜராத் மற்றும் மகாராஷ்டிர மாநிலங்களின் சில இடங்களில் இன்றும் மிக கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார், கோவா, தெலங்கானா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. குஜராத்தின் 13 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாளை வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து கூடுதல் தலைமைச் செயலாளர் தலைமையில் காந்தி நகரில் உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மகாராஷ்டிராவின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து மழை நீடித்து வருகிறது. மும்பை உள்ளிட்ட பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒடிஷா மாநிலத்திலும் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த மழையால் 20 மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 7 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கேரளாவின் 5 மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் சாலைகள் சேதமடைந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பாகிஸ்தான் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. கடந்த சில நாட்களில் பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. போராட்டம் தொடங்கியதிலிருந்து இதுவரை 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். 16 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் நிகிதா ஷெராவத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அசர்பைஜானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 57 கிலோ இடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இதில் அமெரிக்காவின் எப்னேசா எலிசன் தங்கப்பதக்கம் வென்றார். மகாநதி நீர்ப்பகிர்வு தொடர்பாக சத்தீஸ்கர் மற்றும் ஒடிசா மாநிலங்களுக்கு இடையே புதுதில்லியில் நேற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தலைமையில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இரு மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியினரின் நலன்களை பாதுகாக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழலால் ஏற்படும் சவால்களை சமாளிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். துறைமுக விரிவாக்க திட்டங்களின் மூலம் சரக்கு கையாளும் திறனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களின் சில இடங்களில் இன்று மிக கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 16 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிகிதா ஷெராவத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
3: கரகில் பண்பலை 100 பள்ளி 3 ஆச்சார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நேரம் 7:25.
4: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
5: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
4: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், ஆச்சார் கோயில்.
6: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
7: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
6: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
8: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். ஊராசன்ஸ் நாகப்பட்டினம்.
9: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் July 17 to August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
10: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
11: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
12: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கேடைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
13: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் July 1 to August 17 அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.

0: நாகப்பட்டினம்.
1: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: நேயர்கள் கேட்கவிருப்பது சைபால் வழங்கும் தகவல் நேரம். நிகழ்ச்சி வழங்குவோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
5: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
6: சைபால்.
4: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் கார் எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
7: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
8: காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
4: இணைஷே இணைந்து வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
9: உங்கள் கடை காரைக்கால்
10: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
11: ஒரு மாணவனை பார்த்தேன், என்ன தம்பி படிப்புலாம் எப்படி இருக்குது அப்படின்னு விசாரித்தேன். அவன் ரொம்ப அழுத்துக்கிட்டான். நான் நல்லா தான் சார் படிக்கிறேன், இருந்தாலும் புத்தியில் சரியாக ஏறமாட்டேங்குது சார் அப்படின்னா, சரி இவனை நம்ம ரகம்தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிக்கிட்டோம். கல்வி கற்கக்கூடிய ஒரு மாணவன் சம்பந்தப்படுற புத்திகள் பல வகை. அதை பற்றி ஒரு பெரியவர் விளக்கி இருக்கிறார். மிருத்து புத்தின்னு ஒன்று இருக்குது தான். மிருத்துன்னா மண், மண்ணால் வந்து செவறு கட்டுறோம்ல, மண் சுவரில் வந்து ஆணி அடிக்கிறதும் சுலபம், அதை பிடுங்கி எடுக்கிறதும் சுலபம். அது மாதிரி சில பேர் குரு சொல்லி கொடுக்குறத சுலபமாக கேட்டு தெரிஞ்சு வச்சுக்குவாங்க, கொஞ்ச நேரத்தில் சுலபமாக மறந்தும் போயிடுவாங்க. இது மிருத்து புத்தின்னு பேர், மண் புத்தி. தாறு புத்தின்னு ஒன்று உண்டான். தாறுன்னா மரம், அதில் பச்சை மரத்தில் வந்து ஆணி அடிக்கிறது சுலபம், ஆனால் அது எடுக்கிறது கஷ்டம். அது மாதிரி ஆசிரியர்கிட்டேருந்து கேட்டதை கவனமாக மனசில் பதிய வச்சுக்கிட்டு அதை மறக்காமல் இருக்கிறது தாறு புத்தி. பட்டை மரமாக இருந்தால் அதில் ஆணி அடிக்கிறதும் கஷ்டம், அடிக்கிற ஆணியும் சீக்கிரம் நழுவிடும். அது மாதிரி கேட்குற விஷயம் மனசில் பதியறதும் கஷ்டம், அப்படியே பதிஞ்சாலும் அது நீடிச்சிருக்கிறதும் கஷ்டம், கொஞ்ச காலத்தில் மறந்துடும். இன்னொரு வகை புத்தி ஒன்று உண்டு, அதுக்கு பேர் சிலா புத்தின்னு பேர். சிலான்னா கல். ஒரு கருங்கல்லில் நாலு தொலையை போட்டு ஒரு தொலையில் வந்து உளிய வச்சு அடித்தா மற்ற தொலை வழியாகவும் பிளந்து கல் ரெண்டாயிடும். அது மாதிரி சந்தியான இடங்களில் குறிப்பாக ஒரு பொருளை சொன்னால் அதை வச்சுக்கிட்டு மற்றதையும் தெரிஞ்சுக்கிறது, அது சிலா புத்தின்னு பேர். வேணு புத்தின்னா என்ன தெரியுமா? வேணுன்னா மூங்கில். மூங்கில் கணுவில் ஒரு பக்கம் உளிய வச்சு அடித்தா ரெண்டு பக்கமும் பிளந்துடும். அது மாதிரி ஒரு செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறப்பவே அதோட முன்பின் தொடர்களையும் தெரிஞ்சுக்கணும், அது வேணு புத்தி. தைல புத்தின்னு ஒன்று உண்டு. தைலம்ங்கிறது எண்ணெய். தண்ணியில் ஒரு துளி எண்ணெயை விட்டால் அது தண்ணி பூரா பரவுது, பரவி போடுதுல்ல, அது இப்படி பரவுறது மாதிரி ஆசிரியர் சுருக்கமாக ஒரு கருத்தை சொன்னால் அதை வச்சுக்கிட்டு பூரா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும், அது தைல புத்தி. கற்பூர புத்தின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கோம். அது எப்படின்னா, கற்பூரம் வந்து தீ பட்ட உடனே பிடிச்சிக்கும், ஆசிரியர் சொன்ன உடனே நுண்ணறிவோடு பாடங்களை புரிஞ்சுக்கிறது இந்த வகை புத்தி. கறி புத்தின்னு ஒன்று. அது எப்படின்னா, கறியில் நெருப்பை வச்சு விசிறிய பிறகு அதுக்கப்புறம் அது கறி நெருப்பாகும். அது மாதிரி காலம்பரை சாயந்தர வேலைகளில் ஆசிரியர் வந்து பாடம் சொல்லி கொடுப்பார், அதை கொண்டு புரிஞ்சுக்கிறது இந்த வகை. கதளித்தண்டு புத்தின்னு ஒன்று சொல்லுவாங்க. கதளிங்கிறது வாழை மரம். வாழைத்தண்டில் தீ வைக்கிறது எவ்வளவு சிரமமோ அவ்வளவு சிரமத்தோடு கல்வி கற்கிறது கதளித்தண்டு புத்தி. இதை தவிர இன்னும் சில வகையான மாணவர்களை கூட அடையாளம் காட்டுறாங்க. ஆசிரியர் சொன்னதில் நல்லது மட்டும் எடுத்துக்கிறவன் அண்ணம், ஆசிரியர் கிடைச்ச இடத்துல பாடத்தை கேட்டுக்கிட்டு பிறகு தனியாக உட்காந்து சிந்திக்கிறவன் பசு. பசுமாடு அப்படி தானே, புல் கண்ட இடத்துல மேயும், அதுக்கப்புறம் நிதானமாக அசை போட்டுக்கும். ஆசிரியர் சொன்னதை தவிர வேறு எதையும் சொல்ல முடியாதவன் கிளி. பல இடங்களில் பாடங்கள் கேட்டு கடைசியில் ஒன்றும் புரியாமல் போகிறவன் ஆடு. ஆடு வந்து ஒரு செடியில் வயிறார மேயாது, ஒரே செடியில் இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு எருமைன்னு பேர். எருமை வந்து எப்படின்னா, குளத்து நீரை கலக்கி தான் குடிக்கும். அது மாதிரி ஆசிரியர் வந்து மனசை நோக செய்து பயில்கிற மாணவர்கள்லாம் இந்த ரகம். இவ்வளவுலாம் இருந்தாலும் இந்த காலத்து மாணவர்கள்லாம் ஒரு தனி ரகம்.

0: ஒரு ஆசிரியர் வகுப்பில் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார். இலக்கண வகுப்பு, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், பாஸ்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸு, ஃப்யூச்சர் டென்ஸ், இதை பற்றிலாம் பாடம் நடத்துகிறார். எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இப்போ நான் ஒரு வாக்கியம் சொல்லுவேன், அது என்ன காலம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும்னார் ஆசிரியர். சரின்னாங்க மாணவர்கள்லாம். நான் நாளைக்கும் பாடம் நடத்தப் போகிறேன், இது என்ன காலம் அப்படின்னு கேட்டார் ஆசிரியர். அதாவது நான் நாளைக்கும் பாடம் நடத்தப் போகிறேன், இந்த வாக்கியம் வந்து என்ன காலம்னு கேட்டார். ஒரு பையன் மெதுவாக எழுந்திரிச்சு சொன்னான், இது எங்கே போதாத காலம் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காந்துட்டானான்.
1: நேயர்கள், இதுவரை சைபால் வழங்கிய தகவல் நேரம் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், நிகழ்ச்சி நமது நிலைய ஒளி களஞ்சியத்திலிருந்து. நிகழ்ச்சி வழங்கியவர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: இணைந்த நிகழ்ச்சி வழங்கியோர் காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
5: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
6: காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
1: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
7: உங்கள் கடை காரைக்கால்.
8: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
9: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
10: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
11: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: கோடையிலே குளிர் தருவாய், ஓடையிலே சுவை நீராய், பாட்டினிலே தமிழ் ஒளியாய், பசியினிலே நல் உணவாய், வீட்டினிலே ஒளி விளக்காய், வீதியினில் வழித்துணையாய், பேச்சினிலே மொழித்திறனாய், மூச்சினிலே தூய காற்றாய், வியர்வைக்கு தென்றலாய், வெற்றிக்கு வேறாய், நாளும் நம் நலம் காக்க காற்றில் தவழ்ந்து காதில் உறவாடும் காரைக்கால் பண்பலை 100.3.

0: மருத பண்பாடு மகிழ்வான காலையில் மனதோடு உறவாட உங்களோடு இணையும் நான் இரா சுந்தர பாண்டியன். சிந்தனை துளி ஆறுகளையும் குளங்களையும் தூய்மையாக்குவோம், அடுத்த தலைமுறைக்கு தாகம் தீர்ப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் சிவ வள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸின் காலை காம்போ. இணையின் அனைத்தையும் வழங்கும் சிவ வள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ் காரைக்கால்.
1: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவ வள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
2: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
3: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க.

0: உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் July 17 to August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஒரு கடங்க, இது நம்ம கடங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
3: நினைவினில் எப்போதும் நேர்மை குடியிருந்தால் வாழ்வினில் எப்போதும் வசந்தம் ஒளி வீசும் என வண்ணத்திலுடன் எழு வனங்களுக்குள் மகிழ்ச்சியை ஏற்படுத்த மலர்கிறது இந்த காலை

வளாகத்தில் சித்த மருத்துவக் கல்லூரி, யுனானி மருத்துவக் கல்லூரி, திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் சித்த மருத்துவக் கல்லூரி, மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி மற்றும் கன்னியாகுமரி கோட்டாரில் ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரி உள்ளன. இதை தவிர 29 தனியார் கல்லூரிகளும் இருக்கின்றன. இந்நிலையில் சித்தா, ஆயுர்வேதம், யுனானி, ஹோமியோபதி பட்டப்படிப்புகளுக்கு நிகழாண்டு மாணவர் சேர்க்கை நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் நடைபெறும். இந்த 4 படிப்புகளுக்கும் அரசு பள்ளித் தேர்வு மாணவர்களுக்கு 7.5% உள் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. இதுவரை 6,000 மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளனர். இதை தவிர சென்னை அரும்பாக்கம் அறிஞரண்ணா அரசு இந்திய மருத்துவமனை வளாகம் மற்றும் செங்கல்பட்டில் அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரிகள் உள்ளன. 17 தனியார் யோகா கல்லூரிகளும் உள்ளன. இளநிலை யோகா மற்றும் இயற்கை மருத்துவ பட்டப்படிப்புக்கு www.tnayushselection.org என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். +2 மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெறும் பாரம்பரிய மருத்துவ படிப்புகள் அனைத்திற்கும் இணையவழியில் விண்ணப்பது இன்று 31 மாலை 5 நிறைவடைகிறது. இணையவழியில் விண்ணப்பித்த பிறகு அந்த விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து கோரப்பட்டுள்ள அனைத்து சான்றிதழ்களின் சுய சான்றப்பம் பெற்ற நகல்களையும் இணைத்து செயலாளர், தேர்வுக்குழு, இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதித்துறை இயக்குநர் அலுவலகம், அறிஞர் அண்ணா அரசு இந்திய மருத்துவமனை வளாகம், அரும்பாக்கம், சென்னை 6/1/6 என்ற முகவரிக்கு இன்று மாலை 5 சமர்ப்பித்தல் வேண்டும். எனவே திருவாரூர் மாவட்டத்தினை சேர்ந்த தகுதியுள்ள மாணவ மாணவர்கள் விண்ணப்பித்து பயன்பெறுமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.

சித்த ஆயுர்வேதம் யுனானி ஹோமியோபதி பட்டப்படிப்புகளுக்கு நிகழாண்டு மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள். திருவாரூர் மாவட்ட ஆட்சியிலிருந்து வந்துள்ள இதற்கான அறிவிப்பு, பாரம்பரிய மருத்துவ படிப்புகளுக்கு விண்ணப்பத்திற்கான கால அவகாசம் இன்று 31ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி துறையின் கீழ் அரும்பாக்கம் அறிஞர் அண்ணா அரசு இந்திய மருத்துவ

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: நகை வாங்க போறீங்களா? அப்ப பரிசும் சேர்த்து வாங்கலாம். ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்ல ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாத சிறப்பு குலுக்கல். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு வீட்டு உபயோக பொருட்கள் பரிசாக வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: நேயர்களே, கேட்கலாம் சேவை செய்திகள். வேதாரண்யம் செம்போடை அருள்மிகு ஸ்ரீ வெளிமாரியம்மன் ஆலயத்தில் இன்று ஆடி உற்சவம். சிக்கல் பொருள் வைத்தச்சேரி அருள்மிகு சொர்ணகாளியம்மன் திருக்கோயிலில் 8 மணிக்கு கும்ப பூஜை. நேயர்கள் இதுவரை சேவை செய்திகள் கேட்டீர்கள். இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை காரைக்கால் சிவ வள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸின் கால்நை காம்போ. பெற்றோர்களின் கவனத்திற்கு, 2027-28 கல்வியாண்டில் 6 வகுப்பில் சேர்வதற்காக நவோதயா வித்யாலய தெரிவுநிலை தேர்வு எழுத விண்ணப்பிக்க விரும்பும் தற்போது காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளியில் 5 வகுப்பில் பயிலும் காரைக்கால் மாவட்ட குடியிருப்பு வாசிகளான தகுதியுடைய மாணவ மாணவர்கள் நவோதயா வித்யாலய சமிதியின் www.navodaya.gov.in என்ற இணையதளத்தின் மூலம் விண்ணப்பங்களை இணையதளம் வழியாக பதிவேற்றம் செய்ய இன்று கடைசி நாள்.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசு சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் July 17 to August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஒரு கடங்க, இது நம்ம கடங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
1: தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலம் பராமரிக்கப்பட்டு வரும் வேதாரண்யம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் பிரதான நீர் உந்து குழாயில் பழுது ஏற்பட்டு குடிநீர் கசிவு ஏற்பட்டுள்ளது. அதை சரி செய்வதற்கு இன்றும் குடிநீர் நிறுத்தம் செய்வதால் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறும் உள்ளாட்சி அமைப்புகள் மாற்று ஏற்பாடு செய்து கொள்ளுமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொண்டுள்ளார். காரைக்கால் மாவட்ட ஆட்சியின் ஆணையப்படி ஆதார் குறைதீர்ப்பு சேவை தொடர்பான கூட்டம் இன்று காலை 10:30 முதல் மாலை 4 வரை ஆட்சியரிடத்தில் நடைபெறுகிறது. பொதுமக்கள் இம்முகாமில் கலந்து கொண்டு ஆதார் தொடர்பான குறைகள் மற்றும் சந்தேகங்களை தீர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்கள், தற்போது வரை விரலடகை பதிவு செய்யாதவர்கள் இன்றுக்குள் தங்களது நியாயவிலை கடைகளுக்கு சென்று விரலடகையின் பதிவு செய்திட வேண்டுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் மாவட்ட குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்களில் விரலடகை பதிவு செய்யாமல் வெளி மாவட்டங்கள் வசிப்பவர்கள் தற்போது வசிக்கும் பகுதிக்கு அருகில் உள்ள நியாய விலைக் கடைகளுக்கு சென்று தங்களது விரலடகனை இன்றுக்குள் பதிவு செய்து தங்களது உரிமையை உறுதி செய்ய வேண்டும் என்றும், மேலும் விரலடகை பதிவு செய்யாத இறந்த உறுப்பினர்கள் பெயர்களை இன்றுக்குள் வட்ட வழங்கல் அலுவலகத்தை அணுகி உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து நீக்கம் செய்திட வேண்டும் என்றும் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். இது கலகலப்பாய் இருக்கும் காலை காம்போ.

0: இதுவரை காற்றில் கலந்து காதிற்குள் பயணித்து கவிதை சுமந்து கருத்தினில் இசைந்து காவியமாய் நிறைந்து மகிழ்ந்து மகிழ்வித்தது கரைக்கல் சிவபள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸின் கலை காம்போ நிகழ்ச்சி வழங்கும் இந்த நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் சிவபள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ் காரைக்கால்.
1: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை உங்கள் சிவபள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
2: இந்த ஆடித்திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
3: சிவவள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.

0: வானவீதியில் தேனமுதாய் காலமழை பொழிந்து கொண்டிருக்கும் காரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவலரின் நேரம் 8 மணி
1: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல் 916 ஹால்மார்க்
2: அனைத்தையும்
1: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவலர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்
0: நேயர்கள் இனி கேட்கலாம் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் முதலில்
3: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.
4: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
5: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
6: நேயர்களுக்கு வணக்கம். நடுவு நிலைமையோடு நடந்துக்கிறது, ஒரு பயிற்சி நடந்துட்டு இருக்கு. அந்த பயிற்சியில வந்து ஒரு பயிற்சியாளர் ஒரு கேள்வி கேட்டாரு. என்ன கேள்வி கேட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கயிற்றின் மேல் நடக்கக்கூடிய ஒரு வித்தைக்காரர் பாத்திருக்கீங்க, அவருடைய வெற்றிக்கு காரணம் என்ன அப்படின்னு கேக்குறாரு. ஒருத்தர் சொன்னாரு, கவனம் தான் அவருடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னாரு. கவனமான அப்படின்னு கேக்குறேன், ஆமா அவர் ரொம்ப கவனமா நடந்தாதான் அதுல சக்சஸ் பண்ண முடியும்.

0: அதனால கவனம் தான் காரணம் அப்படின்னு சொன்னார். இன்னொருத்தர் சொன்னாரு, விழிப்புணர்வு காரணம், அவர் ரொம்ப கான்சியஸா இருக்காரு, விழிப்புணர்வோட இருக்காரு, அதனால அவர் வந்து அதுல சக்சஸ் பண்றாரு அப்படின்னு சொல்றாரு. மூணாவத்தர் சொன்னாரு, பயிற்சி தான் காரணம், திரும்ப திரும்ப அவர் பயிற்சி எடுத்ததால அந்த கயிறு மேல அவரால் நடக்க முடியுது அப்படின்னு சொன்னாரு. அதாவது அந்த பயிற்சியாளர் சொன்னாரு, இதுக்கு காரணம் வந்து நடுநிலைமை அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கைத்து மேல் நடக்கிற வித்தைக்காரர் வந்து இடது பக்கமோ வலது பக்கமோ சாஞ்சிட்டாருன்னா கீழே விழுந்துருவாரு. இப்படிதான் இரவு பகல், அன்பு வெறுப்பு, நட்பு பகை, இப்படி எந்த பக்கம் சாஞ்சாலும் கீழே விழுந்துருவோம். நடுநிலையோட இருக்கணும். இந்த பக்கம் வீட்டில் கூட பார்த்தோம் கேட்டீங்கன்னா, ஒய்ஃப் இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நடுநிலையோட இருந்தோம் அப்படின்னா ரெண்டு பேரையும் பேலன்ஸ் பண்ணலாம், இல்லாட்டி யாருமே பேலன்ஸ் பண்ணாம எந்த பக்கமா விழுந்துருவோம். ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, மேல அதிகாரிகள் இருப்பாங்க, நம்ம அந்த இடத்துல நடுநிலையோட நடந்துக்கணும். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க ஏது சொல்றாங்கன்னு கேட்டுக்கிட்டு உண்மையா என்னவோ அதுக்கு வந்து நம்ம சரியான ஒரு தீர்ப்பை சொல்றோம், ஒரு தீர்வை சொல்றோம் அப்படின்னா அது வந்து நடுநிலை தவறாத ஒரு மனிதரா நம்ம வாழ முடியும். இன்னைக்கு எவ்வளவு பேர் வந்து நடுநிலையோட இருக்காங்கன்னு யோசனை பாருங்க. சோ நமக்குள்ள எந்தெந்த விஷயத்துக்கு நான் வந்து அதர் சைடு நான் போய் நின்னேன், எதாவது விஷயத்துக்கு வந்து நான் வந்து இந்த பக்கம் போய் நின்ன அப்படின்னு யோசிச்சு பாருங்க. எதாவதுலாம் நான் நடுநிலையோட கரெக்டா நான் வந்து என்கிட்ட வந்ததுக்கு நான் தீர்வு சொல்லியிருக்கேன்னு யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு வந்து நடுநிலையோட செய்யக்கூடிய ஆட்கள் வந்து ரொம்ப குறைவாயிட்டே இருக்காங்க. நம்ம வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னா நம்ம என்னைக்குமே வந்து ஒரு காரியத்துடைய விஷயத்த கவனமா எடுத்து அதுல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அதை நடுநிலையோட நம்ம வந்து ஒரு தீர்வு சொன்னோம் அப்படின்னா என்னைக்குமே அவங்க மனசுக்குள்ள சொல்லுவாங்க, ரெண்டு பக்கத்துக்காரவங்களும் சொல்லுவாங்க, அவர் கரெக்டா சொன்னாருப்பா, அவர் சொன்னதுல எந்த தவறும் கிடையாது, அவர் உன் பக்கமும் இல்ல என் பக்கமும் இல்ல இருக்கிற நியாயத்தை சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல நம்ம வந்து ஒரு பர்சனாலிட்டியா நம்ம மாறணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு பக்கத்துல போய் யாரோ ஒருத்தவங்களுடைய வெறுப்புக்கோ இல்ல யாரோ ஒருத்தவங்களுடைய பகைக்கோ ஆளாகக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்கும் பொழுது நம்ம நடுநிலையோட இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய மரியாதை உயர்வு எல்லாத்துக்குமே அது காரணமா இருக்கும். ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா அதை பத்தி படிச்சீங்க இல்ல அதை பத்தி தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேட்டுக்குங்க, கொஞ்சம் டைம் எடுத்து அதை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்க. என்ன பண்ணா ரெண்டு பேரையுமே சக்சஸ் பண்ண வைக்கலாம். அப்ப ரெண்டு பேருக்குமே ஒரு வெற்றி அடையிற மாதிரி நம்மளால ஒரு தீர்வு கொடுக்க முடியும் அப்படின்னா அதுதான் நடுநிலையான ஒரு தீர்வு. அந்த பயிற்சியாளர் சொன்னாரு, நம்ம எப்பயுமே வந்து ஒரு இடத்துல ஒரு விஷயத்த பாக்குறோம் அப்படின்னா பிளைண்டா எதுவுமே அப்ளை பண்ணாதீங்க, கண்ணை மூடிட்டு இதுதான் நடந்திருக்கும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதை தாண்டின விஷயங்கள் அதுல நிறைய இருக்கும். அது என்னங்கறத நல்லா உள்நோக்கி பார்த்து அதுல இருக்கிற விஷயங்களை நீங்க தீர்வு கண்டீங்க அப்படின்னா மத்தவங்க மனசுல ரொம்ப ஈஸியா ஒரு நல்ல பர்சனாலிட்டியா வரலாம். நீங்க பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு சேலஞ்சே எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எது வந்து மெஜாரிட்டியா இருக்கோ அதுக்கு வந்து ரிசல்ட் சொல்றது, எது உண்மையா இருக்கோ அதுக்கு ரிசல்ட் சொல்லணும். மெஜாரிட்டி அப்படிங்கிறது வந்து நம்ம சேர்க்கிற கூட்டத்தை பொறுத்து, ஆனா உண்மைங்கிறது தனியானா கூட அது உண்மைதான். எது சரியோ அது பக்கம் நீங்க நில்லுங்க, எல்லாருமே உங்க பக்கம் நிப்பாங்க. வாழ்த்துக்கள், நன்றி.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
2: இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
3: உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. நேரம் 8:05. சிந்தனை துளி. நதிகள் நம் நரம்புகள், குளங்கள் நம் கண்கள், அவற்றை வற்றவிடாமல் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: காந்தி அஞ்சலி. மகாத்மா காந்தியின் சத்திய சோதனை சுயசரிதை தொடரிலிருந்து ஒரு பகுதி. இன்று இடம்பெறுவது அமிர்தசரஸ் காங்கிரஸ். வாசிப்பவர் கே. பரந்தாமன் அவர்கள்.
1: இராணுவ ஆட்சி காலத்தில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நூற்றுக்கணக்கான பஞ்சாபிகளை பாஞ்சால் அரசாங்கம் நீண்ட காலம் சிறையில் வைத்திருந்து விட முடியாது. இவர்களெல்லாம் பெயரளவிலேயே கோர்ட்டுகளாக இருந்த மன்றங்களில் அரைகுறையான சாட்சியங்களை கொண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டவர்கள். இப்பெரிய அநீதியை குறித்து எங்கே பார்த்தாலும் கண்டனங்கள் எழுந்ததால் அவர்களை மேற்கொண்டும் சிறையில் அடைத்து வைத்திருப்பது அசாத்தியம் என்று ஆகிவிட்டது.

விட்டது. காங்கிரஸ் மகாநாடு ஆரம்பமாவதற்கு முன்னாலேயே சிறையில் இருந்தவர்களில் பெரும்பாலோர் விடுதலை செய்யப்பட்டு விட்டனர். காங்கிரஸ் மகாநாடு நடந்து கொண்டிருந்த போதே லாலா ஹரிகிருஷ்ணா லாலுவும் மற்ற தலைவர்களும் விடுதலையாயினர். அலி சகோதரர்களும் சிறையில் இருந்து நேரே காங்கிரசுக்கு வந்தார்கள். மக்கள் அடைந்த ஆனந்தத்திற்கு எல்லையே இல்லை. பண்டித மோதிலால் நேரு தமக்கு ஏராளமான வருமானத்தை அளித்து வந்த வக்கீல் தொழிலை தியாகம் செய்துவிட்டு பாஞ்சாலத்தையே தமது தலைமை ஸ்தானமாக கொண்டு மகத்தான சேவை செய்திருந்தார். காங்கிரஸ் மகாநாட்டுக்கு அவரே தலைவர். காலஞ்சென்ற சுவாமி சிரத்தானந்தாஜி வரவேற்பு கமிட்டி தலைவராக இருந்தார். இச்சமயம் வரையில் காங்கிரசின் வருடாந்திர நடவடிக்கையில் நான் கொண்ட பங்கு தேசிய மொழியில் என் பிரசங்கத்தை செய்து ஹிந்தியை அனுசரிக்கும்படி வற்புறுத்தி வந்ததே ஆகும். அங்கே பிரசங்களில் வெளிநாடுகளில் இருக்கும் இந்தியர் குறைகள் குறித்தும் எடுத்து கூறி வந்தேன். இந்த ஆண்டு அதைவிட நான் அதிகமாக எதுவும் செய்ய வேண்டி இருக்கும் என்றும் நான் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் இதற்கு முன்னால் அநேக

பிரசங்கத்தை செய்து ஹிந்தியை அனுசரிக்கும்படி வற்புறுத்தி வந்ததே ஆகும். அங்கே பிரசங்களில் வெளிநாடுகளில் இருக்கும் இந்தியர் குறைகள் குறித்தும் எடுத்து கூறி வந்தேன். இந்த ஆண்டு அதைவிட நான் அதிகமாக எதுவும் செய்ய வேண்டி இருக்கும் என்றும் நான் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் இதற்கு முன்னால் அநேக சமயங்களில் நேர்ந்திருப்பதைப் போன்றே இச்சமயமும் பொறுப்பான வேலை எனக்கு வந்து சேர்ந்தது. புதிய அரசியல் சீர்திருத்தங்களை குறித்து மன்னரின் அறிவிப்பு அப்பொழுதுதான் வெளியாயிற்று. எனக்கு கூட அது முற்றும் திருப்தியளிப்பதாக இல்லை. மற்றவர்கள் ஒவ்வொருவருக்கும் அது திருப்தியை அளித்தது. அளிக்கப்பட்ட சீர்திருத்தங்கள் குறைபாடுடையவைகளாயினும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவையே என்று அச்சமயம் நான் எண்ணினேன். மன்னரின் அறிக்கையிலும் அதன் பாஷையிலும் லார்ட் சின்காவின் கைத்திறன் இருப்பதாக எனக்கு தோன்றியது. இது எனக்கு சிறிதளவு நம்பிக்கையை அளித்தது. ஆனால் காலஞ்சென்ற லோகமான்யர், தேசபந்து, சித்தரஞ்சன் தாஸ் போன்ற அனுபவமுள்ள தீரர்களோ அசீர்திருத்தங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவை அல்ல என்று தலையை அசைத்து விட்டார்கள். பண்டித மாலவியாஜி நடுநிலைமை வகித்தார். பண்டித மாலவியாஜி தமது சொந்த அறையிலேயே நான் தங்கும்படி செய்தார். ஹிந்து சர்வகலாசாலை அஸ்திவார விழா சமயம் அவருடைய எளிய வாழ்க்கையை குறித்து நான் கொஞ்சம் தெரிந்து கொண்டிருந்தேன். ஆனால் இச்சமயம் அவருடைய அறையிலேயே அவருடன் இருந்து வந்ததால் அவருடைய அன்றாட வாழ்க்கை முறையை மிக நுட்பமாக கவனிக்க என்னால் முடிந்தது. நான் கண்டவை எனக்கு ஆனந்தத்தையும் ஆச்சரியத்தையும் அளித்தன. ஏழைகள் எல்லோரும் தாராளமாக வந்து இருக்கக்கூடிய தர்மசத்திரம் போன்றே அவரது அறை காட்சியளித்தது. அந்த அறையில் ஓர் இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு போய்விட முடியாது. உள்ளே அவ்வளவு கூட்டம். எந்த நேரத்திலும் யாவரும் அவர் அறைக்குள் போகலாம். விரும்பும் வரையில் அவருடன் தாராளமாக பேசிக் கொண்டிருந்து விட்டு போகலாம். இந்த அறையின் ஒரு மூலையில் என்னுடைய சார்பாய் நாற்கட்டில் மிகவும் கம்பீரமாக கிடந்தது. ஆனால் மாலவியாஜியின் வாழ்க்கை முறையை இந்த அத்தியாயத்தில் நான் வர்ணித்து கொண்டு இருப்பதற்கில்லை. நான் கூற வந்த விஷயத்திற்கே நான் திரும்ப வேண்டும். இவ்வாறு தினமும் மாலவியாஜியுடன் நான் பழக முடிந்தது. ஒரு மூத்த சகோதரரை போன்று அவர் பலதரப்பட்ட கட்சியினர் கருத்துக்களையும் அன்போடு எனக்கு விளக்கி சொல்லி வந்தார். அரசியல் சீர்திருத்தத்தை பற்றிய தீர்மானத்தின் மீது மகாராட்டின் நடவடிக்கைகளில் நான் கலந்து கொண்டாக வேண்டிய தவிர்க்க முடியாதது என்பதை கண்டேன். பாஞ்சால அட்டுழியங்களை குறித்து காங்கிரசின் அறிக்கையை தயாரிக்கும் பொறுப்பில் நானும் பங்கு கொண்டிருந்ததால் அதன் சம்பந்தமாக இனிமேல் செய்ய வேண்டியவைகளையும் நான் கவனித்தே ஆக வேண்டும் என்பதை உணர்ந்தேன். அது சம்பந்தமாக அரசாங்கத்துடன் விவகாரம் நடத்தியாக வேண்டும். அதேபோல கிலாபத் பிரச்சனையும் இருந்தது. மேலும் ஸ்ரீ மாண்டேகு இந்தியாவின் லட்சியத்திற்கு துரோகம் செய்ய மாட்டார், துரோகம் செய்யப்படுவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார் என்றும் அச்சமயம் நான் நம்பியிருந்தேன். அலி சகோதரர்களும் மற்ற கைதிகளும் விடுதலை செய்யப்பட்டது நல்ல சகுனம் என்றும் எனக்கு தோன்றியது. இந்த நிலைமையில் அரசியல் சீர்திருத்தங்களை நிராகரிக்காமல் ஏற்றுக்கொள்ளும் தீர்மானத்தை செய்வது சரியான காரியம் என்று எண்ணினேன். ஆனால் தேசபந்து சித்தரஞ்சன் தாசோ அரசியல் சீர்திருத்தங்கள் போதுமானவை அல்ல, திருப்திகரமானவை அல்ல என்று அடியோடு நிராகரித்துவிட வேண்டியதே என்று கருத்தில் உறுதியுடன் இருந்தார். காலஞ்சென்ற லோகமான்யாரோ அநேகமாக நடுநிலைமையே வகித்தார். ஆனால் தேசபந்து அங்கீகரிக்கும் எந்த தீர்மானத்திற்கும் சாதகமாக தமது ஆதரவை அளித்து விடுவதென்று தீர்மானித்திருந்தார். இத்தகைய அனுபவமுள்ள நீண்டகாலம் சிறந்த தேச தொண்டாற்றி மக்களின் மதிப்பை பெற்றிருந்த தலைவர்களின் கருத்துக்கு மாறான கருத்தை நான் கொள்வது என்ற எண்ணமே என்னால் சகிக்க முடியாததாக இருந்தது. ஆனால் அதே சமயத்தில் என்னுடைய மனசாட்சியின் குரலும் எனக்கு தெளிவாக ஒலித்தது. காங்கிரஸில் இருந்து ஓடிப்போய்விடவே நான் முயன்றேன். காங்கிரஸில் இனி நடக்கவிருக்கும் நடவடிக்கைகளில் நான் கலந்து கொள்ளாதது இருந்து விடுவதே எல்லோருக்கும் நன்மையாக இருக்கும் என்று பண்டித மாலவியாஜியிடமும் மோதிலால்ஜியிடமும் சொன்னேன். அவ்வாறு நான் செய்தால் மதிப்பிற்குரிய தலைவர்களுக்கு மாறான கருத்தை நான் காட்டிக்கொள்வதிலிருந்து நான் காப்பாற்றப்பட்டவனும் ஆவேன் என்றேன். ஆனால் என் யோசனையை இவ்விரு தலைவர்களும் அங்கீகரிக்கவில்லை. என்னுடைய இந்த யோசனையை எப்படியோ லாலா ஹரிகிருஷ்ணா லாலின் காதுகளுக்கு எட்டிவிட்டது. அப்படி செய்யவே கூடாது. பாஞ்சாலத்தினரின் உணர்ச்சிகளை அது மிகவும் புண்படுத்தும் என்றார் அவர். இவ்விஷயத்தை குறித்து லோகமான்யர், தேசபந்து, ஸ்ரீ ஜின்னா ஆகியவர்களுடன் விவாதித்தேன். ஆனால் எந்த வழியையும் காண முடியவில்லை. முடிவாக என் துயர நிலைமையை மாலவியாஜியிடமும் எடுத்து கூறினேன். சமரசம் ஏற்படும் என்பதற்கான எதையும் நான் காணவில்லை. என் தீர்மானத்தை நான் கொண்டு வருவதாயின் அதன் மீது வாக்கெடுக்க வேண்டி வரும். ஆனால் அதற்கு வேண்டிய ஏற்பாடு எதுவும் அங்கு இருப்பதாக நான் காணவில்லை.
காங்கிரஸ் மகாநாட்டில் இதுவரையில்

0: கைதூக்கி சொல்லி வாக்கெடுக்கும் முறையே அனுசரிக்கப்பட்டு வந்திருக்கிறது. பிரதிநிதிகளுக்கும் மகாநாட்டை வேடிக்கை பார்த்து வந்திருப்பவர்களுக்கும் உள்ள வித்தியாசங்கள் எல்லாம் அப்பொழுது போய்விடுவதும் வழக்கமாக இருந்து வந்திருக்கிறது. இத்தகைய பெரிய கூட்டங்களில் வாக்குகளை எண்ணுவதற்கான சாதனங்களும் நம்மிடம் இல்லை. ஓட்டு எடுக்க வேண்டும் என்று நான் விரும்பினாலும் அதற்கு வேண்டிய வசதியும் நம்மிடம் இல்லை, அதில் அர்த்தமும் இல்லை என்று சொன்னேன். லாலா ஹரிகிருஷ்ணா லாலே இதில் கைகொடுக்க முன்வந்தார். வேண்டிய ஏற்பாடுகளை தாம் செய்வதாக ஒப்புக்கொண்டார். வாக்கெடுக்கும் தினத்தன்று வேடிக்கை பார்க்க வந்திருப்பவர்களை காங்கிரஸ் பந்தலில் அனுமதிக்க மாட்டோம். வாக்குகளை எண்ணி கணக்கிடுவதை பொறுத்தவரையில் நான் கவனித்துக் கொள்கிறேன், ஆனால் நீங்கள் மாத்திரம் காங்கிரசுக்கு வராமல் இருந்துவிடக்கூடாது என்றார் அவர். நான் உடன்பட்டேன். என் தீர்மானத்தை தயாரித்தேன். உள்ளத்தில் நடுங்கிக் கொண்டே அதை பிரேரிக்கவும் முற்பட்டேன். பண்டித மாலவியாஜியும் ஸ்ரீ ஜின்னாவும் அதை ஆதரிக்க இருந்தனர். எங்களுடைய கருத்து வேற்றுமையில் மனக்கசப்பு என்பது ஒரு சிறிதேனும் இல்லாமல் இருந்த போதிலும், நியாயத்தை எடுத்து கூறியதை தவிர எங்கள் பிரசங்கங்களில் வேறு எதுவும் இல்லை என்றாலும் அபிப்பிராய பேதம் இருக்கிறது என்பதை மக்கள் சகிக்கவே இல்லை. அது அவர்களுக்கு வேதனையை அளித்தது என்பதை கண்டேன். பூரணமான ஒற்றுமையே அவர்கள் விரும்பினார்கள். ஒரு பக்கம் பிரசங்கங்கள் செய்யப்பட்டு வந்த அதே சமயத்தில் மற்றொரு பக்கத்தில் அபிப்பிராய பேதத்தில் சமரசம் செய்து வைப்பதற்கு மேடையில் முயற்சிகள் நடந்து கொண்டு வந்தன. அதற்காக தலைவர்கள் தங்கள் தங்கள் கருத்துக்களை தாராளமாக பரிமாறிக்கொண்டு வந்தனர். ஒற்றுமையை உண்டாக்குவதற்கு மாலவியாஜி எல்லா முயற்சிகளையும் செய்து வந்தார். அச்சமயத்தில் ஜெயராம் தாஸ் தீர்மானத்திற்கு தமது திருத்தத்தை என்னிடம் கொடுத்தார். தமக்குள்ள இனிய சுபாவத்துடன் பிளவு ஏற்படும் இப்பெரிய தொல்லையில் இருந்து பிரதிநிதிகளை காப்பாற்றும்படியும் என்னை கேட்டுக்கொண்டார். அவருடைய திருத்தம் எனக்கு பிடித்திருந்தது. இதற்கிடையில் நம்பிக்கைக்கு எங்காவது இடம் இருக்கிறதா என்று மாலவியாஜியின் கண் தேடிக்கொண்டே இருந்தது. ஜெயராம் தாஸின் திருத்தம் இருதரப்பாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக எனக்கு தோன்றுகிறது என்று அவரிடம் நான் கூறினேன். அடுத்தபடியாக அத்திருத்தம் லோகமான்யாரிடம் காட்டப்பட்டது. சி ஆர் தாஸ் ஒப்புக்கொள்ளுவதாக இருந்ததால் எனக்கு எந்தவித ஆட்சேபமும் இல்லை என்றார் அவர். முடிவாக தேசபந்து தாசுவும் தமக்கு பிடியை தளர்த்தி அங்கீகாரத்திற்காக ஸ்ரீ விபின சந்திரபாலை நோக்கினார். மாலவியாஜிக்கு நம்பிக்கை ஏற்பட்டது. திருத்தத்தை கொண்ட காகித சீட்டை அவர் பிடுங்கிக் கொண்டு சரி என்று தேசபந்து திட்டமாக தமது ஆதரவை அறிவிப்பதற்கு முன்னாலேயே, சகோதர பிரதிநிதிகளே, சமரசம் ஏற்பட்டுவிட்டது என்பதை அறிய நீங்கள் ஆனந்தமடைவீர்கள் என்று கோஷித்தார். பிறகு அங்கே கண்ட காட்சி வர்ணிக்க முடியாததாகும். கூடியிருந்தவர்களின் கரகோஷம் பந்தலையே பிளந்துவிடும் போல் எழுந்தது. இது காரும் கவலை தேங்கியிருந்த முகங்கள் ஆனந்தத்தால் பிரகாசமடைந்தன. திருத்த தீர்மானத்தை குறித்து இங்கே கூறிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த அத்தியாயங்களில் நான் விவரித்து வரும் என்னுடைய சத்திய சோதனையின் ஒரு பகுதியாக இந்த தீர்மானத்தை எவ்வாறு நான் கொண்டு வர நேர்ந்தது என்பதை விவரிப்பதே இங்கு என்னுடைய நோக்கமாகும். இந்த சமரசம் என்னுடைய பொறுப்பை மேலும் அதிகரித்தது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது காந்தி அஞ்சலி. மகாத்மா காந்தியின் சத்திய சோதனை சுயசரிதை தொடரிலிருந்து ஒரு பகுதி. இன்று இடம்பெற்றது அமிர்தசரஸ் காங்கிரஸ். வாசித்தவர் கே. பரந்தாமன் அவர்கள்.

0: பயத்தால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
5: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
6: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி. ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

அபி பேரீச்சை, நேரம் 8:20. அபி பேரீச்சை ஒரு இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபி பேரீச்சை. அனைவருக்கும் ஏற்றது, கேட்டு வாங்குங்கள். அபி பேரீச்சை துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக அழைக்கலாம் நேர்களே. 4368 என்ற முன்னணி பெண்ணை தொட்டு 2312331 அல்லது 2994 8 அல்லது 2995 8. நிகழ்ச்சிக்காக இன்றைய பொது அறிவு வினா: இந்தியாவில் யுனெஸ்கோ பட்டியலில் இணையும் 45வது உலக பாரம்பரிய தளத்தின் பெயர் என்ன? விடையை காரைக்கால் பண்பலை என்கிற முகநூல் பக்கத்தில் பதிவிடலாம். இது துள்ளி வரும் பாட்டு.

0: இந்த ஆடித்திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
1: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.

0: போதும்.
1: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
2: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
1: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசுந்தளிர், மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ், கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
6: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
1: நாளை காலை 7:00 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி வழங்கும் ஆலய தரிசனம். நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணமும். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேசதியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை மூன்றும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ் வழங்கும் நன்பேண்டா.
7: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
1: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
8: வணக்கம்மா,
1: சொல்லுங்க சார், யார் இங்க அழைக்கிறீங்க?
8: நான் பண்ண சிவா.
1: சிவா சாருக்கு உங்களுக்கு பிடித்த பாடல்
8: வாரிசு தந்து ரஞ்சித் பாட்டு.

0: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி. நேரம் 8:30. 916 KDM ஹால்மார்க், தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, திருவாரூர். இணைந்திருக்கிறோம் நேர்களே, தினம் காரைக்கால் பண்பலை 100.3. இனி நாம் தொடர்ந்து கேட்கலாம் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிக்கு அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
1: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை. நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசு சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் July 17 to August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க சார், யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க?
2: மேலக்காத்தா குடி வரவேலன்.
1: உங்களுக்கு பிடித்த பாடல்?

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நேயர்களுக்கு உலங்கடிந்த நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோர் காரைக்கால் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்.
2: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
3: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
4: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
5: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
1: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க சார், யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க?
6: நான் மயிலாடுதுறை மாவட்டம் வழுவூர் பண்டாரவடி எம் சி கிருஷ்ணா மேடம்.
1: கிருஷ்ணா சாருக்கு பிடித்த பாடல்
6: தண்டிவேன் திரைப்படத்தில இருந்து மேடம், அழுங்குறேன் குழுங்குறேன் என்று இனிய பாடலை ஒளிபரப்பு. நன்றி மேடம்.
1: நன்றி. பாடலை ஒளிபரப்புவதற்கு முன்பாக இன்றைய நிகழ்ச்சியில தொடக்கமா ஒரு பொது அறிவு வினா கேட்டிருந்தோம் இல்லையா? இந்தியாவில் யுனெஸ்கோ பட்டியலில் இணையும் 45வது உலக பாரம்பரிய தலத்தின் பெயர் என்ன? இதற்கான சரியான விடை, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ள பழமையான பௌத்த புனித தலமான சாரநாத் உலக பாரம்பரிய பட்டியலில் சமீபத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. கௌதம புத்தர் ஞானம் பெற்ற பிறகு தனது முதல் போதனையை வழங்கிய இடம் இதுதான். ஃபேஸ்புக்ல நிறைய நேயர்கள் வந்து விடைய கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பேரளம் சந்தோஷ்குமார், கடலூர் துறைமுகம் சுரேஷ், புலுவப்பாளையம் ஆனந்தமுருகன், ஆட்டோ கார்த்திகேயன், அன்னப்பன்பேட்டை எஸ் ஜோதி, பூவம் குபேர், பிரமிளா சென்னை, சத்யா தீபிகா, காரைக்கால் நளினி, அடுத்ததாக காரைக்கால் பிரகாஷ், கைலாசபுரத்திலிருந்து ரவி, திருவாரூர் கொடிக்கால்பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, தலை ஞாயிறு கம்பர், அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு சிங்காரவேலு, காட்டுமன்னார் கோயில் மீனாட்சி குலஞ்சியப்பன், அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லர், நாகூர் ஜஹபர் சாதிக், திருவிளையாட்டம் சங்கீதா கோவிந்தராஜ், திட்டச்சேரி நிஷான் ஹலீம், வீரதுரை அரியலூர் ஐயாவடி அசோக்ராஜ், இஞ்சிக்குடி மின்சார கண்ணன், ரவிச்சந்திரன் மயிலாடுதுறை, நன்னிலம் சுப்பிரமணியன், அம்மாப்பேட்டை வைத்தியநாதன், அல்லிநகரம் மகாதேவன், பெரம்பலூர், அடுத்ததாக அகரங்கொந்தகை சபரீஸ், ஆக்கூர் மடப்புரம் மன்சூர், திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, ரவிக்குமரன் தானி கோட்டகம் தெற்கு, ஃபாத்திமா, விஷால், கீர்த்திராஜன், காரைக்கால் ஸ்ரீதர், மல்லியம் ரவி, ஆக்கூர் செல்லராஜா, பட்டாளம் அப்துல் ஜலீல், அவரிக்காடு வித்யா வீரமணி, கடலூர் மாவட்டம் சர்வராஜன்பேட்டை தீனா ரமேஷ், சிவபுரி சோமசுந்தரம், கும்பகோணம் குமரன், குத்தாலம் சிவகார்த்திகேயன், பொன்னியம்மன்பேடு வண்ணை கணேசன், சுகன்யா, அதம்பார் கலைச்செல்வி, நாழிக்கல்பட்டி எழில் முத்துசாமி, கைலாஷ் முருகன், கலைவாணி, கவியரசன் பிரியா யோகநாயகி, அடுத்ததாக கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன், பேரளம் செந்தில்கண்ணன், ஜெயவீரபாண்டியன் சன்னமங்கலம், வழுவூர் பண்டாரவாடை ஸ்ரீகிருஷ்ணா, பேரளம் சிவன்யா, அடுத்ததாக சேப்பு விஜயராகவன், கடம்போடு வாழ்வு நல்ல பெருமாள், நாகை குமரன், நன்னிலம், புவனகிரி சுமதி பாபு, திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி, நாகூர் ஏஜேஎம்என் முகமது ஜலீல், ரஜினி நாகப்பட்டினம், வலத்தாமங்கலம் சம்பந்தம், வலங்கைமான் ஆட்டோதுரை, நாகப்பட்டினம் ரஜினிகண்ணன், நாகூர் அலோன்ஸ் ராஜ், புறவச்சேரி பிரியா கண்ணன், மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், டிஆர் பட்டினம் நளினி சங்கர், கதிராமங்கலம் கணேசன் தங்கவேலு, அடுத்ததாக காங்கேயம் நந்தகுமார், மதுரை ஷோ சண்முக சுந்தரம், நெம்மேலி ஆர் நந்தகுமார், காரைக்கால் மகேஸ்வரன், டிஆர் பட்டினம் ரமேஷ், மேட்டுப்பாளையம் நாகராஜன், நீடாமங்கலம் வட்டம் காலாச்சேரி மணிமாறன், இவங்கெல்லாம் விடைய வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து நேயர் கேட்ட அந்த பாடல்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். நேரம் 8:46.
2: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
3: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
4: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
3: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
4: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
3: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
4: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
0: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
1: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உலங்கணித நல்வாழ்த்துக்கள்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
6: மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது.

0: உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்பி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க சார், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன். வேதார் மாவட்டம் சேத்தாவுடி வடக்கு செல்வ பாரதி.
1: உங்களுக்கு பிடித்த பாடல்?
2: பாட்டில் ராஜா படத்திலிருந்து புன்னகை என்ற பாடல் மேடம்.
1: நன்றி.

0: நேயர்களுக்கு மயிலாடுதுறை அரசி காமாட்சி ஜுவல்ஸின் உளங்கண்ட நல்வாழ்த்துக்கள்.
1: இது நம்ம ஒரு கடங்க, இது நம்ம கடங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ் பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.
0: நேயர்களின் நினைவிற்கு இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது திருவாரூர் மாவட்டம் சங்கமங்கலம் கடகம் கிராமத்தில் இருந்து நேயர்கள் மத்தியில் நேரலையாக உணவரும்.
2: அப்பா, 3000 கொடுங்களே.
3: எதுக்குப்பா?
2: என்னோட பாக்கெட் மணி.
3: அடடா, இப்ப என்கிட்ட 2000 தான் கேஷ் இருக்கு.
2: என்னப்பா, புல்லட் ட்ரெயின் காலத்துல மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்க. நேரா UPI மூலமா பேமெண்ட் பண்ணுங்க, இட்ஸ் ஈஸி.
3: அடடா, எனக்கும் சொல்லி கொடு, உன்னோட 1000 எடுத்துட்டு போ.
2: உங்க மொபைல கொடுங்க,
3: எடுத்துட்டு போ.
4: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
5: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கல்யாணத்துல கவனிச்சியா,
2: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
5: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
6: சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: நிகழ்ச்சிக்காக இணைவரும் நிறைவான நேரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
10: ஹலோ, வணக்கம் மேடம்.
9: சொல்லுங்க சார், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
10: சுகிலி அம்மா பையிலிருந்து நடராஜன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்க மேடம்?
9: நலமா இருக்கும் சார். உங்களுக்கு பிடித்த பாடல்?
10: மாமன்னன் படத்துல மேடம்.
9: நன்றி சார்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
1: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க, ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை. நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க, ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். வானில் வளைய வரும் தேனில் குழைத்த பலா, இது வற்றாத ஜீவநதியாய் காரைக்கால் பண்பலை 100.3. நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நேரம் 9:00.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரி, திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை,
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
5: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
6: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
7: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள் தங்கம் பூக்கும் நந்தவனம்.
6: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
8: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
9: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன,
8: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
9: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
10: என்னமா அங்க சத்தம்?
9: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
8: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
11: நம்ம மயிலாடுதுறை மீனூஸ் கேன்சில் இப்போது நவீன AI தொழில்நுட்பம் கொண்ட CT ஸ்கேன் வசதி 24 மணி நேரமும் செயல்படுகிறது. 3D மற்றும் 4D வயிறு சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான ஸ்கேன்ஸ், டிஜிட்டல் எக்ஸ்ரே, பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் கண்டறியும் மேமோகிராம் உள்ளிட்ட வசதிகளுடன். மீனூஸ் ஸ்கேன்ஸ், மாயூரநாதர் மேல வீதி, மயிலாடுதுறை. தொடர்புக்கு 888-239-9923.
12: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
13: அதிரடி ஆடி தள்ளுபடி, முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல

0: புது ஆஃபர்கள் ஊராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது பாயிண்ட் டு பாயிண்ட். பாயிண்ட் டு பாயிண்ட்டில் முதலாவதாக நேயர்கள் கேட்கலாம் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ நிகழ்ச்சி வழங்குவோர் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
2: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
1: மேலும் வழங்கூர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர் செங்கல் சூழ்நிலை மற்றும் விதிநில் விடுவதற்கான தார்ப்பாய்கள் செலுசாய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
5: திருவாரூர். அருண் என்டர்பிரைசஸ் புதுசாய் பெருசாய்
6: அடுதா தார்ப்பாய் நாத்துப்பாய் நெல் சாக்கு பேக்கரி ஃபாஸ்ட் ஃபுட் மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் செலுசாய் வாங்க
5: அருண் என்டர்பிரைசஸ் எல்ஏஎம்என் கோயில் தெற்கு தெரு தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில் திருவாரூர்.
6: தரமான தார்ப்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
7: நலமாய் வாழ. கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு ஏற்படும் சர்க்கரை நோய் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் மயிலாடுதுறை சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு மருத்துவர் பேராசிரியர் டாக்டர் சரிதா கே நாராயணன் அவர்கள். கர்ப்ப காலத்துல ஒரு பெண்ணுக்கு வந்து சர்க்கரை நோய் வந்திருக்கு அப்படின்னா உடல் ரீதியா சில தொந்தரவுகள் இருக்கும், ஆனா அதையும் தாண்டி மன ரீதியா அவங்களுக்கு வந்து சில குழப்பங்கள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
8: பிரெக்னன்சில சுகர் வந்துச்சுன்னு தெரிஞ்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து பயப்படாம இருங்க. நாங்க இருக்கோம், எல்லாருமே நம்ம சேர்ந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த நம்பிக்கை வச்சிருங்க. எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க, அந்த பயம் இல்லாம இருங்க. பயம் இல்லாம டாக்டர்ஸ்கிட்ட நல்லா பேசி நாங்களும் நாங்கள் உங்களை நல்லா கைட் பண்ணுவோம். எப்படி சாப்பிடணும், அந்த கரெக்டான சாப்பாடு முறையை கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுங்க. என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், இன்சுலின் சொன்னாலும் பயப்படாதீங்க. எப்படி எடுக்கணும், எப்படி இன்சுலின் சேஃபாக வச்சுக்கணும், அதெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து ப்ரெக்னென்சி டைமிலுமே கரெக்டாக சுகர் கண்ட்ரோலாக இருக்குன்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. மெயினாக வந்து அந்த பயம் இல்லாமல் கரெக்டான ஃபாலோஅப் அது ரொம்ப முக்கியம். என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் சுகர் கண்ட்ரோலாக இருக்குன்னா நம்ம ஒரு 2 வாரம் கழிச்சிட்டு வர சொல்லியிருப்போம், இல்லைன்னா 1 மாதம் கழிச்சிட்டு வர சொல்லியிருக்கோம். அவங்க கரெக்டாக வராமல் இருந்தாலெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் கரெக்டான ஃபாலோஅப் மட்டும் பண்ணுங்கள். டயட்டு, எக்ஸசைஸ், மெடிசின்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். பயம் இல்லாமல் இருங்க. நல்லபடியாக பிரச்சனை இல்லாமல் நீங்கள் நார்மல் டெலிவரி வேணுமா, நார்மல் டெலிவரியிலும் போகும், எல்லாமே கரெக்டாக தான் இருக்குன்னா. ரேர் கேசஸில் தான் சிசேரியன் போகணும் மாதிரி இருக்கும். குழந்தையோட வளர்ச்சி அதிகமாக இருக்கா, வேற ஏதோ காம்ப்ளிகேஷன் இருக்கா, பிபி வந்துருச்சு, அந்த மாதிரி ஏதோ இருந்தா மட்டும்தான் அப்படி போகும். கண்ட்ரோலா தான் இருந்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம காப்பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தையோட ஹெல்த்தும் வந்து அதை பத்தியும் நீங்க கவலைப்பட தேவையில்லை. அதாவது இனிஷியலி அந்த ஃபியூ அவர்ஸ்ல நம்ம செக் பண்ணக்குள்ள நமக்கு தெரிஞ்சுடும் எப்படி இருக்கு, அதெல்லாம் நம்ம அந்த டைம்ல டேக்கிள் பண்ணிடலாம். அண்ட் ஃபியூச்சர்ல குழந்தைக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டா அதெல்லாம் ஃபியூச்சர் ரிஸ்க் இருக்கு சுகர் வரதுக்கு, பட் அது வந்து நாட் இமீடியட்லி. ஆஸ் அன் அடல்ட் ஹி கேன் டெவலப்.
7: இப்போ அந்த குழந்தைக்குமே வந்து ரெகுலரா செக் பண்ணிட்டே இருக்கணுமா டாக்டர்?
8: தேவையில்லை மேடம். அந்த ஃபர்ஸ்ட் 24 to 48 hours தான் சுகர் கம்மி ஆகுறதுக்கு இருக்கிற வாய்ப்பு இருக்கு. அந்த இதில் டேக்கிள் ஆயிடுச்சு போயிடுச்சு அப்படின்னா பின் அதுக்கப்புறம் பயப்பட தேவையில்லை. அந்த மாதிரி ஹைப்போக்ளைசிமியா போகாது யூஸ்வலி.
7: அதாவது இப்போ டாக்டர் சொல்றதை கேட்டு அந்த பேஷண்ட் கரெக்டான மெடிசன்ஸை எடுத்துட்டு டயட்ல கரெக்டான சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த தாயும் சரி அவங்களுக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தை ரெண்டு பேருமே ரொம்ப சேஃபா இருக்கலாம் இல்லையா டாக்டர்?
8: மெஜாரிட்டி அப்படிதான் மேம். ரொம்ப ரேரா அந்த அன்அவாய்டபிள் காம்ப்ளிகேஷன், அது சுகர்னால மட்டும் இருக்காது இல்லையா, வேற நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கலாம் பிரெக்னன்சியில். நார்மல் ஒரு சுகர் இல்லாதவருக்கும் பிரெக்னன்சி காம்ப்ளிகேஷன் வரலாம். அந்த மாதிரி வரணும் தவிர நம்ம கரெக்டாக டயட் அண்ட் மெடிக்கேஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டு கரெக்டாக ஃபாலோஅப் இருந்தால் நார்மலாக லைக் எனி அதர் நான் டயபெட்டிக் பேஷண்ட், சுகர் இல்லாத பேஷண்ட்டுக்கு எப்படி வருதோ அதே மாதிரி வரலாம்.
7: கர்ப்ப காலத்தில் வரக்கூடிய இந்த சர்க்கரை நோய் யாருக்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, அப்படி ஒருத்தவங்களுக்கு இந்த சர்க்கரை நோய் வந்துருச்சு அப்படின்னா அவங்க எப்படி பாதுகாப்பாக இருந்துக்கணும், என்ன மாதிரியான மெடிசன்ஸ் எடுத்துக்கணும், டயட் எப்படி ஃபாலோ பண்ணிக்கணும், இப்படி பல சந்தேகங்களுக்கு நிகழ்ச்சியில பங்கேற்று விளக்கம் தந்திருக்கீங்க. நன்றி டாக்டர்.
8: Thank you so much ma'am. Thank you. நன்றி.
7: நேயர்கள் இதுவரை கேட்டது
1: கரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய
7: நலமாய் வாழ. கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு ஏற்படும் சர்க்கரை நோய் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தந்தார் மயிலாடுதுறை சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு மருத்துவர் பேராசிரியர் டாக்டர் சரிதா கே நாராயணன் அவர்கள்.
1: நிகழ்ச்சி வழங்கியவர் ஜிஎல் ஹாஸ்பிட்டல்.

0: காரைக்கால்
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
3: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல் சேர்த்து.

வாங்க அருண் என்டர்பிரைசஸ். காற்று துருகியால் காது மடல்களில் கவிதை தீட்டும் கரைக்கால் பண்பலை 100.3.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது. திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட் நேயர்களின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நேயர்கள் அனைத்தையும் வழங்கும் மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: சிந்தனை துளி. முன்கூட்டியே கிளம்புவோம், பதற்றமில்லா பயணம் செய்வோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். பாயிண்ட் டு பாயிண்ட்ல இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னா, நீங்கள் சுட சுட சாப்பிடும் நெருப்பு கோழியா, ஆரியபின் சாப்பிடும் நீர்கோழியா? இதற்கான விடைகளை அல்ல செய்திகளை நீங்க எதுல சொல்லலாம்? அப்பதான் எப்பயுமே சொல்றேன், காரைப்பன் மலை 100.3 நிகழ்ச்சி குறித்த தகவல் மற்றும் அப்டேட்களுக்கு கரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இப்ப ஃபேஸ்புக்ல நீங்க அதை பதிவு செய்யுங்க. பாயிண்ட் டு பாயிண்ட்ல இந்த பக்கம் RJ உங்கள் லீரா சுந்தரபாண்டியன் இருக்கிறேன், அந்த பக்கம்
4: சுஜிதா
3: இருக்கிறாங்க. பொதுவா கடையில் போகிறோம்னு
4: வச்சுக்கலேன்,
3: வடை கேட்போம். அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஏற்கனவே போட்டு வச்சுருப்பாங்க அப்படியே.
4: ஆமாம்,
3: ஆனால் வாங்க மாட்டோம். ஏன் சொல்லுங்க?
4: என்ன சட்டியில் குதிச்சுட்டு இருக்கிறது
3: அப்படியே, அது மேலேயே கண்ணாக இருக்கும். அப்படியே எடுத்து வைக்கும் போது கையில் ஆவி பறக்கும். கையில் பிடிக்க முடியும், இந்த கை மாற்றி இந்த கை மாற்றி அதை லைட்டாக போட்டு வாயில் போட்டு ஆ ஊன்னு கத்தி வாயிலேருந்து புக புகையாக வரும். ஆனால் அதைத்தான் விரும்புவோம் தவிர, அந்த பக்கத்தில் ஒரு அரை சூட்டில் இருந்தால் கூட ஆறி போயிட்டேன் அப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி எல்லாத்துலேயும், காஃபியாக இருந்தாலும் சரி, சாப்பாடாக இருந்தாலும் சரி, இப்படி இருப்பாங்க. சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஆறி போய் காஃபி கூட சில பேர் சொல்லுவாங்க. ஏன்னா காஃபி ஆறி பச்சை தனியாக மாதிரி போயிட்டு நீங்கள் வந்து இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க அப்படின்னு.
4: அது கோல்டு காஃபி
3: அப்படி இல்லை, அது ஆறி போயிடும்.
4: ஆமாம்,
3: அவங்க சொல்லுவாங்க இல்லைண்ணா சீடா சூடாக குடிக்க மாட்டாங்க அப்படின்னா. அது மாதிரி எல்லாத்துலேயுமே அப்படி தான் இருப்பாங்க. அதனால தான் இப்போ என்ன கொடுத்துருக்கோம்னா, நீங்கள் சுட சுட சாப்பிடும் நெருப்பு கோழியா, ஆரியபின் சாப்பிடும்
4: நீர்கோழி.
3: ஆமாம், நீர்கோழி நீர்லேயே இருக்கும், அதனால குளிர்ச்சியாக இருக்கும். அதனால நெருப்பு கோழி நெருப்பை தான் சாப்பிடணும்னு அர்த்தம் இல்லை, நெருப்புக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அது மாதிரி நீருக்கும் அதுக்கும் சம்மந்தம், நீரில் வாழும், இதுக்கு பேர் நெருப்பு கோழி. ஆனால் இந்த

0: கீழே இருக்கக்கூடிய ஆற்றல் அந்த உடம்புக்கு அதுக்கு உண்டு. அதனால உடனே நெருப்பு கோழியை ரொம்ப காரம் சுட்ட சுட சாப்பிடும், நீர்க்கோழி ரொம்ப குளிர்ச்சியாக சாப்பிடும் அப்படின்னு பொருள் இல்லை. அந்த நெருப்பு நீர், நெருப்பு கொஞ்சம் சுட்ட சுட இருக்கும் இல்லையா, நீருங்கிறது நீர்த்தன்மை குளிர்ச்சியாக இருக்கும். அதனால இந்த தலைப்பு நம்ம அப்படி கொடுத்துருக்குறோம். இதில் நேர்கள் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துடலாமா. கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெயா வேணுங்க ரெண்டுமே இல்லை சார், நான் சாப்பிட்றது பிராய்லர் கோழி. எங்கேயோ போயிட்டேன் நம்ம கேட்ட ஏன் நெருப்பு கோழியெல்லாம் போய் சாப்பிட்றத பற்றியே சொன்னோம். அது மாதிரிலாம் எல்லா உயிரினங்களையும் கொண்டு சாப்பிடக்கூடாது இல்லையா, அசைவம் சைவம்னு இருக்குது. ஆனால் வனவிலங்கு சட்டப்படி சில முறைகள் இருக்குது, அதனால் எல்லாத்தையும் எல்லாம் போய் நம்ம பிடிச்சி கிழிச்சி மறு. அதனால் நீங்கள் வந்து பிராய்லர் தான் சாப்பிட்டுட்டாரு. மதுரை சண்முக சுந்தரம் சொல்லியிருக்காரு, மிதமான சோற்றில் சாப்பிடுவேன். இது ஒன்றும் தொந்தரவு இருக்காது பாருங்கள்.
1: கண்டிப்பாக
0: வள்ளலார் கூட என்ன சொல்றாரு, அந்த பதமாக இருக்கணும், கொஞ்சம் சூடாக இருக்கணும், கொஞ்சம் ஆறமாக அது மாதிரி பதத்தில் சாப்பிடணும் அப்படின்னு உணவு பழக்க வழக்க முறைக்கு அதை சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்த பார்த்தீங்கன்னா விருத்தாச்சலம் அரசழி அரசகுழி ஜான் என்ன சொல்லிருக்கா, இரண்டும் தான்,
0: இரண்டும் தான்.
1: வெயில் நாள்ல வந்து குளிர்ச்சியா சாப்பிடுவோம், மழை நாள்ல சூடா சாப்பிடுவோம்.
0: நாங்க இப்படி வெயில் நேரத்துல வந்து நீர்கோழி, மழை நேரத்துல நெருப்பு கோழி.
1: ஆமா
0: சரி. பௌளகிரிய சுமதி பாபு அனுப்பியிருக்கிறாங்க, டீ சூடாக குடிக்க மிகவும் பிடிக்கும், ஆனால் சாப்பாடு ஆரிய பிறகுதான் சாப்பிடுவேன். சூடா சாப்பிடும் போது சூடு தெரியுமே தவிர சாப்பாட்டுன்னு சுவை தெரியும்.
1: ஆமாங்க,
0: என்ன பொறுத்தவரை ஆரிய பிறகு உப்பு காரம் எல்லாம் அந்த காய்கறியில ஏறி சாப்பிடுறதுக்கு எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க.
1: சரியா சொல்றாங்க. ஆமா,
0: ஆனா நாங்க வட வட போடு வாயில போடு ஒட்ட கட்டக்குன்னு அதே மாதிரி வீட்லயும் போடணும் நினைக்கிறது தான். ஏன் அப்படின்னா சுவை தெரியாம சாப்பிடலாம்ல, சுவை தெரிஞ்சுனா குறை வந்துடும். ஏன்னா இல்ல உப்பு இல்ல, அதுல உரப்பு இல்ல, அந்த சாப்பாடு பிடிக்க மாட்டாங்க. கிடுகிடு சுட சுட சாப்பிட்டோம்னா ஒன்றும் டேஸ்டே தெரியாது, அவ்வளோ சூடாக. ஆனாலும் சூடாக சாப்பிடுது ஒரு சுவையாக தெரிகிறது.
1: அடுத்ததா திருவாலப்புத்தூர் கடக்கம் ஐங்கரன் தரணி, சுட சுட சாப்பிடும் நெருப்பு கோழி நான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
0: சூப்பர், ஒரே வரையில் அழகாக சொல்லிட்டாங்க பாருங்க, பதில் இருக்கணும். கடலூர் துறைமுகம் சுரேஷ், நான் பசிக்காக சாப்பிட்றேன், எப்படி இருந்தாலும் சாப்பிட்டுடுவேன், நான் வரும் நேரத்துக்கு சாப்பிட கிடைக்கிறது, நமக்கு சோறு தான் முக்கியம், ரெண்டு கோழிலையும் சேர்ந்த கலவை, அதையும் ஞாயிற்றுக்கிழமை அடித்து சாப்பிட்டுக்கிறோம். இதுங்க இவர் அங்கேயே போகிறாரு, ஏன்னா கோழினா நான் கரிசமி தான் சாப்பிடணுமா, அதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு.
1: அடுத்ததா பாத்தீங்கன்னா பூம்புகார் மேலையூர் கோவை செம்பியன், இரண்டுமே இல்லை, நாங்கள் சுத்த சைவம். இவரும் அங்கேயே போயிட்டார்,
0: அருமையா போயிட்டார். சரி விடுங்க. ஆரிய மீன் சாப்பிடும் நீர்க்கோழி நான், எனக்கு உணவுகளை சூடாக சாப்பிடுறது பிடிக்காதுன்னு தேவதை ஜோதிலட்சுமி சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்ததா பாத்தீங்கன்னா இனிப்பு டீ சூடா சாப்பிட பிடிக்கும், சாப்பாடு இளஞ்சூடா சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு பேரலம் மகா சொல்லியிருக்காங்க.
2: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
3: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் 0.2 பாயிண்ட்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
3: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.

0: நேரில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நல்ல வாய்ப்பு நிகழ்ச்சி வழங்குவோர் ஜிஎல் ஹாஸ்பிட்டல்
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் செங்கல் சூளை மற்றும் விதழல் விடுவதற்கான தயாரிப்புகள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: விபிஎன் கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகிறார்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமன் நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
5: முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கப்பாக ராமன் நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 5:30 விளக்கேற்ற மழை நிகழ்ச்சி வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
6: நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே.
0: நாளை மாலை 6:20 நாச்சேர்க்கு அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜ் ஜுவல்ஸ் வழங்கும் இன்சுல் அமது.
1: உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
8: இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க ஏஆர்சி காமாஜ் ஜுவல்ஸ் பஜனை வடம் தெரு மயிலாடுதுறை.

0: பாயிண்ட் டு பாயிண்ட் இல்லையா? பாயிண்ட் டு பாயிண்ட்ல நீங்கள் சுட சுட சாப்பிட்ற நெருப்பு கோழியா, ஆரிய பின் சாப்பிட்ற நீர் கோழியா அப்படின்னா, இல்லைங்க நாங்கள் வந்து ஒருத்தர் செய்வோங்கிறாரு, ஒருத்தர் வந்து பிராய்லருங்கிறாரு, இல்லை நாட்டுக்கோழிங்க. நம்ம கேட்டது சுட சுட அப்படியே பொறி பறக்க அப்படிங்கிறது மாதிரி. அண்ணன் கையெல்லாம் கையில் பொறுக்க முடியாமல், சூடு தாங்க முடியாமல், சில பேர் பார்த்தீங்கன்னா டம்ளரில் ஒரு துணியை சுற்றி வச்சுலாம் கொண்டு போயிடுவாங்க, அந்த மாதிரி சூடு. அப்படியே வடையை சுட்டு வாயில் போட்டோம்னா வாயில் மெல்லவும் முடியாமல், முழுங்கவும் முடியாமல், துப்பவும் முடியாமல், வாய்க்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த டேஸ்ட்டையும் அனுபவிப்பாங்க. இந்த சுட சுட நாக்கு சுட்டாலும் பரவாயில்லன்னு அந்த மாதிரி ஆளா? இல்லை நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வைக்காத ஒன்று தான் குறை, அது கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும், அது மாதிரி இல்லாமல் ஆற வச்சு சாப்பிட்ற ஆளா அப்படின்னு கேட்டோம். நேர்கள் சில பேர் அழகாக ஒரே பேர் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, சில பேர் ரொம்ப பெருசாலாம் சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்போதும் சுட சுட சாப்பிடும் நெருப்பு கோழி தான் அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல்
1: அருமை. அடுத்ததான் மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், நாம் எப்பவுமே இளம் சூடா சாப்பிடுவேன், ரொம்ப சூடாவும் இல்லாம ரொம்ப ஆறிப்பையும் இல்லாம ஒரு மீடியம் ஒரு மாடரேட்டா
0: லேசா சுட வைக்க ஆரம்பிக்கும் போது இளம் சூடு இல்லையா, இளஞ்சூட்டில் இறக்கும்பாங்க. அதே நல்லா சுட வச்சு ஆரம்பிச்சோம்னா அது நல்லா சுடுதானே. சரி சும்மா சொல்லி பார்த்தோம், சூடாக சாப்பிடும் நெருப்பு கோழி தான், சூடாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவேன். அனன்பேட்டை ஜோதி.
1: அடுத்ததா நான் சுட சுட சாப்பிடும் நெருப்பு கோழி தான், எனக்கு சூடாக சாப்பிடத்தான் பிடிக்கும் அப்படின்னு காரைக்கால் மாஸ் நகர் என் பி ஸ்ரீதர் சொல்லியிருக்காங்க.
0: நான் சுட சுட சாப்பிடும் நெருப்பு கோழி, எதுவுமே சூடாக இருக்கணும், நான் கூலாக இருப்பேன், செந்தில் கண்ணன் பேரலாம்.
1: அடுத்ததா நெருப்பு கோழியாகத்தான் இருந்தேன், திருமணத்திற்கு பிறகு நீர்கோழி ஆகிவிட்டேன் அப்படின்னு மயிலாடுதுறை
0: சொன்ன. மயிலாடுதுறை கீதாவா? ஓ, அவங்க எல்லாருக்கும் வச்சு கிச்சு ஆற வச்சு இவங்க சாப்பிட்ற மாதிரி.
1: ஆமா,
0: நெருப்பு கோழி. தஞ்சை மாவட்டம் கச்சமங்கலம் ராஜேஷ், தீபா, யுகபாரதி, பிரசன்னா, ஒரு வரிதா.
1: அடுத்ததா நாகூர்ல இருந்து அலோன்ஸ் ராஜ், எனக்கு எப்பவுமே சூடா சாப்பிடுவது தான் பிடிக்கும், சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு வந்தா சோறு சூடாக இருக்கும், மனைவி ஜில்லுன்னு இருப்பாங்க, நேரம் தவறி வந்தா மனைவி சூடாக இருப்பார்கள், சாப்பாடு ஜில்லுன்னு இருக்கும்.
0: இது நல்லா இருக்கு
1: அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இரண்டு கோழியும் அல்ல, தற்பொழுது பிராய்லர் கோழி போல் இருக்கிறேன்னு
0: சொல்லியிருக்காங்க. இந்த கோழி நல்லா இருக்கு.
1: ஆமா,
0: இந்த ஊமை நல்லா இருக்கு.
1: ஆமா,
0: வீடு சாப்பாடு சூடா இருந்தா மனைவி கூட இருப்பாங்க, சாப்பாடு அரி பண்ணா மனைவி
1: பிடிக்கும். ஆரி போனா எனக்கு பிடிக்காது, ஆனால் சாப்பாடு ஆரிப்பை தான் சாப்பிடுவேன் அப்படின்னு அகலங்கர் மகேஸ்வரி சிவகுமார் சொல்லிருக்காங்க.
0: இரஞ்சரி கலாபதி ராஜமோகன், நான் சுட சுட சாப்பிடும் நெருப்பு கோழி, டீ காப்பி சாப்பாடு எதுவாக இருந்தாலும் சுட சுட சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுட சுட இருக்கிற காப்பி டீ அண்ணாந்து குடிப்பேன், எங்கள் வீட்டில் உள்ளவர்கள் திட்டுவார்கள், அப்படியே வாயில் ஊற்றுறது,
1: ஐயோ நாக்கு வெந்துருமே,
0: அதான் வேகலையே டேஸ்டா இருக்கு.
1: அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சுட சுட இருந்தால் தான் சாப்பிடு நன்றாக இருக்கும், மாரிய கஞ்சி பழங்கஞ்சி என்று சொல்வார்கள், ஆகவே சுட சுட தான் சாப்பிடுவேன், அம்மாப்பேட்டை வைத்தியநாதன் சொல்லியிருக்காங்க.
0: சொல்லியிருக்காங்களா? எதுவுமே எனக்கு சூடாக சாப்பிட்டு பழக்கம் வந்து விட்டது. விளக்கப்பாடி செந்தில் முருகன் சொல்லியிருக்கிறாரு. அடுத்த பாட்டை கேட்டுட்டு நம்ம வருவோம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: இணைந்திருக்கிறோம் நேர்களே, தினம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 9:30.
4: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
5: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
6: கோபால் பல் பொடி.
7: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசு சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
3: நேயர்கள் இனி கேட்கலாம். நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
8: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
9: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
8: விபிஎன் கண் மருத்துவமனை, நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை. ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
9: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
8: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
9: விபிஎன் கண் மருத்துவமனை, நீலாமேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
10: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
11: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
10: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, 121 பழைய நாகை சாலை, திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
0: வரலாற்றில் கடந்த காலங்களில் நடந்த, இதே நாளில் நடந்த நிகழ்வுகளை கூறும் வரலாற்று நிகழ்வு நேரம் இது. தேதியும் சேதியும். இன்று ஜூலை 31. இன்று உலக வன பாதுகாவலர் தினம், வேர்ல்டு ரேஞ்சர் டே. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 31 அன்று கொண்டாடப்படுகிறது. இது வனங்களை பாதுகாக்க உயிரை தியாகம் செய்யும் வனக்காவலர்களை கௌரவிக்கும் நாளாகும். இயற்கை வளங்களையும் விலங்கினங்களையும் பாதுகாக்க அவர்கள் செய்யும் தொடர் சேவைகளை பாராட்டுதல் போன்றவை இந்நாளை அனுசரிப்பதின் நோக்கமாகும்.

0: இந்திய கார்ட்டூன் வரைவாளரான கே சங்கர் பிள்ளையின் பிறந்த நாள் இன்று. 1902 இதே நாளில் கேரளாவில் பிறந்தார். இந்தியாவின் அரசியல் கேலிச்சித்திரக்கலையின் தந்தையாவார். சங்கர்ஸ் வீக்லி என்ற புகழ்பெற்ற வார இதழை தொடங்கி இந்தியாவின் முன்னணி கேலிச்சித்திர கலைஞராக திகழ்ந்தவர். இந்தியாவின் உயரிய விருதுகளான பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் ஆகிய விருதுகளை பெற்றுள்ளார்.
1: 1498 இதே நாளில் தான் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் தனது 3வது பயணத்தின் போது ட்ரினிடாட் தீவை அடைந்தார். இவரே இத்தீவை அடைந்த 1வது ஐரோப்பியர் ஆவார்.
0: கணிதம், புள்ளியியல், மொழியியல், வரலாறு, மரபியல் ஆகியவற்றில் ஆர்வம் கொண்ட இந்திய பன்முக அறிஞர் தாமோதர் தர்மானந்த கோசம்பியின் பிறந்த நாள் இன்று. 1907 கோவாவில் பிறந்தார். பண்டைய இந்திய நூல்கள், குறிப்பாக பௌத்தம், அதன் பாலி மொழி இலக்கியங்களை ஆய்வு செய்தவர். வரலாற்றை நேசிப்பவர்கள், வாசிப்பவர்கள் நிச்சயம் டிடி கோசம்பியை கடந்து வந்திருப்பார்கள்.
1: 1658 அவுரங்கசீப் இந்தியாவின் முகலாய பேரரசாக முடிசூடிய நாள் இன்று.
0: தமிழ் சினிமாவில் நடிப்பு, இயக்கம் என இரண்டு துறைகளிலும் சாதித்தவர் நடிகர் மணிவண்ணன். கோவை மாவட்டம் சூலூரில் 1953 இதே தேதியில்தான் பிறந்தார். நகைச்சுவை, சென்டிமெண்ட், வில்லத்தனமான நடிப்பு என அனைத்து வகையிலும் கொடிநாட்டியவர். இன்று அவரின் பிறந்த நாள்.
1: தமிழறிஞர் சதாவதானி செய்கு தம்பி பாவலர் பிறந்த நாள் இன்று. நாஞ்சில் நாட்டு கோட்டாறு பகுதியில் இடலாக்குடியில் 1874 ஜூலை 31 பிறந்தார். சீராபுரணத்திற்கு உரை எழுதியவர். கோட்டாற்று பிள்ளை தமிழ், அழகப்பா கோவை முதலிய சிற்றிலக்க நூல்களையும் சில நாடக நூல்களையும் எழுதியவர். ஒரே சமயத்தில் பல வகையான செயல்கள் செய்யும் சதாவதனம் என்னும் கலையில் சிறந்து விளங்கியவர். ஆங்கிலேயர் ஆட்சியை எதிர்த்து சுதந்திர போராட்டத்திலும் கலந்து கொண்டார்.
0: 20வது நூற்றாண்டின் தலை சிறந்த தமிழ் கவிஞர்களில் ஒருவரும், கவித்தென்றல் என புகழப்பட்டவருமான அரங்க ஸ்ரீனிவாசனின் நினைவு நாள் இன்று. மனித தெய்வம் காந்தி காதை என்ற நூலை எழுதியவர். எளிமையும் அடக்கமும் மிகுந்தவர். காந்தியத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர். ஆசுகவி, சித்திரகவி, மதுரகவி, வித்தாரகவி என்றெல்லாம் போற்றப்பட்ட இவர் 1996 இதே தேதியில்தான் மறைந்தார்.
1: வீரன் சின்னமலை நினைவு நாள் இன்று. இவர் இன்றைய திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் சென்னிமலை அருகில் உள்ள சே மேலப்பாளையம் என்னும் சிற்றூரில் 1756 பிறந்தார். இளவயதிலேயே மல்யுத்தம், தடிவரிசை, வில் பயிற்சி, வாள் பயிற்சி, சிலம்பாட்டம் போன்ற போர் பயிற்சியை கற்றுத் தேர்ந்தார். சின்னமலை தன்னை பாளையக்காரராக அறிவித்துக் கொண்டார். 1801 ஈரோடு காவிரி கரையிலும், 1802 ஓடா நிலையிலும், 1804 அறச்சார் சலூரிலும் ஆங்கிலேயருடன் நடைபெற்ற போர்களில் சின்னமலை பெரும் வெற்றி பெற்றார். போரில் சின்னமலையை வெல்ல முடியாது என்று கண்ட ஆங்கிலேயர் சூழ்ச்சி மூலம் சின்னமலையை கைது செய்து சங்ககிரி கோட்டைக்கு கொண்டு சென்று போலி விசாரணை நடத்தி 1805 இதே ஜூலை 31 தூக்கிலிட்டனர்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை. மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
2: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
2: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது நம் காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட்.
1: பாயிண்ட் டு பாயிண்ட்ல என்ன கேட்டிருந்தோம், சுட சுட சாப்பிடும் நெருப்பு கோழியா, ஆரியபின் சாப்பிடும் நீர்கோழியா அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா. பதில் நேரில் நிறைய சொல்லிட்டு வந்தாங்க. அடுத்து என்ன சொல்ல வந்திருக்காங்க, யார் சொல்கிறாங்க, சுட சுட சாப்பிடுவது வீட்டில் டீ மட்டும்தான், எங்கே போனாலும் மிதமான பதத்தில் சாப்பாடு சாப்பிடுன்னு ரவிக்குமாரன் தானிக்கோட்டம் தெற்குலேருந்து சொல்லியிருக்கிறாரு.
0: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, புறவச்சேரியிலேருந்து பிரியா கண்ணன், பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டும், கணவரை வேலைக்கு அனுப்ப வேண்டும், இருவரும் சாப்பாட்டை எடுத்து சென்று விடுவார்கள், அதனால் காலையிலேயே சமைத்து விடுவேன், அந்த சாப்பாடு தான் மத்தியானம் சாப்பிடுவேன், சாப்பாடு ஆறி இருந்தாலும் சுவையாகவும் சுகமாகவும் இருக்கும், எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம் அப்படின்னு சொல்லி.
1: நான் எப்போதுமே நெருப்பு கொடி தான், ஏன்னா 2020 கிரிக்கெட் மேட்ச் போல பரபரப்பா இருப்பது தான் பிடிக்கும். நாழிக்கல் பட்டு எழில் முத்துச்சாமி.
0: அடுத்ததா பாத்தீங்கன்னா, தர்மபுரம் ஸ்ரீதேவி முனிராஜ், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு மட்டும் போட்டிருக்காங்க.
1: ஐயாவுடைய அசோக் ராஜ் கனிமொழி, நான் வாய் ருசிக்காக சாப்பிட மாட்டேன், பசிக்காக தான் சாப்பிடுவேன், எனக்கு சூடாக சாப்பிட பிடிக்காது, இளம் சூடாக தான் சாப்பிடுவேன்.
0: அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூடாக சாப்பிட்டால் சுவை தெரியாது, ரொம்ப ஆறி சாப்பிட்டாலும் சுவை தெரியாது, அதனால மித

0: வியாபார சூட்டில் சாப்பிடுவேன் அப்படின்னு திருவாரூர் கேக்கரை குமார் சொல்லியிருக்காங்க.
1: நீங்க இப்படி கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்லுது என்ன தெரியலையே. திருப்பட்டினம் என்கே தேவா.
0: ஆஹா,
1: எப்படி?
0: அடுத்ததா பாத்தீங்கன்னா, நான் எப்போதும் சூடாக தான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு முனிராஜ் சொல்லியிருக்காங்க.
1: ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர், அட என்னங்க இப்படி கேட்டீங்க? நண்டு குழம்பு வச்சு மூக்குலையும் கல்லையும் தண்ணி வர அளவுக்கு சாப்பிட நெருப்பு கோழி தாங்க. எங்கேயோ போயிட்டாரு.
0: அடுத்ததா பாத்தீங்கன்னா, அருண் இலக்கியா திருக்கொல்லிக்காடு, எந்த உணவையும் சூடாக சாப்பிடும் போது அதன் சுவை சுவைதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: எதுவாக இருந்தாலும் சுட சுட சாப்பிடல் ருசியே தனிதாங்கோ. நாகூர் ஜெகபிரசாதி.
0: அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஆரிய உணவு எனக்கு பிடிக்காது, கடையில் சாப்பிட்டால் கூட தோசை தான் கேட்பேன், அதான் சூடாக போட்டு தருவாங்க அப்படின்னு சோமசுந்தரம் சிவபுரியிலேருந்து சொல்லியிருக்காங்க.
1: நான் திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி. நான் சுட சுட சாப்பிடும் பழக்கம் உடையவேன், மறுபடியும் சூடுபடுத்தி சாப்பிடும் பழக்கம் கிடையாது. எந்த பொருளும் ஒரு தடவை செய்த பொருளை மறுப்பு சுவையை வைத்து சாப்பிடுறதை தடுப்பேன், அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இட்லி தோசை சப்பாத்தி போன்ற உணவுகள் சூடாக சாப்பிட பிடிக்கும், சோறு குழம்பு ரசம் போன்ற உணவுகள் மிதமான சூப்பிடில் மிதமாக சூட்டில் சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு நாகூர் ஏஜேஎம்என் முகமது ஜலீல் சொல்லியிருக்காங்க.
1: கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் மன்னார்குடி, எனக்கு இட்லி தோசை சூடாக சாப்பிடுவேன், மற்ற உணவுகள் மிதமான சூட்டில் சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: நெய்விலக்கு எம் எஸ் தூயமணி, எந்த பொருளாக இருந்தாலும் கொஞ்சம் மாறியப்பின் அரை சூட்டில் சாப்பிட்டால்தான் அதன் ருசி அறுசுவையும் நமக்கு தெரியும், அதனால் இதமான சூட்டில் சாப்பிடுவது தான் சிறந்தது, எனக்கு பிடிக்கும். டீ கடைக்கு சென்றாலும் டீ வந்து செட்டில் தான் கேட்பேன், ஏனென்றால் நமக்கு இதமான ஆறி சாப்பிட்டால்தான் பிடிக்கும்
1: அப்படின்னு.
0: டவேரா செட்டா? ஓகே ஓகே, அதான் அந்த செட்டில் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் ஒற்றை டம்ளரில் ஆவி பறக்க சாப்பிடுவார்கள், அதை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: நீங்க இப்படி கேள்வி கேக்குறீங்களா அப்படின்னு ஒரு பதில் சொல்றாரு பாரு நல்லமல் ஷேக் அலாவுதீன். மொத்தத்துல எனக்கு கோழி பிடிக்காது, மட்டன்
0: தான். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, திட்டச்சேரியிலேருந்து அப்துல் ரஜாக், நாக்கு எந்த சூட்டை தாங்குமோ அந்த அளவு தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
2: சக்தியின் திருவிழா
3: ஆடி மாத சிறப்பு தொடர் நேயர்களே, ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரை ஒவ்வொரு ஞாயிறு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மாலை 5:30
2: சர்வதேச உள்நாடு மற்றும் உள்ளூரில் அருள் பாலிக்கும் அம்மன் குறித்த தகவல்களை அறிந்து கொள்ள
3: உங்கள் காரை பண்பலை 100.3 இணைந்திருங்கள். அம்மனின் அருளலை காரை பண்பலையின் நேரலை.

0: நேரம் 9:45.
1: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் July 17 to August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
0: நிரலை இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் திருவாரூர் மாவட்டம் சங்கமங்கலம் கடகம் கிராமத்தில் இருந்த நேயர்கள் மத்தியில் நேரலையாக நடைபெறும். நேரலுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: நேரலுக்கு கருகள் சிவவல்லிவிலாஸ் ஜுவல்லர்ஸின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவவல்லிவிலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
0: நேரலுக்கு மயிலாடுதுறை ARC காமராஜ் ஜுவல்ஸின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமராஜ் ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
0: பாயிண்ட் டு பாயிண்ட்ல நீங்க சுட சுட சாப்பிடும் நெருப்பு கோழியா இல்ல ஆரிய பின் சாப்பிடும் நீர் கோழியா அப்படின்னு கேட்டிருந்தோம். நேர்கள் வரிசையா பதில் சொல்லிட்டே வராங்க. இப்ப என்ன சொல்றாங்க, யார் சொல்லியிருக்காங்க? டீ சூடாக குடிப்பேன், இட்லி பொங்கல் சுட சுட சாப்பிடுவேன், சாப்பாடு சூடாகவும் பிடிக்கும், கொஞ்சம் ஆரியது பிடிக்கும் அப்படின்னு திருமூலஸ்தானம் வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க.
4: அடுத்ததா பாத்தீங்கன்னா, மே மாத்தூர்ல இருந்து அமுதா சேகர், இட்லி தோசை டீ இவையெல்லாம் சுட சுட சாப்பிடும் நெருப்பு கோழி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: நிடமங்கலம் மட்டும் காலாச்சேரி மணிமாறன், சூடாக கிடைக்கும் போது நல்லா சாப்பிடுவேன்
4: அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, அனுஷியா சங்கர் பனகாட்டங்குடியில இருந்து, இந்த ரெண்டுத்தையுமே நான் கேள்விப்பட்டிருக்கேன் தவிர பார்த்ததே கிடையாது. ஆனா அவங்க பதில் சொல்லிட்டாங்க, நான் சூடா சாப்பிடுவேன் அப்படின்னு மட்டும்
0: சொல்லிட்டாங்க. பதில கரெக்டா சொல்லிட்டாங்க, கேள்வியை கேட்டு வைப்போம்.
4: ஆமா,
0: ரெண்டையுமே பாக்கலயே காட்டுவீங்களா அப்படிங்கிற மாதிரி.
4: ஆமா,
0: சரி.
4: அரியலூர் மாவட்டம் ஆண்டிபடம் சரவணன், நமக்கு சோறு கிடைச்சாலே போதுங்க, அது சூடா இருந்தா என்ன ஆறுனா இருந்தா சொல்லிட்டாங்க.
0: பசி ஆறுனா சரிதான். அரியலூர் மாவட்டம் கீழே குடியிருப்பு சிங்காரவளி, இரண்டும் இல்லை மிதமான சுற்றில் சாப்பிடுவேன்.
4: காரைக்கால் நளினி, சூடாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், ஆனால் நான் பொறுமையாக தான் சாப்பிடுவேன், ரசிச்சு ருசிச்சு எப்போதும் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: எந்த உணவாக இருந்தாலும் சூடாக சாப்பிடும்போது அந்த சுவை அனுபவமே தனி அலாதி. சூடு பெஸ்ட், மல்லியம் ரவி.
4: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இருவருக்கும் இனிய காலை வணக்கம். மேட்டுப்பாளையம் நாகராஜன், மேட்டுப்பாளையம் நான் வந்து ரொம்ப சூடாக சாப்பிட மாட்டேன், ஒரு ஆறிதாங்க சாப்பிடுவேன், ஒருவேளை ஆறி போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சாப்பிட்ருவேன்னு சொல்லியிருக்காங்க.

0: சூடாக இல்லாமல் ஆரிய மாதிரி இல்லாமல் சாப்பாடு மிதமான சூடில் சாப்பிடுவேன். இட்லி தோசை பிரியாணி எல்லாம் சூடாக சாப்பிடும். இஞ்சி குடி மின்சார கண்ணன்.
1: அடுத்ததா பாத்தீங்கன்னா, ஹொசூர்ல இருந்து குமார் சொல்லிருக்காங்க, சூடாக வேண்டும் என்று அடம் பிடிக்காத கேஸ் நானு அப்படின்னு சொல்லிருக்காங்க.
0: அப்படின்னு சொல்லிருக்காங்களா? நான் ஒரு வயதில் சுட சுட சாப்பிடும் நெருப்பு குழியாக இருந்தது உண்மைதான். காபி டீ முதல் சூடாகத்தான் சாப்பிடுவேன். ஆனால் இப்போ வயது கொஞ்சம் கூடியது, மிதமாக சூழலாக சாப்பிட்றேன். வயது கூட சிலவற்றை கையாளும் விதத்தை மாற்றிக்கொள்ளாவிட்டால் வயிற்று பிரச்சனை வந்து அவதிப்படும் சூழலை உருவாக்கிட்டு சொல்லி குளஞ்சியப்பன் காட்டுமன்னு சொல்லியிருக்காரு.
1: அடுத்ததா பார்த்தீங்கன்னா, காலையில் பழைய சோறும் மற்றதெல்லாம் இதமான சூட்டில் வாயை மூடிக்கொண்டு சுவைத்து மென்று சாப்பிடுவேன் அப்படின்னு சர்வராஜன் பேட்டை தீனா ரமேஷ் சொல்லியிருக்காங்க.
0: ஏதோ ஒரு நேரத்தில் நீர் கூழியாக இருக்கிறார்.
1: ஆமாம்,
0: சரி. காட்டுமலர் கோயில் டீமனப்புறம் தோப்பு திரு வேல்முருகன். நான் வயிறு பசிக்காக சாப்பிட்றவன், நான் ருசிக்காக சாப்பிடுதில்லை. எந்த சூழ்நிலையில் சாப்பாடு இருந்தாலும் சாப்பிடுவேன். டீ காஃபி சூடாக குடிப்பேன்.
1: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, எனக்கு எந்த உணவாக இருந்தாலும் அது சூடாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: பிள்ளை திருவாசல் ஆரோக்கியதாஸ் செல்வமணி, எதை கொடுக்கிறார்களோ அதை சாப்பிடுவேங்க. அதுக்கு மேலே இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு கேட்டால் அடுத்த வேலை சூடாகவும் கிடைக்காது, ஆரிய கஞ்சும் கிடைக்காது, கிடைத்ததை சாப்பிடும். அதுக்கு மேலே ஒன்றுமில்லைங்க. ஏங்க வம்புங்கிறது மாதிரி சொல்றேன்.
1: யதார்த்தமா சொல்லியிருக்காங்க.
0: யதார்த்தமா ஏன் இந்த வம்பு? நமக்கு சூடா தான் சாப்பிடணும்னு சொல்லி வேற ஏதாவது சூடா கிடைக்கிறத விட அதில் சொல்ல ஆறுனா தான் சாப்பிடணும்னு சொல்லி அடுத்த வேலை கஞ்சிக்கும் இல்லாம ஏங்க ஆக்க பாக்குறீங்கன்னு
1: சொல்றாரு. அடுத்ததான் பாத்தீங்கன்னா, சந்தியா நல்லான், சந்தியா நல்லான் சாவடி, எனக்கு சுட சுட சாப்பிடுவது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: கோவை இளவரசன் பஞ்சநதி குளம், நான் சூடாக சாப்பிட மாட்டேன், ஆனால் ஆகாரத்தை மிதமான சூழல் சாப்பிட பிடிக்கும். ஆறு மீன் சாப்பிட அவ்வளவு பிடிக்காது, சூழ்நிலை ஏற்ப ஏற்றுக்கொள்ள வேண்டியதான். அசைவம் அதிகமாக சாப்பிட மாட்டேன்.
1: அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, சூடான காப்பியை கூட சுட்டெரிக்கும் வெயிலில் என்று அருந்தும் நெருப்பு கோழினான் அப்படின்னு சிதம்பரம் ரமணி ராஜேஷ்.
0: கரெக்டா, நம்ம எதிர்பார்க்குற மாதிரி பதில் சொல்றாரு. ஒரே வரி பதிலுக்கு தான் நம்ம தெரப்பியை கொடுக்குறோம், போட்டு ரொம்ப நிறைய எலாபரேட்டா சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு. கோவி கார்த்திகேயன் குடவாசல், என்றைக்கும் நெருப்பு கோழி தான், சூடாக சாப்பிடும்போது அதன் சுவையே
1: தனிதான். அடுத்தா பாத்தீங்கன்னா, நன்னிலம் சுப்பிரமணியன், இளஞ்சூடாக இருக்கும் போது சாப்பிட மிகவும் சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: பந்தநல்லூர் ரபேக்கா, எனக்கு சாப்பாடுனா பிடிக்கும், சுழசுர சாப்பிடதான் ரொம்ப பிடிக்கும்.
1: அடுத்ததா பாத்தீங்கன்னா, குவைத்ல இருந்து திட்டச்செறி நிஷான் ஹலீம், சுடச்சுட சாப்பிடும் பழக்கம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: சொல்லிட்டாரா? நன்னிலம் சுப்பிரமணியன், இளஞ்சூடாக இருக்கும்போது சாப்பிட பிடிக்கும் அவர் ஏற்கனவே நீங்க சொல்லிட்டீங்க.

0: பாயிண்ட் டு பாயிண்டில் சுட சுட சாப்பிடும் நெருப்பு கோழியா இல்லை ஆரியவன் சாப்பிட நெருக்க கோழியா, நீங்கள் நீங்கள் யார் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா. நிறைய நேர்கள் கருத்து சொல்லிக்கிட்டே வர்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாகூர் ஜெயலட்சுமி, சூடாக சாப்பிடுவது எனக்கு பிடிக்கும், ஆனால் இறால் குழம்பு முதல் நாள் வைத்து மறுநாள் ஆரிய அந்த இறால் குழம்பு சூடான இட்லி தொட்டு சாப்பிட்டா சுவையே தனிதான் போங்க. ஆறி இருந்தாலும் சுவை குறையாது. இப்போ என்ன தான் சொல்ல வராங்கன்னு தெரியல. ஆறு நீ சாப்பிட்றதா சுட சுட சாப்பிட்றாங்க. அது மாதிரி இதமான சுற்றில் சாப்பிடுவேன். காரைக்கால் நிறைவே என்எம்பி நச்சுப்பிள்ளை குடும்பம் அனுப்பியிருக்காங்க.
1: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமை எப்படி சார் சூடாக சாப்பிட முடியும்
0: கேட்டார் பாருங்கள் கேள்வியை. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமுனை சரணம் நமக்கு சோறு கிடைச்சாலே போதும் அப்படின்னு போட்டார். சூடாகவும் இல்லை ஆறுனதும் இல்லை அப்படின்னு. நாகை பாபு, என்னங்க கேள்வி இது, பசிக்கும் போது கோழி எப்படி இருந்தா என்ன வாய்க்கு சிரமலாம் கொஞ்சம் ருசியா இருந்தா போதுங்கன்னு சொல்லி அவர் அனுப்பியிருக்காரு.
1: சின்னதுரை வடச்சேரி சஞ்சையில இருந்து சூடாக சாப்பிடதான எனக்கு பிடிக்கும், மாறினால் சாப்பிட மாட்டேன், சுவை குறைஞ்சிடும் இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க.
0: நீங்க எப்படியா கேள்வி கேக்குறீங்க அப்படின்னு பதில இருக்கிறார் யாரு, ஆரூர் கொடிக்கால் பிள்ளை ஜான் ஹாஜன்
1: அஜமுதீன்.
0: பிராய்லர் கோழி அதிகம் சாப்பிட்றது இல்லை, நாட்டுக்கோழி ஓகே. அப்படியே பிராய்லர் கோழி சாப்பிடதாக இருந்தால் சிக்கன் 65 சுட சுட பொறித்த முறுமுறை சிக்கன் குறைவாக சாப்பிடுவது உண்டு. காலையிலேயேவா நம்ம கேட்டது வேற இல்லை. சரி, சின்னதுரை வடச்சேரி தஞ்சை மாவட்டம், சூடாக சாப்பிடதான் எனக்கு பிடிக்கும், ஆறு நாள் சாப்பிட மாட்டேன், சுவை குறைஞ்சிரும்ல அப்படின்னு போட்டிருக்காரு. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், நான் எதையும் சூடாகத்தான் சாப்பிடுவேன், சுட சுட சாப்பிடும் நெருப்பு கோழி தான் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. வலங்கைமான் துரை, இதுக்கு எப்படி பதில் சொல்கிறதுன்னா சூழலுக்கு தகுந்த மாதிரி, அதாவது குளிர்காலத்தில் நெருப்பு கோழி, வெயில் காலத்தில் நீர் கோழி, நீங்கள் இடம் எந்த அர்த்தமோ எப்படி வேணாலும் வைத்துக்கலாம் போங்க அப்படின்ட்டு நீங்களே வச்சு இது பண்ணுங்க அப்படின்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா பெருஞ்சேரி ஜார்ஜ், நான் எப்போதும் இளம் சூடாக தான் சாப்பிட பிடிக்கும், ரொம்ப ஜில்லுன்னு இருந்தால் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இருக்கிறாரு. முள்ளக்காடு வந்து மிதமான சூட்டில் சாப்பிடுவேன்னு பாபு முள்ளக்கடைஞ்சு அனுப்பியிருக்கிறாரு.
1: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெய்விலக்கு தூயமணி, எந்த பொருளாக இருந்தாலும் கொஞ்சம் மாறிய பின் அரை சூட்டில் சாப்பிட்டால்தான் அதன் ருசியும் அறுசுவையும் நமக்கு தெரியும்னு சொல்லியிருக்காங்க.
0: நாக்கு எந்த சூட்டை தாங்குமோ அந்த அளவுக்கு தான். மிதிவிலக்கு சவரமான அப்துல் ராஜா திட்டச்சேரிலேருந்து அனுப்பியிருக்காரு. எப்படி நாங்களும் பதில் சொல்லுவோம்ல அப்படின்னு அட்டச்சு ரகலை விட்டுருக்குறாங்க இல்லையா. இப்படி நிறைய நிறைய

0: செய்திகள் சொல்லிட்டே வராங்க. ஆனால் பொதுவாக ரொம்ப சூடாக சாப்பிட்றதும் ஆபத்தை கூட கொடுத்துரும். ஒருத்தர் அல்வா சுட சுட வாயில் போட்டு முழுநாங்க பாருங்க, அப்படியே டக்குன்னு மயக்கம் வந்துட்டு அது ரொம்ப சூடாகவும் சாப்பிட முடியாது, ரொம்ப ஆற வச்சும் சாப்பிடக்கூடாது, மிதமான சூடு ரொம்ப நல்லது. அப்படி தான் சாப்பிடும். ஆனால் நமக்கு வந்து சுட சுட சாப்பிட்டு பழக்கம், எங்கேயா இருந்தாலும் அந்த சாப்பாட்டில் ஆவி பறந்தா. நீங்கள் கல்யாண வீட்லேயே பார்த்தீங்கன்னா இட்லி வச்சுட்டு இருக்கும்போது நம்ம இட்லி சாப்பிடுவோம், நல்லா ஆறி போய் ஜில்லுன்னு இருக்கும், ஏற்கனவே சுட தானே வைப்பாங்க. திடீர்னு ஓடியார் அவர் இந்த சப்ளை எடுத்துட்டு வருவார், சுட சுட இருக்கு ஒரே வீட்டில் வச்சாங்க, சுட சுட இருக்கு ஒரே வீட்டில் அந்த அப்படியே இட்லி ஆவி பறக்கம் பாருங்க, அது வரைக்கும் தொண்டை வரைக்கும் நம்ம சாப்பிட்ருப்போம். ஆனால் அந்த இட்லியை பார்த்தோன்னா டப்பார்னு வழி ஓப்பனாக ஒன்று இன்னொரு இட்லி வைங்க போம். ஏன்னா அந்த சுட சுட அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு சுவாரஸ்யம் இருக்குது. அதனால அது மாதிரி வாழையில சுட சுட சாப்பாடு வச்சு இந்த எல்லாம் வெந்து போயிடும் பாருங்க, அதை பார்க்க மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால் ரொம்ப கையை வைக்க முடியாமல் நாக்கில் வைக்க முடியாமல் அந்த சூடாக சாப்பிட்றதை விட ஒரு நல்ல சூட்டில் சாப்பிட்றது கொஞ்சம் மிதம் கடந்து கூட இருக்கலாம், ஓரளவு சாப்பிட்லாம். அந்த மாதிரி சூட்டில் சாப்பிடும்போது தான் உடம்புக்கு அது நல்லது, நல்லது கூட. அதனால நீங்கள் நெருப்பு கோழியாமல் இருக்க வேணா, நீர் கோழியாமல் இருக்க வேணாம், அதுக்கு நடுவில் ஏதாச்சும் ஒரு கோழியாக இருக்கு, அப்புறம் நம்ம ஒரு கோழியை சொல்ல அவர் ஒரு கோழியை கேட்க இல்லையா. அதனால அப்படி சாப்பிடணும். நிறைய பேர் சுட சுட சாப்பிட்டுப்பட்ட அவஸ்தையெல்லாம் பார்த்துருக்குறோம்ல,
1: கண்டிப்பாக
0: அது மாதிரி ரொம்ப ஆறி போய் சாப்பிட்டு முகம் சுழிச்சதையும் பார்த்துருக்கணும். சில பேருக்கு இது பிடிக்கும், சில பேருக்கு அது பிடிக்கும், அதனால பிடிக்காதவங்களே மாறி போயிடும். அதனால நம்ம மிதமான சுட்டிலையை சாப்பிட்டு நலமாய் வாழ்வோம் அப்படின்னு என்ன சொல்லி
1: நிறைவு பெறுகிறது. பாயிண்ட் டு பாயிண்ட்.
0: காற்றில் தவிழும் கற்பூர பெட்டகம். இது கரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 10 மணி. நேயர்களினை கேட்கலாம் சிந்தனை அரங்கம். நிகழ்ச்சியின் முதலில்
2: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
3: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, ஸோ ஒரு 19-20 இயர்ஸ் ஒரு பையன் வந்து, ஸோ அவனுக்கு அடிபட்டது, ஸோ பிளேட் வைக்கணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அவன் டவுட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நம்ம சார் நான் இந்த மாதிரி போலீஸ் ட்ரைனிங்க்கு இது பண்ணிட்டுருக்கேன், அப்ளை பண்ணியிருக்கேன், ஸோ இந்த மாதிரி எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி பிளேட் மாதிரி வச்சிட்டிங்கன்னா என்னால் ஃபிசிக்கல் ட்ரைனிங்கில் அட்டன் பண்ண முடியுமா, நான் எலிஜிபிள் ஆகணான்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு கிட்டத்தட்ட இது பார்த்தோம்னா அந்த ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி மாதிரி தான். ஸோ அவனால் சீக்கிரம் அவங்களுக்கு வந்து அந்த ரெக்கவர் பீரியட், ஏன்னா போலீஸ் ட்ரைனிங்கில் கொஞ்சம் ஹார்டான ட்ரைனிங்காக இருக்கும். ஸோ அவங்க இந்த மாதிரி நிறையா ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நல்லா கொஞ்சம் ஹார்டாக நாங்கள் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம இமீடியட்டாக சர்ஜரி பண்ணுறது தான் அட்வைசபிள். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டோம், இன்கேஸ் அது வந்து டிஸ்பிளேஸ்டாக இருக்குது, அதாவது ஃப்ராக்சர் நவுந்துருக்குன்னா, இல்லை நவுரில் அப்படின்னா அது நார்மலாக மாவுக்கட்லேயே சரி பண்ணிக்கலாம். நவுந்துருக்குன்னா அந்த மாதிரி பிளேட் வைக்கிறோம்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி பிளேட் வச்சுக்கிறது பெட்டரான ஆப்ஷன். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஹீலிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா இதில் சான்ஸ் எடுக்க முடியாது. சரி கொஞ்சம் மாறி கூடனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த இதில் சான்ஸ் எடுக்க முடியாது, ஏன்னா அவங்களுக்கு ஃபிட்னஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். மாறி எதாவது கூடுதுன்னா பின்னாடி அவங்களுக்கு இது வலி கொடுத்துக்கிட்டே இருக்கும், பின்னாடி அவங்களால அந்த ப்ராப்பரான அவங்க நினச்ச வேலையை அவங்களால பண்ண முடியாது. ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகுது சான்ஸ் இருக்கும். ஸோ இந்த பெயின்னால் ஸோ மேபி இதெல்லாம் தான் ஒரு மெயின் ரீசனாக இருக்கும். ஸோ இந்த பையனுக்கு பர்டிகுலராக இருக்குது அப்படின்னா பெட்டரான ஆப்ஷன் வந்து பிளேட்டிங் பண்ணுறோம், அட்வைஸ் பண்ணுறோன்னா அது பண்ணிக்கிட்டோம் சீக்கிரம் அவங்க ரெக்கவரி பீரியடை கொடுக்க முடியும். அதாவது 2 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா எலும்புலாம் கூடிடும், நடக்க வச்சிருவோம். அது மாதிரி ஒரு 3 மந்த்ஸில் வாக்கிங்லாம் ஆரம்பிச்சிடலாம். ஒரு 4 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா ஜாகிங்கு, வெயிட் தூக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மந்த்ஸில் அந்த வெயிட் லிஃப்டிங் எக்ஸசைஸு இந்த மாதிரி இதெல்லாமே ஆரம்பிச்சிடலாம். ஆல்மோஸ்ட் அவங்க 6 மந்த்ஸில் ஒரு ஃபிசிக்கல் டெஸ்ட்டு அட்டன் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு ரெக்கவரி வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து வெறும் சர்ஜரி மட்டும் இது இல்லை, நெக்ஸ்ட்டே வந்து ரொம்ப முக்கியமானது சர்ஜரி வந்து 50% தான். அதுக்கப்புறம் இருக்க எக்ஸசைஸு, அந்த மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பண்ணி கரெக்டான இதில் அட்வைஸில் டாக்டரோட விஷனில் இல்லை டாக்டரோட அட்வைஸில் கரெக்டாக நாங்கள் ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் ஸோ இதை விட பெரிய பெரிய வெயிட் லிஃப்டிங்கு இந்த மாதிரி இது எல்லாமே உங்களால் பண்ணணும்.
4: மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனை

0: அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 95 85 95 55 88. இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

சிந்தனை துளி. மின்சாரம் என்பது ஆடம்பரம் அல்ல, அத்தியாவசியம். அளவோடு பயன்படுத்தி பற்றாக்குறையை போக்குவோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். சிந்தனை துளிகள், செந்தமிழ் சொற்களோடு செயல்படும் தூண்டும் வார்த்தைகளாய், நம்பிக்கைக்குரிய தகவல்களாய், நேயர்களின் கருத்துரைக்கு உலாவர இருக்கிறது. இன்றைய தலைப்பு, முயற்சி முழுமையடைய. எந்த ஒரு செயல்பாட்டிற்கும் அல்லது வெற்றிக்கும் முயற்சி முக்கியமானது. ஆனால் செயல்பாடு முழுமையடைய முயற்சி முக்கியம். ஆனால் முயற்சி முழுமையடையணும் இல்லையா? அதனால் முயற்சி முழுமையடைய என்ன செய்யணும் அப்படின்னு நேயர்கள் கருத்துக்களை சொல்லணும். அதற்கு நேயர்களை நீங்கள் அழையுங்கள். 4368 என்கின்ற காரைக்கால் இணைப்பகை எண்ணை தொட்டு 231231 இந்த எண்ணில் நீங்கள் அழையுங்கள். அல்லது 299948 இந்த எண்ணிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அல்லது 299958 இந்த எண்ணிலும் நீங்கள் இணையலாம். நீங்கள் அழைத்து பேச இன்னொரு வண்ணம் காத்திருக்கிறது. 9566427231 என்ற அலைபேசி எண்ணும் காத்திருக்கிறது. உங்களோடு பேச இரா சுந்தர பாண்டியன் நான் இருக்கிறேன். முயற்சி முழுமையடைய, இது ஒரு நல்ல ஒரு தலைப்பு. அப்போ மற்றதெல்லாம் நல்ல தலைப்பு இல்லையா அப்படிங்கிறதுல, இது ஒரு நல்ல தலைப்பு. ஏன் அப்படின்னா, ஒரு செயல் வெற்றியடைய என்ன செய்யணும் அப்படின்னா, முயற்சி செய்யணும், பயிற்சி செய்யணும், இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் முயற்சியே முழுமையடைய, ஒரு செயலுக்கான தொடக்க முயற்சி, அந்த முயற்சியே பாதி இடத்துல விட்டு போயிடுது. முயற்சிங்கிறது தளர்ந்து போயிடுது. அப்போ அந்த முயற்சி முழுமையடைய என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை நேயர்கள் சொல்வதற்கு தயாராக இருக்கிறாங்க. வழக்கமாக அவங்கள்ட்ட சொல்கிறது தான் நேயர்களே, நீங்கள் நிறைய நேரம் எடுத்துக்க போகிறது இல்லை அப்படின்னு தெரியுது. இருந்தாலும் நான் சுட்டி காட்டினும் இல்லையா, அதனால் புதிதாக வரக்கூடிய நேயர்களோடு ரொம்ப நேரம் எடுத்துடலாம். அதனால் அவர்களுக்கும் நம்ம தகவலை சொல்லிடலாம். குறைந்த நேரம் எடுத்துக்கிட்டு செறிவான செய்தியில் சொல்லக்கூடிய மிகத்திறமை வாய்ந்த சொல்லாற்றல் மிக்கவர்களாக நீங்கள் இருப்பதால், வரிகளை குறைத்து கொண்டு, வார்த்தைகளை குறைத்து கொண்டு, கருத்தியலை அதிகமாக வைக்கக்கூடிய, சுருங்க சொல்லி விரிங்க வைக்கிற அந்த செயல்பாட்டில் நாம் இப்போ இருக்கலாம். ஏன்னா நிறைய நேயர்கள் பல்வேறு விதமான பார்வைகள்

0: நம்மள்கிட்ட பதிய வைக்க ஒரு வாய்ப்பு இருக்கும். அதனால தான் இப்படி ஒரு விருப்பத்தை நம்ம வைக்கிறோம். அதனால் வரக்கூடிய நேயர்கள் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். முயற்சி முழுமை அடைய இணையக்கூடிய முதல் நேயர், வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: கருத்து விதைகளை தூவி அறிவிக்க திருவழிச்சு செய்யும் காரை பண்பலின் அரங்கத்தை அன்பான அறிவிப்பாளர்கள் பெங்களூர்ல இருந்து வராங்க. நிச்சக்கொள்ளிங்க,
0: பேசுங்க.
1: அதான் முயற்சி வேண்டும் வாழ்க்கையில. முயன்றால் வருவது வளர்ச்சி, முடங்கினால் வருவது தளர்ச்சி இருக்காங்க. நம்ம வெற்றிக்கு அவசியம் முயற்சி.
0: சரி,
1: அதாவது ரெண்டு தவகளை என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு வீட்டுல உள்ள தயிர் பானையில விழுந்துருச்சு. ஒண்ணு வந்து என்னாச்சுன்னா, அத நம்ம விதி அவ்வளவுதான் மூழ்கி இறந்து போயிடுச்சு.
0: சரி,
1: ஒரு தவளை என்ன பண்ணிருக்கு, நல்லா அடிச்சு காலால கையால உதச்சு என்னாச்சுன்னா, உருட்டி உருட்டி ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. அந்த தயிர்ல வந்து வெண்ணெய் மாதிரி திரண்டு வெண்ணெய் உருண்டு வந்துருச்சு. அதுல ஏறி குதிச்சு தப்பிச்சிருச்சு. அதனால முயற்சி வேணும்.

0: போயிட்டு.
1: சரி,
0: ஒரு தவளை என்ன பண்ணிருக்கு, நல்லா அடிச்சு காலால கையால உதச்சு என்னாச்சுன்னா உருட்டி உருட்டி ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. அந்த தயிர்ல வந்து வெண்ணெய் மாதிரி திரண்டு வெண்ணெய் உருண்டு வந்துருச்சு, அதுல ஏறி குதிச்சு தப்பிச்சிருச்சு. அதனால முயற்சி வேணும்.
1: நன்றி நன்றி, இணைப்புல வந்ததுக்கு நன்றி. நாம கேட்டிருக்கிறது முயற்சி முழுமை அடைய, முயற்சி வேணும். அறகுறையா விட்டோம்னா அது முழுமையா வரத்துக்கு என்ன செய்யணும், என்ன கவனம் வைக்கணும், இது குறித்து நேரில் என்ன சொல்ல வர்றாங்க. இப்போ வணக்கம்.
2: வணக்கம் சார், கும்பகோணம் பிஎஸ் பாலு
1: பேசுங்க.
2: அதாவது ஒரு ஓராண்டு காலம் போராடி ஒரு முயற்சி பண்ணி ஒரு ஒரு தொழில் பண்ணி நேர்மையான தொழில் பண்ணுங்கிறப்ப, ஒரு ஆடு போராடி எல்லாம் பசி பட்டினா கிடந்து வாங்குறப்ப அஞ்சாம் தேதி அனுப்பினா ஆறாம் தேதி கொரோனாட்டாங்க. புரிஞ்சு போயிட்டா வாழ்க்கைய அந்த ஒரு நாள் ஒரு வருஷம் போராடணும். அந்த ஒரு நாள்ல நாங்க வந்து அதை தள்ளி போயிருந்தா கூட அந்த தொழிலே மாத்திட்டு இருக்கலாம். ஆக அதுக்காண்டி தொழிந்து போல இன்னும் அந்த அந்த இலக்கு வெற்றின்னு சொல்ல வரல, அந்த இலக்கு நோக்கி தான் ஒரு 60 வயசுல பயணம் போயிட்டு இருக்கு. ஆனா சில விஷயங்களை வந்து இந்த வயசுல சில விஷயங்களை வந்து கொஞ்சம் உன்னிப்பா அலட்சியம் தேவையில்ல சார். அதை வந்து எதுவுமே நம்ம செய்யறப்போ செயல் செய்யறப்ப அதை முழுமையா கவனமா செஞ்சோம்னாக்கா அது வெற்றிங்கிறதுக்கு ஒரு அடிக்கடலை உங்களை வச்சு கூட நான் உதாரணம்
1: எடுத்துக்கிட்டேன்.
2: என்னன்னா ஒரு 6 நிமிஷம் தினத்தாலும் நல்லாவே கேட்கிறப்ப நீங்க சொல்றப்ப வந்து மீனாட்சி தவகர் அப்படின்னு ஒரு செகண்ட் கூட அப்படி இல்லாம உடனே மறுபடியும் மீனாட்சி நீங்க பார்த்தீங்க, அப்பதான் எனக்கும் பொறிய தட்டுச்சு. எந்த செயலையும் நம்ம வந்து அலட்சியம் காட்டக்கூடாது, சாரை வச்சு நம்ம கத்துக்கணும். ரொம்ப நன்றி.
1: இணையக்கூடிய அடுத்த நீங்க வணக்கம்.
3: ஹலோ,
1: வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம்,
1: சொல்லுங்க.
3: இக்பால்
1: சொல்லுங்க.
3: முயற்சி முழுமை அடைய, முயற்சி திருவணியாக்கன்னு சொல்லுவாங்க, முயற்சி அடையா இயற்சி அடையா சொல்லுவாங்க. முயற்சி வந்து நம்மளுடைய விடாமுயற்சி முக்கியமா இருக்கணும். முயற்சிக்கு வந்து நம்மளுடைய தன்னம்பிக்கை தான் முக்கியமா தேவைப்படுதுங்க. முழுமை அடைகிறதுக்கு இந்த காரியத்தான வெற்றி பெறணும்னு நம்ம தன்னம்பிக்கை இருக்கணும்.
1: அது இருந்தா முயற்சி முழுமை அடைஞ்சிருங்கிறீங்க.
3: ஆமாங்க, இந்த பத்திரிக்கை படிக்கிறோம், பாஸ் பண்ணிடும் நம்பிக்கையோட ஒரு நேர்மறை எதிர்மறையில இருக்கணும். நம்ம நம்ம எப்படி எழுதுவோமோ சந்தேகப்பட்டே போனா அந்த பச்சை சரியா வராது.
1: முயற்சி முழுமையடைய நம்பிக்கை இருந்தா போதும் அவசியம்
3: என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நன்றி.
1: அழக தலைப்பை ஒட்டி நல்ல ஒரு பதிலா கொடுத்திருக்கிறார். முயற்சி முழுமையடைவதற்கு நம்பிக்கை இருந்தா போதும், முயற்சி முழுமையை அடைஞ்சிரும். ரொம்ப அழகு, நன்றி. இக்பால் அவர்களுக்கு இணையக்கூடிய இடத்துல வணக்கம்.
4: வணக்கம்,
1: யார் பேசுறது?
4: நான் கூகுர் வழங்குறேன்.
1: பேசுங்க.
4: முயற்சி முழுமையடைய அப்புறம் பாத்துக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம், எதுவும் நினைக்க கூடாது சார். நம்ம எடுக்கிற முயற்சி நம்பிக்கை இருக்கணும். சோம்பேறித்தனம் கூடாது.
1: சோம்பேறித்தனம் இருந்தா முயற்சி முழுமை அடையாது, சோம்பேறித்தனம் இல்லைனா முயற்சி முழுமை அடையும்.
4: நன்றி, வணக்கம் சார்.
1: நன்றி, இரவு சிறப்பு. குறைந்த நேரத்துல பேசுறாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது.
5: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
6: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
8: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு ₹800 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நல்ல மேம்பாடு இந்நிகழ்ச்சி வழங்குவர் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சி வழங்கும் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். நிகழ்ச்சி வழங்குவோர் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் மங்கள்யான். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அள்ள மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமது நிகழ்ச்சி வழங்குவோர் உங்கள் கடை. தார்பாய்கள் கிரீனெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
5: நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
0: நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம். இன்றைய தலைப்பு முயற்சி முழுமையடைய. ரொம்ப அழகான நேரில் கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. இணையக்கூடிய என்ன சொல்ல வர்றாங்க? வணக்கம்.
6: வணக்கம்.
0: யார் பேசுவது?
6: அரியலூர் மாவட்டம் உதயம்.
0: பேசுங்க ஐயா. உதயநாதம் சுப்பிரமணியன் இணைப்புல வந்தார். நான் இணைப்பு துண்டிக்கப்பட்டு என்னன்னு தெரியல. மீண்டும் வந்தால் அவர் பேசலாம். இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
7: அதே மாதிரி நம்மளோட குறிக்கோள் ஒன்றாக இருக்கு. குழப்பம் இருந்தாலுமே எந்த இடத்துல வெளிவர முடியாதுங்கிறது என்னோட கருத்து.
0: சிறப்பு சிறப்பு, நன்றி. குழப்பம் இருந்தால் முயற்சி முழுமை அடையாது. நம்முடைய குறிக்கோள் சரியாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும். ரொம்ப அழகான ஒரு உளவியலான ஒரு செய்தியை அவர் சொல்லியிருக்கிறார். எப்பயுமே மனசில் ஒரு சந்தேகத்தை வச்சுக்கிட்டு அல்லது குழப்பத்தை வச்சு நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா இது வருமா வராதா, முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்லாம் இல்லாமல் ஒரு இலக்கத்தில் வச்சு நம்ம நம்மளால் முடியும், முயற்சி பண்ணால் நம்ம அடைஞ்சிட முடியும்னு அந்த முழு முயற்சியை எடுத்துட்டோம் அப்படின்னா முழுமையாக அந்த முயற்சி முழுமையடையும், வெற்றியும் அடையும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. குழப்பம் இல்லாமல் இருந்தால் இந்த முயற்சி முழுமையடையும். இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம்.
0: யார் பேசுவது?
8: உடையார் பாளையம் அஜிம்.
0: பேசுங்க.
8: முயற்சியின் முழுமையே வந்து சார் உழைப்புல தான் சார் இருக்கு.
0: உழைப்புல.
8: ஆமா. விழுவது மீண்டும் எழுவதற்குத்தான் என்ற முயற்சியின் மந்திரத்தை நாம் மறந்துடுறோம். விதி விட்ட வழி அப்படின்னா நம்ம உடம்புல சோம்பல் தான் குடிகொள்ளும்.
0: சரி,
8: எதற்காக முயற்சிக்கின்றோமோ அதன் மீதே நம் எண்ணங்கள் இருக்கணும். அப்படி இருந்தாதான் முயற்சியின் பலனை முழுசா அடையலாம்.
0: எண்ணம் வலிமையா இருக்கணும்.
8: ஆமா ஆமா.
0: எண்ணியர் திண்ணியராக பெறின்.
8: ஆமா சார், முடியாது என்ற சொல்ல முடக்கி வைக்கணும்.
0: அருமை அருமை.
8: சாதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வீடு கட்டுறோம். வீடு கட்டுறோம் சும்மா 1 லட்சம் ரூபாய் போனா இருக்குன்னு ஆரம்பிச்சிட கூடாது. அதன் மொத்த மதிப்பீடு கல்லு மண்ணு ஜல்லி
0: இல்ல, அது அதுக்கு பேரு திட்டமிடுதல். நீங்க சொன்னது சரியானது.
8: ஆமா,
0: எண்ணத்துல வலிமை இருந்தால் முயற்சி முழுமை அடையும். நன்றி. இணைப்புல வந்து சரி, நன்றி சார். இணையக்கூடிய அடுத்த நீங்க வணக்கம்.
9: ஹலோ.
0: வணக்கம்
9: யாருங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க?
9: மேலவஞ்சலம் பாத்தியம்மா பேசுறேன் சார்.
0: பேசுங்கம்மா.
9: முழு முயற்சி அடைய மன உறுதி இருக்கணும் சார். ஒரு கடின உழைப்பு இருக்கணும். இன்னைக்கு இந்த வேலையை முடிக்கணும். இன்னைக்கு நான் 2 ஜாக்கெட் தைக்கணும்னா முடிச்சுட்டு தான் சார் அடுத்த வேலையை பார்ப்போம்.
0: திடீர்னு முடியுமா முடியாதுன்னு என்ன வந்து என்ன
9: செய்வீங்க? அது வந்து காலையிலே நம்ம வந்து மனசுல வந்து உறுதி எடுத்துக்கணும்.
0: உறுதி எடுத்துக்கணும் இன்னைக்கு இதை முடிச்சு ஆகணும் அப்படின்னு.
9: இன்னைக்கு இதை முடிச்சே ஆகணும்னு ஒரு உறுதிமொழி எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன். முடிச்சு அடுத்த வேலை
0: பார்ப்போம். அது வந்து ஒரு வேலையை செய்யறதுக்கு.
9: ஆமா சார்.
0: அந்த வேலையை முயற்சி எடுப்போம்ல முதல்ல. ஆனா நீங்க சொல்ற மாதிரி காலையிலேயே அந்த சிந்தனை

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நாளைக்கு 8:30 வைக்கிங் பனியன் சன்ஸ் பிரீஃப் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங் தான்.
2: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால்.

0: வலிமையா வச்சு சிந்தனையை இதை இந்த இலக்கை நம்ம அடைகிறோம் அப்படின்னு.
1: ஆமா சார்,
0: அழகா சொல்லியம்மா. காலை எழுந்த உடனே அந்த வேலையை தொடர்ந்து முடியும், நம்முடைய இலக்கை நிர்ணயம் பண்ணி அதை நம்ம அடைஞ்சே தீரும் முடிவு பண்ணிட்டு முயற்சி செஞ்சோம்னா முழுமையடையுங்கிறீங்க.
1: ஆமா சார்,
0: நன்றி நன்றிம்மா, வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்க சார்.
0: ரொம்ப அழகா பாத்திமா சொன்னாங்க, இந்த முயற்சி அப்படிங்கிறது இன்னைக்கு முடிச்சுதான் ஆகணும் அப்படி ஒரு தீர்மானத்தை நம்ம எடுத்துடணும் அப்படின்ட்டாங்க. இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம் யாருங்க?
2: வணக்கம் சார்,
0: பேசுங்க.
2: வள்ளுவர் சொல்லியிருக்காரு, முயற்சி திருவினையாக்கும் முயன்றின்மை இன்மை பூசிவிடும்னு. அதனால முயற்சியும் வந்து எடுத்த உடனே பலன் தரும் நம்ம சொல்ல முடியாதுங்க. அதுல சில சமயம் தோல்வியும் இருக்கும்
0: இருக்கும்.
2: அதனால அந்த தோல்வி நம்ம வந்து எதனால அப்படிங்கறத வந்து நம்ம வந்து ஆராய்ந்து பார்க்கணும். ஆராய்ந்து பார்த்து மறுபடியும் நம்ம அதுல வந்து முயற்சி செய்தால்தான் வெற்றி அடைய முடியும். அத வந்து நம்ம செய்யற செயல முழு ஈடுபாடு வந்து அது வந்து நல்ல ஒரு நல்ல சிந்தனை நல்ல செயல்பாடு எல்லாமே இருக்கணும் அதுல.
0: சரி சரி.
2: ஏன்னா அதை விட்டு நம்ம வந்து ஏனோதானு செஞ்சோம்னா அது வந்து சிறப்பா இருக்காது.
0: முழு ஈடுபாடு இருக்கணும்.
2: முழு ஈடுபாடு இருக்கணும். அது முடியற வரைக்கும் நம்ம அதுல வந்து எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டு தான் இருக்கணும்.
0: சரி, நன்றி. இணைப்புல வந்ததுக்கு நன்றி.
2: நன்றி நன்றி.
0: இணையக்கூடிய அடுத்த நேயர்ல பேசலாம். வணக்கம். வணக்கம். வானொலியினுடைய ஒளியளவை குறைச்சிட்டு நீங்க பேசினாதான் பேசலாம், இல்லைன்னா இப்படிதான் எக்கோ கொடுத்துக்கிட்டே இருக்கும். வணக்கம்.
3: உற்சாகமான ஜில்லில் ஒரு காலை வணக்கம் சார்.
0: யார் சொல்வது?
3: நான் என்று உங்கள் அன்புடன் பூந்தோட்டம் முருகன்.
0: எங்க இருந்து?
3: பூந்தோட்டம் முருகன்.
0: பூந்தோட்டத்தில இருந்து பேசுங்க. பூந்தோட்டம் ஜில்லுன்னு தான் இருக்கும்.
3: ஆமா சார், பூந்தோட்டம் ஜில்லு தான் சார் இருக்கு. முதல் கோடல் என்றால் முற்றிலும் இருக்கும்.
0: சரி,
3: அதனால முடிவெடுக்கும் போது தீர்க்கமான முடிவெடுக்கணும்.
0: முடிவெடுக்கும்போதே தீர்க்கமா எடுத்துட்டா முயற்சி முழுமையடையும்.
3: பணம்லாம்
0: வேணும்ல,
3: அதுக்குதான் சொல்றேன். முடிவு பண்ணும்ல, அதுக்கு சம்பாதிச்சு வேணும்ல.
0: முதல்ல சம்பாதிச்சுல, சம்பாதிச்சு பணத்தை வச்சுதான் முடிவு எடுக்கணும்.
3: ஆமா,
0: சரி. நன்றி நன்றி. இணைப்புல வந்து நன்றி. ரொம்ப அழகா சொன்னார். தீர்க்கமாக முடிவு எடுத்துடணும், அப்புறம் அது முழுமை அடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இணையக்கூடிய எடுத்தனர் வணக்கம். வணக்கம்.
4: அன்பான வணக்கம் சார்.
0: சொல்வது யாரு?
4: குற்றாலம் மாறிமுகங்கள். என்ன மோகன்
0: பேசுங்க.
4: முயற்சி முழுமை அடைய. அதே சார், முயற்சி முழுமை அடையினா போட்டி தான் சார் முக்கியம்.
0: போட்டி
4: ஆனா பொறாமை இருக்கக்கூடாது. அதாவது ஒருவருக்கு மேற்பட்டவர்கள் ஒன்று சேர்ந்து போட்டியிட்டால் அது வெற்றி பெறும்ல. அப்போ வந்து மூணு பேர் வந்து முயற்சி பண்றாங்க. மூணு பேர் முயற்சி பண்ணும்போது போட்டி யாரு போட்டு முந்துறாங்களோ அவங்க தானே ஜெயிக்கிறாங்க.
0: ஓஹோ,
4: இதுதான் சார் அதுக்கு அடிப்படை காரணம்.
0: போட்டி இருந்தா முயற்சி முழுமையடைஞ்சிருங்கிறீங்க.
4: அருமையான
0: கருத்து. இன்னொன்னு அந்த கருத்து மறைஞ்சு போயிடும்.
4: நன்றி
0: நன்றி. இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க?
5: வணக்கம் கூறுவது திருப்பூர் மாநகர் மன்னரை பாறப்பாளையத்திலிருந்து ரங்கசாமி. நீங்க
0: பேசுங்க.
5: முயற்சி முழுமை அடைய சரியான திட்டமிடலுங்க. நேர்கொண்ட பார்வை. பல வேலை எழுத்து போட்டு கூடாதுங்க. இலக்கன் இலக்கு இலக்கு இருந்துச்சுன்னா இலக்கு அடிக்கணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா வணிகம் பண்றாங்க, இயந்திர விற்பனைங்களா பாத்தீங்கன்னா, அந்த கவனச்சிதல் இருக்கக்கூடாதுங்க.
0: கவனச்சிதல் இருக்கக்கூடாது.
5: ஆமா, என்ன பாத்தீங்கன்னா, ஒரு நான் ஒரு வணிகத்தை பார்க்க போறேன் வச்சுங்களா, அது முழுமையடையா கவனிச்சு வந்து இன்னொருத்தர் வருவாங்க, ஏன்னா மத்த பேசி இது பண்ணுவாங்க. அதுல வந்து நாம அதுல அந்த அந்த விக்கிறவங்களே வந்து வாங்குறதுலயே வந்து நாம அந்த அளவுக்கு அந்த ஒரு அந்த கண்கொண் கழுகு பார்வை எப்படி இருக்கீங்க,
0: அது மாதிரி
5: அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கணும்.
0: அழகா சொன்னீங்க, அழகா சொன்னீங்க. கவனிச்சுதல் இருக்காம இருந்தீங்கன்னா முயற்சி முழுமையடை. நன்றி. இணைப்புல வந்ததுக்கு
5: வாய்ப்பு. நன்றிங்க.
0: இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
6: சார் வணக்கம்.
0: யார் பேசுவது?
6: ஆண்டிபாளையத்திலிருந்து மதுரசேகர் பேசுறேன் சார்.
0: பேசுங்க ஐயா.

0: முயற்சி ஒரு விஷயத்துல நம்ம முயற்சியை எடுக்கும் பொழுது முதல்ல அது விருப்பம் வேணும் சார், விருப்பமும் ஆர்வமும் வேண்டும். அடுத்தது அந்த முயற்சியில் விடா முயற்சி வேண்டும்.
1: அதான் முயற்சினே வந்துட்டேன். நீங்க சொன்னது வந்து ஆர்வம் இருக்கணும் இல்லையா, ஆர்வத்தை முழுமையா வச்சிட்டோம்னா அந்த முயற்சி முழுமை அடைஞ்சிடும்.
0: அடுத்தது அதுல ஏற்படுற தடைகளை உடை தெரிய வேண்டும்.
1: அருமை அருமையா சொன்னீங்க மதனசேகர், நன்றி இணைப்புல வந்தது.
0: நன்றி சார், நன்றி சார்,
1: ரொம்ப அழகா சொன்னாரு பாருங்க. அதுல வந்து ஒரு ஆர்வம் இருக்கணும், எது ஒன்றுமே சரிதான். ஒரு புத்தகம் படிக்கணும் அப்படின்னா என்னங்க படிக்கவே முடியல, ஒரு ஆர்வம் படிக்கணுங்கிற ஆர்வம் வரணும், ஒரு விருப்பம் வைக்கணும். ஒரு மாணவர் கேட்டாரு பள்ளிக்கூடத்தில் நல்லா நான் மார்க் எடுக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, படிக்கிறத ஒரு ஆர்வம் வேணும், தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் இருக்கணும். இன்றைக்கு வகுப்பில் எதை பற்றி பால் நடத்த போகிறாங்க, எது குறித்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிற ஆர்வம் வந்துட்டுனா நல்லா படிச்சிடுவார். அது போல் நாம் ஈடுபடக்கூடிய செய்கை நம்ம எப்படி அதில் விருப்பம் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த முயற்சி முழுமையடைந்தோம். நன்றி நேயருக்கு, இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் திருவாரூர் கொடிக்கால் பாளையம் சாகுல் எம்பி ராஜா சார். நல்லா இருக்கீங்களா சார்?
1: நல்லா இருக்கேன், பேசுங்க.
2: உங்களுடைய கேள்வியிலே பதில் இருக்கு சார்.
1: என்னது?
2: அதாவது முயற்சியை வந்து முழுமை அடத்துக்கு நம்ம தொடர்ந்து முயற்சிக்கிட்டே இருக்கணும் சார். அதாவது முள்ள முன்னால் தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி முயற்சியை வந்து நம்ம தொடர்ந்து முயற்சி
1: தொடர்ந்துகிட்டே இருந்தா முழுமை அடைஞ்சிருங்க.
2: முழுமை அடைய ரெண்டாவது சார், உங்களுக்கு வந்து நம்ம அந்த தோல்வியை கூட நம்ம வந்து வெட்டியே நினைக்கணும் சார். அவன் தோத்துடன் இது பண்ணக்கூடாது. அந்த தோல்வியை வந்து நம்ம ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு மீண்டும் மீண்டும் முயற்சிக்கும் போது அது நமக்கு நிச்சயமா அந்த முயற்சி வந்து நமக்கு வந்து கண்டிப்பா கை கொடுக்கும் சார்.
1: சிறப்பு சிறப்பு, நன்றி நன்றி. இணைப்புல வந்ததுக்கு நன்றி. தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்ற பொழுது முயற்சி முழுமை அடைஞ்சிடும் சொல்லியிருக்காரு நேயர். இணையக்கூடிய அடுத்த நேயர்
3: சார்.
1: வணக்கம் யாருங்க?
3: சார்
1: நல்லா இருக்க, யார் பேசுறீங்க?
3: செந்தில்கண்ணன் பேரலாம்.
1: பேசுங்க.
3: முயற்சி மூலமே கடுமையாக உழைக்க வேண்டும் சார்.
1: கடுமையா உழைக்கணும்,
3: கடுமையா உழைக்கும் சார். எடுத்த திட்டமிடல் நல்லா அஸ்திவாரமா அதுல ஆழமா இறங்கி நல்லா செய்யணும் சார். கஜி முகமது 17 முறை படையெடுத்து தோத்து போனார் சார். இருந்தாலும் அதுல இருந்து பின்வாங்காம அப்ப அதுக்கப்புறம் வந்து அந்த முயற்சியில வெற்றி அடைஞ்சாரு சார்.
1: சரிங்க, நன்றி இணைப்பு.
3: அந்த வாய்ப்பு நன்றி சார்.
1: தொடர்ந்து முயற்சிகள் இருக்கிறீங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து முதலே சொல்லியிருந்தோம் காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எக்ஸாலைதல பக்கங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு. அப்படி ஃபேஸ்புக் அந்த முகநூலில் நாம் அந்த கருத்தை பதிஞ்சிருக்கோம், முயற்சி முழுமையடைய அப்படிங்கிற கருத்தை. தொலைபேசி வாயிலாக வர முடியாதவர்கள் அதில் கருத்துக்களை பதியலாம். அந்த எப்படி யாரெல்லாம் பதிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, கடலூர் துறைமுகம் சுரேஷ் வணக்கத்துடன் படிக்கிட்டாரு, இல்லை சில செய்தி எழுதியதில் வரலையா அப்படின்னு தெரியல. அடுத்தது பார்த்தீங்கன்னா காட்மாறு கோயில் மீனாட்சி, முயற்சி முழுமையடைய ஈடுபாடு, தொடர் செயல்பாடு மற்றும் தெளிவான இலக்கு ஆகிய அவசியம். உங்கள் லட்சியம் வெற்றி பெறவும், தொடங்கும் காரியம் சிறப்பாக முடியும், மன உறுதியுடன் தொடர்ந்து உழைக்க வேண்டும், வெற்றிக்கான வழிகள் தெளிவான திட்டம், என்ன செய்ய வேண்டும் என்பதை முன்கூட்டியே சரியாக திட்டமிட வேண்டும், மன உறுதி, தடைகள் வந்தாலும் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும், விடாமுயற்சி பாதையில் நிறுத்தாமல் இலக்கை அடைய முறை உழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. பொன்னமராவிலேருந்து புதுப்பட்டி பொன்னால ஹைதா மகி. சரி, அடுத்தது யார் அப்படின்னா காரைக்கால் நளினி, முயற்சி முழுமையடைய நம்ம நம்பிக்கையோடு உழைக்க வேண்டும், நம்ம இலக்கு அடைய வரை முயற்சித்து கொண்டே இருக்க வேண்டும், விடாமுயற்சி சுரூப வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் சரவணன், முயற்சி செய்தால் முயற்சி முழுமையாக பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்ரீகிருஷ்ணத்துலேருந்து காலை வணக்கம் மட்டும் போடுறவங்க யாருன்னு தெரில. ஆறு கொடிக்காலும் ஜான் ஹாஜா நஜமுதி, முயற்சி முழுமையடைய அது செயல்படையும் கொடுக்க வேண்டும், அப்பொழுது இந்த முயற்சி முழு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முழு ஈடுபாடு கொண்ட லட்சியத்தில் உறுதி, விடாமுயற்சி தன்னம்பிக்கையாகவே முயற்சி முழுமையடைய அவசியம் தரும் பாபு முல்லை கலந்து அனுப்பியிருக்கிறாரு. அவரிக்காடு வித்யா வீரமணி, முயற்சி முழுமையடைய முழு மனதில் மிகப்படுத்தி ஒருமுகப்படுத்தி நினைக்கிறார். திட்டமிட்டு செயல்படுதல், எந்த ஒரு செயலிலும் வெற்றி பெற இடைவிடா உழைப்பும் சரியான முறையும் அவசியம் சொல்லியிருக்கிறாங்க. ஐயாவுடைய அசோக்ராஜ் கனிமொழி, காலை வணக்கம், விடாமுயற்சி இருந்தால் முயற்சி முழுமை அடையும், நன்றே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது முயற்சி முழுமையடைய அந்த முயற்சியில் ஆர்வம் வேண்டும்னு சொல்லி பேரில் மகா அனுப்பியிருக்கிறாங்க. முயற்சி திருமணையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும். திருமணையாக்கும் ஒரு செயலை தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தால் அது செல்வத்தையும் நன்மையும் கொண்டு வரும், முயற்சியின்மை இன்மை புகுத்திடும், முயற்சி செய்யாமல் சோம்பேறியாக இருந்தால் அது வறுமையையும் துன்பத்தையும் தந்துடும் அப்படின்னு திருமணசான வீரசுந்தரி சொல்லியிருக்கிறாங்க. கடம்போடு வாழ்வு நல்ல பெருமாள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. முயற்சி முழுமையடைய நாம் இந்த செயலை செய்ய முடியும், நம்பிக்கையோடு எடுக்கிற முயற்சி கண்டிப்பாக எந்த அறிவும் இல்லாமல் முழுமையடைந்து விடும். அதே ஒரு முயற்சி இன்னொருத்தவங்க செய்கிறாங்க, ஒரு செயலை பார்த்துட்டு நாம் அந்த செயலை செஞ்சாகணும் எடுக்கிற முயற்சி கண்டிப்பாக நம்மளால் செய்ய முடியாது, நல்லாவே தெரியும், அதை செய்ய நினைக்கும் போது எடுக்கிற முயற்சி கண்டிப்பாக தடைபடும் அப்படின்னு சொல்லி பணங்கட்டாங்குடி அனுஷ்யா சங்கர் சொல்லியிருக்கிறாங்க. காலம் நேரம் திட்டமிட்டு வினடி

எவ்வளவு பயன்படுத்தி விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் முயற்சி மொழி பெறும் எஞ்சிக்கூடிய மின்சாரக்கண் சொல்லியிருக்கிறாங்க. முயற்சி திருநாக்கன்பது தமிழ்மொழியின் மிக முக்கியமான ஒரு பழமொழியாகவும் இது திருவள்ளுவரின் திருக்குறளிலிருந்து பெறப்பட்டது. வடிவம் திருக்குறள் முயற்சி திருமணையாக்கும் முயற்சி பகுதியுடன் திருமணசான வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க. நன்னிலும் சுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்காருன்னா, முயற்சி முழுமையடைய நாம் எடுத்த செயல் விடாமுயற்சியுடன் தன்னம்பிக்கையுடன் செயல்பட வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. டிஆர் பட்டினம் ரமேஷ், முழுமையான பயிற்சியுடன் கூடிய முயற்சி முழுமை பெறும் வெற்றி அடையும். எனவே நமக்கு முதல் தேவை முறையான பயிற்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர், அயராத உழைப்பு நேரம் தவறாமல் உண்மையாக இருத்தல் சொல்லியிருக்கிறாங்க. அருண் இலக்கிய திருக்கொள்ளி காட்டிலேருந்து, ஒரு லட்சியத்தோட விடாமுயற்சியால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புதுத்துறை செல்வக்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்ந்து சொல்லியிருக்காரு. முகமது நாசரும் வாழ் சொல்லியிருக்காரு. திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி, முயற்சி விடாமல் நான் செய்யும் தொழில் பூக்கட்டும் தொழில். ஒரு மாலை அழகாக இருக்குன்னா அது நான் வந்து தரமாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் சார் வரும். அப்படி முயற்சி பண்ணால் ஒரு காலம் வெற்றி அடையும்னு சொல்லியிருக்காரு. கலாவதி ராஜமோகன், இரவாஞ்சேரியிலேருந்து, முயற்சி முழுமையடைய தெளிவான இலக்கு சோர்வில்லாத மனம் ஆகியவை தேவை. நினைத்ததை முடிக்கும் தினம், நேரத்திற்குள் விழிக்கும் குணம், தடைகளை தாண்டும் பலம் இவை இருந்தாலே முயற்சி முழுமையடைந்து விடும். தங்கமான வெற்றி நமதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவர் ஜோதலட்சுமி, வாழ்க்கையின் பயணத்தில் வெற்றி பெற நாம் செய்யும் முயற்சிகள் இடைநிற்கக்கூடாது. சோதனைகளும் சவால்களும் இடையூறுகளாக, தடைகளாக, எதிர்மறை விமர்சனங்களாக, தோல்விகளாக நம்மை தாக்கும் போது உள்ளம் சோர்ந்துவிடாமல் எதையும் எதிர்கொள்ளும் மன உறுதியத்துடன், உறுதியான தன்னம்பிக்கையோடும், பொறுமையோடும், நேர்மறை எண்ணங்களோடும் முயற்சியை தொடர்ந்து செய்யும் போது வெற்றி என்னும் பழத்தை நம்மால் சுவைக்க முடியும். விதைத்து விட்டு அறுவடை செய்யாமல் விட்டால் புதர்கள் தான் மிஞ்சும். அதுபோல் தொடங்கிவிட்ட எதையும் முடிக்காமல் விட்டால் தோல்விகளும் விரக்தியும் தான் மிஞ்சும். ஒரு செயலை தொடங்குவது எளிது, ஆனால் அதை இறுதி வரை செய்து முடிப்பது தான் வீரம். நாம் வீரமாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு செய்தி என்ன சொல்லியிருக்கிறாரு, விதைத்து விட்டு அறுவடை செய்யாமல் விட்டால் புதர்கள் தான் மிஞ்சும். ஒரு முயற்சியை செஞ்சுட்டு இது ஒன்றும் சரிப்பட்டு நம்ம போயிட்டுன்னு வச்சுக்கல, அது அது விதைன்னு வச்சுக்கோமே, அது அப்படியே விளைந்து வந்துட்டு நம்ம தானே போய் அறுவடை பண்ணோம், அடுத்த முயற்சி எடுக்கணும்ல. எடுக்காம விட்டோம்னா பழம் பழுத்திருக்கும், ஆனால் அதில் புதர் மண்டி இருக்கும். அதனால் அறுவடை செய்யாமல் விட்டால் புதர் தான் மிஞ்சுங்கிற அந்த வார்த்தை ரொம்ப அழகாக தேவ ஜோதிலட்சுமி சொல்லியிருக்கிறாங்க. நன்றி, அவங்களுக்கு தொடர்ந்து பேசலாம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: ஆடித்திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
1: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க.

0: காற்றில் படர்ந்து காதில் மலரும் கரைக்கால் பரமலை நூறு பள்ளி மூன்றில் நாம் இணைந்திருக்கும் வந்த நிகழ்ச்சி சிந்தனை அரங்கம். இன்றைய தலைப்பு முயற்சி முழுமையடைய. ரொம்ப அழகா நேரில் கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. தொடர்ந்து சொல்லக்கூடிய நேரில் என்ன சொல்ல வராங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம். யார் பேசுவது?
1: கருப்பம்பளம் தெற்கில் இருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்க ஐயா, பேசுங்க.
1: அதாவது முயற்சி வந்து முழுமை அடையணும்னா அந்த நாம் எடுத்த முயற்சியில நமக்கு வந்து ஊக்கம் இருக்கணும். அதை எப்படியாவது செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு ஊக்கமா இருந்தோம்னா அந்த இலக்கை நம்ம வந்து எட்டிவிட முடியும். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேங்க ஐயா, இந்த சைக்கிள் கத்துக்கிறதுக்காக ஒரு சைக்கிளை நம்ம எடுக்கிறோம், ஸ்டார்டிங்லயே கீழே விழுந்துட்டோம், காயம் ஆயிடுச்சு, இன்னுமே நான் வந்து சைக்கிளே தொட மாட்டேன், எனக்கு அந்த சைக்கிளே வேண்டாம்னாக்கா அதை கத்துக்கவே முடியாது. அது காயமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் எப்படியாவது இந்த சைக்கிளை கத்துக்கிட்டு நல்லா சைக்கிள் ஓடணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு அந்த முயற்சி இருந்ததுன்னா நிச்சயமாக அந்த இலக்கை நாம் அடைய முடியும்.
0: சரி, நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றியா.
0: ரொம்ப அழகா சொன்னார் நேர். கூட எடுத்து நேர் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: யார் பேசுறது?
2: அகனி செந்தில்
0: பேசுறேன்.
2: பொறாமை குணம் இல்லாம இருந்தாலே போதும் சார்.
0: பொறாமை இல்லாம இருந்தா முயற்சி முழுமையடையும்.
2: ஆமா, என்னோட முயற்சியை பாரு வளர்ச்சிய பாரு சொல்லுவாங்களா ஏதோ ஒரு அது மாதிரி. அது இந்த ஒரு நம்ம சார்னு சொல்லுவாங்க சார், லாஸ்ட் ஒரு தீப்பெட்டி இருக்குன்னு வச்சீங்களா, அது லாஸ்ட் குச்சி இருக்கு பாருங்க சார்.
0: ஆமா,
2: அத பத்த வைக்கல எவ்வளவு கவனமா இருக்கிறோமோ அந்த கவனம் இருக்கணுமா?
0: கடைசி குச்சியை பத்த வைக்கும் போது என்ன கவனம் இருக்கிறோமோ அது மாதிரி.
2: ஆமா,
0: அது மாதிரி என்ன இருக்கணும்? முயற்சி வெற்றி. கடைகொட்க செய்தக்கத்தான்மை இடைகொட்கின் எற்றா விழுமன் தரும் அப்படின்னு திருக்குறள் சொல்லுது. செய்து முடிக்கிற வரையில ஒரு செயலை பற்றி வெளிப்படுத்தாமல் இருப்பதே செயலாற்றும் உறுதி எனப்படும். இடையில் வெளியே தெரிந்து விட்டால் அந்த செயலை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு இடையூறு ஏற்படக்கூடும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு செய்தி. ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா, பொறாமல் இருந்துடக்கூடாது, அப்போ நம்மளுடைய கவனம் சிதறி போயிடும், அடுத்தவங்கள தான் வந்து நம்முடைய வேலையிலேருந்து மறந்துடுவோம். அதனால முழுமையான கவனம் இருந்தால் நாம் வந்து வெற்றி பெறலாம். இரண்டு உதாரணத்தை ரொம்ப அழகா சொன்னாரு. இணையக்கூடிய இடத்து நேயர் யார்? வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
3: அரியலூர் மாவட்டம் மாங்குளியிலிருந்து ராமானியம் பேசுறேன்.
0: எங்க இருந்துங்க?
3: அரியலூர் மாவட்டம் மாங்குளியிலிருந்து ராமானியம்.
0: மாங்குடியா?
3: வங்குடிங்க சார், வங்குடி.
0: வங்குடி பேசுங்க.
3: முயற்சி விடாம வச்சிருந்தாக்கா எதுவும் சாதிக்கலாம் சார்.
0: சரிங்க.
3: முயற்சி இல்லாம இருந்தாக்கா ஒன்னும் சாதிக்க முடியாது சார்.
0: நன்றிங்க, நன்றி. இணைப்புல வந்து நன்றி. இணையக்கூடிய இடத்து நேயர் வணக்கம். வணக்கம். யார் பேசுறது?
4: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்.
4: காட்டு மன்னார் கோயில் இருந்து குளஞ்சியப்பன்
0: பேசுங்க.
4: முயற்சி முழுமையடைய, அதாவதுங்க தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய சிந்தனை வேணும். முயற்சி யாரு வேணாலும் செய்யலாம், ஆனா அந்த முயற்சி வந்து வெற்றி வரணும். இப்ப பொழுதேனைக்கு நம்ம எல்லாம் செஞ்சு விட்டு முயற்சி பண்ணிட்டு கடைசியில் அதுல எந்த பலனும் இல்லாம போறதுக்கு என்னங்க? ஆனா நம்ம ஒரு செயலை செய்யறோமா, உன்னையே பாத்துக்கிட்டு கூட சரியிலே தூக்கி போட்டு பட்டுன்னு அடுத்த இதுக்கு இறங்கிடணும். இப்ப அலெக்சாண்டர் உலகத்தையே ஜெயிக்கணும்ட்டு.
0: இது வந்து வாழ்க்கையில வெற்றி பெறது நீங்க சொல்றீங்க, நாம எடுத்துக்கொண்ட ஒரு நல்ல முயற்சியை முழுமை அடைறதுக்கு என்ன செய்யணும்?
4: அதுக்குதாங்க இப்ப சொல்றாங்க. அதாவது அலெக்சாண்டர் என்ன செஞ்சாரு, உலகத்தையே வெற்றி கொள்ளணும்னு தான் அவர் நினைச்சாரு, முயற்சி பண்ணாரு. அப்ப அவர் படையோட வந்துகிட்டு இருக்குள்ள காடி இன்னும் ஒரு ஊர்ல வந்து நின்னா கிராம மக்கள் எல்லாம் வந்திருக்காங்க. அந்த கிராம மக்கள் எல்லாம் என்ன ஒன்னா வந்திருக்கீங்களா, ஏதாவது தேவையானு? எனக்கு ஒண்ணும் தேவையில்லை, நீங்க தான் இந்த உலகத்தையே ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அப்பனா உங்களுக்கு ஒரு வழி இருக்கு, இங்க வாங்க என்ன கொண்டு போய் ஊர் மக்கள் எல்லாம் ஒரு பெரிய நூல் கண்டு பல சிக்கல்கள் இருக்கு, இது ஆயிரம் வருடங்களா இங்கதான் இருக்கு, இந்த சிக்கல்களை சரியாக்கி கோத்து நூலா நேரா யாரு செய்யறாங்களோ அவங்க இந்த உலகத்தையே ஜெயிக்கலாங்கிறது எங்களுடைய கற்பனை. உடனே அவர் பார்த்தாரு, ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் யோசனை பட்டுன்னு
0: உலகத்தையே
4: வெற்றி கொள்ளும் வேணுங்கிறவன் இந்த மூட நம்பிக்கையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க மாட்டான். எது ஒரு பிரச்சனை நீங்க இது ஆயிரம் வருஷமா வச்சு எத்தனை பேரை வந்து

0: ஆக்கிருக்கீங்க. அதனால எது ஒண்ணு சரியில்லையோ அதை அப்படியே தூக்கி போட்டுட்டு மற்றவர்களுக்கு போயிடணும். அதுக்குதான் டூ காட் தலின் இந்த நாட்டுன்னு ஒரு ஆங்கில பழமொழியா வந்ததா சொல்லுவாங்க. நன்றிங்க, வணக்கம்.
1: இணைப்புல வந்தது நன்றி. இணையக்கூடிய இடத்துல வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: யார் பேசுவது?
2: தஞ்சை மாவட்டம் துகுளிலிருந்து மணி வாசகம்
1: பேசுங்க.
2: அதாவது முயற்சி என்பது தெளிந்த நீரோடையாக இருக்க வேண்டும். தெளிந்த நீரோடையாக இருக்க வேண்டும். எடுக்கக்கூடிய காரியத்திலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அந்த முயற்சி செய்வதற்கு பல தடைகள் வரலாம். அந்த தடைகளிலெல்லாம் பல சோதனைகளும் வரலாம். அதையெல்லாம் மீறி நாம் உறுதியாக இருந்து நாம் அதை செய்தால் கண்டிப்பாக அது நிறைவேறும். இதுதான் என்னுடைய கருத்து.
1: நன்றி நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேரம் என்ன சொல்ல வர்றாங்க? வணக்கம்.
3: வணக்கம்.
1: யார் பேசுவது?
3: அரியலூர் மாவட்டம்
1: பேசுங்க ஐயா.
3: போட்டியில கலந்துகிறேன்னு நினைக்கிறது முயற்சி. வெற்றி பெற்ற பிறகுதான் முயற்சி வெற்றி பெற்றதாக அடைகிறது. அதுவரையிலும் முயற்சி முயற்சியாகவே இருக்கும். வெற்றி பெற வேண்டும். ஒரு ஓட்டப்பந்தயத்துல கலந்துகிறோம்னா ஓடி வெற்றி பெற்றாதான் அது விளையாட்டுல வெற்றி பெற்ற பிறகுதான் உனக்கு ஒரு இது கிடைக்கும். அதுவரையிலும் நீ முயற்சி தான் எடுக்கலாம். ஆனா ஒரு இடத்துல வெற்றி பெற்ற பிறகுதான் அது ஒரு முடிவுக்கு வரும். நன்றி
1: நன்றி. ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். யார் வெற்றி பெறும் கடைசி நேரத்தில் பின்னாடி வந்துகிட்டு இருப்பார், முன்னாடி வந்துடுவார். அதனால் அவர் முன்னாடி போயிட்டாரேன்னு நம்ம அப்படியே தளர்ச்சி அடைஞ்சு இருந்துடக்கூடாது. ரொம்ப அழகான ஒரு செய்தியை சொல்லியிருக்கார் நேயர் இல்லையா. அதனால் ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதுப்போ கூட பார்த்தீங்கன்னா, மனக்குழப்பம் இன்றி தெளிவாக முடிவு செய்யப்பட்ட ஒரு செயலை தளர்ச்சியும் தாமதம் இடையே ஏற்படும் விரைந்து நிறைவேற்ற வேண்டும். இது திருக்குறள். கலங்காது கண்டு வினைக்கண், துளங்காது தூக்கம் கடிந்த செயல். மனக்குழப்பம் இல்லாமல் தெளிவாக முடிவு செஞ்சுட்டு ஒரு செயலை தளர்ச்சியும் தாவ இல்லாமல் உடனே முடிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த குறளோடைய பொருள். அது மாதிரி தான் எந்த விளையாட்டிலையும் சரி தான், கடைசி நேரங்களும் சில பேர் போராடிக்கிட்டே இருப்பாங்க. கடைசி ஒரு பந்தில் கூட நிலைமையை மாற்றலாம். அதனால ரொம்ப அழகான உதாரணம். இணையக்கூடிய இடத்துல என்ன சொல்ல வர்றாங்க? வணக்கம்.
4: வணக்கம் சார்.
1: யார் பேசுறீங்க?
4: மல்லி ரவி பேசுறேன்.
1: பேசுங்க.
4: அந்த முயற்சி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, சில பேர் இந்த சோடா பாட்டில திறந்தோன்னு அந்த நொங்கு நுரையமா பொங்கி வரும். ஃபர்ஸ்ட் எடுத்திருந்தேன்.
1: சரி,
4: அது ஒரு செகண்ட்ல அது அடங்கிடும்.
1: சரி,
4: அந்த மாதிரி சில பேருடைய முயற்சி அப்படி ஆகுது. இன்னொரு வகையில பாத்தீங்கன்னா, மரத்துல கீழே தண்ணியை ஊத்திட்டு உடனே அண்ணாந்து பார்ப்பாங்க, மரம் பெருசாயிடுமான்னு. அந்த மாதிரி எல்லாம் ஒரு முயற்சி இருக்கு சார்.
1: சரி,
4: அந்த மாதிரி முயற்சி இல்லாம நாம எடுக்கிற முயற்சியினுடைய அளவு, அதனுடைய காலம், அதனுடைய நிலை அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கிட்டு, அந்த கால அளவுக்கு வரும் வரை நம்மளுடைய பொறுமை இருக்கணும். அந்த முயற்சி அடைய அந்த பொறுமை இருக்கும் போது கண்டிப்பா அது நம்ம தேடி வரும். மனசுல ஒரு விதைய போட்ட முயற்சிங்கிறத அது கண்டிப்பா அது மரம் விளங்கிய தீரும். அதுக்கு பொறுமை வேணுங்கிறது என்னுடைய கருத்து. வாய்ப்பு
1: நன்றி. நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
5: மேனாவது எம்.கே. முருகேஷ்
1: பேசுறேன்.
5: அது முயற்சி முழுமை பெறும் போல திட்டமிடுதல் அவசியம். அதோட நாம என்ன செய்ய போறோமோ அதை நம்ம முதல்ல நம்மளால முடியுமாங்கிறதையும் முதல்ல சிந்திச்சு பார்க்கணும்.
1: ஓ, முயற்சியை தொடங்குறதுக்கு முன்னாடியே ஒரு திட்டமிடல், அது குறித்த பார்வை நமக்கு இருக்கணும்.
5: ஆமா, அதை சிந்திச்சு செயல்பட்டா தான் நம்ம வந்து அந்த
1: முயற்சி முழுமையை
5: பெறுவோம்.
1: நன்றி. இணைப்புல வந்து நன்றி. சுருக்கமாக ரொம்ப அழகாகவும் முருகேசன் சொல்லியிருக்கிறாரு. இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
6: ஹலோ.
1: வணக்கம். யாருங்க?
6: வணக்கத்தோட வடக்காலத்தோடு பாக்கியான
1: பேசுங்க
6: சார். முயற்சிங்கன்னு சொல்றீங்க, முயற்சிக்கும் உழைப்பு தான் சார்.
1: உழைப்பு தான்,
6: உழைப்பு
1: தான். உழைச்சாலே முயற்சி முழுமையடைஞ்சிருக்கீங்க.
6: ஆமா.
1: நன்றி நன்றி. சுருக்கம் ஒரே வரி ஒரே சொல் அடிச்சு முடிச்சார். வணக்கம். வணக்கம்.
7: வணக்கம் சார்.
1: யார் பேசுவது?
7: நான் சிறுவர்களிருந்து மாணிக்கம் தொழில் பேசுறேன் சார்.
1: பேசுங்க ஐயா.
7: அதாவது கொக்கு இருக்கு சார், கொக்கு அது மடவையில உட்கார்ந்து இருக்கும் தண்ணி ஓடுற இடத்துல.
1: சரி,
7: அது ஏன் உட்கார்ந்துங்கன்னா இங்க நமக்கு எரை கிடைக்குது. ஆனா ஒரு மீனை பிடிக்கிறவருக்கு அது குறிக்கோள் ஒண்ணு மாறாது சார்.
1: மாறாது. குறிக்கோள் மாறாம இருந்தா முயற்சி முழுமையடுது.
7: திரும்பி வந்து அங்கதான் உட்கார்ந்து இருக்கும். அதே மாதிரி நாங்க செய்யற தொழிலையும் கவனமா செய்யும் சார். இப்ப எங்க பைய கலைஞருக்கு எத்தனை பேர் இருக்கு பேர் அதிகமாக சார் எங்களுக்கு. அந்த அளவுக்கு ஆடுகள் வந்து அம்மா

0: சிறப்பா செஞ்சு விடுவோம் சார். நாங்க
1: சிறப்பு சிறப்பு, நன்றிங்க இணைப்புல வந்ததுக்கு நன்றி.
0: நன்றி சார் உங்களுக்கு.
1: இணையக்குடி இணையர் வணக்கம்.
2: இனிய முற்பகல் வணக்கம்.
1: சொல்வதியா?
2: பஞ்சநதிக்குளம் கோவில் அவர்
1: பேசுங்க.
2: அதாவது ஒரு முயற்சி முழுமையடையணும்னா நம்ம எடுத்துக்கொண்ட செயல்ல வந்து முழு ஈடுபாடு இருக்கணும். அதன் தன்மை தெரிஞ்சுக்கணும். அதன் கால நேரம் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இந்த செயலை இந்த நேரத்துல செய்யணுங்கிற ஒரு அந்த இடம்பொருள் தெரிந்து அந்த முயற்சியை மேற்கொள்ள அது முழுமை பெறும். அதுல ஊக்கத்தோட செயல்படக்குள்ள நம்ம வந்து அதை விடா முயற்சியோட செயல்படக்குள்ள அது முழுமையாவே பெற்றுரும்.
1: சரி, நன்றி. இணைப்புல வந்து
2: கால நேரம் வேணும்.
1: சரி, நன்றி.
2: நன்றி, வாழ்க்கை.
1: இணையக்கூடிய இடத்துல வணக்கம். வணக்கம்
3: ஐயா. வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க?
3: தஞ்சை மாவட்டம் கதிராங்கம் மீனா சாமிநாதன்
1: பேசுங்க.
3: நம்ம அந்த வாழ்க்கையில சார் எப்போ நம்ம நம்மளுடைய எல்லாருக்கும் நல்லவனுக்கு நல்லவனாவும் கெட்டவனுக்கு நல்லவனா வாழணும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில உயர முடியும்.
1: நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு நல்லவன்.
3: அவன் கெட்டவனுக்கு நல்லவனா இருக்கணும். ஏன்னா இந்த காலத்துல யாரையும் வந்து ஒரு ஊகத்தை வாழ்றாங்க அவருக்கு வந்து நாளைக்கு நம்ம தேவைப்படுவாங்க.
1: சிறப்பு சிறப்பு, அழகா சொன்னீங்க, அருமையா சொன்னீங்க. நன்றி இணைப்புல வந்ததுக்கு நன்றி. கெட்டவனுக்கும் நல்லவனா வாழணும், ரொம்ப அழகான வார்த்தை. இணையக்கூடிய இடத்துல வணக்கம். யாருங்க
4: ஐயா? காலை வணக்கம். மணக்குடி ராஜேந்திரன்
1: பேசுங்க ஐயா.
4: முதலில் தெளிவான எண்ணம், நேர்கொண்ட சிந்தனை. இப்ப அர்ஜுனன் வந்து வில்லை எடுத்து அந்த மட்டும் பார்த்தா பாருங்க, அந்த புறாவோட கண்ணு மட்டும்தான் அவனுக்கு தெரிஞ்சிச்சு. அதனாலதான் அர்ஜுனன் சாதிச்சான்.
1: அதனால இலக்கு குறித்த தெளிவான பார்வை இருக்கணுங்கிறீங்க.
4: தெளிவான பார்வை இருக்கணும், அது மாதிரி தெளிவான சிந்தனை இருக்கணும், கடின உழைப்பு இருக்கணும், திட்டமிடல் இருக்கணும்.
1: சரி, நன்றிங்க. இணைப்புல வந்து
4: இந்த நான்கு எண்ணங்களும் இருந்தா ஐயா அந்த அந்த இலக்க அந்த முயற்சி நமக்கு சக்சஸ் ஆகும்.
1: சரி, நன்றி. இணைப்புல வந்து நன்றி. இணையக்கூடிய இடத்துல நேயர் வணக்கம்.
5: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
5: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
1: பேசுமா.
5: ஒரு முயற்சி முழுமை அடைகிறதுனா அது சந்தேகத்தோட நம்ம அணுகக்கூடாது. ஏன்னா சந்தேகம் கொண்டு நடக்குமோ நடக்காதோ. உடனே நான் பேசுறேன், பேசுறதுக்கு நான் இணைப்பு பிடிக்கிறதுக்காக ஒரு
1: சந்தேகம் வந்துருது.
5: வரும், அது பாட்டுக்கு வரும். அதனால பேசுனா பேசுவான், பேசலைன்னா பேசுற உடல கேட்டு மனசை ஆற்றல்
1: படுத்திக்கிறேன்.
5: ஆமா ஆமா, அதாவது வினைப்பக என்ற இரண்டின் எச்சம் தீவினை எச்சம் தீ எச்சம் போல தெரும் சொல்றாரு, வள்ளுவர் சொல்றாரு. அறகுறையாக விட்ட செயல அடக்கப்படாத பகையும் அடைக்காமல் விட்ட சிறு நெருப்பு வளர்ந்து தீயாவது போல கெடுமா. அது என்னன்னா அந்த அரைகுறையா எதையுமே நம்ம கத்துக்கிறோம் பாருங்க. எதை கத்துக்கிட்டு அதை உடனே வெளியில சொல்றது முழுமை அடையாது. எப்பவுமே ஒரு செயலும் சரி வார்த்தைகளும் சரி, இப்ப ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அரையும் குறையமா கேட்டுட்டு நம்ம பேசுறப்போ அது முழுமையான ஒரு பலனை தராது. அதே மாதிரி ஒரு தொழிலே நம்மளுக்கு தெரிஞ்ச தொழிலு நம்மளுக்கே அரை குறையா தெரிகிற தொழில பிறருக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கும் போதும் அதுவும் முழுமை அடையாது. அப்ப நம்ம அந்த அது எல்லாமே முழுமை அடையாதப்போ நம்ம எப்படி எல்லாத்துக்குமே சொல்லிக் கொடுக்க முடியும்? கரெக்டா இருக்கோமா, சரியா இருக்கோமா, எல்லாமே தெரிஞ்சிருக்கா? இப்ப இந்த வாட்ஸ்அப்ல வர்றதுன்னு அப்படித்தானே வதந்திகள் பூராமே, எதுவுமே தெரியாது. அரை குறையமான எதையாவது கேட்டுட்டு உடனே புரளியை கிளப்பி விட்டு அந்த வாட்ஸ்அப்ல போடுறத பூராமே மக்கள்லாம் உண்மையை நம்பி எத்தனை பேர் ஏமாந்து போறாங்க தெரியுமா? இன்னைக்கு
1: அதனால தெளிவா இருந்தால் எல்லாமே நல்லா இருக்கும்.
5: நம்ம தெளிவா இருக்கணும், நம்ம முழுசா தெரிஞ்சிருக்கணும். சொல்லிக் கொடுக்கும் போதும் பேசும் போதும் அது முழுமையா ஆகும்.
1: இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
6: ஹலோ.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
6: வணக்கம். ஐயாவுல இருந்து ஜெயலட்சுமி பேசுறேன்.
1: பேசுங்கம்மா.
6: முயற்சி முயற்சி
7: முயற்சி முழுமையடைய இப்ப ஒரு ஓட்ட பந்தயம் 5 கிலோமீட்டர் வைக்கிறாங்க. முயற்சி பண்ணி ஜெயிச்சணும்னு சொல்லிட்டு ஓடுறோம், ஓடிக்கிட்டே இருக்கோம். கடைசியில ஒரு 100 பாயிண்ட்ல தான் நம்ம முழுமை அடையறது வந்து அந்த 100 பாயிண்ட்ல இருக்கும். நம்ம நம்மளுக்கு தொடர்ந்து வந்துட்டு இருப்பாங்க. அந்த 100 பாயிண்ட் வந்து முழு முயற்சி எடுத்தோம்னா தொட்டுடலாம்.
1: சரி, நன்றி. இணைப்புல வந்து
7: முயற்சிக்கும் முழுமைக்கும்
1: சிறப்பு. ரைட். அழகா நேரில் கருத்துக்களை சொல்லிட்டே வந்திருக்காங்க.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை

செல்வ சுகப்பிரியா வரத்தை காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதற்கிடையில நம்முடைய முகநூல் பேஸ்புக்ல கருத்துக்கள் நேரில் பதிஞ்சிருக்காங்க இல்லையா, யாரா என்ன சொல்லிருக்காங்க நம்ம அதுக்குள்ள படிச்சலாம். மன்னார்குடி அண்ணாமலை ஐயா, நான் சிறுவயிலிருந்து வாழ்க்கையில் வெற்றிக்காக போராடி கொண்டிருக்கிறேன், இப்பொழுதும் ஒரு வெற்றிக்காக போராடி கொண்டிருக்கிறேன், இறைவனால உங்கள் ஆசிரியர் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தெளிவான திட்டம், தொடர்ச்சியான பயிற்சி, விடாமுயற்சி மற்றும் சில நேரங்களில் பொறுமை, அப்துல் ரஜாக் திட்டச்சேரிலேருந்து சொல்லியிருக்காரு. நமது முயற்சி வெற்றி ஒன்றை குறிக்கோளாக கடுமையாக உழைப்பேன், நமது முயற்சி நமக்கு வெற்றி தருகிறதோ அதுவரை முயற்சி வேண்டும், குவாகம் இளங்கோவன். அதம்பார் ராமன் சொல்லிருக்கார், நேர்மறை எண்ணங்கள், தெளிவான திட்டமிடல், காரியம் கை கூட தன்னை தகுதியாக கொள்ள வேண்டும், தன்னம்பிக்கை, தெளிவு, ஊக்கம், தீராத அறிவு, தாகம், ஆர்வம், அதில் முழுமையாக ஈடுபாடு எதுவும் சாத்தியம்தான். திட்டமிட்டு செயல்பட்டால் திக்கட்டும் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, முயற்சி முழுமையடைய நமக்கு விடாமுயற்சி கடின விமர்சனம் இலக்கை அடையும், எம்எல்ஏ ஆர் நந்தகுமார் சொல்லியிருக்கிறாரு. இப்படி நேரில் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் முயற்சி முழுமையடைய என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த சலிப்பு வந்துடக்கூடாது. ஓய்வும் சலிப்பும் தற்கொலைக்கு சமம் அப்படின்னு தந்தை பெரியார் சொன்னார். முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சலிப்பு வந்துடும், ஆமாம் என்னத்தை முயற்சி அடைஞ்சு அப்படிங்கிற எண்ணம் வந்துடக்கூடாது. இது வேறு ஒரு பலன் நமக்கு தரலாம். நம்முடைய இலக்கை அடைஞ்சு நினச்சிக்கிட்டு நம்ம செய்யும்பொழுது அது ஒரு பொருள் காணா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை தேடிக்கிட்டு இருக்கும் போது அந்த பொருள் கிடைக்குதோ இல்லையா, ஏற்கனவே காணா போன வேறு ஒன்று அந்த நேரத்தில் கிடைக்கும். அதுபோல தான் முயற்சி எப்பொழுதும் நம்ம ஏமாற்றாது. ஏன்னா முயற்சி திருவினையாகும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா, அது மாதிரி தான். எண்ணிய எண்ணிய அங்கு எய்துவ எண்ணியர் திண்ணியராக பெறின், எண்ணி செயல்படுவது எண்ணியதை செயல்படுவது உறுதியுடையவர்களாக இருந்தால் அவர்கள் எண்ணியவாறே வெற்றி பெறுவார்கள். இதுதான் இதுக்கு பதிலாக நம்ம சொல்லலாம். நம்மளுடைய எந்த இலக்கை எடுக்கிறோமோ அது குறித்து தெளிவான ஒரு பார்வை, தீர்க்கமான ஒரு திட்டமிடல், இவைகளோடு நம்ம செயல்படும் பொழுது நம்ம எப்படியுமே வெற்றி அடைஞ்சிருவோம். ரெண்டாவது, எப்பயுமே ஒரு நேர்மறை சிந்தனை இருக்கும், எதிர்மறை சிந்தனை இருந்துடக்கூடாது, அது நமக்கு தோல்வியை கொடுத்துடும். அது மாதிரி எல்லாரும் எதுவும் ஒரு அன்பு வைத்திருக்க வேண்டும். இரண்டாவது, நாம் செய்யக்கூடிய செயல்பாடு யாருக்கும் தீமை தராதுங்கிற ஒரு தெளிவு நம்மள்ட்ட இருந்துன்னு வச்சுக்கல, நம்முடைய முயற்சி எல்லா வகையிலையும் முழுமையடைஞ்சிடும். அதனால் முயற்சி முழுமையடைய சலிப்பு இருக்கக்கூடாது, முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். நாம் நினைத்தது வெற்றி அடையணும், அடையவில்லை என்றால் வேறு ஒன்றாவது நமக்கானது வந்து அந்த நேரத்தில் வெற்றி அடைவதற்கு இந்த முயற்சி உதவி செய்யும். அதனால் முயற்சி முழுமை அடைய வேண்டும் என்றால் சலிப்பு இல்லாமல் விடாமுயற்சியும் தெளிவும் இருந்தால் நாம் வெற்றி பெற முடியும், கண்டிப்பாக நாம் எடுத்த இலக்கை வெற்றி பெற முடியும் என்ற இனிய செய்தியோடு நிறைவு பெறுகிறது இன்றைய சிந்தனை அரங்கம்.

நேரம் 11 மணி. சிந்தனை துளி. ஆறுகளையும் குளங்களையும் தூய்மையாக்குவோம், அடுத்த தலைமுறைக்கு தாகம் தீர்ப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

பண்பலையில் இணைந்து நேயர்கள் கேட்கவிருப்பது வணக்கம் தோழி நிகழ்ச்சிக்காக உங்கள் தோழியாக அறிவிப்பாளர் சுகப்பிரியா இணைஞ்சிருக்கேன். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து தோழியர் தங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க அழைக்கலாம். 0436 8 இணைப்பு எண்ணுடன் 2311 2331 அல்லது 2994820 2995 8 0 அலைபேசி எண் 9566 4272 2 1.

பெண்களுக்கு தொட்டழைத்து உங்களுக்கு விருப்பமான பாடலை பண்பலையோடு இணைந்து கேட்டு ரசிக்கலாம். இப்போ பாட்டு கேட்கலாம் வணக்கம் தொழில அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து ட்ரெஸ்ஸு ஆடைகள், அதுவும் ட்ரெஸ்ஸுனால் யாருக்கு தான் பிடிக்காது. புது புது ஆடைகள் நம்ம எடுக்கிறப்ப நம்மளுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். சிலர் வந்து போனோடனே வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் என்ன இருக்குது, லேட்டஸ்ட்டாக என்ன மாடல் வந்திருக்கு அப்படின்னு செலக்ட் பண்ணுவோம். சில பேர் ட்ரெடிஷ்னலாக செலக்ட் பண்ணுவோம். சில பேர் வீட்லேயே நமக்கு இந்தந்த கலர் தான் வேணும், இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி போகிறவங்க உண்டு. சிலர் நமக்கு பிடிச்சிருக்கிறத எடுத்துகிட்டு வந்துடுவோம். சிலர் மெனக்கெட்டு ஒன்றுக்கு ரெண்டு மூணு கடையாவது தேடி அலைஞ்சி நமக்கு இது சரியாக இருக்கும் அப்படின்னு தேர்வு செய்வாங்க இல்லையா. அந்த மாதிரி உங்கள் வீட்டில் யாருடைய ஆடை தேர்வு சிறப்பாக அட்டகாசமாக அருமையாக இருக்கும். எல்லாருக்கும் நிறைய ட்ரெஸ் விதவிதமாக போடுறதுக்கு பிடிக்கும் இல்லையா. அந்த மாதிரி உங்கள் வீட்டில் யார் நல்ல ஆடைகள் தேர்ந்தெடுப்பா, அதாவது செலக்ட் பண்ணுவாங்க. இந்த தகவலையும் இன்னைக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் தோழியர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்துக்கலாம். இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. வணக்கம் தோழி.

0: வணக்கம் தோழி, நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலையோடு நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய முதல் தோழி எங்கிருந்து பேசுகிறாங்க? வருக வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் மேடம்.
0: இனிய காலை வணக்கம். யார் பேசுறீங்கம்மா?
1: மணக்குடியிலேருந்து தனலட்சுமி பேசுகிறேன் மேடம்.
0: என்ன பாடல்மா வேணும் நிகழ்ச்சியில்?
1: எனக்கு தங்கமான ராசாலேருந்து தென்மதுரை சீமையில் மீனாட்சி கோவில் இல்லை.
0: ம், சரி, பாடல் கொடுத்துடலாம். இப்போ உங்கள் வீட்டில் யார் வந்து ட்ரெஸ்ஸு வந்து சிறப்பாக தேர்ந்தெடுப்பா?
1: எங்கள் பையன் எடுப்பாங்க மேடம். எனக்கு சாரீ நல்லா இருக்கும்.
0: ம்,
1: அதேபடியே நானும் கட்டியிருந்தா எல்லாரும் கேட்பாங்க யார் சூஸ் பண்ணதுன்னு.
0: யார் எடுத்தது? இவ்வளோ அழகா கலர்லாம் செட் ஆகுது, டிசைன் சூப்பராக இருக்கு அப்படின்னு.
1: ஆமாம், நான் சூஸ் பண்ணாட்டி போனாலும் அவன் எடுக்கிறது பிடிக்கும்.

0: தேடினாலும் இந்த கலர் எனக்கு அமைய மாட்டேங்குது. நான் எம்மதமும் சம்மதமும் அது பிடிக்கும்னு கட்டிக்கிறது நல்லாதான் இருக்கும்.
1: சரி, எடுத்ததுல இப்ப வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் ஒரு புடவை இல்ல ஒரு ட்ரெஸ்னா ஏதோ சொல்லுவீங்க, எந்த கலரு?
0: ஒரு அரக்கு கலர் ப்ரௌன் கலர் சேர்ந்து ரெண்டு டபுள் கலர் போல வச்சிருக்கேன் மேடம். அது ஃபர்ஸ்ட் சம்பாரிச்சு எடுத்ததுன்னா அந்த புடவையும் நல்லா இருக்கு வச்சிருக்கேன்.
1: வச்சிருக்கீங்க, எவ்வளவு நாள் ஆகுது?
0: ரெண்டு வருஷம் ஆகுது.
1: ரெண்டு வருஷம் ஆகுது வச்சிருக்கீங்க?
0: வச்சிருக்கேன் மேடம். அது எப்படி அதான் கட்டிக்கிறது, பத்திரமா புள்ள முத முத எடுத்திருக்கா, நல்லா இருக்கு, மறுபடி வருஷம் வருஷம் எடுத்துட்டு இருக்கா, அது நல்லாதான் இருந்துட்டு இருக்கு, அது எனக்கு நல்லாதான் இருக்குன்னு கட்டிக்கிறது.
1: சரி, நன்றிமா.
0: நன்றி மேடம்.
1: நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 இன்று பிற்பகல் 2:05 லஞ்ச் பிரேக்கில் உழவை போற்றுவோம். நன்னீர் மீன் உற்பத்தியை மேம்படுத்தும் நவீன தொழில்நுட்பங்கள். நாகப்பட்டினம் சிக்கல் வேளாண் அறிவியல் நிலைய மீன்வள விரிவாக்க தொழில்நுட்ப வல்லுநர் இ ஹீனோ பெர்னாண்டோ அவர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி.

0: வணக்கம் தோழி, நிகழ்ச்சிக்காக காரை பண்பலையோடு நாம் இணைந்திருக்கிறோம். தொடர்புடைய அடுத்த தோழி இங்கிருந்து பேசுறாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கவிதா பேசுறேன் மேடம், ஆர்ப்பாக்கத்திலிருந்து.
0: என்ன பாடல் வேணுமா நிகழ்ச்சியில?
1: சொக்கத்தங்கம் படத்துலேருந்து பாட்டு போடுங்க மேடம்.
0: சரி, சொக்கத்தங்கத்துலேருந்து உங்களுக்கு பாடல் கொடுத்துடலாம். உங்க வீட்டில் யாரு ட்ரெஸ் அப்படி அட்டகாசமாக சூப்பராக செலக்ட் பண்ணுவா?
1: என் பொண்ணு மேடம்.
0: உங்க பொண்ணு செலக்ட் பண்ணுவாங்க? சரி, இப்போ இது வரைக்கும் உங்க பொண்ணு செலக்ட் பண்ணி கொடுத்ததுல இந்த கலர் எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா என்ன கலர்?
1: ஆனந்தா ப்ளூ கலர் மேடம்.
0: என்னதுமா?
1: ஆனந்தா ப்ளூ கலர்.
0: ப்ளூ கலர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: ஆமாம் மேம்.
0: சரி, எவ்வளோ நாளாக வச்சுருக்கீங்க அதை செலக்ட் பண்ணி?
1: அது ஒரு 10 வருஷமாக வச்சுருக்கேன் மேம் புடவையை.
0: 10 வருஷமாக வச்சுருக்கீங்க அந்த புடவையை? காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு நிகழ்ச்சினை வழங்குவோர் ONGC காவேரி அசட் மற்றும் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சுலாமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெய்.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீட்டித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அலிச்சல பாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ்.
6: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தாப்பாய்கள், ஹோஸ்டுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 7:00 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி வழங்கும் ஆலய தரிசனம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை யாசின் அடேச செட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் நன்பேண்டா. நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
7: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
9: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை July 15 to August 15 வரை மட்டுமே.
10: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
11: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் July 17 to August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
12: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
13: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல

0: பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நேர்களை நமது பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு ஒருமுறவும் நிகழ்ச்சியானது திருவாரூர் மாவட்டம் சங்கமங்கலம் கடகம் கிராமத்திலிருந்து நேயர்கள் மத்தியில் நேரலையாக உலாவரும். கேட்டு காத்திருங்கள் நேயர்களே.

0: நிமிடம் 30 நொடி ஆகிட்டு இருக்குங்க. வரக்கூடிய அடுத்த தோழி எங்க இருந்து பேசுறாங்க? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: செத்திலேருந்து செல்வி.
0: என்ன பாடல்மா வேணும் நிகழ்ச்சியில?
1: எனக்கு வந்து படம் வந்து கும்பகரை தங்கையா, பாடல் வந்து பூத்து பூத்து குலுங்கு ரெடி பூவு, அந்த பாட்டு போடுங்க.
0: சரி, அந்த பாடல் கொடுத்துடலாம். நீங்கள் சொல்லுங்கள், யார் ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணுறது? அப்படி சிறப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டில்.
1: நான் நல்லா செலக்ட் பண்ணுவேன், என்னை விட பாப்பா நல்லா செலக்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா, என்னோட மேரேஜுக்கு எனக்கு படம் என்னன்னு கேட்டாங்க, நான் தாமரப்பு கலர்
0: சொன்னேன்.
1: எனக்கு அந்த படம், ஆனால் எங்கள் பாப்பா வந்து இன்னும் சூப்பராக எல்லா கலருமே கரெக்டாக செலக்ட் பண்ணுவாங்க,
0: எல்லா கலரும்.
1: ஆமாம்,
0: சரி. இப்போ எல்லா
1: கலர் ஃபேவரட் என்னன்னா வயலட்டு.
0: வயலட்டு
1: இல்லை? ஆமாம்.
0: சரி, இப்ப
1: பச்சை புடவை எடுத்தோம்னா கருமையிலும் பார்டர் வயலட் புடவை, அது நல்லா இருக்கும்.
0: உங்களுக்கு பிடிக்கும், ரொம்ப பிடித்தமானது,
1: சூப்பரா இருக்கும்
0: அந்த கலர் காம்பினேஷன். இந்த கலர் பார்டர், இந்த கலர் வந்து
1: அதே கலர் பார்த்தா நல்லா அழகா இருக்கும்.
0: சரி, அந்த கலர் வச்சிருக்கீங்க நீங்க?
1: இருக்குமா, போன வருஷம் கல்யாண நாளுக்கு பாப்பா வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க.
0: மணக்கட்டை இதே கலர், இதே டிசைன் அப்படின்னு?
1: இதே தான், செம்மையா இருக்கும். இந்த வருஷமும் போட்டிருக்காங்க மெரூன் கலர்.
0: மெரூன் கலர், சரி. ஆனா இந்த வருஷம் மெரூன் கலரு, போன வருஷம் வயலட் கலரு. அப்ப உங்களுக்கு பிடிச்சது எந்த கலரு பெர்ஃபெக்டா?
1: எனக்கு வந்து லைட் ப்ளூ தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்ச கலரே லைட் ப்ளூ தான்.
0: சரி, இப்ப இதுவரைக்கும் எடுத்ததுல லைட் ப்ளூ எடுத்து கொடுத்துருக்காங்களா?
1: லைட் ப்ளூ நிறைய இருக்கு, எனக்கு நான் போன லைட் ப்ளூ தான் நிறைய செலக்ட் பண்ணுவேன். பாப்பா, ஆனா எனக்கு நல்லா இருந்துச்சு அந்த வயலட், பாப்பாவுக்கு ரொம்ப செலக்ட் பண்ணாங்க நல்லா.
0: அதனால உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். உங்க வீட்ல வந்து பெஸ்ட்
1: கொடுத்துட்டாங்கல்ல
0: அந்த காஸ்டியூம் டிசைனர்னா உங்க பாப்பா தான்.
1: ஆமா, சூப்பரா பண்ணு.
0: சரி, நன்றிமா.
1: நன்றி.

குதூகலமாய் உற்சாகமாய் காரைக்கால் பண்பலை 100.3 நம்ம இணைத்திருப்பது வணக்கம் தோழி. நேரம் 11:24.

0: வணக்கம் தொடி நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிறோம் இல்லையா. நேரம் 11:31, 20 ஆகிட்டிருக்குங்க. அடுத்து இணைந்திருக்கக்கூடிய தோழி எங்கேருந்து பேசுகிறாங்க? வணக்கம்.
1: வணக்கம் தோழி.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்கம்மா?
1: தோப்புத்துறை சங்கரி.
0: என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில்?
1: படம் ரெட். பாடல் ரோஜா நாட்டு சுடிதார் போட்டு சுடுப்பிரியா மேடம் 100.3.
0: ஆஹா, சேர்ந்து வருது. சரி, வந்து சுடிதார் போட்டுன்னு சொல்லியாச்சு, இன்னைக்கு ட்ரெஸ்ஸை பற்றி தான் நம்மளும் பேசிகிட்டு இருக்கோம். உங்கள் வீட்டில் யார் அப்படியே சிறப்பாக அட்டகாசமாக அருமையாக யார் ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணுவா?
1: பெரியவங்க ட்ரெஸ்னா என்னோட சித்தி. குழந்தைங்க ட்ரெஸ்னா நான் தான் தோழி எடுப்பேன்.
0: நீங்கள் தான் எடுப்பீங்க?
1: ஆமாம், அதுவும் நியூ பேபின்னா நான் தான் எடுப்பேன்.
0: நீங்கள் தான் எடுப்பீங்க. அப்படி நீங்கள் பெஸ்ட்டாக ஒரு நியூ பேபிக்கு எடுத்ததுன்னா எந்த காஸ்டியூமு, எந்த கலரு?
1: இப்போதைக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி எடுத்தேன். பிஸ்டா கிரீன், ஸ்கை ப்ளூ, பேபி பிங்க்.
0: இது மூணு ஒரே ட்ரெஸ்ல கலர் காம்பினேஷனோட?
1: ஆமா தோழி, நான் புதுசா பிறந்த குழந்தைக்காக எடுத்தேன்.
0: ஓ, கொஞ்சம் நிறைய கலர் மிக்ஸ்டுன்ற மாதிரி பார்க்க அழகா.
1: ஆமா, குழந்தைங்களுக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் அழகா இருக்குமா?
0: நிச்சயமா,
1: அவங்க குறைய சொல்ல மாட்டாங்கல்ல.
0: நிச்சயமா. அப்ப நீங்க எடுக்கிற ட்ரெஸ்ஸும் அவங்களுக்கும் பிடிச்சிருக்கும், பேரண்ட்டுக்கும்.
1: எனக்கு வந்து சாண்டல் கலரும் கோல்டன் கிரீன் கலரும் ஒரு சாரி எடுத்து கொடுத்திருந்தாங்க. நான் எப்ப கட்டினாலும் யார் பார்த்தாலும் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க.
0: அப்படியே நமக்கு ஜிகி ஜிகின்னு அப்படியே ஹாப்பியா இருக்கும்ல.
1: ஆமா, யார் எடுத்து கொடுத்தது அப்படின்னு கேட்பாங்க.
0: சித்தி எடுத்து கொடுத்தாங்க.
1: ஆமா.
0: சரி, எவ்வளவு நாள் ஆகுது சித்தி அந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்து? ஏன்னா எப்பெல்லாம் கட்டுறணும் அப்படின்னு சொல்றீங்க?
1: அவங்க எடுத்து கொடுத்து 4 இயர்ஸ் ஆகும்.
0: 4 இயர்ஸ் ஆகும். அப்ப எப்ப கட்டினாலும் வந்து யார் எடுத்து கொடுத்தா ட்ரெஸ் நல்லா இருக்கு, எங்க எடுத்தீங்க, இந்த டீட்டெயில் எல்லாம் கேட்பாங்க.
1: ஆமா, அவங்க கோயம்புத்தூர்ல இருந்து எடுத்துருவாங்க.
0: அப்ப அப்படியே ஒரு ஜாலியா ஒரு வாக் போயிட்டு எங்க சித்தி தான் எடுத்து கொடுத்தாங்கன்னு அப்படியே சுத்திட்டு
1: வர்றது.
0: சரி, நன்றிப்பா. வணக்கம் தொழில் நிகழ்ச்சிக்காக நம்ம கரை பண்பலையுடைய முகநூல் பக்கத்துலேயும் போஸ்டர் பதிட்டு இருந்தோம் இல்லையா. உங்கள் வீட்டில் யாருடைய ஆடை தேர்வு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க அப்படின்றதுக்காக போஸ்டரும் பதிவிட்டு இருந்தோம். புதுத்துறையிலேருந்து சித்ரா தேவி சொல்லியிருக்காங்க, எங்கள் வீட்டில் நான் தான் மேடம், காலை வணக்கம் அப்படின்னு அவங்களுடைய கமெண்ட் பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஆடை தேர்வில் பிள்ளைங்க ஆசைப்படி அவங்க இஷ்டப்படி விட்டுடுவேன், அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுதான் எனக்கும் பிடிச்சது, நானே எனக்கு தேர்வு செஞ்சு கொள்வேன் அப்படின்னு சொல்லி, அதே போல் கணவருக்கு நம்ம எது எடுத்துகிட்டு போனாலும் நல்லா இருக்குன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து எங்கள் அம்மா செலெக்ஷன் நல்லா இருக்குங்க முன்னாடிலாம், இப்போ வந்து அவங்களுக்கு வயசாயிடுச்சு, இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் தம்பி மனைவி இவங்களோட செலெக்ஷன் ரொம்ப அருமையாக இருக்கும், பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு காரைக்கால் நளினி இவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து எங்கள் வீட்டில் நானும் என் பொண்ணு அப்பர்ணாவும் தாங்க ஆடை தேர்வு செய்வோம், அது சிறப்பானதாகவே இருக்கும்.

எளிமையாகவும் இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு அவரிக்காடு வித்யா வீரமணி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து, எங்கள் வீட்டில் என் கணவர் அப்புறம் மாமா தேர்வு செய்யும் ஆடைகள் சிறப்பாக இருக்கும். கடைக்கு போனாங்கன்னா எல்லாத்தையும் புரட்டி போட மாட்டாங்க. கண்ணில் எது டக்குன்னு படுதோ அதை மட்டும் முதல்ல எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அது நல்லாவும் இருக்கும் அப்படின்னு வைத்தீஸ்வரன் கோவில் தமிழ் தாமரை செல்வி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கமெண்ட் கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் மன்னார்குடியிலேருந்து, என்னுடைய செலெக்ஷன் தான் தோழி நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எடுத்து அவங்களுக்கு பிடிச்சதானே கரெக்டாக எடுப்பாங்க. அதே போல் அடுத்ததாக வந்து, என்னுடைய கணவர் எதை கொடுத்தாலும் சந்தோஷமாக உடுத்திக்குவேன், குறைய ஒன்றும் இல்லை அப்படின்னு மல்லியம்மா அமுதா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து, எங்கள் வீட்டில் எங்கள் அக்காவும் என்னோடய வீட்டுக்காரரும் ரொம்ப சூப்பராக ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க. எனக்கு என் பசங்களுக்கு எல்லாருக்குமே எங்கள் வீட்டுக்காரர் தாங்க ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவார், அருமையாக இருக்கும் அப்படின்னு பணம் காட்டாங்கூடிய அனுசியா சங்கர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து, நான் எடுக்கும் துணிகள் அனைத்தும் சூப்பராக இருக்கும், என் கணவர் சட்டையை எடுத்து எடுத்து பார்ப்பாங்க, கடைசியாக நான் சொல்கிறது தான் எடுத்துக்குவாங்க தோழி அப்படின்னு ஜோதி அண்ணப்பன்பேட்டையிலேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கமெண்ட் பண்ணியிருக்காங்க புறவச்சிரி பிரியா கண்ணன், எங்கள் வீட்டில் ஆடை தேர்வு என்னுடையதாங்க, என்னுடைய தங்கை சுபா தான், அவங்க செலக்ட் பண்ணால் கச்சிதமாகவும் அழகாகவும் அருமையாகவும் இருக்கும், உடுத்திக்கிட்டு போனால் பார்க்குறவங்க எல்லாம் எங்கே எடுத்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்குறப்ப நமக்கு வரும் பாருங்கள் ஒரு சந்தோஷம், அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து, எங்கள் வீட்டில் என்னுடைய அப்பா அம்மா தாங்க அப்படின்னு பேரளம் மகா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கமெண்ட் ஐயாவாடி அசோக் ராஜ் கனிமொழி, ஆடை தேர்வில் பிள்ளைங்க இஷ்டம் போல் விட்டுடுவேன், எனக்கு எடுத்துக்கிறதுனா நானே செலெக்ஷன் பண்ணிவிடுவேங்க, என்னுடைய மனைவிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய செலெக்ஷன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, தமிழ் சுடர் கடலூர்லேருந்து, என்னுடைய தேர்வு தான் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு முடிச்சுட்டாங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, சின்ன வயசில் இருக்கும்போது அம்மா செலெக்ஷன் நல்லாயிருக்குங்க, இப்போ எங்கள் வீட்டில் அம்மாவுக்கு தங்கைகளுக்கு எல்லாருக்கும் நானே செலக்ட் பண்ணி எடுப்பேன், எல்லோரும் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து, எனது தேர்வே சிறப்பாக இருக்கும், மதுரை சண்முக சுந்தரம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்காங்க புதுப்பட்டி பொன்னாமராவதி, ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர், என்னுடைய கணவர் ஆடை தேர்வு சிறப்பாக இருக்கும் தோழி அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து, காமேஸ்வரம் செல்வி அறிவழகன், குழந்தைகள் ஆசைப்படி எடுத்துக்க சொல்வேன், எனக்கு நானே தேர்வு செஞ்சுப்பேன். திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன், எனக்கு நானும் என் கணவரும் சேர்ந்து தாங்க தேர்வு செய்வோம், அது எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு அலச மாட்டோம், சீக்கிரம் செலக்ட் பண்ணிடுவோங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து, பஞ்சநதிக்குளம் ஜெயலட்சுமி இளவரசன், எங்கள் வீட்டில் ஆடை தேர்வு செய்து வாங்குவது என்னுடைய கணவர் மகனும் தான், மிகவும் பயனுள்ள நல்ல கலரில் தான் எடுத்துகிட்டு வருவாங்க, அப்புறம் உறவினர்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, சந்தோஷமாக இருக்கும் மேடம் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து, கலாவதி ராஜ்மோகன் இரவாஞ்சிரியிலேருந்து, நான் தான் சாரி எல்லாம் செலக்ட் பண்ணுவேன், என் தங்கச்சி எல்லாம் நான் கட்டிட்டு போகிற புடவையை பார்த்துட்டு அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க, அவங்க புடவை எடுக்கும்போது என்ன வர சொல்லி புடவை எடுத்துப்பாங்க, எனக்கு பிடிச்ச கலர் பிங்க்கு க்ரீனு அப்படின்னு அதையே சேர்த்து சொல்லியிருக்காங்க. அடுத்து, நன்னிலம் சுகுணா சுப்பிரமணியன், என் கணவரும் என் செல்ல பாப்பாவும் தேர்வு செய்யும் ஆடைகளை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, அவை எல்லாமே சிறப்பாகவும் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து, வா மேலே வாஞ்சூர் பாத்திமா, எங்கள் வீட்டில் எனக்கு பிடிச்சதை நானே எடுத்துப்பேங்க, மகளுக்கு பிடிச்சது மகள் எடுத்துப்பாங்க, மகனுக்கு நானும் என் மகளும் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இணைந்திருப்பதுக்காக கால் பண்பலை நறுப்பள்ளி மன்றல் வணக்கம் தோழி.

0: வணக்கம் தோழி, நிகழ்ச்சிக்காக பண்பலையுடன் அமர்ந்திருக்கிறோம். தொடர்புடைய அடுத்த தோழி எங்கிருந்து பேசுறாங்க? வணக்கம்.
1: இனிய முற்பகல் வணக்கம். சித்ரா மணக்குடி.
0: என்ன பாடல் மாவேணும் நிகழ்ச்சியில?
1: படம் திருமூர்த்தி, பாடல் செங்குருவி செங்குருவி, அந்த பாடல் கொடுங்கம்மா.
0: சரி, அந்த பாடல் கொடுத்துடலாம். உங்க வீட்டுல யாரு தேர்வு செய்யக்கூடிய ஆடை ரொம்ப அருமையா இருக்கும், சிறப்பா இருக்கும்?
1: எனக்கு எடுத்து கொடுத்த படம் எங்க அக்கா எடுக்கிற படம் தான் எனக்கு அருமையா இருக்கும்மா.
0: அக்கா எடுத்து கொடுக்கறதா பிடிக்கும். நேர்களுக்கு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் உலகணிந்த நல் வாழ்த்துக்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்கள் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: நேயர்களுக்கு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை ஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் உலகணிந்த நாள் வாழ்த்துக்கள்.
3: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க, ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
0: நேயர்களுக்கு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் சிவ வல்லி விலாஸ் ஜுவல்ஸின் உலகணிந்த நாள் வாழ்த்துக்கள்.
4: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவ வல்லி விலாஸ் ஜுவல்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

இன்று மாலை 4 மணிக்கு ஊரமுறவும் நிகழ்ச்சியானது திருவாரூர் மாவட்டம் சங்கமங்கலம் கடகம் கிராமத்திலிருந்து நேயர்கள் மத்தியில் நேரலை நிகழ்ச்சியாக ஒலி உலா வரும். சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர் இடம்பெறுவது உலக பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோயில்களில் இன்று நாச்சியார் கோவில் ஆகாச மாரியம்மன் கோவில் பண்பலையில் இன்று மாலை 5:30 இணைந்திருப்பது வணக்கம் தோழி.

0: வணக்கம். தொழில் நிகழ்ச்சிக்காக காரைப்பான்பள்ளியோடு நாம் இணைந்திருக்கிறோம். தொடரக்கூடிய அடுத்த தொழில் எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
1: திருநள்ளாறு பெரியார் நகரில் செந்தாமரை பேசுறேன்.
0: என்ன பாடல் வேணுமா நிகழ்ச்சியில?
1: பெரிய வீட்டு பண்ணைக்கிறது பல்லாக்கு குதிரையில பவனி ஒரு மீனாச்சல் பாட்டு வேணுமா?
0: சரி, அந்த பாடல் கொடுத்துடலாம். நீங்க சொல்லுங்க, உங்க வீட்டுல யாரு அப்படி ட்ரெஸ் அருமையா அட்டகாசமா செலக்ட்
1: பண்ணுவாங்க? நல்லா பொண்ணு கிளம்பிட்டு சின்ன பொண்ணு அது எது எடுத்தாலும் நல்லா சூப்பரா இருக்கும்.
0: வீட்டுல எல்லாருக்குமே நல்லா செலக்ட் பண்ணுவாங்க. சரி, இப்படி அவங்க செலக்ட் பண்ணல உங்களுக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கும், இந்த கலர் பிடிக்கும்னா அப்படி ஏதாவது சொல்லுவீங்க?
1: பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அது என் பையன் வந்து அந்த பொண்ணு சின்ன பொண்ணு எடுத்தாலே ரொம்ப பிடிக்கும். அவ தான் எடுப்பாங்களா கரெக்டா அப்படின்னு.
0: சரி,
1: அவளுக்கு எடுத்தா பிடிக்கும். பெரிய பொண்ணுக்கு ஒன்று சோஷியல் பண்ண தெரியாது, இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு.
0: ஆனால் சின்ன பொண்ணு வந்து நல்லா ட்ரெஸ் செலக்ட் பண்ணுவாங்க. சரி, நன்றிம்மா.
1: நன்றிம்மா.
0: நம்ம பண்பலினுடைய முகநூல் பக்கத்துலேயும் அப்படி ட்ரெஸ் எடுத்தா போனோடனே டக்கு டக்குன்னு அழகழகாக எடுக்கிறது யாருங்க அவங்க வீட்டில், யார் அப்படி அட்டகாசமாக எடுப்பாங்க அப்படின்னு போஸ்டரில் கேட்டிருந்தோம். நேயர்களும் கமெண்ட்லாம் கொடுத்துட்டே இருக்காங்க. அடுத்த கமெண்ட் வந்து திருக்கொல்லிக்காடு அருண் இலக்கியா, இவங்க சொல்லியிருக்காங்க, சின்ன வயசாக இருக்கிறப்ப அப்பா செலெக்ஷன் சூப்பராக இருக்குங்க, இப்போ என் கணவர் தான் மேடம் நல்ல ட்ரெஸ் எடுத்துத்தராங்க, டிசைன் சூப்பராக இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் கன்னாரப்பாளையம் அமிர்தம் ராஜேந்திரன், எங்கள் வீட்டில் ஆடைகள் எல்லாமே நானே தேர்வு செய்து கொள்வேன், நல்ல ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணுவேன் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக டிஆர் பட்டினம் நளினி சங்கர், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அதே போல் அடுத்ததாக வந்து நிகழ்ச்சி சிறப்பாக வளம் வந்துக்கிட்டு இருக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு எஞ்சிக்குடி தீபா இவங்களும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நேர்களை தொடர்ந்து இணைந்திருப்போம் காரைக்கால் பண்பலை 100.3. வணக்கம் தோழி.

நிகழ்ச்சிக்காக அப்படின்னு பார்க்கலாம். அடுத்ததாக அனுப்பியிருக்காங்க, எங்கள் வீட்டில் எப்போதும் என்னுடைய செலெக்ஷன் தாங்க நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் பிடித்ததாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காரைக்கால்லேருந்து சுதா அனுப்பியிருக்கக்கூடிய கமெண்ட். அடுத்ததாக அனுப்பியிருக்காங்க, எங்கள் வீட்டில் முதல்ல அம்மா அப்பா செலக்ட் பண்ணுவாங்க, இப்போ நாங்கள் வளர்ந்த பிறகு எங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நாங்கள் எடுத்துக்கிறோம், எங்களுடைய செலெக்ஷன் எங்களுக்கும் பிடிச்சிருக்கு, மற்றவங்களுக்கு எடுத்து கொடுத்தாலும் நல்லாயிருக்கு அப்படின்னு பாராட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜா கீழையூர்லேருந்து இணைந்திருப்பது வணக்கம் தோழி காரைக்கால் பண்பலை 100.3.

ஒலித்த பாடலுடன் நம்மிடமிருந்து விடைபெறுகிறது. வணக்கம் தோழி. காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு இணைந்திருங்கள். காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

நேரம் 12 மணி. சிந்தனை துளி. தலைக்கவசம் சுமையல்ல, உங்களை காக்கும் இமயம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். எஃப்எம் எக்ஸ்பிரஸ். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ். காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர் இடம்பெறுவது உலக பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோவில்களில் இன்று நாச்சியார் கோவில் ஆகாச மாரியம்மன் கோவில் மாலை 5:30. கேட்க காத்திருப்போம் நேர்களே. பன்னிரண்டு 10 மனதில் இன்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். பங்கு பெறுபவர் செல்வன், டபிள்யூ ஜோஷ்வா. 12:55 பன்னிசை பொருட்பற்றி என தொடங்கும் தர்மபுரம் பி சுவாமிநாதன் அவர்களின் பாடலை கேட்கலாம். 1 மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மகளன் மகளின் தேன்மழை. 1:55 மெல்லிசை. 2:05 லஞ்ச் பிரேக். உழவை போற்றுவோம், நன்னீர் மீன் உற்பத்தியை மேம்படுத்தும் நவீன தொழில்நுட்பங்கள். சிக்கல் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்பத்துறை வல்லுநர் ஹீனோ பெர்னாண்டோ அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 3 மணிக்கு மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸின் LSC. மூன்று 3:30 காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் லைக் ஷேர் கமெண்ட். 4 மணிக்கு ஊரும் உறவும் திருவாரூர் மாவட்டம் சங்கமங்கலம் கடகம் கிராமத்திலிருந்து நேயர்கள் மத்தியில் நேரலையாக உலாவரும். 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் ஊரும் உறவும். மாலை 5 மணிக்கு திரை இசை. 6 மணிக்கு பன்னிசை மருந்தவை என தொடங்கும் TR நாராயண ஓதுவார் அவர்களின் பாடல். 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய்வாழ சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்து விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் சிறுநீரக சிகிச்சை மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஜி நித்யா அவர்கள். 6:45 திருச்சி மற்றும் சேலம் மகளன் மகளின் இசை தூரிகை. 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட்டின் உழவர் அரங்கம். கால்நடைகளுக்கான மூலிகை மருத்துவம் மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் பாரம்பரிய இன கால்நடை ஆராய்ச்சியாளர் டாக்டர் பப்ளு அறிவழகன் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். 8 மணிக்கு காட்சியில் வரும் கானம். 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று. 8:30 வானொலி நாடக விழா 2026. இதுக்கு போய் அலட்டிக்கலாமா. நாடகம் எழுதியவர் SL நானு, அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ், படைப்பு சென்னை வானொலி நிலையம். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமது. வழங்குபவர் முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 10 மணிக்கு இரவு மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன் விளம்பரதாரர் நிகழ்ச்சிகள். பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம். மாலை 5:15 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியின் சிட்டுக்கு ஒரு பாட்டு. FM எக்ஸ்பிரஸ். சில நொடிகளில் தொடர்கிறது ஆங்கிலத்தில் செய்திகள். This is Akashvani. The news read.

0: with 110 medals, while India were 10th with 17 medals on day 8. And with that, we end this news bulletin.
1: நேரம் 12:10. இது நம் காரைக்கால் பண்பலை 100.3.

பண்பலை 100.3 நேயர்கள் இனி கேட்கலாம் மனதில் இன்றவை. கடித வழி விருப்ப கானத்தில் தொடக்கமாக பரணி இசையில் ஹரிஹரன் ஸ்வர்ணலதா இணைந்து பாடியிருக்கிறார்கள் பார்வை ஒன்றே போதுமே படத்திற்காக. விரும்பி கேட்டவர்கள் வெண்கரும்பூர், நேரு, கொள்ளிடம், காமராஜ், செங்கம், புனிதன், வடகரை, சின்னதுரை, விருத்தாச்சலம், விருத்தகிரி.

0: நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நினைவிருக்கட்டும் நேர்களே, இன்று பிற்பகல் 2:05 லஞ்ச் பிரேக்கில் உழவை போற்றுவோம். நன்னீர் மீன் உற்பத்தியை மேம்படுத்தும் நவீன தொழில்நுட்பங்கள். சிக்கல் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்பத்துறை வல்லுநர் ஹீனோ பெர்னாண்டோ அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி ஒளியேற காத்திருக்கிறது.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக 12B படத்திற்காக ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் விரும்பி கேட்கும் நேயர்கள் செம்மனார் கோவில், கண் ஸ்ரீராமுலு, விநாயகா, லக்ஷ்மணன், சரஸ்வதி, கபிலன், சுபா, மருவத்தூர் மாதேஸ்வரன், செல்வம், அமுதா, வள்ளி, சதீஷ், சரவணன், திருக்காலச்சேரி, பூதனூர், உமா ஜெய்சங்கர், அபினேஷ், அஸ்வந்திகா, திருவாலி, பக்கிரிசாமி, சித்ரா, விஜய், சூர்யா, பாரதி, வடலூர், ரத்னாகுப்பம், ராமசாமி, கலா.

0: நேர்களே, நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
4: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
5: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
6: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 மனதில் நின்றவை கடித வழி விருப்ப பாடல்களில் இனி மின்சார கனவு படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான் இசைத்தேமிருக்கிறார். விரும்பிய நேயர்கள் பொன்னியம்மன் மேடு

மன்னே கணேசன், கஸ்தூரி, சுகன்யா, பரத், விஜய்சங்கர், சுமலதா, ஜிஷ்ணு, ஆகாஷ், சுஸ்மிதா ஸ்ரீ, திருமணிசை, கஸ்தூரி, அருணாசேகர், மாதவரம், ஜமுனா ஏகாந்தம், வில்லிவாக்கம், குபேந்திரன், பொழிச்சநல்லூர், பார்வதீஸ்வரி.

0: நேர்களே, நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
1: நாளை மாலை
0: 5:30 விளக்கேற்றும் வேலை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் & கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோவின் 49th துவக்க விழா சலுகை July 16-20 மட்டுமே.
3: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் July 17-August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
0: நேயர்களின் நினைவிற்கு இன்று மாலை 4 ஊரும் உறவும். திருவாரூர் மாவட்டம் சங்கமங்கலம் கடகம் கிராமத்தில் இருந்து நேயர்கள் மத்தியில் நேரலையாக உலாவரும். சங்கமங்கலம் கடகம் நேயர்களே, காத்திருங்கள் இன்று மாலை 4 வரை. மனதில் இன்றைய நிகழ்ச்சிக்காக இனி ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஹரிஷ் ராகவேந்திரா ஹரிணி இணைந்து பாடியிருக்கிறார்கள் சாமுராய் படத்திற்காக. விரும்பும் நேயர்கள் சங்கரன் பந்தல், ராஜி, சௌஹத் அலி, ஷாகுல் ஹமீது, அப்துல் அஜீஸ், ரவிராஜன், எரவாஞ்சேரி கணேசன், கஸ்தூரி, கலாவதி, ராஜமோகன், முருகேசன்.

0: நேர்களே, நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாட்சி ஜுவல்ஸ் பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நிகழ்ச்சியின் நிறைவாக தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில் குமரன் விருப்பத்திற்கிணங்க சபேஷ் முரளி இசையில் விவி பிரசனா மகதி இணைந்து பாடியிருக்கிறார்கள் பொக்கிஷம்.

நேர்களே, கடலூர் துறைமுகம், சுரேஷ், பாலா, கார்த்திகா, பாரிவல்லல், அமிர்தராயன் கோட்டை, அன்னப்பன்பேட்டை எஸ் ஜோதி, அசோக்ராஜ் ஐயாவடியிலிருந்து, பட்டாளம் அப்துல் ஜலீல், புதுத்துறை செல்வகுமார், பூந்தோட்டம் ஆட்டோ கார்த்திகேயன், நன்னிலம் அம்பலவாணன், செல்வகுமார் புதுத்துறை, அடுத்ததாக சோமசுந்தர பிரபு, மஹி புதுப்பட்டி, பொன்னமராவதி, பத்மாவதி ஸ்ரீதர், பேரலம் செந்தில்கண்ணன், திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, இவர்களெல்லாம் ஃபேஸ்புக்கில் நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது என பாராட்டியிருக்கிறார்கள். காரைப்பல்மலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

என்னாச்சு சார், வரல லைட் வரல. கொடுக்கவா? ஆகாஷ்வாணி. என்னாச்சுன்னு தெரியல. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சுதந்திர போராட்ட தியாகி உதம்சிங்கின் வீரமும் தியாகமும் தலைமுறைகளை தாண்டி மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் தேர்வு கட்டமைப்பில் மாபெரும் மாற்றத்தை அரசு கொண்டு வந்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. பூட்டான் மன்னர் திரு ஜிக்மே கேசார் நம்கைல் வாங்சுக்குடன் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் உருகுவேயின் ஏரியல் பெஹார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சுதந்திர போராட்ட தியாகி உதம்சிங்கின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் உதம்சிங்கின் வீரமும் தியாகமும் தலைமுறைகளை தாண்டி மக்களிடையே தேசப்பற்றை ஊக்குவித்திருப்பதாக கூறியுள்ளார். நாட்டின் பெருமையையும் இறையாண்மையையும் பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வை மக்களிடையே உதம்சிங் ஏற்படுத்தியிருப்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் முக்கிய பங்கு வகித்துள்ள உதம்சிங்கின் துணிச்சலும் தியாகமும் போற்றத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். காலத்தால் அழியாத புகழை பெற்றவர் சுதந்திர போராட்ட தியாகி உதம்சிங் என்றும் திரு ராஜ்நாத் சிங் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் ஜாலியன் வாலாபாக் படுகொலையை நிகழ்த்திய மைக்கேல் டயர் என்ற ஆங்கிலேய அதிகாரியை தனியொரு நபராக வீழ்த்திய பெருமையை பெற்றவர் உதம்சிங் என்றும் இதன் மூலம் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு சுதந்திர போராட்ட வீரர்கள் சார்பில் கடும் எச்சரிக்கையை அவர் விடுத்ததாகவும் கூறியுள்ளார். நாட்டின் விடுதலைக்காக தேசப்பற்றோடு போராட வேண்டும் என்ற உணர்வை மக்களிடையே அவர் ஏற்படுத்தினார் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டிருப்பது நாட்டின் தேர்வு கட்டமைப்பில் கொண்டுவரப்பட்டுள்ள மாபெரும் சீர்திருத்த நடவடிக்கை என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடுமையாக உழைத்து சாதிக்க துடிக்கும் இளைஞர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் மத்திய அரசு இந்த சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். புலனாய்வு மற்றும் நீதிமன்ற விசாரணையை விரைவு நீதிமன்றங்கள் மூலம் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிப்பதற்கு இந்த சட்டத்திருத்தம் வகை செய்வதாகவும் அவர் கூறியுள்ளார். தேர்வு முறைகேடுகளை சட்டப்பூர்வமாக தடுப்பதற்கும் விரைந்து நீதி கிடைப்பதற்கும் இந்த சட்டத்திருத்த மசோதா வகை செய்வதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நேர்மையான வெளிப்படையான மற்றும் பாதுகாப்பான தேர்வு கட்டமைப்பை கொண்டுவரும் முக்கிய முயற்சியாக தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மாணவர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து அவர்களுக்கான பாதுகாப்பை உருவாக்கித் தரும் முயற்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இளைஞர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் இந்த சீர்திருத்த நடவடிக்கையை பிரதமர் மேற்கொண்டுள்ளார் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் தேர்வு முறைகேட்டிற்கு எதிராக தில்லியில் நடைபெற்ற போராட்டத்தின்போது மாணவர்கள் காவல்துறையினரால் தாக்கப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச முற்பட்டனர். இதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் அவர்கள் அமளியில் ஈடுபட்டனர். கடும் அமளிக்கிடையே அமைச்சர்கள் பல்வேறு துறைகளின் அறிக்கையை தாக்கல் செய்தனர். ஊரக மேம்பாடு மற்றும் பஞ்சாயத்து ராஜ் குறித்து நாடாளுமன்ற நிலைக்குழு அளித்த அறிக்கை அவையில் தாக்கல் செய்யப்பட்டது. தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தகவல் தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பம் குறித்த நாடாளுமன்ற நிலைக்குழுவின் 22வது அறிக்கையை தாக்கல் செய்தார். இதில் போலியான செய்திகளை தடுப்பதற்கான பரிந்துரைகளும் இடம்பெற்றுள்ளன.

0: கடும் அமளிக்கிடையே கேள்வி நேரத்தை தொடங்குவதாக அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அறிவித்தார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை இன்று காலை தொடங்கியதும் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் கேள்வி நேரத்தை தொடங்க இயலாத நிலை ஏற்பட்டது. உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய தாக்குதல் குறித்து அறிக்கை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கோஷமிட்டனர். அரசு தரப்பில் முக்கிய அலுவல்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியிருப்பதால் அவையை நடத்த அனுமதிக்குமாறு அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டார். ஆனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பதாகைகளை ஏந்தி கோஷமிட்டனர். அவையின் மாண்புகளை உறுப்பினர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து அமளி நீடித்ததால் முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் நாள் முழுமைக்கும் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: பைட்லாம் போவான்னு தெரியல, போட்டுருவோம். திருப்பூர் தானே, ஒரு பைட்டை போட்டுட்டு.
0: வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி பூட்டான் மன்னர் திரு ஜிக்மே கேஷார் நம்கைல் பாங்சுக்கை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து திம்புவில் ஆலோசனை நடத்தினார். இதுகுறித்து பூட்டானில் உள்ள இந்திய தூதரகம் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் பூட்டான் மன்னர் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த விரும்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நம்பகமான பொது ஒலிபரப்பு சேவையை வழங்கி ஆகாஷ்வாணி மக்களின் பேராதரவை பெற்றுள்ளதாக அதன் முதன்மை தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் தெரிவித்துள்ளார். மிசோரம் மாநிலம் ஐஸ்வால் ஆகாஷ்வாணி நிலையத்தின் 60 ஆண்டுகால சிறப்பான சேவையை பாராட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் பன்முக கலாச்சாரத்தையும் வளமான பாரம்பரியத்தையும் மக்களிடையே எடுத்துச் செல்வதில் இந்நிலையம் முக்கிய பங்காற்றி வருவதாக கூறியுள்ளார். ஐஸ்வால் ஆகாஷ்வாணி நிலையம் மக்களிடையே நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மிசோரம் மாநிலத்தின் கலாச்சார அடையாளத்தை இந்த நிலையம் பிரதிபலிப்பதாகவும் அதன் வளர்ச்சிக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு ராஜீவ்குமார் ஜெயின் கூறியுள்ளார். போதைப்பொருள் பழக்கமில்லா இளைஞர்கள் இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மறுநாள் தொடங்கி வைக்கவுள்ளார். இதனையொட்டி மத்திய அரசின் மை பாரத் அமைப்பு சார்பில் தமிழகத்தின் திருப்பூர் மாவட்டத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருப்பூர் மாவட்டம் தனியார் கல்லூரியில் மத்திய அரசின் இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை மை பாரத் மற்றும் கல்லூரி நிர்வாகம் இணைந்து நஷா முக் அபியான் இயக்கத்தின் கீழ் போதை இல்லா இளைஞர்கள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கருப்பொருளில் மாவட்ட அளவிலான பல்துறை போட்டிகள் நடத்தின. ஓவியம், குறும்படம்,
3: நடனம் உள்ளிட்ட போட்டிகளில் திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு கல்லூரியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்று போதை ஒழிப்பின் அவசியத்தை கலை வழியாக வெளிப்படுத்தினர். போதை இல்லா இளைஞர்கள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற விழிப்புணர்வு செய்தியை வலியுறுத்திய இந்த நிகழ்ச்சி இளைஞர்களின் சமூக பொறுப்புணர்வை மேலும் வலுப்படுத்தியது.
4: திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரிஷ்.
0: ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் தீவிரவாதிகளை தேடும் பணியை முடுக்கிவிட்டுள்ளனர். பாங்காய் வனப்பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருந்த இடத்தை அவர்கள் சுற்றி வளைத்துள்ளனர். அந்த இடத்திலிருந்து தீவிரவாதிகள் வைத்திருந்த உணவு மற்றும் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களையும் அவர்கள் பறிமுதல் செய்துள்ளனர். அந்த இடம் தீவிரவாதிகளின் தற்காலிக முகாமாக பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். அரிசி, உணவுப் பொருட்கள், கேஸ் அடுப்பு உள்ளிட்டவைகள் அந்த இடத்தில் வைக்கப்பட்டிருந்ததாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் உருகுவேயின் ஏரியல் பெஹார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 5-7, 11-9 என்ற செட் கணக்கில் இத்தாலியின் சிமோனே ஆன்ஜியா வவசோரி இணையை வென்றது. மெக்சிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா ஈக்வடரின் கான்சலோ எஸ்கோபார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-1, 6-1 என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் லூயிஸ் கார்லோஸ் அலன் மடாகன் இணையை வென்றது. அமெரிக்காவின் ஃப்ளோரன்ஸில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிரிஷ் மகேந்திரன் அமெரிக்காவின் அல்ஜா ஆன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற இந்தியாவின் லவ்பிரீத் சிங் மற்றும் சீமா ஆகியோருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி

0: முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுதந்திரப் போராட்ட தியாகி உத்தம் சிங்கின் வீரமும் தியாகமும் தலைமுறைகளை தாண்டி மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் தேர்வு கட்டமைப்பில் மாபெரும் மாற்றத்தை அரசு கொண்டு வந்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. பூட்டான் மன்னர் திரு ஜிக்மே கேசார் நம்கைல் வாங்சுக்குடன் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை நடத்தினார். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் உருகுவேயின் ஆரியல் பெஹார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இணைந்திருக்கிறோம் நேர்களை. தினம் காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 12:50.
2: பிஎம் ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 14555 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் ஜெயங்கொண்டம் ராமோ நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமோ நகை மாளிகை.
2: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமோ நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.
4: இன்றைய பசுந்தலை நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேப்போமா? ஒரு அழகான கிராமத்துல முத்து என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தானா. அவனுக்கு இயற்கைனா ரொம்ப பிடிக்குமா. ஒரு நாள் அவன் பள்ளிக்கு போறப்போ வழியில ஒரு சிறிய செடியை பார்த்தானா. அந்த செடிய சிலர் மிதிக்க போவதையும் கவனித்தானா. உடனே முத்து என்ன பண்ணானா, அந்த செடிய பாதுகாப்பான இடத்துல நட்டானா. தினமும் தண்ணீர் ஊற்றி கவனித்தானா. சில நாட்கள்ல அந்த செடி அழகான மரமா வளர்ந்து நின்னுச்சான். அந்த மரத்தோட நிழல்ல எல்லாரும் ஓய்வெடுக்க ஆரம்பிச்சாங்களாம். முத்து மகிழ்ச்சியுடன் நினைத்தானா, இயற்கையை காப்பாற்றினால் இயற்கை நம்மை காப்பாற்றும். இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நீதி என்னவென்றால், இயற்கையை நேசிப்பது நமது கடமை. வணக்கம் நேயர்களே. அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
5: வணக்கம் தம்பி.
6: வணக்கம்.
5: உங்க பேர் என்ன?
6: டபிள்யூ ஜோஸ்வா.
5: என்ன சார் படிக்கிறீங்க?
6: 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன்.
5: சரிங்கப்பா, இன்னைக்கு நேர்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
6: கதை சொல்ல போகிறேன்.
5: எதை பத்தின கதை சொல்றதா இருக்கீங்க?
6: தங்க முட்டை விடும் கோழி கதை.
5: எங்க சொல்லுங்கள?
6: ஒரு உள்ள ஒரு கோழி இருந்துச்சான். ஒருத்தன் பசிச்சிச்சான். இந்த கோழியை வெட்ட வந்தானா. அந்த கோழி வாய்த்து வந்து சொல்லிச்சான், என்ன வெட்டாத நான் உங்களுக்கு தங்க முட்டை போடுறேன்ட்டு. அவனும் போய் தூங்கிட்டானா. காலில எந்திரிக்கிற மாதிரி முட்டை கடைச்சிட்டான். இப்படியே அதை டெய்லியும் விட்டு காசாக்கி பணக்காரனா மாறினானா. ஒரு நாள் எண்ணம் ஒன்னு தோணிச்சான். அது வயிற்ற வெட்டி பார்த்தா நிறைய முட்டை இருக்குன்னு பார்த்தானா. ஆனா ஒண்ணுமே இல்லையா. கடைசியில அழுதுட்டு வந்தான். பேராசை பெரும் நஷ்டம். அடுத்தது திருக்குறள் சொல்ல போறேன். தீ நாள் சுட்டக்கும் உள்ளாரும் ஆகாதே, நாவி நாள் சுட்டவடு, அகரமுகர எழுத்தெல்லாம் ஆதிபகவன் உதட்டே உதட்டு, கத்த கசுதர கற்பவை கற்ற பின் நிக்க அதற்கு தவ. அடுத்தது பொது அறிவு சொல்ல போகிறேன். உலகில் உள்ள மிகப்பெரிய சிகரம் இமயமலையில் உள்ள இவரஸ். நம் நாட்டில் முதல் குடியரசு தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத்.
5: சரிங்க தம்பி, சூப்பரா கதை சொன்னீங்க. விடுக்கதை.

0: சொல்லிருக்கீங்க. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா தம்பி, படிச்சு பெரியவன பிறகு என்ன ஆகும்னு ஆசைப்படுறீங்க?
1: போலீஸ்.
0: சரிப்பா, நீ வருங்காலத்துல சிறந்த காவல்துறை அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்கால் கும்பிட சார்பாக வாழ்த்துக்கள்.
1: நன்றி, வணக்கம்.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களின் மழை மொழியில் இணைந்தோம்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமோ நகை மாளிகை வழங்கிய பசந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஜெயங்கொண்டம் ராமோ நகை மாளிகை.
4: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: பண்பலை 100.3 இனி நாம் கேட்கலாம் பன்னிசை பொருட்பற்றி என தொடங்கும் தர்மபுரம் பி. சுவாமிநாதன் அவர்களின் பாடல்.

சிந்தனை துளி. கவனம் சாலையில் இருக்கட்டும், கைபேசி பையில் இருக்கட்டும். அக்குறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை.

0: நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

நேர்களே, பண்பலையினுடைய தேன்மழை நிகழ்ச்சியினுடைய உங்களுடைய கருத்துக்களை வந்து பண்பலையின் முகநூல் பக்கத்தில் தேன்மழை நிகழ்ச்சிக்காக பதிவிட்டுள்ள போஸ்டரில் தெரிவிக்கலாம். தேன்மழை நிகழ்ச்சியின் தொடக்கமாக எம்எஸ் விஸ்வநாதன், இசையமைத்து கண்ணதாசன், வரிகளுக்கு குரல் எஸ்பி பாலசுப்ரமணியம், தில்லுமுள்ளு திரைப்படத்திற்காக

70 80களில் இனிய திரையிசை கானங்களோடு இசையால் நம்மை இணைத்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 தேன்மழை. நேரம் 1:05 ஆகிட்டிருக்குங்க. நிகழ்ச்சிக்காக தொடரக்கூடிய அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில் ஒழிக்க வருகிறது. நினைத்தாலே இனிக்கும்.

மன்மதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா மன்மதன் வந்தானா நம்ம சங்க

இன்று பிற்பகல் 2:05 லஞ்ச் பிரேக்கில் உழவை போற்றுவோம். நன்னீர் மீன் உற்பத்தியை மேம்படுத்தும் நவீன தொழில்நுட்பங்கள். நாகப்பட்டினம் சிக்கல் வேளாண் அறிவியல் நிலைய மீன்வள விரிவாக்க தொழில்நுட்ப வல்லுநர் இ ஹீனோ பெர்னாண்டோ அவர்கள் பங்குபெறும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. நேர்களை, இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது திருவாரூர் மாவட்டம் சங்கமங்கலம் கடகம் கிராமத்திலிருந்து நேயர்கள் மத்தியில் நேரடியாக உலாவரும். சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர் இடம்பெறுவது உலக பிரசித்தி பெற்ற

0: மாரியம்மன் திருக்கோவில்களில் இன்று நாச்சியார் கோவில் ஆகாச மாரியம்மன் கோவில் நமது பண்பலையில் இன்று மாலை 5:30 மணிக்கு இடம்பெறும்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இளையராஜா இசையமைத்து உடன்பாடி குரல் கொடுத்திருக்கிறார் பி எஸ் சசிரேகா. வரிகள் வைரமுத்து. திரைப்படம் அலைகள் ஓய்வதில்லை தேன்மழை நிகழ்ச்சிக்காக தொடர்கிறது.

0: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன்தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்கள்யான்.

0: சூப்பர் கோல்டு புரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை புரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு புரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை. காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமது. நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள் கிரீனெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: நேயர்களுக்கு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
3: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க, ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
0: நேயர்களுக்கு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் சிவா வள்ளி விலாஸ் ஜுவல்ஸின் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
5: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை July 15 முதல் August 15 வரை மட்டுமே.
6: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
0: இணைந்திருக்கிறோம் நேயர்களை காரைக்கால் பண்பலை 100.3 தேன்மழை நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியினை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.

நிகழ்ச்சிக்காக ஒழிக்க வரும் அடுத்த பாடல் ரயில் பயணங்களில் திரைப்படத்திற்காக டி. ராஜேந்தர் இசையமைப்பில் எஸ். ஜானகி பாடியது.

நேர்களை, நமது பண்பலையில் இன்று இரவு 7:30 மணிக்கு உழவர் அரங்கம், கால்நடைகளுக்கான மூலிகை மருத்துவம், மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் பாரம்பரிய இன கால்நடை ஆராய்ச்சியாளர் டாக்டர் பப்ளு அறிவழகன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். தேன்மழை நிகழ்ச்சியோடு பண்பலையில் நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சிக்காக தொடரும் அடுத்த பாடல் MS விஸ்வநாதன் இசையில் மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி இணைந்து பாடியது கங்கையமரன் வரிகளில் போக்கிரி ராஜா திரைப்படத்திற்காக.

0: தேன்மலை நிகழ்ச்சிக்காக நிகழ்ச்சியை பாராட்டி பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் தேன்மலை நிகழ்ச்சியினுடைய போஸ்டரில் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கக்கூடிய நேயர்கள் யார் யார் அப்படின்னு பார்க்கலாம். கடலூர் சுரேஷ், நல்ல பெருமாள், ஜோதி அன்னப்பன்பேட்டை, சுரேஷ் பாபு அம்பத்தூர்லேருந்து, ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர், மயிலாடுதுறை ரவிச்சந்திரன், அஞ்சு திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, அமிர்தராயன்கோட்டை பாரிவல்லல், புதுத்துறை செல்வகுமார், ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி, புதுப்பட்டி பொன்னமராவதி, புஷ்பவனம் விஸ்வநாதன், சத்யா, மயிலாடுதுறை திருவாலாபுத்தூர் கடக்கம் ஐங்கரன் தரணி, நன்னிலம் அம்பலவாணன், சேலம் சிவா, விருதாச்சலம் அரசகுழி ஜான், அதம்பார் கலைச்செல்வி செல்வம், அவிரிக்காடு வித்யா வீரமணி, நாளிக்கல்பட்டி எழில் முத்துசுவாமி, சென்னை வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, பன்னபுரம் மணிகண்டன், நன்னிலம் சுப்பிரமணியன். இந்த நேயர்கள்லாம் தேன்மழை நிகழ்ச்சியினுடைய வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க முகநூல் பக்கத்தில். கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை நிகழ்ச்சினி பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
0: தேன்மழை நிகழ்ச்சிக்காக பண்பலையோடு நாம் இணைந்திருக்கிறோம்.
5: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் July 17 to August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், வஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
0: தேன்மழை நிகழ்ச்சிக்காக தொடரும் பாடல் இசை மற்றும் வரிகள் டி ராஜேந்தர், குரல் ஜாலி ஆபிரகாம், ஒருதலை ராகம் திரைப்படத்திற்காக.

தேன்மழை நிகழ்ச்சியோடு காரைக்கால் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிறோம். நேர்களை நமது பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் புறவும் நிகழ்ச்சியானது திருவாரூர் மாவட்டம் சங்கமங்கலம் கடகம் கிராமத்திலிருந்து தான் நேயர்களை நேரலையாக சந்திக்க போகிறோம். கேட்க காத்திருங்கள் நேயர்களை இன்று மாலை 4 மணிக்கு. தேன்மழை நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒழிக்க வரும் பாடல் நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையமைப்பில் SP பாலசுப்ரமணியம் குரலில் ஒழிக்கிறது வைரமுத்துவின் வரிகளில்.

0: நேர்களை நமது பண்பலையில் இன்று மாலை 6:20 இன் சொல் அமது வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். இன்று மாலை 6:40 நலமாய் வாழ சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்த விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் சிறுநீரக சிகிச்சை மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஜி நித்யா அவர்கள். இன்று பிற்பகல் 2:05 உழவை போற்றுவோம் நன்னீர் மீன் உற்பத்தியை மேம்படுத்தும் நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து நாகப்பட்டினம் சிக்கல் வேளாண் அறிவியல் நிலைய மீன்வள விரிவாக்க தொழில்நுட்ப வல்லுநர் இ ஹீனோ பெர்னாண்டோ அவர்கள் பங்குபெறும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இன்று மாலை 4:00 நமது பண்பலையில் ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது திருவாரூர் மாவட்டம் சங்கமங்கலம் கடகம் கிராமத்திலிருந்து நேயர்கள் மத்தியில் நேரலை நிகழ்ச்சியாக உலாவரும். தேன்மழை நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 1:40 ஆகிட்டிருக்கு. தொடரும் அடுத்த பாடல் கே ஜே யேசுதாஸ் பி சுசிலா இணைந்து பாடியது. சங்கர் கணேஷ் இசையமைப்பில் வைரமுத்துவின் வரிகளில் ஒழிக்கிறது சிவப்பு மல்லி.

தென்மொழி நிகழ்ச்சிக்காக நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் மேலும் வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அமுதா சேகர், மயிலாடுதுறை தியாகு, செந்தில்கணன், ஷோபா, அபர்ணா, பேரளம், திருப்பூண்டி சுந்தரி, பாஸ்கரன். ஒலித்த பாடலுடன் நம்மிடமிருந்து விடைபெறும் நிகழ்ச்சி தேன்மழை. தொடர்வது மாநில செய்திகள். இன்னும் சில நொடிகளில்

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நீட் விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் இன்று

0: நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு கூடுதல் மின்கட்டணம் செலுத்துவோரின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். வேளாண் நிதிநிலை அறிக்கையில் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யும் அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கோவை, திருநெல்வேலி, நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கன மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மாநிலங்களவை இன்று கூடியதும் பல்வேறு துறை சார்ந்த நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் சார்ந்த போலி செய்திகளை களைவது தொடர்பான பரிந்துரைகளை உள்ளடக்கிய அறிக்கையை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவையில் சமர்ப்பித்தார். இதனைத் தொடர்ந்து அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பூஜ்ய நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் விவகாரத்தில் மாணவர்கள் தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி முழக்கமிட்டனர். இதனால் நிலவிய அமளி காரணமாக மாநிலங்களவை வரும் 3ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையிலும் கேள்வி நேரத்தை அவைத்தலைவர் தொடங்க முயன்றபோது எதிர்க்கட்சியினர் நீட் விவகார தாக்குதல் பிரச்சினையை எழுப்பி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இது தொடர்பாக அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கோரினார்கள். இதனால் நிலவிய கூச்சல் குழப்பங்களால் மக்களவை முதலில் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடிய போது ஜம்மு காஷ்மீர் மறு சீரமைப்பு 130வது சட்டத்திருத்த மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் அறிக்கை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசத்தை வரும் குளிர்கால கூட்டத்தொடர் முதல் வாரம் வரை நீட்டித்து அவை அனுமதி வழங்கியது. அதனைத் தொடர்ந்து பிறப்பு இறப்பு பதிவேடு சட்டத்திருத்த மசோதா பலத்த அமளியினூடே மக்களவையில் விவாதம் எதுவுமின்றி நிறைவேறியது. அமளி தொடரவை அவை வரும் 3ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பயங்கரவாதத்தை வேரோடு களையும் வகையில் 31 நாடுகளுடன் இணைந்து கூட்டு பணிக்குழுவை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில் இதற்காக 6 பல்முனை குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். பாகிஸ்தான் தனது எல்லைப் பகுதிகளை எவ்வகையிலும் தீவிரவாதத்திற்கு பயன்படுத்த அனுமதிக்க கூடாது என்று இந்நாடுகள் கோரியிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா தனது எல்லைப் பகுதிகளை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்க மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை பல நாடுகள் அங்கீகரித்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். நீடித்த பொருளாதார வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கு அரசு மற்றும் தொழில் நிறுவனங்கள், உரிமையாளர்கள், பணியாளர்களிடையே சுமூக நட்புறவின் அவசியத்தை மத்திய தொழிலாளர் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தினார். புதுடெல்லியில் உலகளாவிய தொழில் நிறுவன நட்புறவு தொடர்பான உயர்நிலை கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அமைச்சர், மாறிவரும் தொழில்நுட்பங்களும் சர்வதேச அணுகுமுறைகளும் தொழில் நிறுவனங்களில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மத்திய அரசின் தொழிலாளர் நல சீர்திருத்தங்கள் பணியாளர்களின் உரிமைகளை பாதுகாத்து சமூக பாதுகாப்பை வலுப்படுத்தி தரமான வேலைவாய்ப்பை உருவாக்கும் சூழலை நோக்கமாக கொண்டது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். ஆயுஷ் துறையில் புதுமையான கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆயுஷ் அமைச்சகம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு இந்தியா அமைப்பின் இடையே கையெழுத்தாகியுள்ளது. ஆராய்ச்சி, மின்னணு சார்ந்த சுகாதாரம், ஆயுஷ் துறையில் புதுமையான கண்டுபிடிப்புகள், திறன் கட்டமைப்பு போன்றவற்றை முன்னெடுத்து செல்லும் வகையில் இந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது. 2025-26ஆம் ஆண்டிற்கான வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. தனிநபர், வரி செலுத்தும் ஊழியர், வரி தணிக்கை தேவைப்படாதோருக்கு மட்டுமே இது பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம்

0: இன்று நடைபெறுகிறது. சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார், தலைமைச் செயலாளர், துறை சார்ந்த செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகள் இதில் பங்கேற்றுள்ளனர். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக கர்நாடகாவில் நாளை மறுநாள் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறுவதை அடுத்து இன்றைய ஆலோசனைக் கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. இதனிடையே காவிரி விவகாரம் தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் அம்மாநில நீர்வளத்துறையினருடன் அவசர ஆலோசனையை இன்று மேற்கொண்டுள்ளார். காவிரி ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரைப்படி தமிழகத்திற்கு 3500 கனஅடி தண்ணீரை 15 நாட்கள் கர்நாடகம் விடுவிக்க வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ள பின்னணியில் இந்த கூட்டம் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. காவிரியில் கர்நாடகா தண்ணீர் திறக்காதது குறித்து ஓரிரு நாட்களில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், தமிழ்நாட்டில் கூடுதல் மின்கட்டணம் தொடர்பாக 3,70,000 பேர் புகார் அளித்திருப்பதாக வாட்ஸ்அப் செய்திகளை மேற்கோள் காட்டி திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியிருப்பது தவறான தகவல் என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு கூடுதல் மின்கட்டணம் செலுத்துவோரின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார்.
1: 2 மடங்கு 3 மடங்கு எவ்வளோ பில்லு வந்திருக்குன்னு சொல்லி ஒரு அசஸ்மெண்ட் பண்ணதுல கடந்த வருஷம் வந்து 1,50,000 பேருக்கு வந்து 3 மடங்குக்கு மேலே பில்லு வந்திருக்கு. இந்த வருடம் வந்து 9,60,000 பேருக்கு தான் அந்த மாதிரியான ஹைப். ஸோ ஒரு ரேஷியோ பார்க்க போன வருஷத்தை விட இந்த வருஷம் கம்மியாக தான், 2 லட்சம் பேருக்கு கம்மியாக தான் வந்து 2-3 மடங்கு மேலே வந்திருக்கு. அதுலேயும் ஒரு சில பேருக்கு ரொட்டீன் செக்அப், ஏன்னா அசஸ்மெண்ட் சரியா இருக்கா என்னன்னு சொல்லி ரொட்டீன் செக்அப் தான் பண்ணிட்டு.
0: வேளாண் நிதிநிலை அறிக்கையில் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யும் அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். காவிரி விவகாரம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த கர்நாடகம் செல்லும் முடிவை முதலமைச்சர் மறு பரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரமான காவிரி நீர் உரிமையை பாதுகாக்க அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி மயிலம் சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மாநில ஊரக வளர்ச்சி நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் புதிய கட்டிடங்களை இன்று திறந்து வைத்துள்ளார். டாக்டர் எம்ஜிஆர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் பல்வேறு பிரிவுகளில் முதல் மதிப்பெண்கள் பெற்ற மாணவிகளுக்கு ஊக்கப்பரிசுகளையும் அவர் வழங்கினார். கண்டமானடி ஆரம்ப சுகாதார மருத்துவமனையில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஹோமியோபதி மருத்துவமனையையும் கொய்யாத்தோப்பு பகுதியில் புதிய அங்கன்வாடி மையத்தையும் அவர் திறந்து வைத்துள்ளார். ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜியை கைது செய்ய உச்சநீதிமன்றம் இன்று இடைக்கால தடை பிறப்பித்துள்ளது. திரு செந்தில் பாலாஜி தமது பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கவும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உப்பு உற்பத்தி முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 1 டன் உப்பு 1,500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அகசியம்பள்ளி கடினவயல் கோடியக்காடு உள்ளிட்ட சுற்றோட்டார பகுதிகளில் 9,000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. கடந்த 1 மாத காலமாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் உப்பு உற்பத்தி அதிகரித்து முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. வெயிலின் தாக்கத்தினால் அதிகாலை 3 மணி முதல் உப்பு வாரதல், உப்பை சுமந்து பாத்திகளில் இருந்து கரையேற்றி சேகரித்தல் உள்ளிட்ட பணிகளில் உப்பள தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். 1 டன் உப்பு 1,500 ரூபாய்க்கு தற்போது விற்பனையாகி வருகிறது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: திருச்சி அஞ்சல் கோட்டத்திற்குட்பட்ட 5 அஞ்சல் நிலையங்களில் சர்வதேச பார்சல் சேவைக்கான பேக்கிங் வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக இதன் முதுநிலை அஞ்சலக கண்காணிப்பாளர் திரு பிரகாஷ் கூறியுள்ளார்.
3: திருச்சிராப்பள்ளி அஞ்சல் கோட்டத்தில் திருச்சிராப்பள்ளி தலைமை அஞ்சலகம், லால்குடி தலைமை அஞ்சலகம், அரியலூர் துணை அஞ்சலகம் மற்றும் கீழப்பழுவூர் துணை அஞ்சலகங்களில் டாக்கர் நிராயத் கேந்திரா டிஎன்கே மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. அதிக மதிப்புள்ள பொருட்கள் மற்றும் முக்கிய ஆவணங்களை அனுப்புபவர்களின் நம்பிக்கையை உயர்த்தும் வகையில் சர்வதேச பார்சல் சேவையில் காப்பீட்டு வசதியும் வழங்கப்படுகிறது. அனுப்பப்படும் பொருள்களின் மதிப்பிற்கு ஏற்ப காப்பீடு செய்து அனுப்புவதன் மூலம் கூடுதல் பாதுகாப்பையும் மன நிம்மதியும் பெறலாம்.
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக கோவை திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி தேனி கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் காற்றுடன் கூடிய கன மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளையும் இப்பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக இம்மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரம், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், தென்மேற்கு வங்கக்கடல், அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இதற்குட்பட்ட பகுதிகளுக்கு வரும் 3ஆம் தேதி வரை செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தாய்பே ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதியில் உன்னட்டி ஹூடா தேவிகா ஷிகாகை தற்போது எதிர்கொண்டுள்ளார். மற்றொரு போட்டியில் தன்வி ஷர்மா தாய்லாந்தின் சுப்பனைடாவுடன் மோதுகிறார். ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் ஜப்பானின் யுடாய் ஒகிமோட்டோவை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.

0: நீட் விவகாரம் உள்ளிட்ட பிரச்சனைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு கூடுதல் மின்கட்டணம் செலுத்துவோரின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். வேளாண் நிதிநிலை அறிக்கையில் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யும் அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் காற்றுடன் கூடிய கன மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: இணைந்திருக்கிறோம் நேர்களே, தினம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 1:56. இனி நாம் கேட்கலாம் மெல்லிசை.

0: நேரம் 2 மணி. சிந்தனை துளி. சாலை விதிகளை மதிப்போம், விபத்தை தவிர்ப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். லஞ்ச் பிரேக் தொடக்கமாக.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம்மா.

0: 系。
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்ருக்கோம். இன்றைக்கி நான் பேச போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஜ் 4 கேன்சர் பற்றி நான் பேச போகிறேன். இந்த கேன்சரை நாங்கள் ஏன் ஸ்டேஜாக பிரிக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஒரு ஸ்டேஜுக்கும் ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் மாறும். ஆனால் மக்கள் வந்துட்டு என்ன பயந்துக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஸ்டேஜ் 4 கேன்சர் வந்துச்சுன்னா அவ்வளோதான், அவங்களுக்கு லைஃபே முடிஞ்சிருச்சு, நான் நாளைக்கே போய் நான் வந்து உயிரை விட்டுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. ஸோ ஸ்டேஜ் 4 அப்படின்றது ஒரு கான்செப்ட் என்னென்னா, கேன்சர் ஆரம்பித்த இடத்துலேருந்து வேற எங்கேயாவது பரவிச்சுன்னா அது ஸ்டேஜ் 4. ஆனால் எல்லா ஸ்டேஜ் 4 கேன்சரும் ஒரே மாதிரி கிடையாது. உதாரணத்துக்கு ப்ராஸ்டேட், அதாவது ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுப்பு இருக்குது. அந்த ப்ராஸ்டேட்டில் வர கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஸ்டேஜ் 4 இருந்தால் பேஷண்ட்டு 5-10 வருஷம் தாண்டலாம். நம்ம ரெகுலர் ட்ரீட்மெண்ட் ஜஸ்ட் ஒரு மாத்திரை சாப்பிட்லாம், இல்லை ஜஸ்ட் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு 10 வருஷம் கூட இருப்பாங்க அவங்க. இதே வந்துட்டு ஒரு கல்லீரலில் வர பேஷண்ட்டுக்கு ஸ்டேஜ் 4 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்துட்டு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் தான் இருப்பாங்க. மற்ற எல்லா புற்றுநோயும் பார்த்திங்கன்னா இதுக்கு நடுவில் இருப்பாங்க. ஸோ எல்லா ஸ்டேஜ் 4 கேன்சரும் ஒரே மாதிரி கிடையாது. ஸோ காமனாக எங்களுக்கு வர பிரச்சனை என்னென்னா, பேஷண்ட் சொல்லுவாங்க, சார் எங்கள் அப்பாவுக்கும் இந்த மாதிரி வயிறு கேன்சர் வந்து ஸ்டேஜ் 4 இருந்துச்சு சார், அவர் 1 வருஷம்தான் இருந்தார் சார், எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி பார்த்தாங்க சார் அப்படின்னா. ஸ்டேஜ் 4 அப்படின்றது ஒரு ஒரு கேன்சருக்கும் மாறும். உதாரணத்துக்கு இரைப்பை புற்றுநோய் ஒருத்தருக்கு ஸ்டேஜ் 4 கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க 1 வருஷம் தாண்டது வந்துட்டு ரொம்ப கஷ்டம். அதே வயிற்றில் தான் இருக்குது மலக்குடல், அதாவது கோலன் கேன்சர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மலக்குடல் புற்றுநோய் பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 4 இருந்தாங்கன்னா, தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா 5 வருஷம் கூட தாண்டலாம். ப்ராஸ்டேட் கேன்சர் இருந்துச்சுன்னா 10 வருஷம் தாண்டலாம். தைராய்டு கேன்சர் வந்துச்சுன்னா சில டைம் 15 வருஷம் கூட தாண்டியிருக்காங்க. ஸோ ஒரு உறுப்புக்கான ஸ்டேஜ் 4 வந்துட்டு வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ இன்னொரு ஆர்கனுடைய கேன்சர் ஸ்டேஜ் 4 கண்டிஷனை இந்த கேன்சரோடு நீங்கள் எப்போவுமே இணைச்சி பார்க்கவே கூடாது. உங்கள் டாக்டர்கிட்ட கேளுங்க, சார் ஸ்டேஜ் 4 சொல்லிட்டீங்க, இந்த ஸ்டேஜ் 4 நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஏன் நான் கண்ட்ரோல்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறேன்னா, ஒன்ஸ் ஸ்டேஜ் 4 அப்படின்னு வந்துருச்சுன்னா கேன்சரை வந்து குணப்படுத்த முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியும், கட்டுப்படுத்த முடியும். ஸோ கண்ட்ரோல் அப்படின்றது என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கேன்சர் இருக்கும், கேன்சர் இருந்தும் எப்படி நல்லா வாழ வேண்டும், அதாவது ஸோ இப்போ கேன்சர் இருக்குன்னா சில டைம் வலி இருக்கும், வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு சில வழிகள் இருக்குது. ரெண்டாவது, அந்த கேன்சர் வளராமல் இருக்கிறதுக்கு சில மருந்துகள் இருக்குது, அது ஊசியாக இருக்கலாம், மாத்திரையாக இருக்கலாம், சில டைம் ஆப்ரேஷனை கூட இருக்கலாம். இம்யூனோ தெரப்பின்ற ஒரு புது டெக்னாலஜி வந்துருச்சு, அது வச்சு கூட கேன்சர் குணப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ரேராக, அதாவது ஸ்டேஜ் 4 ரொம்ப ரேராக, 100ல் 1 வந்துட்டு புது புது ட்ரீட்மெண்ட்ஸ் வந்திருக்கு, அதில் குணமே படுத்திடலாம். ஸோ ஸ்டேஜ் 4 வந்துருச்சோடனே உடனே மனசு வந்து குழப்பிட்டு இதுக்கு வந்துட்டு வைத்தியமே கிடையாது, இது வந்து நல்லாவே ஆகாதுன்னு நினச்சிக்காதீங்க. ஸ்டேஜ் 4 ஒவ்வொரு உறுப்புக்கு ஏற்ப ஒரு ஒரு இண்டிவிஜுவலுக்கும் பார்த்திங்கன்னா வித்தியாசமான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ உங்கள் டாக்டர் போய் கேளுங்க, உங்கள் கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட்டை போய் கேளுங்க, அவங்க என்ன அட்வைஸ் பண்ணுறாங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம், நோட் பண்ணிக்கோங்க. 7373233333. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
0: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம், தனித்துவம், தனி கவனம்.
2: நேரம் 2:05.

0: லஞ்ச் பிரேக்கில் இன்று உழவை போற்றுவோம். நன்னீர் மீன் உற்பத்தியை மேம்படுத்தும் நவீன தொழில்நுட்பங்கள். நாகப்பட்டினம் வேளாண் அறிவியல் நிலைய மீன்வள விரிவாக்க தொழில்நுட்ப வல்லுநர் இ ஹினோ பெர்னாண்டோ அவர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. உங்கள் சந்தேகங்களுக்கு ஆலோசனை பெறலாம். நேயர்களே, அழைக்கலாம் 43368 என்ற முன்னிணைப்பு எண்ணை தொட்டு 2311231 அல்லது 2994 அல்லது 2995. நேயர்களே, நீர்வளம் என்பது இயற்கை நமக்கு அளித்துள்ள மிகப்பெரிய வரம். அந்த நீர்வளத்தை பயன்படுத்தி குறைந்த செலவில் அதிக உற்பத்தியை பெற்று விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் முக்கிய தொழிலாக நன்னீர் மீன் வளர்ப்பு திகழ்கிறது. மாறிவரும் காலநிலை, அதிகரித்து வரும் உற்பத்தி செலவு, நோய் தாக்குதல், தரமான மீன் குஞ்சுகள் மற்றும் தீவன மேலாண்மை போன்ற பல்வேறு சவால்களுக்கிடையே நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலம் நன்னீர் மீன் உற்பத்தியை மேலும் சிறப்பாகவும் லாபகரமாகவும் மாற்ற முடியும். நன்னீர் மீன் வளர்ப்பில் தற்போது அறிமுகமாகியுள்ள நவீன தொழில்நுட்பங்கள் என்ன? மீன் குளத்தை எவ்வாறு அறிவியல் முறையில் பராமரிப்பது? தரமான மீன் குஞ்சுகளை தேர்வு செய்வது எப்படி? நோய்களை தடுப்பது எப்படி? நவீன தீவன மேலாண்மை மற்றும் நீரின் தரத்தை பராமரிக்கும் தொழில்நுட்பங்கள் என்ன? இத்தகைய பல்வேறு கேள்விகளுக்கான பயனுள்ள தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் நாகப்பட்டினம் சிக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்தின் மீன்வள விரிவாக்க தொழில்நுட்ப வல்லுநர் ஹினோ பெர்னாண்டோ அவர்கள். நிலையத்திற்கு வருகை தந்திருக்கும் அவரை வரவேற்றலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம். வணக்கம்.
0: சொல்லுங்க சார், நன்னீர் மீன் வளர்ப்பு அப்படின்னா என்ன? நமது பகுதியில் இதற்கான வாய்ப்பு எப்படி இருக்கு?
1: இப்போ நம்ம நாகப்பட்டினம், தஞ்சை, திருவாரூர் இந்த காவிரி டெல்டா பகுதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நெல் சாகுபடி நிறைய விவசாயிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நெல் சாகுபடி பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ நன்னீர் மீன் வளர்ப்புக்கு நம்மளுக்கு மினிமமாக ஒரு குட்டை ஒன்று தேவைப்படுகிறது. ஸோ அப்போ அந்த குட்டைகள் வந்து குட்டை குளங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காவேரி டெல்டா பகுதியில் நிறையா இருக்குது. நிறையா குட்டைகள் ஒவ்வொரு ஊர்கள்லேயும், ஒரு கிராமங்களில், கோயில்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஊர்குளங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. பட் அதை வந்து நம்ம சரிவர நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த நன்னீர் மீன் வளர்ப்பு வந்து குறிப்பாக இந்த காவிரி டெல்டா பகுதியில், ஏன்னா காவிரி தண்ணீரும் வருது, நம்மளுக்கு தண்ணீருக்கு கொஞ்சம் பஞ்சம் இருக்காது. ஸோ அதனால் அந்த நீரை பயன்படுத்தி நம்மள்ட்ட அந்த குட்டைகளை வந்து சும்மா போடாமல் அதை நல்ல முறையில் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா கிராமப்புற பொருளாதாரமும் நம்ம மாவட்டத்தினுடைய பொருளாதாரத்தையும் நம்ம முன்னேற்றதுக்கான வழிகள் இருக்குது இந்த நன்னீர் மீன் வளர்ப்பு உற்பத்தி மூலமாக.
0: கண்டிப்பாக சார், நிகழ்ச்சிக்காக ஒரு நேயர் வந்திருக்காங்க, சந்திக்கலாம். வருக வணக்கம்.
2: அம்மா வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கற்படி பகுதியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
2: அம்மா, எனக்கு ரெண்டு கேள்விகள் இருக்குமா. இந்த மீன்களினுடைய இனப்பெருக்க காலம் அப்படின்னு குறிப்பிட்டு எந்த மாதங்கள்ல சொல்லுவாங்க, அது ஒண்ணும். சில மீன்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்குமா, அதனுடைய சைஸ், அதனுடைய எடை. இது வந்து தீவனம் போடுறதுனால இந்த மீன்கள் அப்படிங்கறது இவ்வளவு சைஸ்ல இருக்கா? இதுல மீன்கள்ல கூட ஹைபிரிட் வெரைட்டி அப்படின்ட்டு மீன்களுக்கு என்ன தீவனம் கொடுக்கும் பொழுது அதனுடைய எடை அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு, சைஸ், இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறேம்மா.
0: ஓகேம்மா.
1: மேடம், ஆக்சுவலாக நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வி வந்து இனப்பெருக்க காலம் கேட்டீங்க. அது ஒவ்வொரு மீன்களுக்கும், எந்த மீன் சொன்னீங்கன்னா நம்ம இது பண்ணலாம், பட் ஒவ்வொரு மீன்களுக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கும். குறிப்பாக வந்து இப்போ நன்னீர் மீன்களில் வந்து கெண்டை மீன்களை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல், மே, ஜூன் இந்த மாதங்களில் தான் அதுக்கான இனப்பெருக்க டைமு. மற்றபடி விரால் மீன்கள்லாம் வந்து, விரால், திலேப்பியா மீன்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டு முழுவதுமே வந்து இனப்பெருக்கம் பண்ணக்கூடிய இனங்கள் தான். அடுத்தது நீங்க கேட்டது வந்து
2: பாத்தீங்கன்னா
1: மீன்களினுடைய எடை வந்து நீங்க கொடுக்கக்கூடிய தீவனத்திலிருந்தா இருக்குது. நல்ல ஆரோக்கியமான தீவனம், உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா புரதம் நிறைந்த உணவாக கொடுக்கணும். இப்போ மீனில் வந்து நம்ம கடலை புண்ணாக்கு, தவிடு, அந்த மாதிரி

0: மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தீவனங்கள், அப்படி இல்லைனா இப்போ கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா மிதக்கும் தீவனங்கள்லாம் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி மிதவை தீவனங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரிவர ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவாக இருக்கும், ஊட்டச்சத்து நிறைந்த உணவாக இருக்கும், பேலன்ஸ்டு டயட்னு சொல்லுவோம்.
1: மாத்திரம் தீவனத்தை ஒரு நாளைக்கு எத்தனை முறை போடுவது நல்லது? ஒன்ஸ் போடணுமா அல்லது ட்வைஸ் மாதிரி போடணுமா?
0: இரண்டு நேரம் போடலாம், காலையிலையும் சாயந்தரமும் நீங்க போடலாம், இரண்டு வேளைகளா. நம்ம வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு கொடுக்கணுங்கறத நம்ம கணக்கிட்டு செஞ்சுட்டு அதை இரண்டு நேரம் இல்லது மூன்று நேரங்களா கூட பிரித்து நீங்க கொடுக்கலாம்.
1: மூன்று நேரம் கூட கொடுக்கலாம்.

0: சரிங்களா? நம்ம வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு கொடுக்கணுங்கிறத நம்ம கணக்கிட்டு செஞ்சுட்டு அதை 2 நேரம் இல்ல 3 நேரங்களா கூட பிரித்து நீங்க கொடுக்கலாம்.
1: 3 நேரம் கூட கொடுக்கலாம். அப்ப கொடுக்கலாம். நேரத்துல தீவனம் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எதுவும் கிடையாது இல்லையா?
0: இல்ல, இரவு நேரத்திலோட நீங்க சாயந்தர நேரம் கொடுக்கலாம். 2:30க்கு முன்னாடி சாயங்கால நேரங்கள்ல கொடுக்கலாம்.
1: சரி, ரொம்ப தெளிவான பல விளக்கங்கள் கொடுத்தீங்க, நன்றி.
0: தேங்க்யூ, தேங்க்யூ மேடம்.
1: நன்றி.
2: நிகழ்ச்சிக்காக இணைவரும் அடுத்த நேரம் சந்திக்கலாம். வருக வணக்கம்.
3: வணக்கம்மா,
2: சொல்லுங்க, யார் பேசுறீங்க சார்?
3: எல்லோருக்கும் மதிய வணக்கம் கூறுவது மணக்குடி ராஜேந்திரன்.
2: சொல்லுங்க சார்.
3: சார் வணக்கம். சார்
0: வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம்.
3: சார், இப்ப நன்னீர்ல வந்து சொல்றீங்க, நன்னீர்ல என்னென்ன மீன் வளர்க்கலாம் அதை சொல்லுங்க சார். இப்ப நன்னீர் மீன் நம்ம வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இந்த கட்லா, ரோகு, இந்த மீன் எல்லாம் வந்த பிறகு பாத்தீங்கன்னா, நம்ம பாரம்பரியமான மீன் இல்லையே சார். பாரம்பரியம் பாத்தீங்கன்னா, ஆரா, செலுத்தி, ஸ்வேப்பி, சாணிகண்ட, இதெல்லாம் இல்லாம போயிட்டல சார். அப்ப இந்த கட்லா ரோகு வந்ததுனால இந்த அது மாதிரி நன்னீர்ல வந்து வவ்வாலும் படுவாவும் தான் வளர்க்க முடியுமா? இந்த வேற என்ன வளர்க்கலாம்? இந்த மீன் போனதுக்கு சார், பாரம்பரியமான மீன் போனதுக்கு காரணம் என்ன? இந்த நன்னில என்னென்ன வளர்க்கலாம் சார், அதை கொஞ்சம் சொல்லுங்க சார். தண்ணி பற்றாக்குறை காலம்ல, இந்த காலம்
0: மக்கள் தொகை அதிகரிக்கும் போது நம்மளுக்கு உற்பத்தி, மீன்களுடைய உற்பத்தி புரதத்தினோட தேவை அதிகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து இந்த நாட்டின மீன்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிக உற்பத்தி இருக்காது. சோ அதனால நம்ம பொருளாதார ரீதியா வந்து நம்ம மீன்களை வளர்த்தா மட்டும்தான் நம்ம தேவையான உற்பத்தியை நம்ம அடைய முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப புதிய புதிய ரகங்கள்லாம் நம்ம அறிமுகப்படுத்துறது. அப்போ கெண்டை மீன்களும்
3: சார், அது உண்மைதானே இல்லையன்னு சொல்லல, இருந்தாலும் நம்ம பாரம்பரிய மீன் இல்லையே சார், அழிஞ்சு போச்சுல, அதான வருத்தமா இருக்கு, அதுதான் கேட்கிறேன்.
0: அது நம்ம வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பக்கத்துல நம்ம வந்து நம்ம பல்கலைக்கழகத்தின் மூலியமா வந்து பாதுகாக்கிறோம். பட் ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து ஒருத்தர் மீன் வளர்க்குறாரு அப்படின்னா அவங்க கண்டிப்பா வந்து லாபம் ஒரு கண்டிப்பா ஒரு நோக்கமா இருக்கும். ஸோ அதனால லாபம் எதிர்பார்க்கும் போது நீங்க இந்த மாதிரி கெண்டை மீன்களோ அப்படி இல்லைன்னா இப்ப வந்து கொடுவா மீன், விரால் மீன், திலேபியால மேம்படுத்தப்பட்ட ரகங்கள், கிஃப்ட் திலேபியான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மீன் வகைகளை நீங்க வளர்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் அதிகமா இருக்கும், அது மாதிரி உற்பத்தியுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு கிடைக்கும்.
3: வளர்க்க முடியுமா சார் நன்னீர்ல?
0: வளர்க்கலாம் சார். இல்ல, இறால் வளர்க்கலாம்.
3: சரிங்க சார், ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி.
0: நன்றி, நன்றி சார்.
2: நிகழ்ச்சிக்காக இணைவரும் அடுத்த நேயர், வருக வணக்கம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க சார்? சொல்லுங்க சார்.
0: வணக்கம் சார். வணக்கம்.
4: அந்த இப்ப வந்து மீன் வாங்க குட்டையில இருந்து புடிச்சு எடுத்துட்டு வர சமைக்கும் போது கொஞ்சம் ருசியா இருக்கு. மார்க்கெட்ல புடிச்சிருந்தா எத்தனை நாள் மீன் தெரியல, ஒரு நாளோ ரெண்டு நாளோ இல்ல ஒரு வாரம் கூட வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த மீன்ல சமைக்கும் போது இந்த ருசி இல்லையே, குடத்துல புடிச்சிட்டு வந்து சமைக்கிற ருசி வந்து இதுல வந்து இல்லாம இருக்கு, ருசி இல்லாம இருக்கு. அது என்ன?
0: அது கண்டிப்பா இருக்கிறது தானே. உங்களுக்கு வந்து இப்ப நம்ம ஃப்ரெஷ்ஷா ஒரு மீனை வந்து குளத்துல இருந்து பிடிச்ச உடனே நம்ம அதை சமைக்கும் போது அதனோட டேஸ்ட்டும் நம்ம அதை ஐஸ் பண்ணி அதை பதப்படுத்தி அதுக்கப்புறம் ஒரு நாளோ ரெண்டு நாளோ கழிச்சு சாப்பிடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தரம் வந்து குறையதான் செய்யும். மீன்கள் இறந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா அதுல பாக்டீரியா எல்லாமே வந்து செயல்பாடு பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் எல்லாமே ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு சாப்பிடும்போது கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். ஐயா,
4: இந்த விராமில மருத்துவ குணங்கள் சொல்லுங்க ஐயா.
2: அதாவது மருத்துவ குணங்கள்னா நமக்கே நிறைய விஷயங்கள் தெரியும். மீன் சாப்பிட்டா என்ன கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க, உடம்புக்கு நல்லது, புரோட்டீன் இருக்கு. இதை தாண்டி நமக்கு வந்து என்ன மருத்துவ குணங்கள் தேவைப்பட போகுது?
5: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
6: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
7: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு ₹1,500 தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட போட்ட விலையில் வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும்

0: புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி எசர், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
1: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன் சொல் அமுது.

0: கை வலி, கால் வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் போமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் போமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்லாம் வழங்கும் பசும் தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்,
2: வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 7:00 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி வழங்கும் ஆலய தரிசனம். நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நரேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை மூன்றும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ் வழங்கும் நண்பேண்டா. காரைக்கால் பண்பலை 100.3 லஞ்ச் பிரேக். உழவை போற்றுவோம், நன்னீர் மீன் உற்பத்தியை மேம்படுத்தும் நவீன தொழில்நுட்பங்கள். நாகப்பட்டினம் வேளாண் அறிவியல் நிலைய மீன்வள விரிவாக்க தொழில்நுட்ப வல்லுநர் இ ஹினோ பெர்னாண்டோ அவர்கள் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி இது. அழைக்கலாம் நேயர்களை 03638 என்ற முனைப்பெயனை தொட்டு 2311231 அல்லது 2994 அல்லது 2995. தொடர்ந்து நாம் பேசலாம் நேயர்களை. சார், இப்போ குளத்தை தயாரிக்கும் போது விவசாயிகள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள்லாம் என்னென்ன
3: சார்? குளத்தை தயாரிக்கும் போது இப்போ நிறைய பேர் நம்ம மீன் வளர்க்குறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நேரம் வந்து தண்ணியை விட்டு மீன் குஞ்சை இருப்பு வச்சு பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதே தண்ணியிலே திரும்ப திரும்ப மீன் குஞ்சுகளை இருப்பு வைக்கிறாங்க. குறைஞ்சது அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒரு 2 ஒரு மீன் வளர்ப்பு பண்ணி முடிச்ச பிறகாவது நம்ம அந்த குளத்தை வந்து வடிகட்டிட்டு அதை நல்லா காய விட்டுட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த வண்டல் அந்த மண்ணுகள்லாம் எடுத்து கூட நம்ம மற்ற செடிகளுக்கு கூட உரமாக கொடுக்கலாம். ஏன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து நம்மளுக்கு இந்த காவேரி தண்ணி வரும்போது அந்த வாய்க்கால்களில் நிறைய கலை மீன்லாம் வரும். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கேட்ஃபிஷ்ன்னு சொல்லக்கூடிய சக்கர் மூத் கேட்ஃபிஷ், டேங்க் கிளீனரு, வேற நிறைய அந்த மாதிரி கெளுத்தி மீன்கள், நம்மளுக்கு தேவைப்படாத கெளுத்தி மீன்கள், அந்த மீன்கள்லாம் உள்ளுக்கு வரும்போது என்ன ஆகும்னா அதனோட முட்டைகள் வந்து பல வருஷங்களாக அப்படியே உள்ளுக்கே இருந்து திரும்ப தண்ணியிலே அப்படியே ப்ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். முட்டைகள் குஞ்சு பொறிச்சு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ நம்ம உடக்கூடிய அந்த வளர்ப்பு மீன்களை அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய உற்பத்தி இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் வந்து தான் நம்ம எப்போவுமே வந்து குளத்தை ஒரு 2 அந்த வளர்ப்பு பண்ணி முடித்த பிறகுதான் அட்லீஸ்ட் அந்த குளத்தை நல்லா வடிகட்டி அதை கையா விட்டுட்டோம் அப்படின்னா அந்த தேவையில்லாத முட்டைகள் தேவையில்லாத மீன்கள்லாம் அழிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம புதுசாக வந்து தண்ணியை குளத்தில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம். அப்படி அப்படி விடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம சுண்ணாம்புலாம் கொடுக்கலாம். ஏன்னா சுண்ணாம்புலாம் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா தண்ணியில் வந்து இந்த pH காரமிலத்தன்மைன்னு சொல்லுவோம், அந்த காரமிலத்தன்மை கொஞ்சம் முன்னே அதிகமாக இருந்துச்சுனாலோ கம்மியாக இருந்துச்சுனாலோ அதை வந்து இந்த சுண்ணாம்புடுதல் வந்து கொஞ்சம் சரி பண்ணிடும். அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது கிருமிகள் இருந்துச்சுனாலுமே அது இந்த சுண்ணாம்பு கொடுக்கும்போது வந்து சரி பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில பராமரிப்பு முறைகளை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து விவசாயிகள் பண்ணி ஆகணும்.
1: கண்டிப்பாக சார், இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணிட்டு மீன் குஞ்சுகளை பற்றி தேர்வு செய்கிறது வந்து எப்படி அப்படின்றது சொல்லாமல் விட்டுட்டிங்கன்னா எப்படி சார் மீன் குஞ்சுகள் வந்து நம்ம எப்படி தரமாக தேர்வு செய்யலாம்?
3: முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல உற்பத்தி, நம்மளுக்கு மீனில் வந்து நல்ல உற்பத்தி எடுக்கணும்னா தரமான மீன் குஞ்சுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த தரமான மீன் குஞ்சுகள் வந்து எப்படி வரும் அப்படின்னா, தரமான தாய் மீன்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பராமரிக்கும் போது அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த ஹேச்சரிஸ் அந்த பொறிப்பகங்களில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குறைஞ்சது ஒரு தாய் மீனை வந்து ஒரு 4-5 வரை வச்சுருக்கலாம் அந்த மீன்களை வந்து ஒரு இனப்பெருக்கத்துக்கு பயன்படுத்துறதுக்கு. ஸோ அதுக்கப்புறது வந்து அவங்க வந்து கண்டிப்பாக அந்த தாய் மீன்களை மாற்றணும், இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த தரமான மீன் குஞ்சுகளை கொடுக்காது.

0: ஒவ்வொரு நேரமும் அந்த அஞ்சு அஞ்சு நான்கு வருடங்களுக்கு ஒரு நேரமாவது நம்ம அந்த தாய் மீன்களை மாற்றி மாற்றி வைக்கும்போது தான் அந்த குஞ்சு உற்பத்தி வந்து நல்லா தரமான குஞ்சு உற்பத்தியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து வாங்கும் போதுமே அவங்கள்ட்ட கொஞ்சம் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நல்ல தாய் மீன்கள்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கேட்டுக்கலாம். மீன் குஞ்சுகளையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாங்கும்போது அதை வந்து அதனோட உடல்லாம் நம்ம பார்த்தோம்னாலே தெரியும் நம்மளுக்கு எப்படி வந்து ஆரோக்கியமாக இருக்குதா, அதனோட செதில் பகுதியெலாம் எப்படி இருக்குது, இல்லை எதுவும் நோய் தொற்றுகள் எதுவும் இருக்கிற மாதிரி அறிகுறி இருக்குதா அப்படிங்கிறத நம்ம நேரடியாகவே நம்ம பார்க்கலாம். அவங்க மீன் குஞ்சை பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த தொட்டியில் போட்டு வச்சுருப்பாங்க, கண்டிஷனிங்காக போட்டு வச்சுருப்பாங்க, இந்த போக்குவரத்துக்கு தயார் பண்ணுறதுக்காக. ஸோ அப்போவுமே நம்ம அந்த மீன்களோட அந்த நீந்தும் முறைகள், அது மேலே இருக்கக்கூடிய ஏதாவது ஒட்டுண்ணிகள் இருக்கா, குறிப்பாக ஒட்டுண்ணிகள்லாம் இருக்கும். ஒரு சில பண்ணைகளில் நம்ம வாங்க போகும்போது மீன்களில் அந்த குஞ்சுகளில் ஒட்டுண்ணிகள்லாம் மேலே ஒட்டியிருக்கும், அது நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கா அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறது நம்ம மீன் குஞ்சை வாங்குறது அப்படிங்கிறது நல்லது. ஸோ அந்த மாதிரி மீன் குஞ்சுகளை நம்ம வாங்கி இருப்பு வைக்கும்போது நம்ம இடத்துல வந்து திரும்ப அது நம்மளோட உணவு பழக்க வழக்கங்களுக்கு பழகிறதுக்கு இருந்தாலும் சரி தான் நம்மளோட நீரோட அந்த பழக்கத்துக்கு வர்றதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எளிதாக இருக்கும். அதே மாதிரி அதனோட வளர்ச்சியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். சரியான தாய் மீன்களை தேர்ந்தெடுக்காமல் இருந்துச்சுன்னா அதனோட வளர்ச்சியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி குண்டுன மாதிரி, வளர்ச்சி குண்டின மாதிரி ஆயிரும், ஒழுங்காக வளராது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வளரலை அப்படின்னா நம்மளுக்கு உற்பத்தி வராது. ஸோ இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருக்குது. அதனால் தரமான மீன் குஞ்சுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மீன் வளர்ப்பில்.
1: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த நேயர், வருக வணக்கம்.
2: வணக்கம்மா,
1: சொல்லுங்க, யார் பேசுறீங்க சார்?
0: ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா.
2: நான் சிறியாளர் மாணிக்கம் பேசுறேன். சிறியாளர் மாணிக்கம்,
1: சொல்லுங்க சார்.
0: சொல்லுங்க.
2: அதாவது கண்ட மீனும் அதுலதான் வளர்க்கிறாங்க, விராமலும் அதுலதான் வளர்க்கிறாங்கம்மா. கண்ட மீன் மட்டும் 200 ரூபா விற்கிறாங்கம்மா கிலோ. ஆனா விராலு மீன் மட்டும் ஏடைங்களா வாங்கி சாப்பிட முடியலம்மா, 900 ரூபா 500 ரூபா 600 ரூபா விற்கிறாங்க.
1: சார் மீன் வளர்க்கறத பத்தி கேளுங்க சார், நீங்க விற்பனை எல்லாம் எதுக்கு சார் போறீங்க?
2: மீன் அதனால என்ன செலவு அதிகமாகுமா என்னன்னு கேக்குறேன் சார்.
0: ஆக்சுவலாக என்னென்ன சார், இந்த மாதிரி அதாவது கெண்டை மீனுடைய உணவு பழக்க வழக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கெண்டை மீனுடைய உணவு பழக்க வழக்கம் வேறு, விரால் மீன்களுடைய உணவு பழக்க வழக்கம் வேறு. ஸோ அதனால் வந்து நம்ம தனித்தனியாக வளர்க்குறது அப்படிங்கிறது தான் நல்லது. ஸோ மீன் வந்து விலை போகிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விரால் மீன்கள் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே வந்து அது சுவையில் வந்து நம்ம கெண்டை மீனை ஒப்பிட்டு பார்க்கும்போது விரால் மீனுடைய சுவை, அதனோட மருத்துவ குணங்கள் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கிறனால அதுக்கு இயற்கையாகவே அதுக்கு அந்த விலை எல்லாமே அதிகமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் பிரித்து வளர்க்கும்போது நீங்கள் பிரித்து வளர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கும் அதை அறுவடை பண்ணுறதுக்கும் சரி உங்களுக்கு எல்லாத்துக்குமே வசதியாக இருக்கும். நன்றி நன்றி நன்றியா.
1: இனியவரும் அடுத்த நேயரை சந்திக்கலாம். நேயர் வந்தாங்க என்னவோ தெரியல, லைன் கட் ஆயிடுச்சு. தொடர்ந்து நாம் பேசலாம் நேயர்களே. மீன் வளர்ப்பில் ஆக்சிஜனோட அளவை வந்து பராமரிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் சார்?
0: ஆக்சுவலாக வந்து இந்த மீனில் மீன் வளர்ப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிஜன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நீர்த்தர மேலாண்மை. என்ன அப்படின்னா நம்ம மீன் வளர்ப்பு குளங்களில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னென்னா இரண்டு விதமாக வந்து மீன் குளங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். முதல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வளிமண்டலத்திலிருந்து கிடைக்கும், வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து நேரடியாக தண்ணியில் கலக்கிறது, அது ஒரு விதத்தில் கிடைக்கும் குளங்களுக்கு மீன்களுக்கு கிடைக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தாவர மிதவை உயிரின்னு சொல்லுவோம், பிளாங்க்டன் சொல்லுவாங்க, அல்ல ஜூ பிளாங்க்டன் பிளாங்க்டன்னு ரொம்ப கண்ணுக்கு தெரியாத பாசிகள் இருக்குது. ஸோ அப்போ அந்த பாசிகள் அதில் இருக்கக்கூடிய செடிகள்லாம் என்ன பண்ணுவோம்னா அவங்க வந்து உற்பத்தி பண்ணுவாங்க, அவங்க வந்து அது வளர்ச்சிக்காக அதுக்கு வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதிலிருந்தும் ஆக்சிஜன் வெளியேறும். ஸோ அப்போ இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான, அதனால் குளத்துக்கு வந்து முதல்ல வந்து நம்ம உரம் கொடுக்கணும், நல்லா உரம் கொடுத்தோம் அப்படின்னா தான் அந்த பாசியினுடைய உற்பத்தி அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அந்த பாசியினுடைய உற்பத்தி நல்லா இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குளத்துக்கு தேவையான ஆக்சிஜனுங்கிறது கரெக்டாக கிடச்சிக்கிட்டு இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம குளத்தில் வந்து ஒரு கிட்ட இப்போ ஒரு கெண்டை மீனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஏக்கர் குளத்தில் வந்து ஒரு 2000 மீன்களை வந்து நம்ம இருப்பு வைக்கலாம்னா அவ்வளோதான் நம்ம வைக்கணும். ஸோ அப்போ அதை விட தாண்டி நம்ம வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு ஆக்சிஜன் பற்றாக்குறை வரதான் செய்யும். 2000 மீன் விடுற இடத்துல நம்ம ஒரு கூட ஒரு 2000 மீனை சேர்த்து விடும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிஜன் பற்றாக்குறை கண்டிப்பாக வரதான் செய்யும். அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலங்களில் வந்து இது ஒளிச்சேர்க்கை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த ஆக்சிஜனுங்கிறது கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ வெயில் காலம் இல்லாமல் மழை காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய ஒளி அதிகமாக இருக்காது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நம்மளுக்கு ஆக்சிஜனுடைய அளவு குறைஞ்சிரும். ஸோ அப்போ அதிகமாக மீன் வச்சுருக்கும் போது கண்டிப்பாக அது நம்மளுக்கு பிரச்சனையாக தான் வரும். ஸோ அது நம்ம பார்க்கும்போதே தெரியும், போகும் குளங்கள்லாம் காலை நேரத்தில் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா குளத்தில் மீன்கள்லாம் மேலே வந்து அப்படியே வாயை ஓப்பன் பண்ணி திறந்து மூடிக்கிட்டு இருக்கும். ஸோ அப்போ அது எதுக்காகனா அதுக்கு ஆக்சிஜன்

0: இல்லாமல் மேலே இருக்கக்கூடிய ஆக்சிஜனை சுவாசிக்கிறதுக்காக வர்றது. இதெல்லாம் ஒரு சில அறிகுறிகள் தான். ஸோ அப்போ அதனால் இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து சரிவர மெயின்டைன் பண்ணணும். அதற்கான அந்த பாசி உற்பத்தி கரெக்டாக இருக்கணும். மீனுடைய வந்து இருப்பு அடர்த்தி அப்படிங்கிறது வந்து சரிவர வைக்கணும். இது எல்லாத்தையும் கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆக்சிஜனுடைய பிரச்சனை அப்படிங்கிறத அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம குளங்களில் வராது.
1: ஓகே சார், தொடர்ந்து நாம் பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: நன்னீர் மீன் உற்பத்தியை மேம்படுத்தும் நவீன தொழில்நுட்பங்கள். நாகப்பட்டினம் வேளாண் அறிவியல் நிலைய மீன்வள விரிவாக்க தொழில்நுட்ப வல்லுநர் இ ஹினோ பெர்னாண்டோ அவர்கள் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. அழைக்கலாம் 43168 என்ற முன்னெடுப்பு எண்ணை தொட்டு 2311231 அல்லது 2994 அல்லது 2995. தொடர்ந்து நாம் பேசலாம் நேயர்களே. நேயர் ஒருத்தவங்க இணைப்பில் இணைஞ்சிருக்காங்க, அவங்கள வரவேற்றிடலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க சார், யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க?
1: நான் தென்பிடாயிலிருந்து ஆனந்தன் பேசுறேன்.
0: சொல்லுங்க.
1: வணக்கம் சார்.
2: வணக்கம் வணக்கம் ஐயா.
1: சார், இப்போ வந்து 20-40 பண்ணைக்கூட்டம் விட்டுருக்கோம் சார். அதுல வந்து தண்ணி வந்து கலர் ஊர் தண்ணி தான், விவசாயம் பண்ண முடியாது, பருத்தி கட்டி போட்டுருக்கோம். அந்த தண்ணியை நிரப்பி தான் மீன் வளர்க்கலாம்னு ஐடியாவில் இருக்கும். அதுல என்ன மீன் சார் நல்லா வரும்? அந்த நான் சொன்ன அளவுக்கு எத்தனை குஞ்சு அதுல இது பண்ண?
2: 20-40 அப்படிங்கறது அடி தானே சொல்றீங்க? 20-40 அடி.
1: 20 அடி அகலம், 40 அடி நீட்டு, 10 அடி ஆழம் உள்ளது.
2: 10 அடி ஆழம், அதாவது நீங்க சொல்லக்கூடிய அளவு வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியான அளவு தான்.
1: கம்மியான அளவு தான்.
2: ஆமா ஆமா.
1: வீட்டுக்கு அப்படி செய்யலன்னு
2: சொல்லலாம். ஆமா, அதிகபட்சம் நீங்க அதுல வந்து ஒரு 100-150 மீன் தான் நீங்க விட்டு வளர்க்கலாம். அதுக்கு மேல விட முடியாது. அவ்வளவுதான் விடலாம். ஆமா ஆமா, அது நீங்க கெண்டை மீன்களா இருந்தாலும் சரிதான். இல்ல ஆனா என்ன அப்படின்னா, நீங்க தீவனம் கொடுத்து வளர்க்குறீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் விடலாம். ஒரு 300 மீன் வரைய விடலாம். நீங்க தீவனம் கொடுத்து,
1: தீவனம் கொடுப்போம் சார்.
2: தீவனம் கொடுத்தனா நீங்க 300 மீன் வரைய விட்டு வளர்க்கலாம். நீங்க
1: என்ன மீன் சார் அதுல வளரணும்?
2: ஆனா என்ன அப்படின்னா, நீங்க கொஞ்சம் சின்ன சின்ன இடமா இருக்கிறதுனால தண்ணியினுடைய அளவு எல்லாமே கம்மியா இருக்கிறதுனால தீவனத்தை வந்து நீங்க பார்த்து கொடுக்கணும். அதுக்கு தேவையான அளவு மட்டும்தான் கொடுக்கணும். ஏன்னா அதிகமா கொடுக்கும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா தண்ணி கெட்டு போறக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால தண்ணியை வந்து நீங்கள் ரெகுலராக வந்து நீர்த்தர மேலாண்மை, அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நேரமாவது நீர்த்தர மேலாண்மை, ஒரு டி ஆக்சிஜனு, பிஹெச், அமோனியா எதுவும் இருக்குதான்னு பார்த்துக்கிறணும். ஏன்னா நீங்கள் தீவனம் சார்ந்த மீன் வளர்ப்பு போகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நீங்கள் வேஸ்ட் ஆகக்கூடிய தீவனம் எல்லாமே வந்து அமோனியாவாக தான் மாறும். கீழே போய்க்கு சேர்கிற தீவனம் எல்லாம் அமோனியாவாக மாறும். ஸோ அமோனியாவாக மாறும்போது மீனுக்கு அது நச்சுத்தன்மை உடையது. ஸோ அதனால் அதை கொஞ்சம் கவனமாக நீங்கள் பண்ணுங்கள்.
1: ஓகே சார், ஓகே, தேங்க்யூ.
2: நன்றி நன்றி.
0: இணைய வரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக வணக்கம். வணக்கம். சரி, இப்போ தொடர்ந்து நாம் பேசலாம். தீவனங்கள் அப்படின்னு சொல்ல போகும்போது நீங்கள் என்னென்ன மாதிரி தீவனங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க சார்?
2: தீவனத்தை பொறுத்தல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு சில பேர் வந்து இயற்கையாகவே வளர்ப்பாங்க, இயற்கையான மீன் வளர்ப்புன்னு சொல்லிட்டு தீவனம் அதிகமாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உரங்கள் கரெக்டாக, நம்ம இயற்கை உரங்கள் சாணம் இதெல்லாம் கொடுத்துருந்தோம் அப்படின்னா தாவர மிதவி உயிர், விலங்கின மிதவி உயிர்ன்னு சொல்லக்கூடிய அந்த பிளாங்க்டன் சொல்லக்கூடியது அதிகமாக இருக்கும் குளங்களில். ஸோ அப்போ இருப்பு அடர்த்தி கம்மியாக வச்சுருக்கோம். ஒரு ஏக்கருக்கே 1000-1500 மீன்கள் விடுறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இயற்கையான உணவுலேயே கொஞ்சம் ஓரளவு மீன் வளர்ந்துடும். ஆனால் நம்ம வந்து இப்போ வந்து ஒரு பொருளாதார ரீதியாக கமர்ஷியலாக நம்ம வந்து ஒரு மீன் வளர்ப்பு பண்ணுறோம், ஒரு லாபகரமாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இணை உணவு நம்ம கொடுத்து தான் ஆகணும். அது கொடுத்தா மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அளவு உற்பத்தியை நம்ம அடைய முடியும். ஸோ இப்போ அதில் வந்து இப்போலாம் வந்து எல்லா ஏரியாவிலையுமே வந்து தயாரிக்கப்பட்ட மிதவை உணவு, ஃபார்முலேட்டட் ஃபீட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உணவுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு என்ன சொல்கிறது, கடலை புண்ணாக்கு, தவிடு, வேறு மீன் தூள், மீன் எண்ணெய், இது எல்லாமே சேர்த்து அவங்க ஒரு கலவையாக அதை ரெடி பண்ணுவாங்க. ஸோ அது வந்து அந்த உணவு வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளுக்கு வந்து பாயில் பண்ணிடுவாங்க. அதை பாயில் பண்ணி அதை சமைச்சு அதுக்கப்புறது வெளியே வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு மிதக்கிற ஒரு பால் மாதிரி வரும். ஸோ அப்போ அந்த மாதிரி தீவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா மீன்களுக்கு தேவையான அந்த புரதமாக இருந்தாலும் சரி தான், கார்போஹைட்ரேட்டாக இருந்தாலும் சரி, கொழுப்பு, இது எல்லாமே வந்து சரிவர இருக்கும். இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய தீவனத்தை காட்டிலும் இந்த மாதிரி ஒரு சரி விகித உணவு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி மிதவை தீவனம் வந்து நிறையா கடைகளில் விற்பனையாக இருக்குது. அதில் வந்து அதனோட விலையுமே வந்து பார்த்திங்க அதில் இருக்கக்கூடிய புரதத்தை பொறுத்து இருக்குது. புரதம் கம்மியாக இருந்துச்சுன்னா ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். புரதத்தினுடைய அளவு அதிகமாக இருக்கும்போது அதனுடைய ரேட்டும் அதிகமாக இருக்கும். புரதம் அதிகமான தீவனத்தை கொடுக்கும்போது மீன்கள் நல்ல வளர்ச்சி அடையும். ஏன்னா மீன்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு மேட்டரே வந்து பார்த்திங்க அப்படின்னா தீவனத்தில் எந்த அளவு புரதம் இருக்குதோ அந்த அளவுக்கு அதனுடைய வளர்ச்சி இருக்கும். மீன்களுக்கு வளர்ச்சிக்கு தேவையானது புரதம் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால் நல்ல புரதம் நிறைந்த ஒரு உணவாக நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா மீன்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி அடையும். இல்லை நான் வந்து அது வந்து எப்படியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிலோ வந்து 45 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். குறைஞ்சது 40-45 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். ஸோ அப்போ அந்தளவுக்கு நம்ம கொடுக்குறக்கு நம்ம யோசித்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கடலை புண்ணாக்கு, தவிடு, இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கக்கூடியதான். ஸோ அது ரெண்டையுமே வந்து நம்ம ஒரு பவுடர் ஃபார்மில் வந்து கொண்டு வந்து அது ரெண்டையுமே வந்து உருண்டை வடிவில் எடுத்து கூட நம்ம குளங்களுக்கு மீன்களுக்கு தீவனமாக கொடுக்கலாம்.
0: தொடர்ந்து நாம் பேசலாம் நேர்களை. இனி வரும் அடுத்த நேரில் சந்திக்கலாம். வருக வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.

0: சொல்லுங்க, யார் பேசுறீங்கம்மா?
1: மன்னார்குடியிலிருந்து சசிகலா தியாகராஜன் பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
1: வணக்கம் சார்.
2: வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம்.
1: சமீபத்துல ஒரு காணொலி பார்த்தேன் சார். செப்டி டேங்க் கிளீன் பண்றதுக்கு ஒரு மீன் வளர்க்கணும் சார். அந்த மீன் வந்து அதிகமா வளர்த்து மார்க்கெட்டுக்கு வர்றதாங்க. என்ன மாதிரி மீனை பத்தி தெரியாதவங்க அந்த மீனை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? தெரியாம சாப்பிட்டோம்னா அதுக்கு என்ன ஆகும் சார்? அதை பத்தி சொல்லுங்க சார்.
2: இப்ப நீங்க சொல்றதே என்னது, செப்டிக் டேங்க்ல
1: கிளீன் பண்றதுக்கு ஒரு மீன் வளர்க்கிறாங்களா சார்?
2: அப்படியா, இது நான் இது வரைக்குமே கேள்விப்பட்டது இல்ல, இதுவே புதுசா தான் இருக்குது இந்த நீங்க சொல்றதே.
0: புதுசா எனக்கும் புதுசா தான் இருக்கு. நீங்க வந்து ஏதோ ஒன்னு உண்மையாவே பாத்தீங்களா இல்ல வந்து காணொலியில எங்கயாவது?
1: அது இருக்கு, அது இருக்கு சார்.
0: ஓகே ஓகே.
2: அப்படிங்களா? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவில வந்து கொல்கத்தா, வெஸ்ட் பெங்கால்ல கொல்கத்தால வந்து பாத்தீங்கன்னா கழிவு நீர்ல மீன் வளர்ப்பாங்க. ஸோ அது என்ன பண்ணுவாங்கன்னா, கழிவு நீரை வந்து கொல்கத்தாவில் சேரக்கூடிய அந்த சிட்டியில் சேரக்கூடிய அந்த கழிவு நீர்கள், சீவேஜ் வாட்டர்ன்னு சொல்லக்கூடிய அந்த நீர்கள் எல்லாத்தையுமே ஒரு பெரிய கிட்டத்தட்ட ஒரு 50-100 ஏக்கர் ஏரியாவில் கொண்டு வந்து சேர்ற மாதிரி வச்சு, அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில செடிகள் அதை ஃபில்டர் பண்ணி அதை வடிகட்டி அதுக்கப்புறம் அந்த இடத்துல போய் சேர வச்சு அதில் மீன்கள் வளர்க்குறாங்க. அது பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னா, நீங்கள் சொல்கிறது அது எனக்கே புதுசாக இருக்குது. பார்ப்போம், நான் விசாரிக்கிறேன்.
0: நன்றி. இணைய வரும் அர்த்தனை இறை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம். தரங்கம்பாடி தாலுகா மாத்திருப்படியில இருந்து ஹரிவிகாசன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம் வணக்கங்க, சொல்லுங்க.
3: இது வந்து இந்த கிஃப்ட் ஜிலேபிக்கும் ஆந்திரா ஜிலேபிக்கும் என்ன சார் ரெண்டு வித்தியாசம்? ரெண்டும் ஒண்ணுதானே?
2: அது ஒன்று தாங்கய்யா, ரெண்டுமே ஒன்று தான். அது ஒரு சில இடங்கள்ல அப்படியே ஆந்திரா ஜிலேபி அப்படின்னு சொல்றாங்க. கிஃப்ட் சிலேபியா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மரபணு மேம்படுத்தப்பட்ட ஒரு ரகம் தான். நல்லா வேகமான வளர்ச்சி இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, குறுகிய காலத்தில் தண்ணிலாம் நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஒரு 6 மாத காலம் தான் நம்மள்ட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விவசாயிகளுக்கெல்லாம் அந்த கிஃப்ட் திலேபியை நம்ம வாங்கி வளர்த்தோம் அப்படின்னா, ஒரு ஷார்ட் பீரியடில் சின்ன குறுகிய நேரத்தில் நம்ம ஒரு லாபத்தை பார்க்கலாம்.
3: அது எப்படி, கெண்ட மீன்களோட சேர்த்து வளர்க்கலாங்களா?
2: இல்லை, நீ இதில் இந்த கிஃப்ட் திலேபியா மீன்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முழுமையாகவே எல்லா மீன்களுமே ஆண் மீன்களாக இருக்கும். ஸோ நீங்கள் அதனால் அதை தனியாக வளர்க்குறது அப்படிங்கிறது நல்லது.
3: அது வந்து குஞ்சு பொரிக்கிறதுலாம் வாய்ப்பு இல்லை?
2: இல்லை இல்லை, குஞ்சு பொரிக்காது. அது எல்லாமே ஆண் மீன்களாக தான் இருக்கும் உங்களுக்கு.
3: அப்போ அதனால தனியாக தான் விட்டு வளர்க்கணும் அதை?
2: ஆ, தனியாகவே நீங்கள் விட்டு வளர்க்கலாம்.
3: சரிங்க சார், சரிங்க சார்.
2: நன்றி சார். நன்றி நன்றி.
0: இணைய வரும் அடுத்த நேயர், வருக வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க சார், யார் பேசுறீங்க?
4: திருவாரூர்லேருந்து தையல் கலைஞர் சிட்டுமணி என்கிற தியாகராஜன் பேசுறேன்.
2: சொல்லுங்க ஐயா.
4: ஒன்றும் இல்லை சார், நாட்டு மீன் வந்து வளர்ப்பு மீன் வந்து எல்லா மீனும் சாப்பிடுவோம் சார். அந்த நாட்டு பவான்னு ஒண்ணு சொல்றோம்ல சார்,
2: ஆமா,
4: அது வந்து கொழுப்பு சத்து அதிகமா சார். எப்ப வச்சாலும் வந்து அது வந்து ஒரே எண்ணெயவே போடுது சார்.
0: சார், மீன் வளர்ப்பு முறைகளை வந்து கேளுங்க சார். இதெல்லாம் என்ன சார் கேள்வி?
4: இல்ல, இருந்தாலும் சாருக்கு கொஞ்சம் தெரியுமில்ல.
2: இல்ல, பொதுவாவே மத்த மீன்களை கம்பேர் பண்ணும்போது அந்த மீன்ல கொஞ்சம் கொழுப்பு அதிகமா தான் இருக்குது. அது சமையல் பண்ணும்போது கொஞ்சம் அந்த எண்ணெய் தன்மை இருக்கதான் செய்யும்.
4: அப்படியே ஒரு எண்ணெயவே போடுது சார் குழம்பு அப்படியே.
2: ஆமா ஆமா ஆமா, அது நல்லா வேகமா வளருங்க. அந்த மீன் வந்து நல்லா வேகமாக வளரக்கூடிய மீன்.
4: மேக்ஸிமம் 2.5 கிலோ தாண்டி தான் சார் இருக்கு.
2: ஆமா, நல்லா வந்து இப்போ நம்மள்ட்ட வந்து தண்ணி இல்லாத, கொஞ்சம் கம்மியா ஒரு 4-5 மாசம் தண்ணி இருக்கிற இடத்துல கூட நீங்க கெண்டை மீன்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த மீன்கள் வந்து ரொம்ப வேகமா வளரக்கூடிய ஒரு மீனா இருக்கு. ஸோ இது நல்லா லாபம் தரக்கூடிய மீன் தான்.
4: ஒரு ஒண்ணு இல்ல, ஒரே எண்ணெயா இருந்தா டவுட்டா இருந்தாதான், வேற ஒன்றும் இல்ல. அந்த மீனுக்கு மட்டும்தான் அது இருக்கு, மத்த மீனுக்கு ஒண்ணும் இல்ல சார்.
2: இல்ல இல்ல இல்ல, தாராளமா ஒண்ணும் இல்ல, நீங்க ஆழ்ந்தலாம், சாப்பிடலாம். தேங்க்யூ.
0: சார், இப்போ பேசிட்டு இருக்கும் போது நீங்கள் நீர்த்தர மேலாண்மை பற்றி சொன்னீங்க சார், அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார்.
2: இப்போ நீர்த்தர மேலாண்மையை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மீன்கள் வந்து தண்ணியில் வாழ்கிறனால நீரினுடைய தரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீர்த்தர மேலாண்மையில் ஆக்சிஜனுடைய முக்கியத்துவத்தை நான் முதலே சொல்லிட்டேன். அதை அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிஹெச்ன்னு சொல்லக்கூடிய கார அமிலத்தன்மை. இந்த பிஹெச்னுடைய அளவு வந்து ஒரு 7-8.5 வரையே நம்மளுக்கு இருக்கலாம் இதனோட மதிப்பு. ஸோ இந்த அளவு வந்து அதிகமானாலோ கம்மியானாலோ நம்மளுக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மீனுடைய வளர்ச்சியில் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து பிஹெச். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அமோனியா. அமோனியான்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம குளத்தில் மீன் வளர்க்கும் போது நம்ம தீவனங்கள் கொடுப்போம். ஸோ அப்போ அந்த தீவனம் கொடுக்கும்போது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த தீவனம் வந்து சாப்பிடாத வேஸ்ட்டாக போகிற தீவனங்கள் கீழே அடியில் போய் என்ன ஆகும் அப்படின்னா, அது எல்லாமே வந்து அமோனியாவாக மாறிடும். அது வேஸ்ட்டாக போகிற தீவனங்கள் எல்லாமே அதில் மாதிரி தண்ணியில் கூட அதை மீன்களினுடைய கழிவுலேருந்து வரக்கூடிய கழிவு இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அமோனியா உற்பத்தி இருக்கும். ஸோ அப்போ அந்த தண்ணியை பொறுத்தளவு வந்து பார்த்திங்க

0: அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒரு உற்பத்தி முடித்தாச்சு அப்படின்னா அதை ப்ராப்பராக கொஞ்சம் தண்ணியை வடிகட்டிட்டு திரும்ப புதுசாக தண்ணியை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்த கல்ச்சரே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீர்த்தர மேலாண்மையில் வந்து முக்கியமான விஷயம். ப்ளஸ் ஸ்டாக்கிங் டென்சிட்டி, இருப்படர்த்தி வந்து நீங்கள் சரிவர வைக்கணும். ஒரு ஏக்கர் அப்படின்னா ஒரு 1500 2000 மீன் குஞ்சுகள்லாம் அந்த அளவுக்கு தான் கரெக்டாக வச்சுருக்கணும். ஸோ அதுக்கு மேலே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் பற்றாக்குறை வரும், மீன்களுடைய கழிவுகள் அதிகமாக இருக்கும்போது அமோனியனுடைய அளவு ஏறும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அட்லீஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு நேரம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட்டு கிட்டுன்னு வந்துட்டு நீர்த்தர மேலாண்மையை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபீல்டு லெவலில் ஒரு கிட்டு மாதிரி இருக்குது, கெமிக்கல் மாதிரி வச்சுருக்காங்க, அது கடைகள்லேயே விற்பனை பண்ணுறாங்க. ஸோ அதை நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா கூட விவசாயிகள் வந்து நம்ம பிஹெச் எவ்வளோ இருக்குது, நைட்ரேட்டு, நைட்ரைட்டு, அமோனியா, இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்ரைட்டும் அமோனியாவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நம்மளுக்கு சுத்தமாக இருக்கவே கூடாது நம்மளுக்கு. ஏன்னா அந்த அமோனியா நைட்ரைட் நைட்ரைட்லாம் உருவாயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மீன்களுடைய வளர்ச்சி அது இறக்குற கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நீர்த்தர மேலாண்மையில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது.
1: கண்டிப்பா சார், இணைய வரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
2: வணக்கம்மா, கிமாஜில் கருப்பியாமா.
1: சொல்லுங்க.
0: சொல்லுங்கய்யா.
2: சார் வணக்கம். சார்
0: வணக்கம். வணக்கம் சார்.
2: சார் கெண்ட மீனோட விரா மீன் கலந்து வளர்க்கலாமா சார்? வளர்க்கலாமா சார்?
0: இல்லைங்கய்யா, அதே மாதிரி பண்ண வேண்டாம். ஏன்னா கெண்டை மீன்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது மாமிசம் சாப்பிடாது, விரால் மீன்கள் வந்து மாமிசம் உண்ணி. அதனால் வந்து இப்போ விரால் மீனை பொறுத்தளவு வந்து விரால் மீனுக்கு கொடுக்கக்கூடிய தீவனம் வந்து கொஞ்சம் புரோட்டீன் புரதம் அதிகமாக உள்ள தீவனத்தை கொடுக்கலாம். ஸோ அந்த அதுக்கு கொடுக்கக்கூடிய தீவனத்தினுடைய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஆனால் கெண்டை மீனுக்கு அப்படி இல்லை, நம்மளுக்கு 22% இருந்துச்சுனாலே போதும், 20-22% புரதம் இருந்தாலே போதும் கெண்டை மீன்களுக்கு. அதே மாதிரி அதனோட விற்பனை விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா விரால் மீனோட விற்பனை விலை அதிகம். ஸோ அப்போ அதுக்கு கொடுக்கக்கூடிய தீவனத்தை இது சாப்பிட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு தான் அது நஷ்டமாகும். ஸோ பெட்டர் வந்து நீங்க இரண்டையுமே தனித்தனியா வளர்க்கிறது நல்லது. நன்றி.
1: இனிவரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம். காரைக்குடிக்கு வணக்கம்.
1: சொல்லுங்க.
3: நம்ம ஊர்ல இந்த மீன் பண்ணை வச்சிருக்காங்கம்மா, வெறும் இந்த சாதத்தை மட்டும் தான் போடுறாங்க, அந்த சாப்பாடு ஆகி வேற எந்த இதுவும் போடும், அது மட்டும் போட்டா போதுமா இல்ல தீனி கொடுக்கல? ஆனா அது அவங்கள்ட்ட மீன் வாங்கணும்னு ஒரு 400 கிராம் 500 கிராமுக்கு மேல இல்ல, அது ரைஸ் மட்டும்தான் போடுறாங்க.
0: அதாவது நிறைய பேர் அப்படிதாங்கய்யா பண்ணுறாங்க. ஃபீடு இப்போ ஃபீடுக்கு வந்து பொருளாதார ரீதியாக வந்து நம்மளுக்கு செலவாகுது அப்படிங்கிறதுனால அவங்க சாதம் வடித்து போடுறாங்க. ஆனால் சாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக வந்து புரதம் இருக்காது. ஸோ அதனால் மீனில் வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி அது கொடுக்காது, கண்டிப்பாக கொடுக்காது அது. ஸோ ஏதோ வந்து அதுக்கு ஒரு சாப்பாடு ஏதோ கிடைக்கிது வயிறு நிறையும் அப்படின்னு தான் இருக்குமே தவிர, நீங்கள் வந்து ஒரு 5-6 மாதத்தில் கிடைக்கக்கூடிய வளர்ச்சி வந்து 1 ஆண்டு ஆனாலுமே அது அந்தளவுக்கு எதிர்பார்க்கக்கூடிய அளவு வளராது. ஸோ அதனால் இன்னொன்று என்னென்னா அது நீர்த்தர மேலாண்மையும் பாதிக்கும். ஏன்னா ஒழுங்காக அது சாப்பிடாது, சாப்பிட்டாலுமே வந்து இப்போ சரிவர செரிமானம் ஆகாது மீன்களுக்கு, அதுக்கு தேவையான புரதம் கொழுப்பு இதெல்லாம் அதில் இருக்காது. ஸோ அதனால் வந்து நம்ம மீன்களுக்கு வந்து அதுக்குண்டான அந்த தீவனத்தை கொடுத்தா மட்டும்தான் அது வளர்ச்சியை அடைய முடியும்.
1: ஓகே சார், தொடர்ந்து நாம் பேசலாம் நேர்களை ஒரு சிறு விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நேர்களை, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
6: காரைக்கால் GL மருத்துவமனை
7: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
6: GL மருத்துவமனை
7: காரைக்கால்.
1: செங்கல் சுளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பைகள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
8: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
9: VPN கண் மருத்துவமனை.
10: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
11: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
1: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர். நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை அரசி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
12: வீட்டு உபயோக பொருட்கள்
13: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.

0: நேர்களே, லஞ்ச் பிரேக்கில் இன்று உழவை போற்றுவோம். நன்னீர் மீன் உற்பத்தியை மேம்படுத்தும் நவீன தொழில்நுட்பங்கள் தொடர்ந்து நாம் பேசலாம். நேர்களே, சார், பயோ செக்யூரிட்டி பற்றி சொல்லுங்கள் சார்.
1: உயிர் பாதுகாப்பு முறைகள்னு சொல்லுவாங்க பயோ செக்யூரிட்டி. இப்போது மீன் வளர்ப்பை பொறுத்தல வந்து பார்த்திங்க அப்படின்னா, மீன் குஞ்சுகளில் வந்து வளர்க்கும் போது விரலிகள் மீன் குஞ்சுகள்லாம் இருப்பு வைக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த பறவைகள் மீன் கொத்தி பறவைகள் நிறையா வரும். உதாரணத்துக்கு நீர்க்காக்கா, மீன் கொத்தி, இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மீன் குஞ்சுகளுக்கு பெரிய சேதத்தை ஏற்படுத்தும். நம்ம ஓப்பனாக விட்டுட்டோம், அப்போ பெரிய பெரிய குளங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரை ஏக்கர் அந்த மாதிரி பெரிய குளங்கள்லாம் வந்து அந்த மீன் கொத்திகள் மீன் நீர்க்காக்கைகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரெக்டாக உள்ளுக்கு முழுகி போய் எல்லா மீன் குஞ்சுகளையுமே கம்ப்ளீட்டாக எவ்வளோ மீன் குஞ்சு நம்ம இருப்பு வச்சோமோ எல்லாத்தையுமே தாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பறவை வேலி அமைக்கிறது நல்லது. ஸோ அந்த மாதிரி அமைப்புகள்லாம் அமைச்சோம் அப்படின்னா அந்த மாதிரி பறவைகள்லாம் கொஞ்சம் வராமல் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நண்டு ஆமைகள் இந்த மாதிரி தொல்லைகள்லாம் இருக்கும். அதுவுமே என்ன பண்ணுன்னா ஒரு குளத்தில் வந்து நம்மளுக்கு நோய் இருக்குது அப்படின்னா, உதாரணத்துக்கு அந்த சுற்றி வர வந்து பார்த்திங்க அப்படின்னா வலை போன்ற அமைப்பு வச்சு ஒவ்வொரு குளத்துக்கும் நம்ம வந்து ஒரு அடைப்பு மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு குளத்துலேருந்து இன்னொரு குளத்துக்கு போகாது. நண்டுகளாக இருந்தாலும் சரி தான், ஆமைகள் இந்த மாதிரி இதெல்லாம். ஸோ அப்படி போகும்போது ஒரு குளத்தில் இருக்கக்கூடிய அந்த நோய்கள் வந்து அடுத்த குளத்துக்கு பரவாமல் இருக்கும். ஸோ அப்படி அதனால் அந்த மாதிரி ஒரு உயிர் பாதுகாப்பு முறைகள்லாம் நம்ம கையாளணும் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை தடுக்கலாம்.
0: இணைய வரும் நேரே சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
2: ஹலோ, மாத்தூர் படுகை, தரங்கம்பாடி தாலுகா, மாத்தூர் படுகை, சீனிவாசன் பேசுறேங்க.
0: சொல்லுங்க சார்.
1: சொல்லுங்க ஐயா.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
2: இப்ப நான் வந்து தீனி வைக்கும் போது வந்து அரிசி சோத்தோட வந்து தேங்காய் புண்ணாக்கு தவிட்டை கலந்து வைக்கிறேங்க ஐயா. அது பொறுமலா அது வேற தேங்காய் புண்ணாக்குல வந்து புரத சேர்த்து இருக்குங்களா?
1: இருக்கு, தேங்காய் புண்ணாக்கு நீங்க வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. பட் சாதத்தை

0: கூட நீங்க கொஞ்சம் குறைச்சிட்டு கூட கடலை புண்ணாக்கு இருந்துச்சுன்னா தவிடு, அரிசி தவிடு, எண்ணெய் எடுத்த தவிடுலாம் இருக்குது இப்போ. அதெல்லாம் ரொம்ப கிலோவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13 ரூபா 14 ரூபா அந்த ரேஞ்சில் கிடைக்குது உங்களுக்கு. அந்த மாதிரி தவிடு புண்ணாக்கையும் கூட நீங்க சேர்த்து கொடுக்கலாம்.
1: சரிங்கய்யா, சரிங்கய்யா.
0: ஆ, நன்றிங்க, நன்றி,
1: நன்றிங்க,
0: நன்றி, நன்றி.
2: சார், அரசு வழங்கும் பயிற்சிகள் இந்த மீன் வளர்ப்புக்கெல்லாம் ஏதாவது இருக்கா சார்?
0: ஆ, நிறைய இருக்குது மேடம். பயிற்சிகளை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பகுதியில் வந்து தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்து கீழே செயல்பட்டு இருக்கக்கூடிய எங்களுடைய சிக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையம் இருக்குது சிக்கலில். ஸோ அதில் வந்து நாங்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் பயிற்சிகள் நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம். மீன் வளர்ப்பு சார்ந்த பயிற்சிகள், மீன் வளர்ப்பை வந்து மீன் உற்பத்தியை மேம்படுத்தக்கூடிய தொழில்நுட்பங்கள் கொடுத்துட்ருக்கோம். இது இல்லாது நாங்கள் வந்து ஒரு தனிநபர், ஒரு விவசாயி வந்து ஒரு மீன் பண்ணை அமைக்கணும், ஒரு மீன் குட்டை அமைக்கணும், அதை எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு அவங்க வந்து எங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா கூட நாங்கள் நேரடியாக போய் கள ஆய்வு பண்ணி அவங்களோட ஃபீல்டுக்கே போய் பார்த்து அதுக்கு அவங்களுக்கு தேவையான அந்த அறிவுரைகள் எல்லாமே கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம்.
2: ஓகே சார், இணைய வரும் நேயரை சந்திக்கலாம். வருக, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வணக்கம்மா,
2: சொல்லுங்க.
3: வந்தே மாவட்டம் திருபுவனம், அன்னை சேவிருமா, நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கோம் சார், சொல்லுங்க சார்.
3: ஐயா நலமா இருக்காங்களா?
0: ஆ, நல்லா இருக்கேங்க, சொல்லுங்க ஐயா.
3: ஐயா, இப்போ உள்ள காலகட்டத்துக்கு இப்போ வந்து நெற்பயிர் இது வேலை இது விளைக்கிறாங்க, அது என்ன நெல் வேணா அதிக மகசூல் கிடைக்குதுங்கிறாங்க. அதே போல எந்த குஞ்சு வளர்த்தாயோ அதிக மகசூல் கிடைக்கும். அதாவது எந்த குஞ்சு வளர்த்தா அதிக காசு பழம் பார்க்கலாம் ஐயா. அதாவது
0: ஐயா, நன்னீர் மீன் வளர்ப்பு பொறுத்தளவு வந்து எல்லா மீன்கள்லையுமே உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க தான் செய்யும். குறிப்பாக வந்து விரால், கொடுவா வந்து இப்போ தற்போது உள்ள காலகட்டங்களுக்கு வந்து உங்களுக்கு சந்தை மதிப்பு அதிகமாக இருக்குது. கொடுவா மீன்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 450 ரூபா 500 ரூபாய்க்கு மேலே போயிட்டு இருக்கு கிலோ. விராலும் அதே மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி மீன்களை வந்து நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குயா.
2: நிறைவா சார், நன்னீர் மீன் வளர்ப்பில் ஈடுபட்டிருக்க விவசாயிகளுக்கும் புதிதாக இந்த தொழிலில் நுழைய விரும்புகிறவங்களுக்கும் நீங்கள் சொல்கிற அறிவுரைனா என்ன சார்?
0: அவங்கள்ட்ட வந்து என்ன சொல்கிறது, இருக்க இப்போ வந்து நம்ம காலநிலை மாற்றம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ரொம்ப பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் நெல், இப்போ நிறைய பேர் நெல் பண்ணுறதுனால அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய தண்ணியெல்லாம் வந்து கூட வீணாக்காமல் அப்படியே வந்து ஒரு இயற்கை, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையமாக அமைச்சு அவங்க பண்ணாங்க அப்படின்னா சால சிறந்தது. ஏன்னா மீன் வளர்ப்புக்கு வந்து அதிகமான தண்ணி தேவைப்படுது. ஸோ அவங்க மீன் வளர்க்கக்கூடிய தண்ணியை வந்து அப்படியே டைரெக்டாக வாய்க்காலில் வேஸ்ட் பண்ணிடாமல், மீன் வளர்த்த தண்ணியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊட்டச்சத்து நிறையா இருக்கும். அதனோட கழிவுகள், நம்ம போடக்கூடிய தீவனத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே, நைட்ரஜன் எல்லாமே நிறையா இருக்கும். ஸோ அப்போ இந்த சத்து தான் நம்மளுக்கு நெல் விளைய வைக்கிறதுக்கு தேவை நம்ம. ஸோ அதனால் இந்த மீன் வளர்க்கக்கூடிய தண்ணியை வேஸ்ட் ஆக்காமல் அந்த காய்கறி பயிர்கள் பண்ணலாம், இல்லை வாழை மரங்களோ இல்லை நெல்லுக்கோ வந்து அந்த தண்ணியை அப்படியே வந்து யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நீரும் வீணாகாது, அதே நேரத்தில் நம்மளுக்கு வந்து அதை நெல்லுக்கு போடக்கூடிய அந்த உரச்செலவையும் நம்ம குறைக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு யுத்தியை பயன்படுத்தி நம்ம விவசாயிகள் வந்து, அதே மாதிரி குறிப்பாக வந்து சும்மா கிடக்கக்கூடிய அந்த குட்டைகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே போட்டுறாமல் அதை கொஞ்சம் தூர்வாரி அதை ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு ஒரு 100-150 குழியாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அதுலேயுமே நம்ம குடும்பத்துக்கு தேவையான அளவு அந்த லாபத்தை அந்த மீன் வளர்ப்புலேருந்து எடுத்துடலாம்.
2: ஓகே சார், இந்த ஒரு மணி நேரம் நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் நல்லா டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க சார். நிலையத்துக்கு வந்தமைக்கு நன்றி.
0: நன்றி மேடம், தேங்க்யூ.
2: நிறைவு பெற்றது உழவை போற்றுவோம். நன்னீர் மீன் உற்பத்தியை மேம்படுத்தும் நவீன தொழில்நுட்பங்கள். நாகப்பட்டினம் வேளாண் அறிவியல் நிலைய மீன்வள விரிவாக்க தொழில்நுட்ப வல்லுநர் இ ஹீனோ பெர்னாண்டோ அவர்கள் பங்கு பெற்ற நிரலை நிகழ்ச்சி இது. நேர்களை அடுத்து 4 மணிக்கு ஊரும் உறவும் திருவாரூர் மாவட்டம் சங்கமங்கலம் கடகம் கிராமத்தில் இருந்து நேயர்கள் மத்தியில் நேரலையாக உலாவரும். தொடர்கிறது வானிலை அறிக்கை.

ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு 10 சென்டிமீட்டர், சின்கொனா, உப்பாசி, வால்பாறை ஆகிய இடங்களில்

0: 8 சென்டிமீட்டர், சின்னக்கல்லாறு 7 சென்டிமீட்டர், வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி 6 சென்டிமீட்டர், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம் 5 சென்டிமீட்டர், தேனி மாவட்டம் பெரியாறு, நீலகிரி மாவட்டம் பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், விண்ட்வர்த், அவலாஞ்சி, கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுவாணி அடிவாரம், தேனி மாவட்டம் தேக்கடி, நீலகிரி மாவட்டம் மேல்பவானி, தேவாலா ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், ஹாரிசான், உட்பிரையர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரியலூர், நீலகிரி மாவட்டம் குடலூர் பசார், திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு, தென்காசி மாவட்டம் அடவிநயினார் கோவில் அணை, மேல்கூடலூர், பார்வுட், கள்ளக்குறிச்சி மாவட்டம் வேங்கூர், கோயம்புத்தூர் மாவட்டம் மக்கினம்பட்டி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதுமில்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் பல இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 39 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் ஈரோடில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.2 டிகிரி செல்சியஸ். அதிக அளவு வெப்பநிலை நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்திருந்தது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர், திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. சென்னை, நீலகிரி, கடலூர், ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு: இன்று நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், திருநெல்வேலி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த முதல் மிக பலத்த மழைக்கு வாய்ப்புண்டு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன், லேசானது முதல் மிதமான மழை, இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை, இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மழை, இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமானது முதல் பலத்த மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 26.4 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு: இன்று பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 3 மணி. பாதுகாப்பான சுற்றுச்சூழல் நம் உரிமை அல்ல, அது நம் கடமை. சிந்தனை துளியாக அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை.

0: பண்பலையில் இணைந்து நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் லைக் ஷேர் கமெண்ட். நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
1: இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க, ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை. நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸில் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க, ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். இன்னைக்கு நம்மளுடைய எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக முகநூல் பக்கத்தினுடைய போஸ்டர், உங்கள் வீட்டு புல்லட் ட்ரெயின் யாரு அப்படிங்கிற குஷினோட போஸ்டர் பதிவிட்டிருக்கோம். நேயர்களும் வந்து உங்கள் வீட்டு புல்லட் ட்ரெயின் அதாங்க, யார் நல்லா கலகலன்னு பேசிக்கிட்டே இருப்பா, விடாமல் சிரிக்க சிரிக்க உங்களை சந்தோஷமாக ஜாலியாக வச்சுருப்பாங்க, அப்படி உங்கள் வீட்டில் அந்த ட்ரெயின் மாதிரி சரவெடியாக பட்டாசாக நல்லா கலகலன்னு பேசுகிற ஆள் யாருங்க உங்கள் வீட்டு புல்லட் ட்ரெயின் யாரு? இதை நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் சொல்லுங்கள்.

நம்ம கலக்கலன்னு பேசுகிறது யார், நல்லா ஜாலியாக நம்மளை வந்து ஹாப்பியாக அப்படியே என்டர்டெயின் பண்ணுறது மாதிரி நம்ம நாலு பேர் நம்ம வீட்டில் உள்ளவங்க சேர்ந்து உக்காந்தோம்னா அந்த பொழுது போகிறதே தெரியாமல் பேசிகிட்டு இருப்போம்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி கலக்கலன்னு உங்கள் கூட அளவலாவி பேசுகிறவங்க யாருங்கிற அர்த்தத்தில் உங்கள் வீட்டு புல்லட் ட்ரெயின் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். நேர்களும் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எங்கள் வீட்டு புல்லட் ட்ரெயின் யாருன்னா எங்கள் பாட்டி தாங்க. எல்லா தகவலையும் சேகரிச்சிடுவாங்க. அதே போல் புல்லட் ட்ரெயினை விட எல்லா செய்தியும் வந்து அவங்கக்கிட்டேருந்து நம்ம வாங்கிடலாம். அதனால் எங்கள் வீட்டு புல்லட் ட்ரெயின் எங்கள் பாட்டி தான் அப்படின்னு கடலூர் சுரேஷ் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக எங்கள் வீட்டு புல்லட் ட்ரெயின் எங்கள் பாப்பா தான் அப்படின்னு நன்னிலம் சுப்பிரமணியன் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா தாங்க, நாகூர் முகமது ரஃபீக்குடைய கமெண்ட். அடுத்து வனக்குடி ராஜேந்திரன், எங்கள் வீட்டு புல்லட் ட்ரெயின் எங்கள் மனைவி தாங்க, அவங்க வேலையில் சுறுசுறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து பேச்சில் கலக்கலன்னு பேசுகிறது யார் அப்படின்னு கேட்டிருக்கோம். அடுத்ததான் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா ட்ரெயின் புல்லட் ட்ரெயின் அப்படின்னு சொல்லி எல்லாமே நான் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வள்ளூர் பண்டாரவடை ஸ்ரீகிருஷ்ணா. அடுத்ததா எங்கள் வீட்டு புல்லட் ட்ரெயின் வேற யாருங்க, சகானா குட்டி தான் அப்படின்னு சொல்லி அமிர்தராயன் கோட்டை பாரி வெள்ளல் இவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. வேற யாரு, நானே தான் அப்படின்னு சந்தியா நல்லான் சாவடியிலேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அக்கூர் மடபுரம் நாச்சியா மன்சூர், என் மகன் தாங்க எங்கள் வீட்டில் புல்லட் ட்ரெயின் அப்படின்ட்டாங்க. அடுத்து ஐயாவாடி அசோக் ராஜ் கனிமொழி, எங்கள் வீட்டில் அந்த புல்லட் ட்ரெயின் யாருன்னா என்னுடைய பையன் கதிரவன் தான் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து எங்கள் வீட்டில் என்னுடைய பையன்தான் திருக்கொள்ளிக்காடு அருண் இலக்கியா இவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து காட்டுமலார் கோவில் மடப்புறம் வேல்முருகன், அவங்க வந்து அப்படி அந்த காங்கிற ஒரு எழுத்தோட கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மிச்சம் டைப் பண்ணி நமக்கு அனுப்பலை. அடுத்ததாக பாபு முள்ளக்காட்டிலேருந்து எங்கள் ஆச்சி தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க கமெண்ட்டில். அடுத்ததாக எங்கள் வீட்டு புல்லட் ட்ரெயின் எல்எஸ்சி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சேப்பு விஜயராகவன் மேலவூடுதுறை காரைக்காலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக வந்து ஜோதி அன்னப்பன் பேட்டையிலேருந்து, நான் தான் தோழி, என் கணவர் கொஞ்சம் பொறுமையோ பொறுமை அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள் திருமலஸ்தானம் வீரசுந்தரி, வேற யாரு, நான் தான். அடுத்து தியாகு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க மயிலாடுதுறையிலேருந்து. அதே போல் எங்கள் வீட்டில் என்னுடைய அன்பு மகள் அப்பர்ணா தான் அப்படின்னு பேரளம் செந்தில் கண்ணன் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கமெண்ட் யாருன்னா எங்கள் வீட்டில் நான் தான் மேடம் சுரேஷ் கண்ணாரப்பாளையத்துலேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க.

இன்னைக்கு மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் எந்த ஊருக்கு போய் நம்ம நேயர்கள்லாம் நேரலை நிகழ்ச்சியில் சந்திக்க போகிறோன்னா, திருவாரூர் மாவட்டம் சங்கமங்கலம் கடகம் கிராமத்தில் இருந்து தாங்க நேரலையாக உலா வர இருக்கு. கேட்டுக்கொண்டிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கி கொண்டிருக்கோம். லைக், ஷேர், கமெண்ட்.

நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் வந்து அடுத்து யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க நிகழ்ச்சிக்காக அப்படின்னா, குத்தாலம் தேரடி தில்லை வில்லானன் இவங்க சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு உண்மையை சொல்கிறேங்க, எங்கள் வீட்டில் அந்த புல்லட்டு ட்ரெயின் என்னுடைய மனைவி தானுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து மேலே வாஞ்சூர் பாத்திமா, எங்கள் வீட்டில் என்னுடைய மகள் தான் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து எங்கள் வீட்டில் அந்த ரயில் பூட்டி நான் தானுங்க, எல்லாமே வேகமாக இருக்கும், நியாயமாகவும் இருக்கும், நல்லா பேசுவேன் அப்படின்ட்டு சங்கரன் வந்தால் சாவுல் கம்மி இது சொல்லியிருக்காங்க. அடுத்து கும்பகோடன் குமரன், வேறு யார், என் மனைவி தான் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆரூர் கொடிக்கால்பாளையம் ஜான் ஹாஜா நச்சுமுதினி, எங்கள் வீட்டு புல்லட்டு ட்ரெயினு என் அன்பு மகள் ஃபாலிகா தான் மேடம், சனி ஞாயிறில் வீட்டை ஒரு வழி பண்ணிடும், பேச்சிலும் சரி சேட்டையிலையும் சரி, அதுதான் புல்லட் ட்ரெயின் அப்படின்ட்டு இருக்காங்க கமெண்டில். அடுத்ததாக வந்து எங்கள் வீட்டில் எங்கள் சின்ன பொண்ணு பவதாரணி அப்படின்னு சத்யா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து ஊர் பேர் வந்து மென்ஷன் பண்ணலை. அடுத்ததாக கலாவதி ராஜ்மோகன், எங்கள் வீட்டில் யார்

கிட்ட ஒரு வழி பண்ணிடும். பேச்சிலும் சரி சேட்டையிலையும் சரி அதுதான் புல்லட் ட்ரெயின் அப்படின்ட்டு இருக்காங்க கமெண்டில். அடுத்ததாக வந்து எங்கள் வீட்டில் எங்கள் சின்ன பொண்ணு பவதாரணி அப்படின்னு சத்யா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து ஊர் பேர் வந்து மென்ஷன் பண்ணலை. அடுத்ததாக கலாவதி ராஜ்மோகன் எங்கள் வீட்டில் யாருன்னா நான் தாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க இரவஞ்சர்லேருந்து. அடுத்தது இளவரசி பிரபாகரன் திருவாரூர் கூடூர்லேருந்து எங்கள் வீட்டில் வேற யாருங்க நான் தானுங்கோ. எப்படி தினம் தினமும் விதவிதமாக ஒவ்வொன்றா கேட்குறீங்க எல்எஸ்சியில் அப்படின்னு வேற கமெண்ட் பண்ணியிருக்காங்க நிகழ்ச்சிக்காக. அடுத்ததாக வந்து அப்துல் ரசாக் திட்டச்சேரியிலேருந்து 4 வயசு என் பேரன் தாங்க கேள்வி கேட்டு தகவலை சேகரிக்கிறதுல எப்போ பெரிய அண்ணன் மாதிரிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை திருவாலப்பத்தூர் கடக்கம் ஐங்கரன் தரணி எங்கள் வீட்டில் எங்களுடைய அன்பு மகன்கள் ஆதவன் நட்சத்திரன் இவங்க தான் புல்லட் ட்ரெயின் அப்படின்ட்டாங்க. அடுத்த கமெண்ட் மங்கை மேடம் ஜெயந்தி கோவிந்தராஜ் இல்லை முதல்ல என் நாத்தனார் லக்ஷ்மி அடுத்தது நான் இப்போது என் பேத்தி அக்ஷயா அப்படியே வருசலாக ட்ரெயின் யார் யாருன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மணக்குடி சத்யா இவங்க இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த கமாண்டுக்கு ஊர் பேரும் அடுத்ததாக பதிவிட்டுருக்காங்க பவதாரணின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அவங்க ஊர் பேர். அடுத்து காரைக்கால்லேருந்து நளினி எங்கள் வீட்டில் என் தம்பி மனைவி தாங்க அப்புறம் எங்கள் குட்டி பாப்பா வந்தது எல்லாத்தையும் சொல்லிடுவா எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிருவா. அவள் சொல்கிறப்ப அவ்வளோ அழகாக இருக்கும். ஷால்ரியா குட்டி பாப்பா அவங்க பேர் அதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா எங்கள் வீட்டில் வேற யாருங்க நானே தான் நான் பேச ஆரம்பித்தாலும் பேசிக்கிட்டே இருப்பேன் சந்தோஷமாக ஜாலியாக கிண்டலாக பேசுவேங்க அப்படின்னு அனுசியா சங்கர் பணங்காட்டாங்குடியிலேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து அவரிக்காடு வித்யா வீரமணி எங்கள் வீட்டில் நானே தாங்க அப்படியே மின்னல் வேகத்தில் சுறுசுறுப்பாக வேலையும் முடிச்சிடுவேன் பேசிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா எங்கள் வீட்டில் எப்போதும் வேகமாக அங்கங்கே ஓடிக்கிட்டே ஓய்வில்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கும் புல்லட் ட்ரெயினு எங்கள் வீட்டு மகாராணி என் மனைவி பைரோஸ் பானுதாங்க அப்படின் இருக்காங்க. அடுத்ததா அதம்பார் ராமன் எங்கள் வீட்டில் புல்லட் ட்ரெயின்னா என் பேத்தி இனியா தாங்க மேடம் அப்படின்ட்டு இருக்காங்க கமெண்டில். அடுத்த கமெண்ட் பாருங்கள் திருபுவனம் சத்யபாமா அலமேலு மங்கை எங்கள் வீட்டில் அந்த ட்ரெயின் வேறு யார் எங்கள் அப்பா தான் நேரம் போகிறதே தெரியாமல் பேசி பேசி சிரிக்க வச்சு காமெடி சொல்லி ஜாலியாக வீடே கலகலன்னு இருக்கும் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கமெண்ட். அடுத்த கமெண்ட் யார் எங்கேயிருந்து சொல்லியிருக்காங்க எங்கள் வீட்டில் நான் தான் மேடம் அந்த ட்ரெயின் அப்படின்னு மயிலாடுதுறை ரேவதி நகர் ரவிச்சந்திரன் சொல்லியிருக்காங்க. எனது அன்பு மனைவி தான் அந்த புல்லட்டு ட்ரெயின் ஜெயலக்ஷ்மி மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீரவநல்லூர் கருணாநிதி அடுத்ததாக வலங்கைமான் துரை சந்தேகமே வேணாம் நான் புல்லட்டே நான் தான் மற்றவர்களெல்லாம் பயணி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அதம்பார் கலைச்செல்வி செல்வம் எங்கள் வீட்டில் அந்த ட்ரெயின் என்னுடைய கணவர் என் பேத்தி யாழிசை அப்படின் இருக்காங்க. அடுத்த கமெண்ட் கேட்கக்கூடியிருப்போம் சிங்காரவேலு எங்கள் வீட்டு புல்லட் ட்ரெயின் என்னுடைய மனைவி நதியா. அடுத்து ஆகாஷ் நிவாஸ் திருக்கொள்ளிக்காடு புல்லட்டு ட்ரெயின் யாருன்னா நானும் என் அண்ணனும் தான் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க.

0: சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர் இடம்பெறுவது உலக பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோவில்களில் இன்று நாச்சியார் கோவில் ஆகாச மாரியம்மன் கோவில். இன்று மாலை 5:30 காரைப்பன் வலையில்.
1: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை July 15 to August 15 வரை மட்டுமே.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
0: எலசி நிகழ்ச்சிக்காக நம்ம முகநூல் பக்கத்தில் உங்கள் வீட்டில் யார் புல்லட்டு ட்ரெயின்னு, அதாங்க கலகலப்பாக நல்லா ஜாலியாக விடாமல் உங்களை பேசி சிரிக்க வச்சுக்கிட்டு அப்படியே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அவங்கள வச்சுருக்கிறவங்க யார் அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். நேர்களும் உங்களுடைய கமெண்ட்டை தொடர்ந்து பதிவிடுங்க. இணைந்திருப்பது லைக் ஷேர் கமெண்ட்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: இணைந்திருக்கும் நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். நிகழ்ச்சியை வழங்குவோர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
3: 24 எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது, KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். எப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல்லாமது நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை. தார்பாய்கள் கிரீனைட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK

0: மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
1: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவார் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலை 100.3 நம்ம இணைந்திருக்கிறோம். இன்றைக்கி வந்து எல்எஸ்சி நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டு புல்லட்டு ட்ரெயின் யாருங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். அதாங்க நல்ல கலக்கலன்னு ஜாலியாக சந்தோஷமாக எப்போதும் உங்களை பேசி பேசி சிரிக்க வச்சு உங்கள் ஃபேமிலியை எப்போதும் ஒரு வைபாகவே வச்சுருக்கிற மாதிரி உங்கள் வீட்டு புல்லட் ட்ரெயின் யார் அப்படின்னு நம்ம முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருக்கோம். நேயர்களும் வந்து அவங்களுடைய கமெண்ட்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எங்கள் வீட்டில் நான் தாங்க, எங்கள் வீட்டில் பேத்திங்க, எங்கள் வீட்டில் மனைவி, எங்கள் வீட்டில் அண்ணன் தம்பி, நாங்கள் ரெண்டு பேரும், இப்படி நிறைய கமெண்ட் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அடுத்ததாக யார் எங்கேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க நிகழ்ச்சிக்காக அப்படின்னு பார்த்தலாம். அடுத்ததாக அரியலூர் கீழ்குடியிருப்பு சிங்காரவேலு, எங்கள் வீட்டில் வந்து என்னுடைய மனைவி தாங்க. அதே போல் திருக்கொள்ளிக்காடு ஆகாஷ் நிவாஸ், இவங்களும் வந்து புல்லட்டு ட்ரெயின் யாருன்னா நானும் எங்கள் அண்ணனும் தான் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கீழ்குடியிருப்பு ஜான்சி கவியரசி, எங்கள் வீட்டில் அந்த ட்ரெயின் எங்களுடைய தந்தை தான் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கமெண்ட் யாருன்னா நாகை சிக்கல்லேருந்து சரண்யா சரவணன், எங்கள் வீட்டில் அந்த புல்லட்டு ட்ரெயின் யாருன்னா எங்கள் தாய் மாமன் தாங்க, ரவிச்சந்திரன் அவங்க தான் அப்படின்னு பேரோடு கமெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அடுத்தது எங்கள் வீட்டில் வந்து எங்கள் சின்னவன் மோனிஷ் தாங்க புல்லட்டு அப்படின்னு நாளிக்கல் பட்டி எழில் முத்துசாமி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கமெண்ட் கற்பகநாதர் குலம் லக்ஷ்மணன், எங்கள் வீட்டில் நான் தாங்க, அடுத்து எங்கள் வீட்டில் நான் தான் தேவையான விஷயந்தான் பேசுவேன், எங்கேயாவது கிளம்பும் போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கிளம்பிடுவேன், அப்போ எல்லாமே நான் தான் அப்படின்னு சிவபுரியிலேருந்து சோமசுந்தரம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து எங்கள் வீட்டில் என் தங்கச்சி உதயஸ்ரீ தான், கோவில்பட்டி உதயகுமாரோடைய கமெண்ட்டு. புஷ்பவனம் விஸ்வநாதன், எங்கள் வீட்டில் வேறு யாரும் இல்லைங்க, என் மனைவி தாங்க அப்படின்ட்டாங்க. அடுத்து காமேஸ்வரம் செல்வி அறிவழகன், எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா தான். அடுத்த கமெண்டு என் பிள்ளை ஐயன் தான் மேடம், பேசுறது சேட்டை எல்லாம் அதுபோல் செய்கிறதெல்லாம் புல்லட்டு ட்ரெயின் போல தாங்க. திருவாரூர் நஸ்ரினாயா அந்தாவுத் வஹீஜா இவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து அறிவிப்பாளருக்கு வணக்கத்தோட இரவாஞ்சேரி சின்னக்கண்ணன், எங்கள் வீட்டில் என் மனைவி தாங்க அப்படின்ட்டாங்க. அடுத்து கடலூர் சர்வராஜன் பேட்டை திருஞானம் தினாரமே சாந்தி ஞானசாரதி பவித்ரா, எங்கள் வீட்டில் எல்லாருமே புல்லட் ட்ரெயின் தாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இணைந்திருப்பது லைக் ஷேர் கமெண்ட் காரைக்கால் பண்பலை 100.3.

0: கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய லைக் ஷேர் கமெண்ட். நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
1: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை. நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசு சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.
0: 3:30 100.3 பண்பலை ஒலிபரப்பில் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். காரைக்கால் சிவா வள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் லைக் ஷேர் கமெண்ட். நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சிவா வள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ் காரைக்கால்.
2: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவா வள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ் பாரம்பரியமே பாதுகாப்பானது.
3: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேரில் இன்று மாலை 4 ஊருமுறவும் நிகழ்ச்சியானது திருவாரூர் மாவட்டம் சங்கமங்கலம் கடகம் கிராமத்திலிருந்து தாங்க நேயர்களை நேரலையில் சந்திக்க போகிறோம். முகநூல் பக்கத்தில் அடுத்தடுத்த கமாண்ட் யார் போட்டிருக்காங்க, என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதான், உங்கள் வீட்டில் யார் இந்த புல்லட்டு ட்ரெயின் அப்படின்னு எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக போஸ்டர் பதிவிட்டுருக்கோம் இல்லையா. அடுத்து யார் யார் என்னென்ன கமாண்ட் சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் நான் தான், எங்கள் வீட்டில் எங்கள் பாப்பா தான், எங்கள் வீட்டில் எங்கள் பேத்தி தான் அப்படின்னு வருசில கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து யார் எங்கள் வீட்டில் அந்த புல்லட்டு ட்ரெயின் அப்படின்னு சொல்ல வந்திருக்காங்கன்னா, புதுத்துறை செல்வக்குமார். எங்கள் வீட்டில் வேறு யார் இருந்தாங்க, நான் தான் அந்த புல்லட் ட்ரெயின், அதே போல் மனைவி குழந்தைங்கிற பெட்டியை இழுத்துக்கிட்டு ஓடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, எங்கள் வீட்டில் புல்லட் ட்ரெயின் நான் தாங்க, ஒர்க்கு ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு ரெஸ்ட்டு. வடவிற்குடி வசந்த் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கமெண்ட், நன்னிலம் அம்பலவாணன், எங்கள் வீட்டில் அந்த ட்ரெயின் என் மகன் தானுங்கோ அப்படின் இருக்காங்க. அடுத்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க நளினம் அம்பலவாணன். அடுத்து நளினி சங்கர், டிஆர் பட்டினத்துலேருந்து, வேற யாரு, என் பையன் தான் அப்படின்னு இருக்காங்க. அடுத்ததாக தேதா குறித்திருக்கு கலையரசன், எங்

வீட்டில் எங்கள் மகன் தாங்க அந்த ரயில். அடுத்து எங்கள் வீட்டில் வந்து அந்த புல்லட்டு ட்ரெயின் வந்து கலியமூர்த்தி, ரமேஷ், மூர்த்தி, ஹரிஹரன், மணிகண்டன், ஹரிஹரன், மதி இப்படின்னு வருசலாக பேர் போட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் அவ்வளோதாங்க அப்படின்னு விஜயராகவன் மேலே உடுதுருளின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து எங்கள் வீட்டில் நான் தாங்க காரைக்கால் மாஸ்நகர் ஸ்ரீதர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து அந்த புல்லட்டு ட்ரெயினு நான் தான் அப்படின்னு கார்த்திகேயன் பூந்தோட்டத்துலேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கமெண்டு திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன், நானே தான் எப்பவும் பரபரப்பாக கையில் எடுத்த வேலையும் சரி, பயணங்களும் சரி, பேச்சும் சரி, புல்லட்டு தான் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கமெண்ட் எங்கள் வீட்டில் நான் தான் அப்படின்னு நீடாமங்கலம் கங்களாச்சேரி மணிமாறன், காலாச்சேரி மணிமாறன் இவங்களுடைய கமெண்ட். இணைந்திருப்பது லைக் ஷேர் கமெண்ட்.

0: நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூஸ் ஏகஸ் வழங்கும் உழவர்களுக்கு நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் மற்றும் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் ஏகஸ்.
1: கனமா அங்க பாரு, நம்ம விவசாயம்

0: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
1: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
2: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாஸ் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சலம். இது நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்கலூர் எண்ணெய்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
2: மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசும் தளிர். நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலை விலையில் அலிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
2: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பைகள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 7:00 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி வழங்கும் ஆலய தரிசனம். நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். மூன்று நிகழ்ச்சிகளும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் நன்பேடா. நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

எல்எஸ் நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலையோடு நம்ம இணைந்திருக்கிறோம். உங்கள் வீட்டில் அந்த புல்லட்டு ட்ரெயினை யாருங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய நேயர்கள் எங்கள் வீட்டில் நான் தாங்க இந்த புல்லட்டு ட்ரெயினு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சிலர் அவங்க வீட்டில் உள்ளவங்களே சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் எங்கேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க வீட்டில் யாரெல்லாம் புல்லட்டு ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க கமெண்ட்லான்னு பார்க்கலாம். அடுத்த கமெண்ட் யார் எங்கேருந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, நிகழ்ச்சிக்காக எங்கள் வீட்டில் வந்து சிக்கல்லேருந்து சரண்யா சரவணன், எங்கள் வீட்டில் எங்கள் தாய்மாமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் கற்பகநாதர் குளம் லக்ஷ்மணன், எங்கள் வீட்டில் அந்த புல்லட் ட்ரெயின் நான் தாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து சோமசுந்தரம், அவங்களும் எங்கள் வீட்டில் நான் தான் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க.

எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக உங்கள் வீட்டில் யார் அந்த புல்லட்டு ட்ரெயினு? கலகலன்னு பேசி உங்களை எப்போதும் மகிழ்ச்சியாக வச்சுருக்கிறது, அவங்கள சுற்றி எப்போதும் ஒரு சிரிப்பலை இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி கலகலன்னு பேசுகிறது, நல்லா ஜாலியாக பேசுகிறது, சில நேரத்தில் அவங்க கிண்டலாக கூட பேசுவாங்க, ஆனால் அது வந்து நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா? நம்மளை தான் சொல்லுவாங்க புண்படுத்தாத அளவுக்கு. அந்த மாதிரி உங்கள் வீட்டில் யாருங்க அந்த புல்லட் ட்ரெயின் கேட்டணும். எங்கள் வீட்டில் என்னோட சின்ன பையன் சாய்சரன் தாங்க ரொம்ப ஃபாஸ்ட்டு அப்படின்னு கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் மன்னார்குடியிலேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து புஷ்பவனம் மேரி காந்த், எங்கள் வீட்டில் எங்களுடைய பேத்தி அகர முதல்வி தாங்க புல்லட்டாக வர முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்த கமெண்ட் மேமாத்தூர் அமுதா சேகர், எங்கள் வீட்டு ட்ரெயினு எங்கள் மகள் மகன். அடுத்தது வந்து எங்கள் வீட்டில் அந்த ட்ரெயின் யாருன்னா என்னோடய பொண்ணு தாங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுடன்பட்டி தூத்துக்குடியிலேருந்து அருள் குமரன் இவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இணைந்திருப்பது லைக் ஷேர் கமெண்ட்.

காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்து நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் சிவ வள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் லைக் ஷேர் கமெண்ட். இன்று மாலை 4 மணிக்கு ஊருமுறவும் நிகழ்ச்சியானது திருவாரூர் மாவட்டம் சங்கமங்கலம் கடகம் கிராமத்திலிருந்து நேயர்கள் மத்தியில் நேரலையா ஒளி உலா வர இருக்கு. உங்கள் வீட்டில் யாருங்க அந்த புல்லட் ட்ரெயின் அப்படின்னு கேட்டிருந்தோம். அதாங்க நல்லா கலக்கலன்னு பேசுகிறது, எப்போதும் நல்லா பேசிக்கிட்டே இருக்க, சிரித்த முகமாக இருக்க அப்படின் சொல்லுவோம் இல்லையா, நல்லா பேசுகிறவங்கள அந்த தான். உங்கள் வீட்டில் யார் அந்த புல்லட் ட்ரெயின் அப்படின்னு கேட்டிருந்தோம் நம்ம மோனூல் பக்கத்தில் எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக. நேர்களும் தொடர்ந்து கமெண்ட் அனுப்பிகிட்டே இருக்காங்க. அடுத்து யார் யார் எங்கேருந்து அனுப்புகிறாங்க அப்படின்னா, மணக்குடியிலேருந்து சத்யா எங்க சின்ன பொண்ணு அவதாரணி அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு கமெண்ட் அவங்களும். அடுத்து தேனியிலேருந்து பன்னபுரம் ராதாகிருஷ்ணன் என் மனைவி தாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக யார் நிகழ்ச்சிக்காக கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டில் எப்போதும் நான் தாங்க அந்த புல்லட் ட்ரெயின் எல்லாமே அப்படின்னு சொல்லி விமல் கமெண்ட் பண்ணியிருக்காங்க.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

பண்ணணும். அடுத்த கமெண்ட் அனுப்பியிருக்காங்க நிகழ்ச்சிக்காக வேந்தன், எங்களுடைய பேத்தி யுவனிகாதாங்க, பேசும் பேசும் நல்லா பேசும், எங்கள் வீட்டு புல்லட்டு அது தாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து திவாகரன், எங்கள் வீட்டில் நான் தாங்க புல்லட்டு ட்ரெயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மயிலாடுதுறையிலேருந்து. நிகழ்ச்சிக்காக அடுத்த கமெண்ட் அனுப்பியிருக்காங்க, எங்கள் வீட்டில் எப்போதும் நான் தாங்க, இப்போ என் பேத்தியும் டாமினேட் பண்ணுது புல்லட்டு ட்ரெயினாக அப்படின்னு அனுப்பியிருக்காங்க இஸ்மாயில். நேர்களை, இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் புறவும் திருவாரூர் மாவட்டம் சங்கமங்கலம் கடகம் கிராமத்திலிருந்து நேர்கள் மத்தியில் நேரலையாக ஒளி விழா வரும். கரை ஒன்பலை 100.3 நம்மை இணைத்திருப்பது LSE. லைக், ஷேர், கமெண்ட்.

0: கரைப்பண்பலை நறுப்புள்ளி மூன்றில் இணைந்து இதுவரை நாம் கேட்டு ரசித்தது காரைக்கால் சிவ வள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கிய லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கிய இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சிவ வள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ் காரைக்கால்.
1: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவ வள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
2: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
3: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. சிந்தனை துளி, புகையில்லா புவி படைப்பும், பொது போக்குவரத்தை பயன்படுத்துவோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
3: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.

0: மணி 4 ஆயிடுச்சு. இப்போ ஊரும் உறவும் நிகழ்ச்சி. இதற்கு முன்னே நம்ம சொன்னது போல் திருவாரூர் மாவட்டம் சங்கமங்கலம் கடகம் கிராமத்திலேருந்து தாங்க இப்போ நேயர்களை நேரலையில் சந்திக்க போகிறோம். நிகழ்ச்சிக்காக நம்மோடு இணைகிறாங்க நெடுங்காடு கா பிரபாகரன் அவர்கள்.
1: மாலை வணக்கம் நேயர்களே. ஊரும் உறவும் நிகழ்ச்சிக்காக நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கிராமம் திருவாரூர், அதாவது கொல்லுமாங்குடியிலிருந்து திருநள்ளாறு செல்லக்கூடிய சாலையில சங்கமங்கலம் அப்படிங்கிற ஊர் வரும். அந்த ஊர்ல இருந்து நாம இடது பக்கமா திரும்பினோம் அப்படின்னா, இங்க ஒரு சின்னஞ்சிறிய கிராமம் இருக்கிறது, கடகம். இந்த இடம், நம்ம இப்ப இருக்கிற இடம் கடகம் ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகிலிருந்து நாம பேசிட்டு இருக்கிறோம். நமக்கு எதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஊருடைய அழகான பெருமாள் கோயில், அப்புறம் கூட்டுறவு அங்காடி மற்றும் அங்கன்வாடி கட்டடம், அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நூலக கட்டிடம், பிரைமரி ஸ்கூல், அதாவது தொடக்க அரசு தொடக்கப்பள்ளி, எல்லாமே அமைந்திருக்கக்கூடிய

0: இடத்துல இருந்து நாம பேசிட்டு இருக்கிறோம். இங்க இந்த கிராமத்துல நிறைய நேயர்கள் தொடர்ந்து காரைக்கால் வானொலியை கேட்கக்கூடிய நம்முடைய பண்பலை அன்பு நேயர்கள் இருக்காங்க. அவர்கள் எல்லாம் சந்திப்பதற்காக இன்னைக்கு நாம கடகம் கிராமத்திலிருந்து ஊரும் உறவும் நிகழ்ச்சியில அவங்களை இணைக்கிறோம். முதல்ல நம்மை சந்திக்கக்கூடிய நம்ம அன்பு நேயர், வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: என் பேர் கலைச்செல்விங்க சார்.
0: கலைச்செல்வி. உங்க சொந்த ஊர் எதுங்கம்மா?
1: கடகம் சார்.
0: பிறந்ததுல இருந்து இந்த ஊர் தானா?
1: இல்ல சார், மங்கநல்லூர்.
0: மங்கநல்லூர்ல இருந்து கடக்குது, புகுந்த வீடா வந்திருக்கீங்க.
1: ஆமா சார்.
0: இந்த ஊர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: பிடிச்சிருக்கு சார்.
0: இந்த ஊர்ல என்னம்மா ஸ்பெஷல்?
1: இந்த ஊர்ல என்ன ஸ்பெஷல்? மீன் ஸ்பெஷல் சார். சங்கமங்கலம்.
0: சங்கமங்கலம் மீனா? நாட்டு மீனா?
1: கடல் மீன் சார்.
0: கடல் மீன். சரிங்க. எல்லா ஊர்லயும் வர மாதிரி தானே உங்க ஊருக்கும் வருது? என்ன ஸ்பெஷல் உங்க ஊர்ல?
1: ஸ்பெஷலா வியாபாரம் அதிகமா வரும் சார். நல்லா இருக்கும் மீன், நல்லா இருக்கும். எல்லாரும் இங்கதான் வந்து வாங்குவாங்க.
0: சரிங்க. உங்க ஊர்ல, பிறந்த ஊர்ல இந்த மாதிரி எல்லாம் இல்லங்கிறீங்களா?
1: அது டவுனா இருந்தாலும் அங்கெல்லாம் கிடையாது சார்.
0: உங்க ஊர்ல என்னென்ன வேற என்னென்ன எல்லாம் இருக்கு?
1: எங்க ஊர்ல நிறைய கடத்தர்கள் எல்லாம் நிறைய இருக்கு.
0: சரி.
1: ஸ்கூல்லாம் கொஞ்சம் தூரம் போகணும்.
0: சரிங்க.
1: ஆமா சார்.
0: அப்புறம் காய்கறிகள் பழங்கள் எல்லாம் உங்க ஊர்ல விளையுதாங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
1: இல்ல சார், விவசாயம் எல்லாம் இப்போ நல்லா தான்
0: போயிட்டு இருக்கு. தண்ணி வசதி எல்லாம் எப்படிங்கம்மா இருக்கு?
1: தண்ணி வசதி தான் சார் கொஞ்சம் கம்மியா இருக்கு.
0: போர் செட் எல்லாம் இருக்கா உங்க ஊர்ல?
1: இருக்குங்க சார். இருந்தாலும் வந்து தண்ணி அடியில பூமியில கிடைக்காதனால போர் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்குங்க.
0: சரி. உங்களுடைய பொழுதுபோக்கு என்னங்கம்மா?
1: நான் சும்மா வீட்டுல அவசியம் இப்பதான் சார்.
0: சரி. வானொலி எல்லாம் கேப்பீங்களா?
1: கேட்போம் சார்.
0: எந்த நிகழ்ச்சி எல்லாம் ரொம்ப விரும்பி கேக்குறீங்க? பழைய பாட்டுனா ரொம்ப பிடிக்குமா?
1: பிடிக்கும் சார்.
0: யார் பாட்டுனா பிடிக்கும்? காரைக்கால் பண்பலையில அடுத்து இணையும் நம் அன்பு நேயர், வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க.
2: ரவி.
0: ரவி. என்ன ஊர் உங்களுக்கு?
2: கடகம்.
0: கடகம். இந்த ஊர்ல என்னங்க சார் ஸ்பெஷல்?
2: இந்த ஊர்ல ஸ்பெஷல் வந்து விவசாயம்.
0: விவசாயம். நெல் விவசாயம் தான் அதிகமா?
2: விவசாயம் தான் அதிகம்.
0: சரிங்க.
2: நிலத்தடி நீர் மேல லெவல்ல இருக்கு.
0: எவ்வளவு, எத்தனை அடியில இருக்கு?
2: 30 அடி 40 அடியில இருக்கு.
0: நல்ல தண்ணியா?
2: நல்ல தண்ணியா இருக்கு. சால்ட் இல்லாத நல்ல தண்ணியா இருக்கு.
0: எல்லா வயல்லயும் போர் செட் வச்சிருக்காங்களா?
2: போர் இருக்கு.
0: பாசன வசதி எல்லாம் எப்படிங்க?
2: வசதி ஆத்துல தண்ணி வந்தா நல்லா பாசனம் இருக்கும். தண்ணி வந்து
0: மூணு போகம் உண்டா உங்க ஊர்ல?
2: மூணு போகம் இல்ல சார், ரெண்டு போகம்.
0: ரெண்டு போகம்.
2: ரெண்டு போகம் தான்.
0: நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் சும்மா விவசாயம் தான்.
0: விவசாயம். எத்தனை வருஷமா விவசாயம்?
2: மாடு
0: வச்சிருக்கேன்.
2: மாடு வந்து பால் விலை ரொம்ப குறைவா இருக்கு.
0: பால் குறைவு.
2: பால் விலை குறைவா இருக்கு. தீவனம் எல்லாம் விலை அதிகமா.
0: நீங்க எவ்வளவு லிட்டர் எவ்வளவு குடுக்குறீங்க?
2: 2 ரூபாய்க்கு கொடுக்கணும்.
0: இப்ப 32 ரூபாய்.
2: 32 ரூபாய்.
0: சரி. அது 5 மாடு சேர்ந்து எவ்வளவு கறக்குதுங்க?
2: 5 மாடு சேர்ந்து பால் ரொம்ப குறைவா இருக்கு. வெயில் காலங்கிறதுனால பால் ரொம்ப குறைவா இருக்கு. ஏன்னா புல்லெல்லாம் ஒண்ணும் கிடையாது.
0: மேய்ச்சல் கிடையாது.
2: மேய்ச்சல் கிடையாது.
0: எல்லாமே தீவனம் தானே?
2: தீவனம் தான்.
0: அதனால என்ன தீவனம் கொடுக்குறீங்க?
2: தீவனம் வந்து இந்த தூள் தீவனம். அந்த இது
0: எல்லாம் கடையில வாங்கிதான் கொடுக்குறீங்க?
2: கடையில தான்.
0: தயாரிப்புலாம் ஒண்ணும் கிடையாது?
2: ஒண்ணும் கிடையாது சார். சொந்தமா தயாரிப்பு
0: கிடையாது. அப்ப
2: கிடையாது. வைக்கோல் தீவனம்.
0: என்ன ரகம் வச்சிருக்கீங்க மாட்டுல?
2: மாட்டுல வந்து ஜெர்சி கிராஸ். அதே மாதிரி அந்த கிர்னு சொல்லி ஒரு
0: கிர்.
2: அது அந்த ஜாதி.
0: சரி. எங்க வாங்கினீங்க மாடெல்லாம்?
2: மாடெல்லாம் எல்லாம் சொந்தமா அந்த அம்மா இந்த கவர்மெண்ட்ல கொடுத்த இலவச மாட்டோட வழி. எல்லாமே
0: அரசு கொடுத்த மாடு.
2: மாட்டோட வழியில உள்ள மாடு எல்லாம் வீட்டு மாட்டு பிள்ளை எல்லாம் இருக்கு.
0: ஆடு எல்லாம் வச்சிருக்கீங்களா?
2: ஆடு ஒண்ணுதான் சார்.
0: ஒரு ஆடு தான் வச்சிருக்கீங்க?
2: ஆடு நிறைய இருக்கிறதுனால ஆடு வச்சுக்கிறது.
0: இயற்கை விவசாயம் பண்றீங்களா? எப்படிங்க?
2: இயற்கை விவசாயம் நாங்க பண்ணல சார். எங்க ஊர்ல ஆனா நடக்குது.
0: நீங்க எத்தனை நிலம் எவ்வளவு வச்சிருக்கீங்க?
2: நிலம் வந்து 3 ஏக்கர் சாகுபடி தான் சார்.
0: 3 ஏக்கர் நெல் தான் போட்டீங்களா?
2: நெல் தான்.
0: என்ன நெல் போட்டீங்க இந்த வருஷம்?
2: 51 சார்.
0: எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது?
2: நல்லா. இன்னும் கதிர் வரல. கதிர் வர்ற மாதிரி இருக்கு சார்.
0: ஊடு பயிர் எல்லாம் விடுறது உண்டா?
2: ஊடு பயிர் வந்து கோடையில தை மாசத்துக்கு மேலதான் சார்.
0: நீங்க போர் வச்சிருக்கீங்களா?
2: போர் சொந்த போர் இல்ல, வேற போர்ல இருந்து தண்ணி வச்சுக்கோ.
0: தண்ணி அரைச்சுப்பீங்க? அப்புறம் ஆத்து தண்ணி உண்டா?
2: ஆத்து தண்ணி ஆத்துல வந்ததுன்னா பாய்ச்சு.
0: கல்லணையில திறந்தாங்கன்னா, மேட்டூர்ல திறந்தாங்கன்னா இங்க தண்ணி உண்டு.
2: தண்ணி உண்டு சார்.
0: சரி. ஓகே. விவசாயம் நல்லபடியா போயிட்டு இருக்கா?
2: போயிட்டு இருக்கு.
0: நல்லா போயிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷங்க. நேர்களே, நான் தொடர்ந்து இணையெல்லாம் ஒரு பாடலை கேட்ட பிறகு

0: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியினை வழங்குவோர் வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சியினை வழங்குவோர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் மங்கள் யான் சூப்பர் கோல்டு புரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள் யான் சூப்பர் கோல்டு இயற்கை புரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள் யான் சூப்பர் கோல்டு புரம். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: 24 எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது, கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுலமது நிகழ்ச்சியினை வழங்குவோர் உங்கள் கடை நாகப்பட்டினம். தார்பாய், கிரீனட், ஓஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

0: காரைக்கால்.
1: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் அழகு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
1: நேயர்களுக்கு உலகணிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் அழகும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், காரைக்கால் சிவ வள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
3: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை. தலைமுறை

0: அதிரடிகள் படி ஆகஸ்ட் 17 வரை.
1: இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமர்ஸ் ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
2: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவவல்லிவேலா ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
3: ஊரும் உறவும் இன்றைக்கு நிகழ்ச்சி திருவாரூர் சங்கமங்கலம் கடகம் கிராமத்திலிருந்து தாங்க நேயர்கள் கிட்ட நம்ம பேசிட்டே நேரலையில் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். மீண்டும் செல்லலாம் கடகம் நோக்கி நிகழ்ச்சிக்காக.
4: ஆம் நேயர்களே, இன்னைக்கு திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கடகம் ஊராட்சியிலிருந்து நம்ம நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து நம்மோடு இணையம் நம்ம அன்பு நேயர் ஐயா. வணக்கம்.
5: வணக்கம்.
4: உங்க பேர் சொல்லுங்க ஐயா.
5: என் பேர் மனோ.
4: மனோ, என்ன ஊர் உங்களுக்கு?
5: எனக்கு கடகம்.
4: கடகம். என்ன வேலை செஞ்சிட்டீங்க மனோ?
5: டிரைவரா இருக்கிறேங்க.
4: டிரைவரா இருக்கீங்க. எத்தனை வருஷமா ஓட்டுநர் பணியில இருக்கீங்க?
5: 13 வருஷமா
4: இருக்கீங்க. இப்ப எந்த ஊர்ல வண்டி ஓடிட்டு இருக்கு?
5: இப்ப நான் ஈரோட்டில் 5 வருஷமா ஓட்டிட்டு
4: இருக்கு. ஈரோட்ல இருக்கீங்க. சரி, இடையில இடையில லீவுக்கு வருவீங்களா?
5: மாசத்துக்கு
4: ஒரு டைம் தான் வருவீங்களா?
5: ஆமாங்க.
4: சரி, பசங்க என்ன படிக்கிறாங்க?
5: எனக்கு 2 பாப்பாங்க. பெரியப்பா 5வது படிக்குது, சின்ன பாப்பா 2வது படிக்குது.
4: சரி, ஓகே. எப்படி அந்த ஓட்டுநர் பணியில எப்படி சவாலா இருக்கா இல்ல சந்தோஷமா இருக்கீங்களா? எப்படி இருக்கு பொருளாதார சூழ்நிலை?
5: ஓட்டுநர் தொழில்நிலை சவால் தாங்க.
4: சவால் தான். சரி, நீங்க எப்படி பகல் நேரம் மட்டும் வண்டி ஓட்டுவீங்களா இல்ல ரவுண்டி கிளாக் வேலை இருக்குமா?
5: பகலும் ஓட்டுமா நைட்டும் ஓட்டும்.
4: நைட்டும் ஓட்டுங்க. உங்களை மாதிரி நிறைய ஓட்டுநர்கள் இருக்காங்க, அவர்களுக்கு ஒரு 13 வருட அனுபவம் மிக்க ஓட்டுநரா, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
5: ஓட்டுநர் தொழில கவனம் தேவைங்க.
4: அதுவும் நைட்ல?
5: நைட்ல ரொம்ப கவனம் தேவை. அனுசரிச்சு போனுங்க.
4: சரிங்க.
5: பொறுமை ரொம்ப முக்கியம்.
4: மொபைல் பயன்பாடு ஓட்டுறது
5: நட்டும் போது, வண்டி ஓட்டும் போது மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது.
4: நீங்க அதை கடைபிடிக்கிறீங்களா?
5: ஆமாங்க, நான் வண்டியை ஓமா நிப்பாட்டிட்டு தான் பேசுவாங்க, இல்லைன்னா எடுக்க மாட்டேன்.
4: சரி, இப்போ கூட வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு தான் பேசிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். அடுத்து நம்ம பாப்பாலாம் என்ன சொல்றாங்க கேட்கலாம். உங்கள் பேர் சொல்லுங்க பாப்பா. என்ன படிக்கிறீங்க? பேர் சொல்லுங்க. உங்கள் பேர் சொல்லுங்க. என்ன படிக்கிறீங்க
6: நீங்கள்?
4: பேர் என்ன?
6: கவினிலா.
4: கவினிலா, நல்லா படிப்பீங்களா? என்ன விளையாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஓடி பிடிச்சி. ஸ்கூலில் நல்லா விளையாடுவீங்களா? படிச்சு முடிச்சுட்டு என்ன வேலைக்கு போக போறீங்க கவிதா?
6: டீச்சர்.
4: டீச்சரா? எந்த ஸ்கூலுக்கு? உங்க ஸ்கூல். உங்க ஸ்கூலுக்கேவா? சரி, ஓகே. உங்க பேர் சொல்லுங்க.
6: அகல்யா.
4: அகல்யா, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 1வதா. நீங்க என்ன வேலைக்கு போக போறீங்க படிச்சுட்டு? டீச்சரா? ரெண்டு டீச்சர் இருக்கீங்களா பக்கத்துலயே? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க?
6: சாம்பார்
4: சாதம். சரி, நல்லபடியா படிச்சு நீங்க ஆசிரியராக வாழ்த்துக்கள். அடுத்து காரைக்கால் பண்பலை அன்பு நேயர், வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
7: வணக்கம் சார், என் பேர் தனலட்சுமி சார்.
4: தனலட்சுமி, என்ன ஊர் தனலட்சுமி? உங்க சொந்த ஊரு?
7: எங்க சொந்த ஊரு திருவிடைக்கழி சார்.
4: திருவிடைக்கழி, இந்த பக்கத்துலதான் இருக்கு இல்ல? சங்கரமங்கலத்தில் பக்கத்துல.
7: ஆமாங்க சார், நான் கல்யாணம் பண்ணிக்கிறது கடகம் சார்.
4: கடகம். இந்த ஊர் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
7: இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு சார்.
4: இதுல என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு?
7: எங்க ஊருக்காக இந்த ஊர் கொஞ்சம் பிடிச்சிருக்குங்க சார்.
4: உங்க ஊரோட இங்க நல்லா பசுமையா இருக்கா?
7: ஆமா, அங்க வந்து
4: நல்லா இருக்கா?
7: கொஞ்சம் பரவாயில்லங்க சார் தண்ணி.
4: சரிங்க. அப்புறம் உங்க பொழுதுபோக்கு என்னங்க?
7: பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யறாங்க சார்.
4: என்ன ஊர்ல?
7: காரைக்கால் சார்.
4: காரைக்கால்ல டெய்லி போயிட்டு வரீங்களா
7: சார்? பஸ்ல தான் சார் போயிட்டு வரேன்.
4: சரி, ஓகே. இன்னைக்கு வேலை முடிஞ்சிருச்சா?
7: இன்னைக்கு டியூட்டிக்கு போகணும் சார். நீங்க லீவ்?
4: இன்னைக்கு லீவ் போட்டு காரைக்கால்ல உங்களுக்கு பேசலான்னு இருக்கீங்க உள்ள இருக்கு, சரியா? சரி, ரொம்ப சந்தோஷங்க. நிகழ்ச்சி எல்லாம் கேக்குறீங்களா எஃப்எம்ல?
7: கேப்பேன்.
4: ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் கேப்பீங்க?
7: ஆ சரி.
4: சரி, ரொம்ப நன்றிங்க. அடுத்து ஒரு நேயர் நிக்கிறாங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
8: சுடர்விழி சார்.
4: சுடர்விழி, சுட்டும் சுடர் வீடு நீங்க தானா? சரி, ஓகே. என்ன பண்ணிட்டீங்க நீங்க இப்ப?
8: விவசாயம் தான்.
4: விவசாயம்? நீங்களே விவசாயம் பண்ணலாம் பண்றீங்களா?
8: பண்றேன் சார்.
4: சரி, என்ன வயல் எவ்வளவு வச்சிருக்கீங்க, என்ன நட்டிருக்கீங்க?
8: வயல் ஒரு 5 மா இருக்கு சார். 51 கோன்னு சொல்லுவாங்க சார், அது நட்டுருக்கோம். இப்பதான் கதிரு வந்துட்டு இருக்கு. தண்ணி எல்லாம் கொஞ்சம் பத்துல சார்.
4: தண்ணி பத்துல. ரெண்டு பாட்டம் ஆடி பட்டம் உண்டா? அதாவது ரெண்டு
8: உண்டு சார்.
4: ரெண்டு சோகம்
8: பண்றேன்.
4: எப்பவுமே நெல் மாத்தி மாத்தி பண்ணுவீங்களா இல்ல இதே நெல் தான் போடுறீங்களா?
8: எப்போதும் மாத்தி மாத்தி பண்ணாதான் சார் மகசூல் கிடைக்கும். அப்படியே
4: தை மாசம் என்ன போட்டிருந்தீங்க?
8: 41 சொல்லிட்டு.
4: நல்லா வந்துச்சா?
8: கொஞ்சம் பரவாயில்ல சார்.
4: 5 மார்க்கு எத்தனை கண்டு முதல் வந்துச்சு?
8: 5 மார்க்கு வந்து ஒரு 50. அது என்னன்னு தெரியல சார்.
4: எவ்வளவுன்னு தெரியல, ஆனா நிறைய வந்தது. சரி, ஆடு மாடு எல்லாம் இருக்காங்க
8: சார்.
4: எத்தனை மாடு வச்சிருக்கீங்க?
8: மாடு இல்ல சார், ஆடு ஒரு 4 வச்சிருக்கேன்.
4: 4 ஆடு வச்சிருக்கீங்க. சரி, ஓகே. உங்க பொழுதுபோக்கு என்னங்க?
8: எஃப்எம் கேப்பா சார்.
4: எஃப்எம் கேப்பீங்க. என்ன நிகழ்ச்சி எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
8: அந்த மகரந்தன் சொல்லிட்டு ஒரு சார், அந்த நிகழ்ச்சி பிடிக்கும்.
4: அந்த காலை காம்போ ஆயிடுச்சு.
8: முடிச்சிட்டீங்களா?
4: ஆமா, பேர் தான் மாறி இருக்கு, நிகழ்ச்சி அப்படியேதான் இருக்கு. காலை காம்போ கேப்பீங்க?
8: ஆமா சார்.
4: அப்புறம் மகளிர் நிகழ்ச்சி எல்லாம் கேப்பீங்களா?
8: ரொம்ப கேப்பா சார்.
4: எந்த மாதிரி பாட்டு எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
8: மெலோடி சாங்.
4: மெலோடி சாங், மிடில் சாங்கா இல்ல புது சாங்?

0: அதே மிடில் சாங் தான்.
1: பிரியர் சாங் இளையராஜா பிரியர் சாங்லாம் ரொம்ப
0: ஆமாம் சார், ஆமாம் சார்.
1: சரி, ரொம்ப சந்தோஷங்க. எங்களுக்காக ரொம்ப நேரம் காத்திருந்து பேசியதற்கு நன்றி. நேர்களே, நாம் இணையலாம் ஒரு பாடலை கேட்ட பிறகு.

0: ஊரும் புறவும் நிகழ்ச்சி திருவாரூர் மாவட்டம் சங்கமங்கலம் கடகம் கிராமத்திலிருந்து தாங்க உலா வந்துட்டு இருக்கு. மீண்டும் செல்லலாம் நேரலை நிகழ்ச்சிக்காக.
1: ஆம் நேர்களே, கடக்கம் கிராமத்துல கடக்கம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்து அருகில் இருந்து நம்முடைய நேர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்த இணையம் நம்ம அன்பு நேயர். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: பேர் இந்தியா.
1: இந்தியாவா? சரி, ஓகே.

0: இந்த ஊர்ல இந்த ஊருக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது?
1: 6 வருஷம் ஆகுது சார்.
0: 6 வருஷம் ஆகுது. இந்த ஊர் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: பிடிச்சிருக்கு சார்.
0: எதனால பிடிச்சிருக்கு? நீங்க என்ன ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க?
1: வந்து திருவாரூர் சார்.
0: திருவாரூர்ல இருந்து? திருவாரூர் டவுன்ல இருந்து வந்தீங்களா?
1: இல்ல சார், எனக்கும் கிராமம் தான்.
0: என்ன ஊர் திருவாரூர்ல?
1: திருத்துறைப்பூண்டியில இல்ல, மருவத்தூர்னு வரும்.
0: மருவத்தூர்ல இருந்து இங்க வந்திருக்கீங்க, கடகத்துக்கு வந்திருக்கீங்க. 5 வருஷம் ஆயிடுச்சு.
1: ஆமா சார்.
0: சரி, ஓகேங்க. இந்த ஊரை பத்தி என்ன நினைக்கிறீங்க?
1: ஊர் ரொம்ப செழுமையா இருக்கும், எப்பவுமே
0: அமைதியாகவும் இருக்கும்.
1: அமைதியாகவும் இருக்கும். விவசாயம் நல்லா இருக்கும் சார்.
0: சரி, ஓகே. உங்களுக்கு பொழுதுபோக்கு என்னங்கம்மா?
1: டீச்சரா இருக்கேன்.
0: டீச்சரா இருக்கீங்க? எந்த எங்க ஒர்க் பண்றீங்க?
1: வானவில் மன்றம் ஒரு ஸ்கீம்ல டீச்சரா இருக்கேன்.
0: ஓ, எத்தனாம் கிளாஸ்க்கு எடுக்கிறீங்க?
1: 6 to 8.
0: 6 to 8 இருக்கு. என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க?
1: சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்.
0: சயின்ஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட். பயிற்சி வகுப்பு மட்டும் எடுக்கிறீங்களா?
1: ஆமா
0: சார். சரி, ஓகே. பசங்க என்ன படிக்கிறாங்க?
1: பசங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க.
0: சரி, பேசலாமா? தம்பி, உங்க பேர் சொல்லுங்க. தமிழ் செழியனா? என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? நல்லா படிப்பீங்களா? நல்லா விளையாடுவீங்களா? என்ன விளையாட்டு விளையாடுவீங்க அதிகமா? ரிங்காரிங்கவா? நல்லா சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? தோசையா? அம்மா நல்லா தோசை சுடுறாங்களா? நீங்க படிச்சுட்டு என்ன வேலைக்கு போக போறீங்க? என்னமோ ஒரு வேலை சொல்றாரு. BMW கார் வாங்க போறியா? சரி, கார் வாங்குறதுக்கு என்ன வேலைக்கு போவ அப்படின்னு தான் கேட்டோம். டைரக்டா கார் வாங்கிடுவாரு போல இருக்கு. அதுவும் பிராண்ட் நேம்லாம் கரெக்டா சொல்றாரு. அடுத்த நேயர், வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
2: ஸ்ரீசாந்த்.
0: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
2: ஃபர்ஸ்ட்
0: ஸ்டாண்டர்டா? நல்லா படிப்பீங்களா? என்ன வேலைக்கு போறீங்க படிச்சுட்டு? டிரைவர் வேலைக்கா? ஏன் டிரைவர் வேலை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? அந்த வேலை என்ன சொன்னாங்க டீச்சரு? டிரைவர் வேலை. உனக்கு டிரைவர் வேலை உங்க டீச்சர் சொன்னாங்களா? இல்ல, டீச்சர் சொல்லிருக்க மாட்டாங்க. நீனா தான் டீச்சர் சொல்றேன்னு
2: நினைக்கிறேன்.
0: என்ன விளையாட்டு உனக்கு ரொம்ப பிடிக்கும்?
2: கண்ணாமூச்சி.
0: கண்ணாமூச்சியா? வீட்டுல அடிக்கடி விளையாடுவியா? யாரோட விளையாடுவ? அண்ணன் பேர் என்ன? லட்சன் இருக்காரா பக்கத்துல? இவர் தானா லட்சன்? சரி, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: லட்சன்.
0: லட்சன், என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
2: 3ஆம் கிளாஸ்.
0: 3ஆம் கிளாஸ். எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
2: கடகம்
0: ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில படிக்கிறீங்களா? நல்லா படிப்பீங்களா?
2: படிப்போம்.
0: சரி, உங்களுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்?
2: ஓடி பிடிச்சி.
0: ஓடி பிடிச்சி. உங்க தம்பிக்கு கண்ணாமூச்சி தான் பிடிக்குங்கிறாரு. நீங்க ஓடி பிடிச்சிதான் பிடிக்குமா உங்களுக்கு? அடிக்கடி விளையாடுவீங்களா?
2: விளையாடுவோம்.
0: உங்க ஸ்கூல்ல கிரவுண்ட் எல்லாம் நல்லா இருக்கா விளையாடுறதுக்கு?
2: இருக்கு.
0: இருக்கா? நீங்க என்ன வேலைக்கு போறீங்க படிச்சுட்டு?
2: கலெக்டர்.
0: கலெக்டர் வேலைக்கு. சூப்பர், அருமையா சொன்னீங்க. ஓகே, ரொம்ப நன்றி. உங்களுடைய கனவுகள் நிறைவேறட்டும். அடுத்து நம்மோட இணையம் நம்ம அன்பு நேயர். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: எபீரியா.
0: எபீரியா, என்ன ஊர் உங்க சொந்த ஊரு?
1: சிதம்பரம்.
0: சிதம்பரமா? இந்த ஊர் வந்து எத்தனை வருஷம் ஆகுது?
1: 8 வருஷம் ஆகுது.
0: 8 வருஷம் ஆகுது. இந்த ஊரை பத்தி என்ன நினைக்கிறீங்க?
1: நல்லா இருக்கு.
0: நல்லா இருக்கா?
1: ஸ்கூல் நல்லா இருக்கு.
0: சரி, விவசாயம் எல்லாம் நல்லபடியா
1: போயிட்டு இருக்கு?
0: தண்ணி வசதிலாம் நல்லா இருக்கா?
1: இருக்கு.
0: மக்கள், இந்த ஊர் மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க?
1: நல்லா செழிப்பா இருக்காங்க.
0: நல்லா செழிப்பா இருக்காங்களா? மக்களும் செழிப்பா இருக்காங்க, வயலும் செழிப்பா இருக்குங்களா?
1: ஆமா.
0: சரி, படிக்கிறதுக்கு பிள்ளைங்க வந்து மேற்படிப்புக்கு எல்லாம் எங்க போறாங்க? எத்தனாவது வரைக்கும் இருக்கு நம்ம ஊர்ல? மேற்கொண்டு அடுத்தடுத்து எங்க போனோம்?
1: கொஞ்சம் தூரமா தான் போனோம்.
0: போனோம் 5வது வரைக்கும் இங்க இருக்கு நம்ம ஊர்ல. 6வது 7வதுல நம்ம கொல்லுமாங்குடி பக்கம் போனோமா? சரி, ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க. நேர்களே, நாம் இணையலாம் ஒரு பாடல் மற்றும் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊரும் உறவும். தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும் நிகழ்ச்சி. வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசு சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் July 17 முதல் August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
3: ஒரு முறவும் நிகழ்ச்சிக்காக மீண்டும் செல்லலாம் சங்கமங்கலம் கடகம் நோக்கி நேயர்களை நேரலையில் சந்திக்க.
4: ஆம்நேர்களே, இன்னைக்கு ஊரும் உறவு நிகழ்ச்சியில திருவாரூர் மாவட்டம் சங்கமங்கலம் கடக்கம் கிராமத்தில இருந்து நம்ம நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து இணையும் நம்ம அன்பு நேயர், வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம். உங்க பேர் என்னங்க?
5: தட்சிதாசி.
4: தட்சிதாசியா?

0: கிளாஸ் படிக்கிறீங்க ரஷிதா?
1: ஆறாவது
0: ஆறாவது. எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: கொலாபுரம்.
0: கொல்லாபுரத்துல இருந்து வந்துட்டீங்களா வீட்டுக்கு? போயிட்டு வந்துட்டீங்களா? எப்படி போயிட்டு வரீங்க?
1: ஆட்டோல.
0: ஆட்டோல தான் போயிட்டு வரீங்களா? சரி, நல்லா படிப்பீங்களா?
1: படிப்பேன்.
0: படிச்சு என்ன வேலைக்கு போறீங்க?
1: டாக்டர்.
0: டாக்டர். சரி, டாக்டர் இப்ப என்ன சொல்ல போறீங்க? திருக்குறளா? சொல்லுங்க பார்க்கலாம்.
1: இனிய உளவாக இன்னாத குரல் இறைவன் அடி சேராதா.
0: கனி இருப்ப காய் கவர்ந்தாச்ச, விட்டுட்டு யார எங்கேயோ போயிட்டீங்க. சரி, அடுத்த குரல் சொல்லுங்க. சரி, நன்றி. அடுத்த ஒரு நேயர் வராரு, அவரு எத்தனை குரல் சொல்றாருன்னு கேட்போம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: சிவகாந்த்.
0: சிவகாந்த், நீங்க என்ன கிளாஸ் படிக்கிறீங்க சிவகாந்த்?
1: ஆறாவது.
0: ஆறாவதா? எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: கொல்லாபுரம்.
0: கொல்லாபுரம். சரி, இப்ப என்ன சொல்றீங்க?
1: திருக்குறள்
0: சொல்லுங்க.
1: கெடுப்பதும் கேட்டா இருக்கு சாய்வாய் மாற்று அங்கே எடுப்பதும் எல்லாம் மழை ஈன்ற பொழுதின் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் அன்பில்லா எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கே.
0: சூப்பரா சொல்றீங்க. நீங்க படிச்சுட்டு என்ன வேலைக்கு போக போறீங்க?
1: பைலட்.
0: பைலட்டா போறீங்களா? ஏன் பைலட்டா போகணும் ஆசை வந்தது உங்களுக்கு?
1: ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் வீட்டுல படிப்பீங்க? ரொம்ப நேரம் படிப்பேன்.
0: சாயந்தரம் போய் 6 மணில இருந்து 8 மணி வரைக்கும் படிப்பீங்களா? டெய்லி படிப்பீங்களா?
1: படிப்பேன்.
0: லீவ் விட்டா என்ன செய்வீங்க?
1: விளையாண்டுட்டு படிச்சிருக்கேன்.
0: என்ன விளையாட்டு விளையாடுவீங்க? உங்க ஊர்ல என்ன விளையாட்டு விளையாடுவீங்கன்னு கேட்டேன்.
1: கண்ணாமூச்சி.
0: நிறைய பேர் இருக்காங்க விளையாட உங்க கூட?
1: இருக்காங்க.
0: உங்க ஃப்ரெண்ட்ஸ் பேர் எல்லாம் சொல்லுங்க. யார் யார் விளையாடுவாங்க உங்க கூட? டக்குன்னு ஞாபகம் இல்லையா? சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம். அடுத்து நம்முடைய நேம் நம் அன்பு நேயர். ஐயா வணக்கம்.
2: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: கலியமூர்த்தி. ஐயா
0: கலியமூர்த்தி.
2: கடகம். கலியமூர்த்தி.
0: கடகம். கலியமூர்த்தினா எல்லாருக்கும் தெரியுமா?
2: ஆமா, எல்லாருக்கும் தெரியும்.
0: சரி, என்ன வேலை செஞ்சிருக்கீங்க?
2: கோழி வேலை செஞ்சிருக்கோம்.
0: எத்தனை வருஷம் விவசாயம் வேலை செஞ்சிருக்கீங்களா?
2: விவசாய வேலை செஞ்சிருக்கோம்.
0: என்ன அதிகமா இங்க என்ன நெல் விவசாயம்?
2: நெல் விவசாயம் அதிகமா.
0: என்ன நெல் போடுறாங்க இந்த வருஷம்?
2: இங்க வந்து சிங்காத்துக்கு சண்டாவில் தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. சண்டா நெல் தான் விளையும். காலடி சம்பாவுக்கு அதுக்கு 1050 2020 அது போடுவாங்க.
0: நீங்க விவசாயத்துல என்னென்ன வேலைகள் செய்வீங்க? எல்லா வேலையும் தெரியுமா உங்களுக்கு?
2: எல்லா வேலையும் தெரியும். ஆண்டா போடுறது, ஆண்டா போடுறது, ஏர் ஓட்டுறது, விதை வைக்கிறது, தண்ணி வைக்கிறது, எல்லா வேலையும் தெரியும்.
0: அறுப்பு வரைக்கும் தெரியும்.
2: அறுப்பு வர
0: நெல் மூட்டை கட்டுற வரைக்கும்
2: கட்டுற
0: எல்லா பணியும் நீங்க
2: செஞ்சிட்டு.
0: விவசாயத்துல இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை நிலை எல்லாம் எப்படிங்க இருக்கு?
2: வாழ்க்கை நிலை எல்லாம் சுமாரா
0: இருக்கும். வேலை தொடர்ந்து இருக்கு இல்லையா?
2: வேலை தொடர்ந்து இருக்கும். ஆனா ஆளுகளுக்கு வேலை கிடைக்காது. இப்போதைக்கு மிஷின் வச்சுதான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதிக அதிகமா வேலை கிடைக்காது.
0: மிஷின் அதிகமா வந்துருச்சு.
2: ஆமா.
0: ஆனா உங்களுக்கு வேலை இருக்குல்ல?
2: ஓரளவுக்கு கிடைக்கும். வேற வாரத்துக்கு 2 அளவு ஒரு நாள்.
0: எவ்வளவு சம்பளங்க உங்களுக்கு ஒரு நாளைக்கு?
2: 800 ரூபாய் கிடைக்கும்.
0: ரொம்ப சந்தோஷங்க. தொடர்ந்து ஒரு முழுமையான ஒரு விவசாய பணியாளரை சந்திச்ச மகிழ்ச்சி. அடுத்த நேயர் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: மித்ரா.
0: மித்ரா, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க மித்ரா? எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: கொல்லாபுரம்.
0: நல்லா படிப்பீங்களா?
1: படிப்பேன்.
0: என்ன படிச்சு என்ன வேலைக்கு போக போறீங்க?
1: டாக்டர்.
0: MBBS படிச்சு டாக்டர் ஆக போறீங்க. டாக்டர் ஆகணுங்கிற லட்சியம் உங்களுக்கு ஏன் வந்தது? யார் சொன்னாங்க டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு? நீங்களே முடிவு பண்ணீங்களா இல்ல வீட்டுல சொன்னாங்களா? ரொம்ப அழகா பாடுனீங்க நேர்களே. நான் தொடர்ந்து இணையலாம் ஒரு பாடலை கேட்ட பிறகு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: கிங்கன்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசு சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாத சிறப்பு.

நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஒரு கடங்க, இது நம்ம கடங்க. ARC காமாட்ரி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் ஊரும் உறவும். இன்னைக்கு நம்ம ஊரும் உறவும் நிகழ்ச்சி திருவாரூர் மாவட்டம் சங்கமங்கலம் கடகம் கிராமத்துல இருந்து தாங்க நேரலையா உலா வந்துட்டு இருக்கு. மீண்டும் செல்லலாம் நிகழ்ச்சிக்காக.
1: ஆம் நேர்களே, ஊரும் உறவும் நிகழ்ச்சியில அடுத்து நம்மளுடைய நேம் நம்ம அன்பு நேயர் ஐயா. வணக்கம் ஐயா.
2: வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்க ஐயா. சண்முகம் ஐயா. என்ன வேலை செஞ்சிட்டீங்க?
2: கூட்டுறவங்கில கிளர்க்கா இருக்கேன்.
1: கூட்டுறவு வங்கியில அலுவலரா இருக்கீங்க? சரிங்க. இந்த ஊர் எத்தனை வருஷத்துல பழக்கம் உங்களுக்கு?
2: ஒரு 30 வருஷம்.
1: 30 வருஷமா இந்த ஊர்லயே தான் இருக்கீங்களா? இந்த ஊரை பத்தி நல்லா தெரியும்.
2: தெரியும்.
1: இந்த ஊர் மக்களை பத்தி சொல்லுங்க.
2: இந்த ஊர் மக்கள் எல்லாம் நல்ல மக்கள் தான். இருந்தாலும் விவசாயத்துலதான் முன்னுரிமையா இருக்காங்க.
1: எல்லாருமே விவசாயிகள்.
2: விவசாயிகள்.
1: வங்கி வந்து அவங்களுக்கு எப்படி துணை நிக்குதுங்க?
2: இந்த வங்கி நாங்க விவசாய சம்பந்தம் உள்ள கடன்
1: எல்லாமே கடன்
2: கொடுத்துட்டே இருக்கோம்.
1: மக்களும் கரெக்டா வாங்கி கரெக்டா பயன்படுத்திக்கிறாங்க. திருப்பி கரெக்டா கட்டிடுறாங்க.
2: திருப்பி கட்டுறாங்க. அதுலயும் சில குறைபாடுகள் இருக்கு. அதை நாங்களே கூப்பிட்டு நிறைவேற்றிக்கணும்.
1: நீங்க வசதி எல்லாம் எப்படி இருக்கு? விவசாயத்துக்கான வசதிகள் எல்லாம் எப்படி இருக்கு?
2: இதுக்கான வசதி இந்த வருஷம் தண்ணி இல்லாம
1: கொஞ்சம் கம்மியா இருக்கு. தண்ணியில ஓடு
2: தண்ணியில சில விவசாயிகள் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கடன் கொடுத்துருக்கோம்.
1: உங்க சொந்த ஊர் எதுங்க?
2: சொந்த ஊர் திருவாரூர்.
1: திருவாரூர். டெய்லி திருவாரூர்ல இருந்து வந்துட்டு
2: போறீங்க?
1: எப்படி டூ வீலர்லயே வரீங்களா?
2: டூ வீலர்லயே.
1: எப்படி பயணம் எல்லாம் எப்படிங்க இருக்கு? வாழ்க்கை பயணம்.
2: வாழ்க்கை பயணம் ஜாலியா தான் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் போயிட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான்.
1: 30 வருஷமா பாத்துட்டு இருக்கீங்க இந்த லைனா? 30 வருஷமா நீங்க டூ வீலர் தான் ஓட்டிருக்கீங்களா? வண்டியில தான் வந்துட்டு போயிருக்கீங்க. முன்னாடியோட இப்ப ரோட் எல்லாம் நல்லா இருக்கு
2: இல்லையா?
1: சரி, எவ்வளவு நேரத்திலயா வருவீங்க திருவாரூர்ல இருந்து?
2: திருவாரூர்ல இருந்து ஒரு 1.5 மணி நேரம் டு 1 hour.
1: 1 hour அதிகபட்சம் 1 மணி நேரத்துல வந்துருவீங்க. சரிங்க. இன்னைக்கு பணி முடிஞ்சு கிளம்பிட்டீங்களா?
2: இல்ல இல்ல, பேங்க் வேலையா பேரலம் போயிட்டு வந்து திரும்ப ஆபீஸ் போயிட்டு 6 to 6:30 கிளம்புவோம்.
1: இன்னும் டைம் முடியல, இன்னும் நிறைய வேலை இருக்கு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து நம்மோடு இணையம் நேயர். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
3: நவீன்.
1: நவீன், என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
3: 9th 9th standard.
1: எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
3: கொல்லாபுரம்.
1: கொல்லாபுரம். நல்லா படிப்பீங்களா?
3: நல்லா படிப்போம்.
1: நான் படிச்சுட்டு என்ன வேலைக்கு போறீங்க?
3: நான் இன்ஜினியர்.
1: இன்ஜினியர். என்ன இன்ஜினியர் ஆக போறீங்க? எல்லாமே இன்ஜினியர் தான். பொறியியல் அறிஞர் ஆக போறீங்களா? சரி, ஓகே. இப்ப என்ன திருக்குறள் சொல்றீங்களா?
3: தன்னெஞ்சியவது பொய்யர்க்க போய்த்த பின் தன்னெஞ்சே தினை சுடும். பொருள் மனுஷைய வயசுல சொன்னார் சொன்னவர் மனுமே தண்டிக்கும்.
1: ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. அடுத்த நேயர் வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
4: மா சிவனேஷ்.
1: சிவனேஷ், என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
4: 7th standard.
1: சரி, இன்னைக்கு என்ன சொல்றீங்க?
4: திருக்குறள் சொல்றீங்க.
1: சொல்லுங்க பாக்கலாம்.
4: கண்ணின்று கண்ணற்க சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்க சொல் ஏதிலால் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு. வாய்மை எனப்படுவது யாதனின் யாதென்றும் தீமை இல்லாத சொலர் தன் நெஞ்சை அறிவது பொய்கற்க பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும். உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தால் உள்ளத்துள் எல்லாம் உள ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. அருச்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தண்ணின் மெலியார் மேல் சொல்லும் இடத்தே.
1: சூப்பரா சொன்னீங்க, ரொம்ப நன்றி. நீங்க என்ன வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க?
4: ஆர்மி.
1: ஆர்மிக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க. சரிங்க, வாழ்த்துக்கள். உங்களுடைய கனவுகள் அனைத்தும் நிறைவேறட்டும். அடுத்து நம்முடைய இணையும் நம் அன்பு நேயர். வணக்கம்.
5: வணக்கம் சார்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
5: விஜயாம்பிகை சார்.
1: விஜயாம்பிகை, சாப்பிட்டீங்களா இல்லையா?
5: சாப்பிட்டா சாப்பிடுறேன்.
1: என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு?
5: தயிர் சாதம் சாப்பிட்டேன்.
1: தயிர் சாதம் சாப்பிட்டு டல்லா இருக்கீங்களா?
5: ஆமா சார்.
1: சரி, உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன?
5: பொழுதுபோக்கு வீட்டுல
1: பொழுதுபோக்கு வீட்டுல இருக்கிறதே பொழுதுபோக்கு தாங்க. இல்ல, வானொலி கேப்பேன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். வானொலி கேட்டுருங்களா? பொழுதுபோக்கு கேட்டுருவீங்க. என்ன நிகழ்ச்சி உங்களுக்கு வானொலியில ரொம்ப பிடிக்கும்?
5: பிடிக்கும் சார்.
1: என்ன மாதிரி பாட்டு போட்டா ரொம்ப விரும்பி கேப்பீங்க?
5: ஜெய் ஃபேன். ஜெய் பாட்டு போடுங்க, எனக்காக ஒரு பாட்டு பிளே பண்ணுங்க.
1: ஜெய் பாட்டு தான் நிறைய போட்டுக்கிட்டே இருக்குமே தொடர்ந்து.
5: ஜெய் பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஜெய் ரசிகர்.
1: நிறைய பாட்டு போடுறோம். இன்னைக்கு கூட சுகப்பிரியா ஒரு பாட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறேன்.
5: சரிங்க சார்.
1: சரி, உங்க ஊர்ல என்ன விஷயம் ரொம்ப ஸ்பெஷலுங்க?
5: வந்து விவசாயம் பண்றாங்க சார். சிவன் கோயில் இருக்கு, விநாயகர் கோயில் இருக்கு, பெருமாள் கோயிலு, மாரியம்மன் கோவிலு. எங்க ஊரு பக்கத்துல அம்பகத்தூர் காளியம்மன் கோயில் ஃபேமஸான கோயில்.
1: பக்கத்திலே இருக்கு. நடந்தே போயிடலாம்.
5: நிறைய மக்கள் அம்பகத்தூர்.

0: குறுக்க நடந்து போலாம்ல.
1: நாலு வயல் தான் அம்பாபத்தூர் கோயில் சார்.
0: பக்கத்துல போனா கந்தங்குடி இருக்கு,
1: கந்தங்குடி இருக்கு, கந்தங்குடி முருகன் கோயில் இருக்கு, நிறைய இருக்கு சார்.
0: ஊரை சுத்தி கோயில்
1: ஃபுல்லா கோயில் தான் சார்.
0: சுத்தியும் கோயில் தான் இருக்கு. பெருமாள் கோயில்
1: பக்கமே பெருமாள் கோயில் இருக்கு, இந்த பக்கம் போனா சிவன் கோயில் இருக்கு, அந்தாண்ட விநாயகர் கோயில், அப்புறம் மாரியம்மன் கோவில், நிறைய கோவில்.
0: வீட்டுல தோட்டம் எல்லாம் இருக்கா?
1: தோட்டம் எல்லாம் இல்ல சார்.
0: ஆடு மாடு எல்லாம் இருக்கா இல்லையா?
1: ஆடு கோழி.
0: எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க?
1: நாலு ஆடு இருக்கு சார்.
0: நாலு ஆடு இருக்கு. கோழி எத்தனை வச்சிருக்கீங்க?
1: கோழி வந்து 15 கோழி வச்சிருக்கேன் சார்.
0: கோழி முட்டை போடுதா? இல்ல கோழியும்
1: முட்டை போட்டு நிறைய குஞ்சுலாம் வச்சிருக்கேன்
0: சார். நாட்டு முட்டையெல்லாம் வந்தா வாங்கிக்கலாமா?
1: ஆக தர.
0: முட்டை என்ன விலைக்கு போயிட்டு இருக்கு உங்க ஊர்ல?
1: அது 5 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு.
0: நாட்டு முட்டை 5 ரூபாய் தானே? பிராய்லர்
1: 7 ரூபாய்.
0: ரொம்ப கம்மியா இருக்கு.
1: அவங்க விக்கிறாங்க.
0: இப்ப முட்டை இருக்கா? நாட்டு முட்டை இருக்கா?
1: இல்ல சார், எல்லாம் குஞ்சு போச்சிருச்சு. 5
0: கோழியுமே அப்படிதான் இருக்கா? சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஆனா வந்து சீசன் அப்ப வந்தீங்கன்னா முட்டை வாங்கிக்கலாம். 15 கோழியுமே வந்து முட்டை விடலன்னுட்டாங்க.
1: இல்ல சார், எல்லாம் குஞ்சு பொறிச்சு எல்லாரும் குஞ்சியா நிக்குது. 15 கோழியா இல்ல?
0: 15 கோழி இல்ல, 15 குஞ்சு
1: தான். 7 கோழி பாக்கி எல்லாம் குஞ்சு குஞ்சா நிக்குது.
0: அடுத்த வருஷம் வரட்டாங்க.
1: அடுத்த வருஷம் வாங்க, நீங்க போன் பண்ணிட்டு வாங்க, முட்டை வரைய எடுத்து வைக்கிறேன்.
0: விசானவாணிக்கு வந்தீங்கன்னா உங்களுடைய கோழி வளர்ப்பு பத்தியும் கேட்டு
1: தெரிஞ்சுக்கலாம்.
0: தூரத்துல இருந்தே பாத்துட்டு வர மாதிரி இருக்கு. எப்ப போனாலும் கியூ நிக்கு.
1: ஆமா சார்,
0: ஆடி மாசம் ரொம்ப ஸ்பெஷல் இல்ல?
1: ஆமா, ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் சார்.
0: ஆடி மாசம் நீங்க விரதம்லாம் இருப்பீங்களா?
1: இருக்கேன் சார், இருக்கேன் சார். நானு கடைசி, அதாவது செவ்வாய்க்கிழமை வந்து விரதம் எடுக்கிறது. அங்க அன்னைக்குதான் அம்மாவுக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும். அம்பாவத்திரம்
0: ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை விசேஷமா இருக்கும்.
1: ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை
0: வெள்ளிக்கிழமை படைப்பாங்கல்ல?
1: ஆமா சார.
0: புடவை எல்லாம் வச்சு படைப்பாங்களா? பொங்கல் வச்சு?
1: ஆமா சார்.
0: நீங்க செய்யறதுண்டா?
1: கண்டிப்பா செய்யும் சார்.
0: இந்த வருஷம் எப்ப செய்ய போறீங்க?
1: அடுத்த வாரம் செய்யலான் இருக்கேன்.
0: ஆனா ஒரு புடவை மட்டும் எடுத்துருவீங்க?
1: புடவை புடவைன்னு சொல்லு சார், ஒரு செட்டப்பா அப்படியே
0: எடுத்துருவோம். அப்படியே எடுத்துருவீங்க? அதுனா பச்சை கலர்ல எடுப்பீங்களா?
1: இல்ல சார், ரெட், அதாவது சிவப்பு கலர் சார்.
0: உங்க ஊர்ல ரெட்ல எடுக்கிறீங்க, எங்க ஊர்ல பச்சை கலர்ல எடுக்கிறாங்க.
1: சரிங்க சார்,
0: சொல்லுங்க
1: சார்.
0: சரி, ஓகேங்க. அப்புறம் வேற வெளியூர் கோயிலுக்கெல்லாம் போயிருக்கீங்களா தமிழ்நாட்டுல?
1: போயிருக்கேன் சார், திருவண்ணாமலை. இப்போ ரெண்டாலும் முன்னாடி போயிட்டு வந்தாங்க.
0: ரொம்ப பெரிய பக்தியா இருப்பீங்க போல இருக்கு.
1: ஆமா சார்.
0: சமயபுரம் போயிருக்கீங்களா?
1: போயிருக்கேன் சார்.
0: எத்தனை வாட்டி போயிருக்கீங்க?
1: அது 7 வாட்டியே போயிருக்கேன்.
0: 7 வாட்டி போயிருக்கு. எண்ணி வச்சிருக்கீங்க போல இருக்கு. கரெக்டா பஸ்ல போறீங்களா, நடந்து போறீங்களா?
1: வேன் பிடிச்சி ஃபேமிலி எல்லாம் போய் சேர்ந்துதான்.
0: ஃபேமிலியோட சேர்ந்து வேன் எடுத்துட்டு டூர் மாதிரி போவீங்க?
1: ஆமா சார்.
0: சரி, சமயபுரம் போகும்போது வேற எங்கெங்கெல்லாம் போவீங்க பக்கத்துல?
1: நம்ம வடலூர் வள்ளலார் கோயில் போவோம் சார் நாங்க.
0: சரி, வருஷத்துக்கு ஒரு வாட்டி போயிடுவீங்களா?
1: வருஷத்துக்கு இல்ல சார்,
0: 7 வருஷம் சொல்லு. 7 சொல்லீங்களே, வருஷத்துக்கு ஒரு வருஷம் ஒரு வாட்டியா கேட்டேன்.
1: 7 வாட்டி போயிருக்கேன் சார் நானே, 7 டைம்ஸ். அதாவது ஆடி மாசத்துல நான் பௌர்ணமி அன்னைக்கு வந்து போவோம். சமயபுரம் போவோம், மேல்மருவத்தூரும் போவோம் சார் நாங்க.
0: எல்லா கோயிலுக்கும் போயிடுவீங்க?
1: ஆமா சார்.
0: அடிக்கடி வேன்ல டூர் போவீங்க?
1: டூர் போவோம், அடிக்கடி கோயில் தான் சார் அதிகமா போயிட்டு வந்தேன்.
0: எங்க இது ஊட்டி கொடைக்கானல் போயிருக்கீங்களா?
1: அங்கெல்லாம் போகல சார் நான்.
0: மாரியம்மன் கோயிலோட? சரி, பக்தி மார்க்கத்தோட பயணிப்பீங்க போல.
1: ஆமா சார்,
0: ரொம்ப சந்தோஷம். நேர்களே, அடுத்து இணையலாம். அடுத்த நேயர் வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: என்சிகா.
0: என்சிகா, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
2: 8வது.
0: எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
2: கொல்லாபுரம் அரசு எண்ணெய் பள்ளி.
0: நல்லா படிப்பீங்களா? என்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு நல்லா பிடிக்கும்?
2: இங்கிலீஷ்.
0: இங்கிலீஷ். என்ன வேலைக்கு போக போறீங்க படிச்சுட்டு?
2: ஐஏஎஸ்.
0: ஐஏஎஸ் ஐஏஎஸ் ஆகணும்னு யார் சொன்னா உங்களுக்கு? நீங்களே முடிவு
2: பண்ணிட்டீங்களா?
0: என்ன ஊருக்கு வருவீங்க ஆபீசரா? ஐஏஎஸ் ஆகி
2: திருவாரூருக்கு.
0: திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்துருவீங்க. சரி, ரொம்ப சந்தோஷம், நன்றி. அடுத்த நேயர் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: பிரீத்தி மாலேஷ்மி சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் சார்.
0: சரி, என்ன படிச்சிட்டு இருக்கீங்க?
3: நான் எம்எஸ்சி பிசிக்ஸ் படிச்சிட்டு இருக்கேன் சார்.
0: படிச்சிட்டு படிச்சு முடிச்சிங்களா? படிக்க போறீங்களா?
3: படிச்சிட்டு இருக்கேன் சார்.
0: எத்தனை வருஷம் படிக்கிறீங்க?
3: இப்போ ஃபைனல் இயர் சார்.
0: படிச்சு முடிச்சுட்டு மேற்கொண்டு என்ன செய்யலாம்னு ஐடியா?
3: பிஹெச்டி படிக்கலாம்னு இருக்கேன்
0: சார். பிஹெச்டி என்ன ஆய்வு பண்ண போறீங்க? பிஹெச்டியில
3: நானோ சயின்ஸ் பத்தி ஆய்வு பண்ணலாம்னு இருக்கேன்.
0: சயின்ஸ் பத்தி? அதை பத்தி இப்பயே ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா?
3: பண்ணிட்டு இருக்கேன்.
0: அதை பத்தி கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க. நானோ சயின்ஸ்னா என்ன?
3: இப்போ வந்து அதை வச்சு நிறைய மருத்துவத்துறையில வந்து யூஸ் ஆகுது. ரொம்ப ரத்தத்துல வந்து கேன்சர் இருக்குன்னா அதை கூட சரி பண்ணலாம். ஒரு நானோ ரோபோட் மாரி அனுப்பி அதை சரி பண்றதுக்கு, அதை பத்தின ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் டை எல்லாம் அடிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் சார். நானோ சயின்ஸ்ல இருந்து
0: டை அடிக்கிறதுக்குன்னா டை அடிக்காம பிளாக் ஆயிடுமா இல்ல?

0: அதுக்கும் உள்ள அனுப்பி விடுவீங்களா?
1: இல்ல சார், ஆர்கானிக்கா பண்ணலாம். இப்ப செயற்கையா பண்றது பாத்தீங்கன்னா நம்ம முடி வந்து வீணா போயிடும், நம்ம டை அடிச்சு முடி வீணா போயிடும்.
0: எங்களுக்கு எல்லாம் வீணா போனதாலதான் கேக்குறோம்.
1: இயற்கையான முறையில வந்து நானோ சயின்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ற டை வந்து நமக்கு லைஃப் லாங் இருக்கிற மாதிரி செய்யறதுக்கான ரிசர்ச்.
0: எப்படி அது எப்படி ஐடியா பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க.
1: இண்டிகோ ஃபெரான்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ட் வச்சு பண்ணிட்டு இருக்கோம்.
0: பிளான்ட் வச்சு வெளியில இருந்து நம்ம அடிச்சு இது பண்றோம், யூஸ் பண்ற மாதிரி.
1: நம்ம பிளான்ட்ல இருந்து சார், ஆர்கானிக்கா பண்றது.
0: அது என்ன மூலிகைங்க ஆக்சுவலா?
1: இண்டிகோ ஃபெராட்டிங் டோரியான்னு சொல்லிட்டு ஒரு
0: புதுசாவே ஒரு கல்டிவேட் பண்ற மாதிரியா, இல்ல ஏற்கனவே உள்ளதுக்கு நீங்க பேர் வச்சிருக்கீங்க?
1: இருக்கு சார், இது இயற்கையாவே இருக்கு.
0: நம்ம தமிழ் நாட்டுப்புறத்துல எப்படி கூப்பிடுவ சொல்றாங்க அந்த மூலிகையை? இண்டிகோனா அது எப்படி?
1: அது இண்டிகோ ஃபெராட்டிங் டோரியான் படிச்சிருக்கேன் சார்.
0: நம்ம ஊர்ல இருக்காது.
1: இருக்கு சார்.
0: யாருக்காவது டெஸ்ட் பண்ணி பாத்தீங்களா?
1: பண்ணிருவோம் சார்.
0: ஏன்னா நான் கூட ரெடியா இருக்கேன், எனக்கு கூட டெஸ்ட் பண்ணி பாருங்க. முடி கருப்பானா நல்லாதான் இருக்கும்.
1: சரி, பண்ணிருவோம் சார், கண்டிப்பா.
0: அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை லட்சியம் என்னங்க? வேற என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்கிறீங்க?
1: நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகி இது மாதிரி நிறைய பசங்களை வந்து பிசிக்ஸ் படிக்க வைக்கணும்னு ஆசை சார். எல்லாரும் கேட்டா பிசிக்ஸ் வந்து கஷ்டமா இருக்கு, படிக்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஈஸியான முறையில படிக்கலாம், அது ஈஸி தான்.
0: பிசிக்ஸ்ங்கிறது ரொம்ப ஈஸி
1: தான். அதை வந்து நம்ம வாழ்க்கையில் முறையில எடுத்து படிச்சா அது ஈஸியா தான் இருக்கும்.
0: நீங்க சிபிஎஸ்இல படிச்சீங்களா?
1: ஸ்டேட் போர்ட்ல தான்
0: படிச்சேன். என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: நம்ம வாழ்க்கை முறையோட ஒப்பிட்டு படிக்கும் போது பிசிக்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும் சார். எல்லாத்துலயுமே நம்ம வாழ்க்கை முறையில இருக்கும்.
0: நீங்க எப்படி படிப்பீங்கன்னு சொல்லுங்க.
1: நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பிசிக்ஸ் இவ்வளவு கஷ்டமா இருக்கு, மேக்ஸ் மாதிரியே இருக்குன்னு நினைச்சேன், டெரிவேஷனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா அதோட தியரி எல்லாம் படிக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையோடய அது ஒப்பிட்டே நம்ம நிறைய படிச்சுட்டு இருக்கோம். அப்படி படிக்கும்போது இதெல்லாம் நம்மளுக்கு நடந்தா எப்படி இருக்கும், இமேஜினேஷன் தான் சார். இமேஜினேஷன் பண்ணி படிச்சா பிசிக்ஸ் இன்னும் ஈஸியா இருக்கும்.
0: ஞாபகம் வச்சுப்பீங்க?
1: நாலேஜை விட நமக்கு இமேஜினேஷன் பண்ணி தான் பிசிக்ஸ்ல படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க சார்.
0: நீங்க அது மாதிரி தான் ஞாபகம் வச்சுக்கிறீங்க?
1: இமேஜினேஷன் பண்ணி தான் சார். அந்த அது அவரி செடி சார்.
0: அவரி செடியை தான் நீங்க அந்த பேர்
1: சொன்னீங்க.
0: அவரி செடியை எப்படிங்க யூஸ் பண்ணணும் பொதுவா?
1: அது வந்து காய வச்சு அரைச்சு நல்லா பொடி பண்ணி அதை வந்து நாங்க ரெடி பண்ணுவோம் சார்.
0: ரெடி பண்ணி மேல தடவிக்க முடியல தடவிக்கணுமா?
1: ஆமாங்க சார்.
0: அது மாதிரி வேற என்னென்ன சம்பந்தமா நீங்க ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்க?
1: நானோ சயின்ஸ்ல தான் சார் பண்ணணும்னு இருக்கேன்.
0: நம்ம ஊர் மூலிகையை பத்தி எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா?
1: கண்டிப்பா சார்.
0: என்னென்ன மூலிகை எல்லாம் நம்ம பக்கத்துல இருக்கு?
1: நம்ம தூதுவரை எல்லாம் இங்க அதிகமா கிடைக்கும் சார்.
0: பயன்படுத்துறீங்களா?
1: கண்டிப்பா சார். சளி பிடிச்சிட்டுனா ஆடதோட எங்க இருக்குன்னு எல்லாரும் தேடிட்டு இருப்பாங்க சார். துளசி செடி,
0: மருதாணி எல்லாம் இருக்கா?
1: மருதாணியும் இருக்கு சார், நிறைய செடி வகைகள் இங்க இருக்கு.
0: இயற்கை முறையில அழகுபடுத்துறதுக்கு மருதாணி ஒரு சிறந்த ஒரு வழி. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே கோன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போயிட்டாங்க. ஆனா இந்த ஊர்ல இன்னமும் மருதாணி போடுறாங்க இல்லையா?
1: மருதாணி தான் சார் எல்லாரும் போடுவாங்க.
0: உங்க ஊர்ல என்ன ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? உங்க ஊர்ல என்ன ரொம்ப பிடிச்ச விஷயம் உங்களுக்கு?
1: எங்க ஊர்ல எப்பவுமே ஆத்துல தண்ணி போயிட்டே இருக்கும், இந்த வருஷம் தான் தண்ணி வரல.
0: ஆறுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அதுவும் ஆறு தண்ணியோட இருந்தா நல்லா. ரொம்ப சூப்பரா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. உங்களுடைய ஆராய்ச்சிகள் எல்லாம் வெற்றி பெற காரைக்கால் பண்பலையின் வாழ்த்துக்கள். அடுத்து நம்முடைய நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
2: அமிர்தலிங்கம், பழையார்.
0: பழையாரா?
2: ஆமா சார், பக்கத்துல.
0: என்ன படிச்சிருக்கீங்க நீங்க?
2: நான் எம்காம் முடிச்சிருக்கேங்க.
0: அதுதான் சூப்பரா எல்லாமே பாதி இங்கிலீஷ் கலந்து பேசு. என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணிருக்கேன். ஆமா.
0: எத்தனை வருஷமா எலக்ட்ரிஷியனா இருக்கீங்க?
2: ஒரு 15 வருஷமா இருக்கு சார்.
0: எப்படி எலக்ட்ரிஷியனா? வீட்டு ஒயரிங் அந்த மாதிரி?
2: ஆமாங்க, வீட்டு ஒயரிங் ப்ளஸ் லைன்மேன்.
0: லைன்மேன் பாக்கறீங்க?
2: ஆமாங்க.
0: கவர்மெண்ட் வேலையும் பாக்குறீங்க? பிரைவேட்ல?
2: ரொம்ப டெம்பரரியா இருக்கா?
0: டெம்பரரி. கவர்மெண்ட்ல டெம்பரரியா இருக்கீங்க. எத்தனை வீடு வரைக்கும் ஒயரிங் பண்ணிருப்பீங்க உங்க சர்வீஸ்?
2: எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டேட்டா ஒரு 150 வீடு பண்ணிருப்பாங்க.
0: சரிங்க. இப்ப வீட்டுல வந்து ஒயரிங் பொறுத்த அளவுக்கு வீட்டுல எப்படி பாதுகாப்பா இருக்கணும், அது மாதிரி எப்படி சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணணும்? நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா ஒயரிங் போட்டு விட்டா அதோட வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு இருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு ஒரு தாட்டி அந்த ரீஒயரிங் பண்ணணும், செக் பண்ணணும், அதை பத்தி சொல்லுங்களேன்.
2: கொஞ்சம் வருஷத்துக்கு ஒரு நாள் செக் பண்றதுனால சார், சமயத்துல சுவிட்ச் எல்லாம் கம்ப்ளைண்ட் இருக்கும், அதனால வருஷத்துக்கு ஒரு நாள் சர்வீஸ் பண்றது நல்லது, எல்லாமே செக் பண்ணலாம்.
0: அதே மாதிரி எர்த்து வந்து கரெக்டா இருக்கணும் இல்லையா?
2: ஆமாங்க, பாடி எர்த்து தான் மெயின் இன்சார்ஜ், இம்பார்ட்டன் வந்து பாடி எர்த்து தான். அது கரெக்டா இருக்காங்கன்னு செக் பண்ணும்.
0: வாடிக்கையாளர்களுக்கு அதெல்லாம் நீங்க சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்தி?
2: எது ஏற்படுத்திருக்கேன், நிறைய சொல்லியிருக்கேன் சார். ஒவ்வொரு நடையும் ஒவ்வொருத்தையும் நிறைய சொல்லியிருக்கேன்.
0: எந்த லைன் பாக்குறீங்க நீங்க?
2: நம்ம காளியக்குடி சார்.
0: காளியக்குடி ஃபுல்லா பாத்துட்டு
2: இருக்கீங்க? பாத்துட்டு இருக்கேன் சார். வேளங்குடி வேலை செக்ஷன். ஓகே சார்,
0: ரொம்ப மகிழ்ச்சிங்க. ரொம்ப
2: ரொம்ப சந்தோஷம். அந்த ஏரியாவுக்கு இவ்வளவு தூரம் எஃப்எம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.
0: ரொம்ப நன்றிங்க நேயர்களே. இன்னைக்கு கடக்கம் கிராமத்திலிருந்து நம்முடைய அன்பு நேயர்களை சந்தித்தோம். நிலையத்திலிருந்து இந்த ஒளிபரப்பில் பணியாற்றி சூப்பரான சாங்ஸை ஒளிபரப்பிய செல்வ சிவப்பிரியாவுக்கு நன்றி கூறி நிலையம் திரும்புவது நெடுங்காடு.

இதுவரை கேட்டது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிய ஊரும் உருவும். இன்றைய நிகழ்ச்சி திருவாரூர் மாவட்டம் சங்கமங்கலம் கடகம் கிராமத்திலிருந்து நேரலையாக உலா வந்தது. நிகழ்ச்சியினை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
3: இனிய மாலை வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 5 மணி. சிந்தனை துளி. மின்சாரத்தை சேமிப்போம், இயற்கை வளங்களை காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: நேரிலே நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சுளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: பிபிஎன் கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர்
6: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 5:30 விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே.
0: நாளை மாலை

0: 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமது
1: உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேயர்களுக்கு உளங்கணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், காரைக்கால் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
8: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
9: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
0: திரை இசையில் நிறைவாக வரும் பாடல் சரவணன் இருக்க பயமேன் படத்திலிருந்து ஷான் ரோல்டான், கல்யாணி நாயர் குரல்களில்.

0: இதுவரை வானொலியில் உலா வந்தது திரை இசை. காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 5:15.
1: ஜுவல்லரியில் ஒரு பாட்டு.

0: தம்பி வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: கிருதீஸ்வரன்.
0: நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். ரைட்டு, என்ன படிக்கிறீங்க? ஐந்தாவதுப்பா. நல்லா படிப்பீங்களா? சரி சரி. எனக்கு சரியா படிக்க வரல, எனக்கு வந்தா சொல்லி தருவீங்களா வீட்டுக்கு? எனக்கு இந்த படிக்கலாம் தெரிய மாட்டேங்குது, இங்கிலீஷ்லாம் தெரிய மாட்டேங்குது, கொஞ்சம் கத்துறீங்களா? கத்துறீங்களா? சரி. நீங்க ஸ்கூல்ல ஃபர்ஸ்டா செகண்டா தேர்டா எந்த ரேங்க்ல வருவீங்க?
1: செகண்ட்.
0: அப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, ரைட்டு. நீங்க உங்க எதிர்கால ஆசை என்ன? வேலைக்கு போகணும்னு இருக்கீங்க? மருத்துவர் ஆகணும். யார் சொன்னது? நீங்களா ஆசை போறீங்களா? அப்பா அம்மா வந்து தம்பி டாக்டர் ஆகணும் சொன்னாங்களா? ஓ பரவாயில்ல. யாராவது உங்க ஃப்ரெண்டுங்க யாராவது இருக்கிறாங்க உங்க கூட? சரி
1: சரி. ஒரு
0: என்னென்ன விளையாட்டுலாம் பிடிக்கும் உங்களுக்கு?
1: கபடி
0: தான். சரி. லாக்கணிக்கு
1: விளையாடு.
0: சரிங்க. ஓ பரவாயில்ல, இப்போ நல்லா வந்துட்டு விளையாடுவீங்க. சரி, விளையாடுறப்ப யார் ஜெயிப்பா? நீங்க ஜெயிப்பீங்களா, உங்க ஃப்ரெண்டுங்க ஜெயிப்பாங்களா?
1: என்ன
0: பண்ணுவீங்க? பார்த்து வேலைக்கு போயிட்டு இருப்பீங்களா? கபடி தான் விளையாடுவீங்க சொன்னீங்களா?
1: கபடி விளையாடுவோம்.
0: நல்லா விளையாடுவீங்களா?
1: கபடி கபடி
0: சொல்லுங்க. அது சொல்லுங்க. பரவாயில்லையா, கபடியில ஜெயிச்சுவீங்க. சரி, உங்க அப்பா பேரு என்ன?
1: மகேந்திரன்.
0: உங்க அம்மா பேரு?
1: கீதா.
0: சரி, ரைட்டு. நீங்க வேலைக்கு போன பிறகு அவங்களுக்கு என்னென்ன செய்வீங்க? பெரிய பிள்ளை ஆன பிறகு சாப்பாடு போடுவீங்க. ரெண்டாவது காரு, வேற செயின் எல்லாம் வாங்கி போடுங்களா? பவுன் செயின். உங்க அப்பாவுக்கு உங்களை தான் படிக்க வைக்கிறாரு செயின். சரி, இப்போ என்னட்டா ரேடியோல பேட்டி கொடுக்குறீங்களா? இப்ப எனக்கு வேலைக்கு போன பிறகு எனக்கு எனக்கு எனக்கேயும் வாங்கி தருவீங்களா? என்ன வாங்கி தருவீங்க? என்னென்ன சாப்பாடு விரும்பி சாப்பிடுவீங்க? சரி. வேற ரசம், சாம்பார் ரசம். சரி, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?

0: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, 916 ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்.
1: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
0: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
1: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
2: தம்பி வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: அபிநந்தன்.
2: அபிநந்தன், சூப்பர் பேரா இருக்க. யார் வச்சிருக்க பேர் உங்களுக்கு? அப்பா அபிநந்தன், அருமையான பேர் வச்சிருக்காங்களே. அப்பா பிள்ளைய நீங்க? பரவாயில்லையே, உங்க அப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? சரி, என்ன படிக்கிறீங்க அபிநந்தன்? ரெண்டாம் புக்கா? நல்லா படிப்பீங்களா? சரி அபி, உங்களுக்கு என்ன சாப்பாடுலாம் ரொம்ப பிடிக்கும்? சரி, எல்லாமே வெறும் அசைவம் தான் உங்க அப்பா வாங்கி கொடுப்பாங்களா? சரி, காய்கறி சாம்பார் ரசம் மோரெல்லாம் சாப்பிட
3: மாட்டீங்களா?
2: எப்போ பார்த்தாலும் மீன் தானா? சரி, என்னென்ன விளையாட்டுலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? உங்களுக்கு அப்பா, சரி உங்க ஃப்ரெண்டுங்கெல்லாம் யாரா இருக்கிறாங்க சொல்லுங்க பாக்கலாம். உங்க நண்பர்கள் பேர்லாம் சொல்லுங்க. உங்களுக்கு ஃப்ரெண்டுங்க யாரா இருக்கு? நீங்க யார்கிட்ட தகராறு பண்ணுவீங்க, யார்கிட்ட சண்டை போடுவீங்க? எல்லார்ட்டும் சண்டை போடுவீங்களா? அடே அப்பா, சரி சரி, வீட்டில் வால் பண்ணுவீங்களா? சரி, உங்களை யார் அடிப்பா, அம்மா அடிப்பாங்களா அப்பா அடிப்பாங்களா? ரெண்டு பேரும் அடிப்பாங்களா? சொன்ன வச்சு கேட்க மாட்டீங்களா? அதான் அடிக்கிறாங்க. சரி, ஸ்கூலில் நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பீங்களா? எத்தனாம் மார்க் எடுப்பீங்க? ரெண்டாம் எடுப்பீங்களா? பரவாயில்லையே, அடுத்த நாள் ஃபஸ்ட் எடுங்க. சரி, ரொம்ப சந்தோஷம், நல்லா படிங்க. எதிர்காலத்தில் என்ன வேலைக்கு போகணும் ஆசை இருக்கு? என்ன வேலைக்கு போக போறீங்க
3: நீங்க?
2: டாக்டரா? டிராக்டர் வாங்கி ஓட்ட
3: போறீங்களா?
2: டாக்டர் எல்லாம் ஊசி போடுறது, அதுக்கு நல்லா படிக்கணும். நீங்க படிச்சு பெரிய பிள்ளையாகி டாக்டர் ஆன பிறகு உங்க அம்மா அப்பாவுக்கு என்ன வாங்கி கொடுக்க போறீங்க? உங்க அப்பா தானே பேர் வச்சாங்க அப்படின்னா தானே, உங்க அப்பாவுக்கு என்ன வாங்கி கொடுக்க போறீங்க? வண்டியா? என்ன வண்டி?
3: காரு.
2: சரி, உங்க அம்மாவுக்கு? எத்தனை போனு? ரெண்டு போனு தானா? பரவாயில்ல, ரெண்டு போனு, அப்பாவுக்கு காரு. சரி, உங்க அப்பா மட்டும் என்னென்ன கேட்டு வாங்கி சாப்பிடுவீங்க? ட்ரெஸ் கேட்பீங்களா, சாப்பாடு கேட்பீங்க, என்னென்ன வாங்கிட்டு சொல்லுவீங்க
3: உங்க அப்பாட்ட?
2: பரவாயில்லையே, இப்ப நீங்க எதுவுமே கேட்க மாட்டீங்களா? அதாவது வெளியூர் போனா மட்டும் அப்பாட்ட கேட்டு வாங்குறது, மத்த நேரத்துல அப்பா என்ன வாங்கி கொடுக்குறாங்களா இதான். இப்ப தீபாவளி பொங்கலுக்கு எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் வந்து நீங்க கேட்க முடியுங்களா? அவங்க எடுத்து வந்துருவாங்களா? பரவாயில்லையே, நல்ல பையனா இருக்கீங்க, நல்ல அப்பா தான் இப்போ. பரவாயில்லையே. சரி, அப்ப அப்பாவுக்கு நல்ல அப்பா இருக்கிறாங்க, நிறைய சம்பாதிச்சு கொடுங்க. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?

0: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்.
1: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
0: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
1: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி. ஒரு பாட்டு
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
3: குட்டி பசங்களை நம்ம சீர்காழி பகுதியில் சந்திக்கிறோம். தம்பி வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. மித்ரன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மித்ரன். மித்ரன் என்ன படிக்கிறீங்க? சரி மித்ரன், இந்த டிஷர்ட் போட்டுருக்கிறீங்களே கலர் கலரா, இதெல்லாம் யார் எடுத்து கொடுத்தது? அம்மா அப்பாவும். சரி, ஏதாச்சும் அப்பா எனக்கு இந்த கலர் வேணும் அப்படின்னு கேட்குறீங்களா, கேட்டுருக்கிறீங்களா, இல்லை அவங்களே எடுத்து கொடுப்பாங்களா? என்னென்ன கலர் கேட்டு எடுத்தீங்க? அப்படி அப்படியேப்பா, ரோஸு, நீலம், பச்சை, இதெல்லாம் கேட்டு எடுத்துருப்பீங்க. சாப்பாடுனா என்னென்ன சாப்பாடுலாம் விரும்பி சாப்பிடுவீங்க? சிக்கன் ரைஸா? எப்போ பார்த்தாலும் மாவா?
4: சிக்கன் ரைஸ், நூடுல்ஸ், இட்லி.
3: ஓ, இட்லி, சிக்கன் ரைஸ், நூடுல்ஸ், இதெல்லாம் சாப்பிடுவீங்க. சரி, கபடி கிரிக்கெட்லாம் விளையாடுவீங்களா? எத்தனை பேர் இருக்கிறீங்க உங்கள் ஃப்ரெண்டுங்க, எத்தனை பேர் விளையாடுவீங்க?
4: சந்தோஷ்.
3: ஓ பரவாயில்ல, இப்போ இவ்வளோ பேர் ஜாலியாக விளையாடுவீங்க. அம்மா என்ன அவ்வளோ பார்க்குறாங்க?
4: விநாயகம்
3: அவ்வளோ பார்க்குறாங்களா? அப்பா?
4: அப்பா ராம்
3: டிரைவராக இருக்காங்களா? சரி, நீங்கள் படிச்சுட்டு பெரிய பிள்ளைக்கு என்ன வேலைக்கு போக போகிறீங்க? வக்கீல் ஆகணும் மாதிரி. அப்பா சூப்பர் சூப்பர். ஓ பரவாயில்ல. சரி, நான் உங்கள் ஊர்லேருந்து இவ்வளோ தூரம் வந்து பேட்டி எடுக்கிறேன்னு எனக்கு எதுவும் வாங்கி தருவீங்களா? என்ன வாங்கி தருவீங்க? என்ன வண்டி வாங்கி தருவீங்க? பெரிய வண்டி வாங்கி தருவீங்க? நான் வச்சு நான் வண்டி தருவீங்க சரிங்களா? இப்போ நீங்கள் வண்டியாக வாங்கி தரீங்களா, பணம் கொடுத்துருவீங்களா? நான் தான் என்ன செய்யணும், பணமாக தரீங்களா? சரி, ரைட்டு. சீக்கிரம் வேலைக்கு போங்க. படிச்சுட்டு எத்தனை படிக்கிறீங்க?
4: மூணாவது.
3: ஏங்க அப்பா, அப்போ தான் மூன்றாம் வகுப்பு. இன்னும் நிறைய படிச்சுட்டு நல்லா வேலைக்கு போங்க. சினிமா பாட்டெலாம் கேட்பீங்களா? என்ன படத்து அந்த பாட்டு வேணும்?

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது சீர்காழி பரச்சோதி ஜுவல்லரியில்.
1: ஒரு பாட்டு பாட்டு
2: ஒரு பாட்டு.

0: நிகழ்ச்சி தயாரிப்பு எல்ஜி ராசத்யன், படைப்பு வெங்கடேசா மீடியா விஷன்.
1: காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 5:30. காரைக்கால் சிவ வெள்ளிவிலாஸ் ஜுவல்லர்ஸ், நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் சிவபலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்.
2: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவபலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
3: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
5: திருமணத்துக்கு தேவையான சீர்வசை பொருட்கள்
6: அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்
5: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில். உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, எவசிவத் பித்தளை பாத்திரங்கள்,
6: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்
5: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ்.
7: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
8: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ₹1 ₹2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூன் 2 முதல் ஜூன் 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
1: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
9: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டினர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
10: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
5: உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, எவசிவத் பித்தளை பாத்திரங்கள்,
6: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்
5: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
11: ஸ்ரீ லட்சுமி பாத்திரங்கள் மற்றும் பர்னிச்சர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில். எங்களிடம் வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் திருமண சீர்வரிசை பொருட்கள் தரமாகவும் விலை மலிவாகவும் கிடைக்கும்.
10: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
5: உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, எவசிவத் பித்தளை பாத்திரங்கள்,
6: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்
5: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
1: சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர். உலக பிரசித்தி பெற்ற திருக்கோயில்களில் இன்று இடம்பெறுவது நாச்சியார் கோவில் ஆகாச மாரியம்மன் கோவில். கும்பகோணம் அருகில் உள்ள ஸ்ரீ ஆகாச மாரியம்மன் திருத்தலத்தில் மூலவர் விக்கிரகமின்றி ஒளி வடிவில் வணங்கப்படுகிறாள். சமயபுரம் மாரியம்மன் ஆகாயம் வழியாக வந்து இங்கு அருள் புரிவதாக ஐதீகம் உள்ளதால் அம்மன் ஆகாச மாரியம்மன் என்று அழைக்கப்படுகிறாள்.

சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடரில் இன்று நாச்சியார் கோவில் ஆகாச மாரியம்மன் திருக்கோவில். மூலவர் வடிவமாக கருவறையில் கல்லாலோ உலோகத்தாலோ செய்த திருவுருவச் சிலை கிடையாது. அம்மன் ஒளி வடிவமாகவும் இயற்கை சக்தியாகவும் வழிபடப்படுகிறாள். கோவிலின் தலவிருட்சமாக வேப்பமரம் இக்கோவிலின் புனித மரமாக விளங்குகிறது. இந்த கோவிலின் அமைவிடம் கும்பகோணத்திலிருந்து நாச்சியார் கோவில் திருநாரையூர் பகுதியில் பூந்தோட்டம் செல்லும் சாலையில் அமைந்துள்ளது. வைகாசி அமாவாசைக்கு பின் இத்தலத்தில் சிறப்பு வழிபாடுகள் நடந்து அம்மன் அருள்பாலிக்கும் விழாக்கள் கோலாகலமாக நடத்தப்படுகின்றன.

சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர் இன்று இடம்பெறுவது. நாச்சியார் கோவில் ஆகாசமாரியம்மன் திருக்கோவில். இக்கோவிலில் பிரார்த்தனையும் நேர்த்தி கடனுமாக திருமண தடை நீங்கவும் குழந்தை வரம் கிடைக்கவும் பக்தர்கள் இத்தலத்தில் தீவிரமாக வேண்டிக் கொள்கிறார்கள். காணிக்கையாக வேண்டுதல் நிறைவேறியவர்கள் அம்மனுக்கு மல்லிகை பூக்களையும் வளையல்களையும் காணிக்கையாக செலுத்தி நேர்த்தி கடன் செய்கின்றனர். வைகாசி பெருந்திருவிழா மற்றும் 10 நாள் அலங்காரங்களாக ஆண்டுதோறும் வைகாசி மாதம் அமாவாசையை தொடர்ந்து வரும் வெள்ளிக்கிழமை முதல் 15 நாட்களில் இத்தலம் திருவிழா மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. முதல் நாள் புஷ்ப பல்லக்கு வீதி உலா, 2 நாள் லக்ஷ்மி அலங்காரம், 3 நாள் சர்

சரஸ்வதி அலங்காரம், நான்காம் நாள் மதன கோபால அலங்காரம், ஐந்தாம் நாள் மகிஷாசுர மர்தினி அலங்காரம், ஆறாம் நாள் சேஷசயன அலங்காரம், ஏழாம் நாள் ராஜராஜேஸ்வரி அலங்காரம், ஒன்பதாம் நாள் பெரிய திருவிழா. இத்தினத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்தல் மற்றும் அக்னி சற்றி ஏந்தி நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள். நிறைவு நாளாக பதினான்காம் நாள் திருவிழா முடிந்து பக்தர்கள் கண்ணீர் மழுக வழியனுப்ப அன்னை மீண்டும் வான் வழியாக சமயபுரத்திற்கு திரும்புவதாக ஐதீகம்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49 ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். பிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டினர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
1: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் & கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியார் & கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
2: உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்திற்கு தேவையான சிவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, எவசிவ பித்தளை பாத்திரங்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
2: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், காசியார் கோயில்.
0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49 ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். பிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டினர் செட்டை

0: எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
1: மயிலாடுதுறை ARC நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
2: உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்திற்கு தேவையான சிவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, யவசில்வர் பித்தளை பாத்திரங்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், காசியார் கோயில்,
1: மயிலாடுதுறை, ARC நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி OTGயை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 pieces டினர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
2: உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்திற்கு தேவையான சிவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, யவசில்வர் பித்தளை பாத்திரங்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், காசியார் கோயில்,
1: மயிலாடுதுறை, ARC நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
2: உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்திற்கு தேவையான சிவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, யவசில்வர் பித்தளை பாத்திரங்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், காசியார் கோயில்.

0: கேட்டது காரைக்கால் சிவபலிவிலாஸ் ஜுவல்லர்ஸ், நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸின் சக்தியின் திருவிழா. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் சிவபலிவிலாஸ் ஜுவல்லர்ஸ்.
1: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவபலிவிலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
2: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
3: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்,
4: திருமணத்துக்கு தேவையான சீர்வசை பொருட்கள்
5: அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
4: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில். உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, யவசில்வ பித்தளை பாத்திரங்கள்,
5: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
4: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ்.
6: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
7: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ஏஆர்சி நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
0: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் வசந்தன்கோ.
8: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா, சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்து செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்து செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டினர் செட்டை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால். இனி கேட்கலாம் பன்னிசை. மருந்தவை என தொடங்கும் டி ஆர் நாராயண ஓதுவார் அவர்களின் பாடல்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவையில் பிறப்பு இறப்பு பதிவுகள் குறித்த திருத்த மசோதா அமளிக்கு இடையிலேயே நிறைவேற்றப்பட்டது. எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டை ஊக்குவிப்பதால் நாட்டின் உணவு பாதுகாப்பில் சமரசம் எதுவும் இராது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியம் இன்று புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதனை மரியாதை நிமித்தம் சந்தித்து பேசினார். இனி விரிவான செய்திகள். டெல்லி மாணவர் போராட்டத்தின் போது போலீசார் மேற்கொண்ட நடவடிக்கைகள் மற்றும் இதர பிரச்சினைகள் குறித்து இன்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளி ஏற்படுத்தியதால் இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை முதலாவது ஒத்திவைப்பிற்கு பின்னர் நண்பகல் 12 மணிக்கு மீண்டும் கூடிய போது பிறப்பு இறப்பு பதிவுகள் குறித்த திருத்த மசோதா அவையில் கொண்டுவரப்பட்டு அமளிக்கு இடையிலேயே விவாதமின்றி நிறைவேற்றப்பட்டது. முக்கியமான இம்மசோதா மீது அனைத்து கட்சிகளும் பங்கேற்று பேச வேண்டும் என்றே அரசு விரும்பியதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு அவையில் கூறினார். மசோதா நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து மக்களவையின் அலுவல்கள் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவையில் இன்று காலை 11 மணிக்கு அலுவல்கள் தொடங்கிய போது பல்வேறு அமைச்சர்கள் தத்தம் துறை தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழு அறிக்கைகளையும் ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்ட இத்தகைய அறிக்கைகள் மீது அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் பற்றிய விவரங்களையும் அவையில் தாக்கல் செய்தனர். இதைத் தொடர்ந்து பூஜ்ய நேரம் தொடங்கிய போது எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவையின் இன்றைய அலுவல்களும் ஒத்திவைக்கப்பட்டன. இனி இரு அவைகளும் ஆகஸ்ட் 3 தேதி திங்கட்கிழமை காலை 11 மணிக்கு கூடும். மக்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்ட பிறப்பு இறப்பு பதிவுகள் சட்ட திருத்த மசோதா குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: புதிய மசோதாவில் பிறப்பு மற்றும் இறப்பை தாமதமாக பதிவு செய்வதற்கான விதிமுறைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன. பிறப்பு இறப்பை தாமதமின்றி உரிய காலத்தில் பதிவு செய்வதை ஊக்குவிக்கும் வகையில் இவ்விதிமுறைகள் அமைந்துள்ளன. பிறப்பு அல்லது இறப்பு நிகழ்ந்து 1 முதல் 2 காலத்திற்குள் பதிவு செய்வதாக இருந்தால் மாவட்ட குற்றவியல் நீதிபதி அல்லது துணை கோட்ட குற்றவியல் நீதிபதியின் ஒப்புதல் தேவை என்ற புதிய விதிமுறை மசோதாவில் சேர்க்கப்பட்டுள்ளது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு பதிவு செய்வதாக இருந்தால் முதல் வகுப்பு குற்றவியல் நீதிபதியின் உத்தரவை பெறுதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தாமதமான பிறப்பு இறப்பு பதிவுகளை அனுமதிக்கும் முன்பாக அதன் உண்மைத்தன்மை

0: சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சரிபார்த்தல் அவசியம் என்றும் மசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் 110 கிலோ பழுதூக்கும் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இந்திய வீரர் லவ்பிரீத் சிங், மகளிர் வட்டு எறிதல் பிரிவில் வெண்கலப்பதக்கம் வென்றுள்ள இந்திய வீராங்கனை சீமா காளிரமணா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இவர்களின் இந்த வெற்றியினால் நாட்டிற்கே பெருமை என்றும், இதனால் இந்திய இளைஞர்கள் தொடர்ந்து ஊக்கம் பெறுவார்கள்.

0: மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இவர்களின் இந்த வெற்றியினால் நாட்டிற்கே பெருமை என்றும், இதனால் இந்திய இளைஞர்கள் தொடர்ந்து ஊக்கம் பெறுவார்கள் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் தானேயில் கட்டிடம் இடிந்து விழுந்ததால் ஏற்பட்ட விபத்தில் பல உயிர்கள் பலியானது குறித்து குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் துயரம் வெளியிட்டுள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும், காயமடைந்தவர்கள் விரைவில் குணம் பெற தாம் வேண்டுவதாகவும் குடியரசு துணைத்தலைவர் சமூக ஊடக பதிவில் கூறியுள்ளார். இவற்றில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் கருணைத்தொகை வழங்கப்படும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். காயமடைந்தவர்களுக்கும் தலா 50,000 ரூபாய் உதவி அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுடில்லியில் நேற்று தொடங்கிய மருந்து கட்டுப்பாடு குறித்த 2 நாள் உலக மாநாடு இன்றுடன் முடிவடைகிறது. மருந்து உற்பத்தி துறையில் உலகின் முக்கிய புதுமையாக்க கேந்திரமாக இந்தியாவின் நிலையை இன்னும் வலுப்படுத்த இம்மாநாடு உதவிகரமாக இருக்கும் என்று மத்திய தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் சமூக ஊடகத்தில் கூறியுள்ளார். உலகம் முழுவதிலும் தரமான மருந்துகள் குறைந்த விலையில் மக்களுக்கு கிடைக்கும்படி செய்வதே இந்தியாவின் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கு ஏதுவாக உலக நாடுகளுடன் மருந்து வர்த்தக உடன்பாடுகளை விரிவுபடுத்திக் கொள்ளவும், பல்வேறு நாடுகளின் மருந்து கட்டுப்பாட்டு அமைப்புகளுடன் ஒத்துழைப்பை வலுப்படுத்திக் கொள்ளவும் இந்தியா விரும்புவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டை ஊக்குவிப்பதால் நாட்டின் உணவு பாதுகாப்பில் சமரசம் எதுவும் இராது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இறக்குமதி எண்ணெய் மீது சார்ந்துள்ள நிலையை மாற்றி நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதே அரசின் நோக்கம் என்றும் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
2: குறைந்தபட்ச ஆதரவு விலை அடிப்படையில் கொள்முதல் செய்யப்படும் உணவு தானியங்கள் முதலில் பொது விநியோக திட்டம் மற்றும் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் உள்ளிட்ட மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் கட்டாய கையிருப்பு தேவைகளுக்கு மட்டுமே ஒதுக்கப்படுவதாகவும், அதற்கு மேல் உபரி கையிருப்பாக சான்றளிக்கப்படும் உணவு தானியங்கள் மட்டுமே எத்தனால் உற்பத்திக்கு மாற்றப்படுவதாகவும் பெட்ரோலியத்துறை அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. எத்தனால் உற்பத்திக்கு அனுப்பப்படும் தானியங்களில் நொறுங்கல் அரிசி உட்பட மனித நுகர்வுக்கு ஒவ்வாத தானியங்கள் அடங்கும் என்றும், இதன் மூலம் கழிவு தானியங்களை பயனுள்ள எரிபொருளாக மாற்ற முடிவதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. அதே சமயம் எத்தனால் உற்பத்தியில் உணவு தானியங்களின் பயன்பாட்டை தவிர்க்கும் வகையில் கரும்பு சக்கை உள்ளிட்ட வேளாண் கழிவுகளிலிருந்து எத்தனால் தயாரிக்கப்படுவதை அரசு ஊக்குவித்து வருவதையும் அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது. பெட்ரோலை விட குறைந்த விலையில் எத்தனால் கிடைக்கச் செய்வது இத்திட்டத்தின் நோக்கம் அல்ல என்றும், சர்வதேச அளவிலான கச்சா எண்ணெய் விலையேற்ற தாழ்வுகளிலிருந்து நுகர்வோரை பாதுகாப்பதே அரசின் குறிக்கோள் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
0: அரசுமுறை பயணமாக புதுச்சேரி வந்துள்ள நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியம் இன்று துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ் நாதனை மரியாதை நிமித்தம் சந்தித்து பேசினார். மக்கள் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌகான், துணைநிலை ஆளுநரின் செயலர் டாக்டர் மணிகண்டன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் அமலாகி வரும் பிரதமரின் நகர்ப்புற வீட்டுவசதி திட்டத்தின் கீழ் மங்களம் தொகுதியைச் சேர்ந்த 25 பயனாளிகளுக்கு தலா 2,75,000 ரூபாய் வீதம் மொத்தம் 68,75,000 ரூபாய் முதல் தவணை உதவிகளை இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி வழங்கினார். முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் திரு அர்ஜுன் ராமகிருஷ்ணன், அதிகாரிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். ஏனாமில் அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் இன்று மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் மற்றும் இதர அதிகாரிகளுடன் இணைந்து குப்பை கிடங்கு மற்றும் பல்வேறு இடங்களை பார்வையிட்டு தூய்மை நிலவரங்களை ஆய்வு செய்தார். ஏனாம் வெங்கடேஸ்வரர் கோவில் கட்டுமான பணிகளிலும் ஏழைகளுக்கு மனைப்பட்டு அடா வழங்க தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலங்களையும் அவர் பார்வையிட்டார். ஏனாம் அரசு பொது மருத்துவமனையிலும் அவர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். காரைக்கால் திருப்பட்டினத்தில் உள்ள அரசு மகளிர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடப்பு கல்வியாண்டிற்கான ஓராண்டு தொழிற்பயிற்சி பிரிவுகளில் காலியாக உள்ள இடங்களுக்கு உடனடி மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. 8 அல்லது 10 ஆம் வகுப்பு

0: வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவிகள் தொழிற்பயிற்சி நிலையத்தை நேரில் அணுகி கணிப்பொறி இயக்கம், தரவு உள்ளீடு, அழகுக்கலை மற்றும் தையற் பயிற்சி வகுப்புகளில் சேரலாம் என்றும், முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் சேர்க்கை வழங்கப்படுவதாகவும் தொழிற்பயிற்சி நிலையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் தூர்தர்ஷன் பொறியியல் பிரிவு துணை இயக்குநரும், தூர்தர்ஷன் தொலைக்காட்சி மற்றும் ஆகாஷ்வாணி வானொலி நிலையத்தின் உள்ளூர் நிர்வாக தலைவருமான திரு ரவி மாரியப்பன் இன்று பணியிலிருந்து ஓய்வு பெற்றார். அவர் தமது 38 ஆண்டு பணிக்காலத்தில் அந்தமான் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களிலும் பணிபுரிந்துள்ளார். கீழ்மட்ட வளிமண்டலம் மற்றும் சராசரி கடல் மட்டத்தில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பாதைகள் காரணமாக இன்று கோவை, நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி, குமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்க. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவையில் பிறப்பு இறப்பு பதிவுகள் குறித்த திருத்த மசோதா அமளிக்கு இடையிலேயே நிறைவேற்றப்பட்டது. எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டை ஊக்குவிப்பதால் நாட்டின் உணவு பாதுகாப்பில் சமரசம் எதுவும் இராது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியம் இன்று புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதனை மரியாதை நிமித்தம் சந்தித்து பேசினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 6:15.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
4: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
3: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாடு சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள்.
1: இனி கேட்கலாம் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
6: வீட்டு உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
6: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
7: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
6: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
6: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், மயிலாடுதுறை.
8: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை. நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசு சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸில் July 17 to August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
9: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
10: வணக்கம். ஒருவர் நமக்கு செய்த உதவியை என்றும் மறவாதிருப்பதே நன்றி உணர்வு. உதவியின் அளவு என்பது அதை பெற்றுக் கொண்டவரின் தன்மையையே சார்ந்திருக்கிறது. பல சமயங்களில் நாம் நமக்கு கிடைத்த அரிய விஷயங்களுக்கு நன்றி கூறுவதில்லை. இயற்கை நமக்கு அளித்திருக்கும் அளப்பரிய கொடைகளை எல்லாம் பயன்படுத்திக் கொண்டு கிஞ்சித்தும் நன்றி உணர்வற்று அந்த பூமிக்கே தீங்கிழைப்பது போல பிறரால் நல்ல நிலையை அடைந்தவர்கள் எளிதாக ஏற்றிவிட்ட ஏணியை மறந்து விடுகிறார்கள். எத்தகைய பாவத்திலிருந்தும் விடுபட வழியுண்டு. ஆனால் செய் நன்றி மறந்தவருக்கு அப்பாவத்திலிருந்து விடுபட வழியே

0: இல்லை என்கிறார் வள்ளுவர். இடர்களை களைய, உறவுகள் பலப்பட, உடல்நலமும் உளநலமும் பெருக, நல்ல மகிழ்ச்சியான சூழலை அமைத்துக் கொள்ள நன்றி உணர்வு அவசியமாகிறது. என் தந்தை எனக்கு இந்த உலகத்தில் வாழும் வாழ்க்கையை மட்டுமே கொடுத்தார். ஆனால் என் ஆசிரியர் எனக்கு நல்வாழ்க்கையை வாழ கற்றுக் கொடுத்தார் என்று பெருமைப்படுத்திய அரிஸ்டாட்டிலின் மாணவர் அலெக்சாண்டர் அவருக்காக ஏதென்ஸ் நகரில் மார்பிள் சிலை ஒன்றை நிறுவினார். ஆசிரியர் மீது மட்டுமல்லாமல் தன்னுடனே பயணித்த தனது போர்க்குதிரையான புசிபாலஸின் நினைவாகவும் புசிபலா என்ற ஒரு நகரத்தையே நிர்மாணித்தார் அலெக்சாண்டர். பெரும்பாலும் மனிதர்கள் நம்மிடம் இல்லாதது பற்றியே குறைபட்டுக் கொள்கிறோம். ஆனால் இருப்பதை கொண்டு நிறைவடைவதே இல்லை. நமக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்பது மிக முக்கியமானது. தன்னலம் கருதாமல் உதவுபவர்களுக்கு எப்படி நன்றி செலுத்த வேண்டும்? தென்னை மரத்திற்கு நீர் வார்த்தவருக்கு தென்னை மரம் தன் தேங்காயை தந்து நன்றி சொல்வது போல அவருக்கு நாம் நற்பலன்கள் தர வேண்டும் என்கிறார் ஔவையார். உதவி செய்வதிலும் கூட ஆராய வேண்டும் என்கிறது வள்ளுவம். நன்றாற்றாருள்ளும் இடர் உண்டே அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. நாம் செய்யும் உதவி சரியான நபருக்கு சென்றடைவதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லையேல் கல்லின் மேல் விழுந்த மண்பாண்டம் போல செய்த உதவி சின்னா பின்னம் ஆகிவிடும். முன்னர் உதவி செய்தவர் சூழ்நிலையால் பிறகு தீமை செய்ய நேர்ந்தாலும் சான்றோர் அதை பொருட்படுத்த மாட்டார்கள். ஆனால் நன்றி உணர்வற்றவர்களோ 700 நன்மைகள் பெற்றிருந்தாலும் ஒரே ஒரு தீமை அடைந்தால் அந்த ஒரு தீமையை மனதில் நினைத்து முன்னர் பெற்ற 700 நன்மைகளையும் தீமை என்றே கருதுவார்கள் என்கிறது நாலடியார். கம்பராமாயணமோ தாய், தந்தை, குரு, குழந்தை, பெண் ஆகியோரை வதைக்கும் கொடும் பாதகத்திற்கும் உண்டான பாவத்தை போக்கக்கூடிய வழியுண்டு. ஆனால் செய்நன்றி மரத்தலுக்கு அத்தகைய கழுவாய் இல்லை என்கிறது. கன்றுக்கு பால் விடாமல் பசுவின் பாலை தானே கறந்து அனுபவிப்பவன், பிறர் பொருளை திருடுபவன், இவர்களோடு செய்நன்றி மறந்தவனும் நரகம் புகுவான் எனவும் கம்பர் எச்சரிக்கிறார். எப்படி பார்த்தாலும் இம்மை மறுமைக்கு ஏற்ற துணையாய் இருக்கும் நன்றியை எந்நாளும் மறவாமல் வாழ்வோமாக. நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு. மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
2: கேட்டது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், நாச்சியார் கோவில்.
3: அனைத்தும்
4: தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
5: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க, ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 6:26.
6: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
7: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
8: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: கல்யாணத்துல கவனிச்சியா,
12: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு,
11: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
13: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
2: லைட் ஹவுஸ் இன்றைய நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம் கேட்கலாம். இவ்வறிவிப்பினை தொடர்ந்து 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்து விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் சிறுநீரக சிகிச்சை மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஜி நித்யா அவர்கள். 6:45 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் இசை தூரிகை. 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்டின் உழவர் அரங்கம். கால்நடைகளுக்கான மூலிகை மருத்துவம் மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் பாரம்பரிய இன கால்நடை ஆராய்ச்சியாளர் டாக்டர் பப்ளு அறிவழகன் அவர்களுடன் நேர்முகம். 8:00 காற்றில் வரும் காணம் 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று. 8:30 வானொலி நாடக விழா 2026, இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நாடகம், எழுதியவர் எஸ் எல் நானு, அமைப்பு கே பவானி எம் ரமேஷ், படைப்பு சென்னை வானொலி நிலையம். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9

ஐந்துக்கு பொன்னியின் செல்வங்கள், 9:30 மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன்சொல் அமது, 10:00 இரவு மலரும், 11:00 காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன். இன்றைய நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் விளம்பரங்களை தொடர்ந்த மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: ஆகாஷ்வாணி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: மோடி ஹர் பரிவார் கோ கர் மே பிஜ்லி பனாகர் வஹி பிஜ்லி பேச்கர் கமாய் கா ஏக் ஓர் சாதன் தேனா சாஹதா.
2: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளனர். நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியில் இணையுங்கள். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான பதக்கங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் வழங்கினார். மேகதாது அணையை கட்ட தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கரூர் உள்ளிட்ட 5 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் அறிவிப்பை வெளியிடுவதற்கான தடையை சென்னை உயர்நீதிமன்றம் அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளது. ஆசிய பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இதற்காக 3,15,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 4,47,000 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாற்றியமைக்கப்பட்ட கேலோ இந்தியா திட்டத்திற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கூறிய அவர், அடுத்த 5 ஆண்டுகளில் செயல்படுத்தப்படவுள்ள இந்த திட்டத்திற்காக 36,441 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தேசிய விளையாட்டு அமைப்புகளுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். இதற்கிடையே விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது விவசாயிகள் நலனில் மத்திய அரசு அக்கறையுடன் உள்ளதை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு விவசாயிகளின் பொருளாதார பாதுகாப்பை மேலும் உறுதி செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க இந்த முடிவை மேற்கொண்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். காவல்துறையினருக்கான பதக்கங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் வழங்கினார். காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான குடியரசுத் தலைவர், உள்துறை அமைச்சர் மற்றும் முதலமைச்சரின் விருதுகள் இந்த நிகழ்ச்சியில் வழங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காவல்துறையின் சாகச நிகழ்ச்சிகளும் இதில் இடம்பெற்றதாக அவர் மேலும் கூறுகிறார். மேகதாது அணையை கட்ட தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த நிலைப்பாட்டில் முதலமைச்சர் திரு விஜய் உறுதியுடன் உள்ளதாக கூறினார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் காரணமாக தொழில் முதலீடுகள் அதிகரிக்கும் என்றார். உயர் மருத்துவ படிப்பிற்கான இடங்களை தாவேக அரசுதான் மத்திய அரசுக்கு விட்டுக் கொடுத்துள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளது தவறானது என்றும் திரு அருண்ராஜ் தெளிவுபடுத்தினார். உரங்கள் மற்றும் வேளாண் இடுபொருட்களின் விநியோகம் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுவதை அதிகாரி

0: உறுதி செய்ய வேண்டும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் வலியுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையத்தின் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். விவசாயிகளுக்கு சிறந்த சேவைகளை இந்த நிறுவனம் வழங்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு முயற்சிப்பது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பிரச்சினையில் கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் தெரிவித்து வரும் கருத்துக்கள் ஏற்புடையது அல்ல என்று கூறினார். மேகதாது போன்ற முக்கிய பிரச்சினைகளில் கூட முதலமைச்சர் திரு விஜய் கருத்துக்களை தெரிவிக்காமல் மௌனம் காப்பதாக திரு எடப்பாடி பழனிசாமி குறை கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கான மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: திருச்சி கிழக்கு, பெருந்துறை, அம்பாசமுத்திரம், விராலிமலை மற்றும் கரூர் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிட விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையை அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள் முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. கோடியக்கரை அருகே நடுக்கடலில் 2 நாட்களாக தத்தளித்த ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 6 மீனவர்களை நாகை மீன்வளத்துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். நாட்டுப்படகு பழுதானதன் காரணமாக அந்த மீனவர்கள் நடுக்கடலில் சிக்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடம் மீனவ கிராமத்தை சேர்ந்த பிரபாகரன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் 6 மீனவர்கள் கடந்த 27ஆம் தேதி தங்கச்சிமடத்திலிருந்து மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். அவர்கள் நாகை மாவட்டம் கோடியக்கரைக்கு அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது கடந்த 29ஆம் தேதி படகு இன்ஜின் பழுதானதால் 2 நாட்களாக கடலில் தத்தளித்தனர். இதில் அந்த பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சுந்தரவள்ளி என்ற விசைப்படகிற்கு தகவல் கொடுத்தனர். அவர்கள் மீன்வளத்துறையினருக்கு தகவல் கொடுத்ததின் பேரில் மீன்வளத்துறையினர் அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த சாமிநாதன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் சென்று அவர்களுக்கு குடிநீர், உணவு வழங்கி மீட்டு நாகை மீன்பிடி துறைமுகத்திற்கு அழைத்து வந்தனர். நடுக்கடலில் தத்தளித்த 6 மீனவர்களும் பத்திரமாக கரைக்கு வந்து சேர்ந்ததை அடுத்து மீனவர்கள் படகினை பழுது பார்த்து சீர் செய்வதற்கான ஏற்பாடுகளையும் செய்தனர். நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி ஆடுகள் சந்தையில் இன்று 1 கோடி ரூபாய் அளவிற்கு ஆடுகள் விற்பனையாயின. மதுரை, திருச்சி, தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த வியாபாரிகள் ஆடுகளை வாங்க குவிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திண்டுக்கல் அருகே உள்ள செம்பட்டியில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை ஆட்டுச் சந்தையானது நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு இன்று ஆட்டுச் சந்தையானது களைகட்டியது. குலதெய்வ வழிபாட்டிற்காகவும் நேர்த்திக் கடனுக்காகவும் வெள்ளாடுகளை வாங்க பொதுமக்கள் திரளாக குவிந்தனர். திண்டுக்கல், மதுரை, திருச்சி, தேனி மாவட்டங்களிலிருந்து வந்த வியாபாரிகள் போட்டி போட்டு ஆடுகளையும் வாங்கிச் சென்றனர். எடைக்கேற்ப ஒரு ஆடு 10,000 ரூபாய் முதல் 15,000 வரை விற்பனையான நிலையில் ஒரே நாளில் 1 கோடிக்கும் அதிகமாக வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
4: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பாதை சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்தில் இருந்து வடக்கு கேரளா வரை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதர மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னல் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். விழுப்புரம் மாவட்டத்தில் புதிதாக கட்டப்பட்ட அரசு கட்டிடங்களை மாநில அமைச்சர் திரு ஆனந்த் இன்று திறந்து வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு முகத்வாரத்தில் மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் இன்று ஆய்வு மேற்கொண்டார். கோவையில் முன்னாள் படைவீரர் அலுவலகத்தில் மாநில அமைச்சர் திரு சரத்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க்

0: தலைமையில் இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் தரிசன நேரம் குறைக்கப்படவில்லை என்று கோவில் நிர்வாகம் கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் பெற்றார். ஹாங்காங்கில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் பெற்றது. கனடாவின் ஆன்டாரியோவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. தைப்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் உன்னதி ஹூடா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 23-21, 21-16 என்ற செட்கணக்கில் இந்தியாவின் தேவிகா சிஹாகை வென்றார். மற்றொரு மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் வெற்றி பெற்று தன்வி சர்மாவும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். பிலிப்பைன்ஸ் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆலாப் மிஸ்ரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-16, 21-14 என்ற செட்கணக்கில் பிலிப்பைன்ஸின் கிளாரன்ஸ் வில்லஃபிளாரை வென்றார். இந்தியாவின் கின்பால் சோனா, ஆரியமான் டாண்டன், பிரணய் கட்டா ஆகியோரும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான பதக்கங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் வழங்கினார். மேகதாது அணையை கட்ட தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கரூர் உள்ளிட்ட 5 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் அறிவிப்பை வெளியிடுவதற்கான தடையை சென்னை உயர்நீதிமன்றம் அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளது. ஆசிய பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 6:40:16.
2: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேல தான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், நாகப்பட்டினம்.
1: இனி கேட்கலாம் காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம்.
6: உங்கள் கடை காரைக்கால்
7: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
7: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
8: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
9: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
8: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
9: தொடர்புக்கு 8925936936.
10: நலமாய் வாழ. சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்து விளக்கம் தருகிறார் நாகப்பட்டினம் சிறுநீரக சிகிச்சை மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஜி நித்யா அவர்கள்.
11: கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர்.
12: யூஸ்வலாக கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைன்றது அந்த ஸ்டேஜ் 5, கடைசி ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு தான் பண்ணுவோம். நம்ம உடம்புக்கு வர கிட்னி என்றைக்குமே அந்நியந்தான். எப்பயுமே நம்ம உடம்பு அந்த கிட்னியை அழிக்க தான் முயற்சி பண்ணும். அதை தடுக்கிறதுக்கு தான் நம்ம ஒரு சில மாத்திரைகள் கொடுப்போம். ஈவன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண பிறகுமே எல்லாருமே ரெகுலராக மாத்திரை சாப்பிட்ணும், ரெகுலராக செக்அப் வரணும். அந்த மாதிரி மாத்திரையை தவறினாலோ, செக்அப் வர தவறினாலோ வச்ச கிட்னி கண்டிப்பாக செயலிழக்கும். கிருமி நம்ம உடம்புக்கு வந்துச்சுன்னா நம்ம உடம்பு சம்மந்தப்பட்டது இல்லை அப்படின்னு நம்ம உடம்பு நினைக்குமோ அந்த மாதிரி தான் நினைக்கும். ஆனால் அந்த நினைப்பை அழிக்கிறதுக்கு தான் நம்ம ஒரு சில மருந்துகள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண பிறகு ரெகுலராக டேப்லெட்டாக தான் கொடுப்போம். அதை ரெகுலராக எடுத்துக்கிட்டாலே அதனால் வர அழிவை தடுக்கலாம். டேப்லெட் ஒழுங்காக எடுத்து செக்அப் பண்ணாலே போதும். அதை தவிர்த்து அந்த டேப்லெட் என்ன பண்ணோம், நம்மளோட எதிர்ப்பு சக்தியை குறைச்சி தான் அந்த நினைவு அழிக்கும். எதிர்ப்பு சக்தியை குறைக்கும் போது இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்ஃபெக்ஷன் நமக்கு வராமல் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கணும்.

0: சுற்றி வர இடத்துல இருந்து மாஸ்க் ப்ராப்பராக போடணும். வெளியே வாங்கி சாப்பிட்டு வாந்தி வயிற்றலாம் வராமல் பார்த்துக்கணும், இல்லைன்னா யூரின் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கணும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சே போய் இன்ஃபெக்ஷன் வர மாதிரி நம்ம க்ரௌடில் அதிகமாக போகிறது.
1: ஆமாம் டாக்டர், நம்ம பொதுவாகவே பார்க்க முடியும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்க கேன்சர் பேஷண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து இன்ஃபெக்ஷன் சீக்கிரமாக வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் இதான டாக்டர்,
0: நம்மளோட எதிர்ப்பு சக்தியை குறைச்சிரும், அதனால் நோய் எதிர்த்து நம்மளால் போராட முடியாது, சீக்கிரமாக இன்ஃபெக்ஷன் அதிக அளவில் வந்துடும்.
1: அப்புறம் இந்த மது பழக்கம் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த சிறுநீரக பிரச்சனைகள் அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர்.
0: குடிக்கிறது மட்டுமே இருந்து டீஹைட்ரேட் ஆகிடுவாங்க, அதாவது நீர் சத்து இறங்கிடும், தண்ணி ஒழுங்காக குடிக்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, அந்த மாதிரி காரணங்களால் வரலாமே தவிர, இல்லை அவங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் யூரின் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி தான். ஆனால் அவங்களுக்கு இருதய பிரச்சனை வரலாம், அது மூலயமா கிட்னி பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு
1: இருக்குது.
0: குடிப்பதால் டைரெக்டாக கிட்னி அஃபெக்ட் ஆகலைன்றதுக்காக நம்ம எதுவும் அதை பெருசாக எடுத்துக்காமல் இருக்க முடியாது, அதனால் பல உறுப்புகள் செயலிழக்கும், அதனால் அடுத்து கிட்னியும் செயலிழக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் குடிப்பதை தவிர்ப்பது உடலில் உள்ள எல்லா உறுப்புகளுக்குமே ரொம்ப நல்லது.
1: இந்த சின்ன குழந்தைங்களுக்கு கூட இந்த சிறுநீரக பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, அது எதனால் வருது டாக்டர், அவங்களுக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கொடுப்பீங்க?
0: குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைனா பிறந்ததுலேருந்தே வர வாய்ப்பு இருக்குது. ஒன்று வந்து பிறக்கும் போதே கிட்னியோட உருவத்தில் ஏற்படும் ப்ராப்ளம், ரெண்டு கிட்னி ஒட்டி பிறக்கிறது, இல்லைனா ஒரு கிட்னி உருவாகாமல் இருக்கிறது, சின்னதாக இருக்கிறது, யூரின் வர பாதையில் அடைப்பு, பிறக்கும் போதே ஏற்படக்கூடிய ஸ்ட்ரிக்சர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அடைப்பு ஏற்படுது, அதனால் ஒரு கிட்னி வீங்கி இருக்கும். முக்கவாசி இந்த மாதிரி எல்லா கிட்னி பிரச்சனையுமே நம்ம கர்ப்ப காலத்தில் 5வது மாதத்தில் இருக்கக்கூடிய அனாமலி ஸ்கேனில் கண்டுபிடிச்சிடலாம். அந்த அனாமலி ஸ்கேனோட முக்கியத்துவம் இதுதான். அந்த மாதிரி அப்பயே நம்ம சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கருவிலே கண்டுபிடிச்சிட்டோம்னா ரொம்ப அட்வான்ஸ்டாக ஒரு சில ஹாஸ்பிட்டலில் மட்டும் உள்ள கர்ப்பப்பைக்குள்ளேயே போய் அந்த கிட்னி பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் இருக்குது, பட் சக்ஸஸ் ரேட் அந்த அளவுக்கு இல்லை, பட் அதை ட்ரை பண்ணலாம். வெளியே வந்த பிறகு பார்த்தோம்னா அந்த கிட்னி முழுமையாக செயல் இழந்துடும். 5 மாதத்தில் பிரச்சனை இருக்குன்றது முதவே கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம அதை சரி பண்ணவாத முயற்சி பண்ண வாய்ப்பு இருக்குது. இது ஒரு வகையான குழந்தைங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை. அது இல்லாமல் ரத்த கொதிப்பு குழந்தைகளுக்கும் ஏற்பட வாய்ப்புள்ளது. அப்படி ஏற்படும் போது அதோட 80% காரணம் கிட்னியாக தான் இருக்கும். அதனால் ஒரு ஸ்கூல் லெவலில் பிபி ஸ்க்ரீன் பண்ணுறது ரொம்ப முக்கியம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்து விளக்கம் தந்தார் நாகப்பட்டினம் சிறுநீரக சிகிச்சை மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஜி நித்யா அவர்கள்.
3: கேட்டது காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம்.
4: உங்கள் கடை காரைக்கால்
5: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
3: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் இசை தூரிகை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
7: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் July 17 to August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
3: இசைத்துறிகையில் வரும் முதல் பாடல் டி இமான் இசையில் வைரமுத்துவின் வரிகளில் வந்தனா ஸ்ரீனிவாசன் ஜிதின் ராஜ் ஜெயமூர்த்தி குரல்களில் மருது பட பாடல்.

0: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
1: நேர்லி நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி எசட், காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸின் உழவர்களுக்கு.

0: மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம், ONGC.
1: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள். காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
2: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
2: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன்ஹால் ரோட், கும்பகோணம்.
2: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 7:00 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரியின் ஆலய தரிசனம். நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் காணமும். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ERC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீப்ஸின் நன் வேண்டா.

இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 இசைத்துறிகள். இனி கேட்கலாம் அறிவியல் நேரம். வலி நிவாரணத்தில் புதிய புரட்சி. போதை அல்லது பக்க விளைவுகள் ஏற்படுத்தாத நரம்பு பாதைகளை மட்டும் இலக்காக கொண்டு செயல்படும் NAV 1.8 சோடியம் சேனல் தடுப்பு மருந்துகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இது பாரம்பரிய வலி நிவாரணிகளுக்கு பதிலாக புதிய மாற்றாக உருவெடுத்துள்ளது. ஒற்றை இரத்த பரிசோதனையில் புற்றுநோய் கண்டறிதல். வெறும் ஒரே ஒரு இரத்த பரிசோதனை மூலம் அறிகுறிகள் தோன்றுவதற்கு முன்பே சுமார் 50 வகையான புற்றுநோய்களை கண்டறியும் புதிய மருத்துவ பரிசோதனை மருத்துவ ஆய்வுகள் தீவிரமடைந்துள்ளன. கேட்டது அறிவியல் நேரம். இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 இசைத்தூரிகை. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் யுகபாரதியின் வரிகளில் டி இமான் இசையில், சத்யபிரகாஷ் வந்தனா ஸ்ரீனிவாசன் குரல்களில் வெற்றிவேல்.

0: நேயர்களுக்கு உளங்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், காரைக்கால் சிவ வலிவிலாஸ் ஜுவல்லர்ஸ்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க, ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
3: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவ வலிவிலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: இசையின் சரளாய் திசையெங்கும் வீசும் இது உங்கள் அபிமான பண்பலை 100.3 இசை தூரிகை. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் யுகபாரதியின் வரிகளில் ரம்மி படத்திலிருந்து.

0: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
4: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
5: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
6: இசைத்துறையில் வரும் அடுத்த பாடல் மதன் கார்கியின் வரிகளில் ஈமான் இசையில், ஸ்ரேயா கோஷல், ஸ்ரீகாந்த், ஹரிஹரன், மரியா குரல்களில், பொன் மாணிக்கவேல்.

0: கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் இசைத்தூரிகை. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை. இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின்

0: கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் இசைத்தூரிகை. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை. இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நீர்நிலைகளுக்கான சூரிய மின் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள் அவர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் 4 மாடி கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்தனர். சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்காக ஐநா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக இந்தியா கூறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் மற்றும் அங்குஷ் பங்கல் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நீர்நிலைகளுக்கான சூரிய மின் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 5,070 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். இந்த திட்டத்தின் கீழ் 1 மெகாவாட்டிற்கு 1 கோடி ரூபாய் என்ற அடிப்படையில் நிதி உதவி வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பெட்ரோலிய மற்றும் இயற்கை எரிவாயு துறையின் சமுத்ரா மந்தன் திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். 84,084 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். இதற்கிடையே சமுத்ரா மந்தன் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த திட்டத்தில் தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கும் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். எரிபொருள் இறக்குமதியை குறைப்பதற்கு இந்த திட்டம் உதவிடும் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்தார். தொழில்துறை, அரசு மற்றும் தொழிலாளர்களுக்கிடையே நல்லிணக்கம் நிலவுவது பொருளாதார வளர்ச்சிக்கு உதவிடும் என்று மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இதுதொடர்பான சர்வதேச உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். தொழிலாளர் நலனுக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள் அவர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகளை தேசிய இயக்கமாக மத்திய அரசு உருவாக்கியுள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் புதுமை கண்டுபிடிப்புகள் தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு அவர் பேசினார். அட்டல் புதுமை இயக்கம் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கம் அளித்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்காக ஐநா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இன்று மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், ஐநாவின் அமைதி பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கும் இந்தியா ஆதரவு அளித்து வருவதை சுட்டிக்காட்டினார். ஐநா அமைதிப்படையில் இந்தியாவின் சார்பில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பணியாற்றுவதாகவும் திரு ஜெய்சங்கர் கூறினார். நீதித்துறையின் செயல்பாடுகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்காக 53,57,00,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், நீதிபதிகளுக்கு உதவும் வகையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான மென்பொருள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பரீட்சார்த்த அடிப்படையில் இந்த மென்பொருள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் கூறினார். மகாராஷ்டிராவில் 4 மாடி கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்தனர். தானே மாவட்டத்திற்குட்பட்ட பிவாண்டியில் உள்ள பழமையான இந்த அடுக்குமாடி கட்டிடம் இடிந்து விழுந்ததாகவும் இடிபாடுகளுக்கு இடையே 3 பேர் சிக்கியுள்ளதாகவும் அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு

குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரண நிதி வழங்கப்படும் என்று பிரதமர் அறிவித்துள்ளார். மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸும் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். இதற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு தேவேந்திர பட்னவிஸ் அறிக்கை ஒன்றில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கான மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். தமிழகத்தில் குடிநீர் விநியோகம் மற்றும் நீர் ஆதாரங்களை மேம்படுத்துவதற்கான பணிகளை மேற்கொள்வதற்காக 340 கோடி ரூபாயை மாநில அரசு ஒதுக்கியுள்ளது. இன்று சென்னையில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இதுதொடர்பாக நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குடிநீர் தட்டுப்பாடுயின்றி கிடைப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டுமென்று முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் இதுவரை இல்லாத அளவிற்கு வாக்கு சதவீதம் பதிவானதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த தேர்தலில் 86% அளவிற்கு வாக்குப்பதிவு நடைபெற்றதை சுட்டிக்காட்டினார். நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு தமிழகத்தில் பதிவான அதிக அளவு வாக்கு சதவீதமாக இது உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இதற்காக வாக்காளர்களுக்கு வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு ஞானேஷ்குமார் கூறினார். மேற்குவங்கத்தில் தீவிரவாதி என்ற சந்தேகத்தின் பேரில் ஒருவரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்தனர். ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடையவர் என்ற சந்தேகத்தின் பேரில் சிறப்பு அதிரடி படையினர் இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பர்தமான் பகுதியில் இவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவரிடமிருந்து முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆந்திராவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பின்னர் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. அமராவதியில் இதனை வெளியிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு விவேக் யாதவ், கடந்த மாதம் 15ஆம் தேதி தொடங்கி இம்மாதம் 24ஆம் தேதி வரை இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். இந்த பணிகளின் போது பல்வேறு காரணங்களுக்காக வாக்காளர் பட்டியலிலிருந்து 45 லட்சம் பேர் நீக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நீக்கப்பட்டவர்கள் உரிய காரணங்களுடன் பெயர்களை சேர்க்க விண்ணப்பிக்கலாம் என்றும் இதற்கான கால அவகாசம் அடுத்த மாதம் இறுதி வரை உள்ளதாகவும் திரு விவேக் யாதவ் தெரிவித்தார். குஜராத்தில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ள நிலையில் அம்மாநிலத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நிவாரண ஆணையர் திரு கௌரங் மக்வானா கூறியுள்ளார். காந்திநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 13 மாவட்டங்களுக்கு அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இந்த மாவட்டங்களில் மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்கென 50 சிறப்பு குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தேசிய பேரிடர் மீட்புப் படையின் 17 குழுக்களும் மாநில பேரிடர் மீட்புப் படையின் 30 குழுக்களும் அம்மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு கௌரங் மக்வானா கூறினார். ஒடிஷாவில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்பு குறித்து ஆய்வு செய்வதற்கென உயர்நிலை குழு கூட்டம் அம்மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு சுரேஷ் புஜாரி தலைமையில் இன்று புவனேஸ்வரில் நடைபெற்றது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு பணிகளை இயல்பு நிலை திரும்பும் வரை நீட்டிப்பது என இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த மழை வெள்ளத்தால் 15,000-க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேபாளத்தின் சில பகுதிகளில் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சப்தாரி மாவட்டத்திற்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இந்த தடை உத்தரவு அமலுக்கு வந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இரு பிரிவினருக்கிடையே ஏற்பட்ட மோதலையடுத்து இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அமைதி திரும்ப பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அந்நாட்டு அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் மற்றும் அங்குஷ் பங்கல் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் பிரீத்தி பவார் 5-0 என்ற

0: புள்ளிக்கணக்கில் ஜாம்பியாவின் கேத்ரின் வேப்பை வென்றார். ஆடவர் 80 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அங்குஷ் 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் கனடாவின் ஜோஷ்வா அஃபோரியை வென்றார். ஜூடோ பிரிவில் அஸ்மிதா தே, யாமினி மற்றும் ஹர்ஷ் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. விஜானி ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீர்நிலைகளுக்கான சூரிய மின் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள் அவர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் 4 மாடி கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்தனர். சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்காக ஐநா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக இந்தியா கூறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் மற்றும் அங்குஷ் பங்கல் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் நேரம் 7:25.
2: கார்த்திக், இதுதான் ஓ ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்திருக்கு.
3: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
4: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேல தான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: இனி கேட்கலாம் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
6: நமது காரைக்கால் கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி கேஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக கேஎம்சி மருத்துவமனை காரைக்கால்.
4: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
7: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
8: உழவர்களுக்கு
9: விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தவும் சூரிய ஆற்றலை விவசாயத்தில் பயன்படுத்த ஊக்குவிக்கும் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் PMKUSUM திட்டம் குறித்து சில குறிப்புகள். PMKUSUM இந்த திட்டத்தின் விரிவாக்கம் பிரதம மந்திரி கிசான் ஊர்ஜா சுரக்ஷா ஏவம் உத்தான் மகாபியான். இந்த திட்டம் 2019 ஆண்டு மார்ச் மாதத்தில் இந்திய மத்திய அரசு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தை புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் MNRE செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் நோக்கம் விவசாயிகளுக்கு குறைந்த செலவில் மின்சாரம் கிடைக்க செய்வதோடு புதுப்பிக்கத்தக்க சூரிய ஆற்றலை அதிகப்படுத்துவதாகும். குறைந்த செலவில் பாசன வசதியை வழங்குவதும் அவர்களின் வருமானத்தை உயர்த்தவும் இந்த திட்டம் பயன்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகள் தங்கள் நிலங்களில் சூரிய மின் நிலையங்களை அமைக்கலாம். மேலும் சோலார் பம்புகளை நிறுவி மின்சாரம் அல்லது டீசலை சார்ந்திருக்கும் தேவையை குறைக்கலாம். பிரதம மந்திரி கிசான் ஊர்ஜா சுரக்ஷா ஏவம் உத்தான் மகாபியான் திட்டத்தின் முக்கிய அம்சங்கள்: விவசாயிகளுக்கு சூரிய ஆற்றல் மூலம் இயங்கும் பாசன பம்புகள் வழங்கப்படுகின்றன. விவசாய நிலங்களில் பயன்படாமல் இருக்கும் சூரிய மின் நிலையங்களை அமைத்து கூடுதல் வருமானம் பெறலாம். உற்பத்தியாகும் அதிகப்படியான மின்சாரத்தை சேமித்து மின்வாரியத்திற்கு விற்பனை செய்து வருமானம் ஈட்டும் வாய்ப்பும் உள்ளது. மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து மானியம் வழங்குவதால் விவசாயிகளின் முதலீட்டு சுமையை குறைக்கிறது. இந்த திட்டத்தின் நன்மைகள்: மின்சார செலவு மற்றும் டீசல் செலவு குறைகிறது, சுற்றுச்சூழல்

0: பாதுகாக்க படுகிறது, தடையில்லா பாசன வசதி கிடைக்கிறது, விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கிறது, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாடும் அதிகரிக்கிறது. இந்த திட்டத்தை விவசாய பெருமக்கள், விவசாய குழுக்கள், கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் சில சந்தர்ப்பங்களில் பஞ்சாயத்துக்கள் உள்ளிட்டோர் விண்ணப்பிக்கலாம். முக்கிய குறிப்பு, ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மாநிலம் நடைமுறை மற்றும் தகுதி விதிமுறைகள் மாறுபடலாம். இந்த திட்டத்தை விண்ணப்பிக்க தங்கள் மாநிலத்தின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முகமை அல்லது வேளாண்மை துறையை தொடர்பு கொண்டு விவரங்களை அறிந்து விண்ணப்பிக்கலாம். PMKUSUM பிரதம மந்திரி கிசான் ஊர்ஜா சுரக்ஷா ஏவம் உத்தான் மகாபியான் என்ற மத்திய அரசின் திட்டம் விவசாயிகளின் செலவை குறைத்து வருமானத்தை உயர்த்தி சூரிய ஆற்றலை ஊக்குவிக்கும் ஒரு முக்கியமான திட்டமாகும். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நமது விவசாயத்தை மேலும் நிலையானதாகவும் லாபகரமாகவும் மாற்றுவோம்.
1: கேட்டது உழவர்களுக்கு.
2: கேட்டது காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
4: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 7:31.
5: நேயர்கள் கேட்கவிருப்பது
6: காரைக்கால் ONGC காவேரி அசட்டின்
7: உழவர் அரங்கம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
2: அது என்ன தாத்தா உயரமா இருக்குது?
3: அது ONGC-யோட சின்ன வகை ரிகம்மா. அங்க எண்ணெய் எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு.
2: அதுல என்ன என்ன தாத்தா எடுப்பாங்க?
3: கச்சா எண்ணெய் எடுக்கறாங்க.
2: அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க?
3: அந்த கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ் சரக்கு லாரி மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது. இல்ல இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
2: தாத்தா ONGC-னால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
4: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
3: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
4: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
2: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.
5: பூங்குடி, நம்ம ரேவதி அக்கா வீட்டு மாட்டுக்கு என்னமோ காய்ச்சலாம, போய் பாத்தியா?
6: என்னக்கா சொல்றீங்க, ஜுரமா? அதுவும் இந்த நேரத்திலயா?
5: ஆமா பூங்குடி, ரெண்டு நாளா கால்நடை மருத்துவர்லாம் வந்து வந்து பாத்துட்டு இல்ல போயிட்டு இருக்காங்க.
6: நம்ம ரேவதி அக்கா தான் மூலிகை மருத்துவம் ஏதோ பண்ணுவாங்களக்கா, அதெல்லாம் பண்ணலையா அவங்க? அப்போ
5: பண்ணாங்களா இல்லையா எதுவும் தெரியல பூங்கடி. ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெரியுது, இந்த மாதிரி மூலிகை மருத்துவத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்னு தெரியுது.
6: அதுவே உங்களுக்கு இப்பதான் தெரியுதா? கால்நடை வளர்க்கறவங்க இதெல்லாம் தெரிஞ்சு வைக்கிறது ரொம்ப அவசியம்க்கா.
5: ஆமாமா பூங்கடி, இன்னைக்கு நம்ம விவசாய நிகழ்ச்சியில கூட கால்நடைகள்ல மரபுசாரா மூலிகை மருத்துவம் என்னென்ன இருக்குன்னு சொல்ல இருக்கிறாங்களாம். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் மேலையூர்ல இருந்து டாக்டர் பப்ளு அறிவழகன் அப்படிங்கிறவங்க. அதனால நிகழ்ச்சியை தவறாம கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்.
6: அப்பதானக்கா நம்ம ரேவதி அக்கா கிட்ட வைத்திய சொல்ல முடியும்.
5: அதுவும் சரிதான். வணக்கம் நேர்களே, இன்றைய நம்ம விவசாய நிகழ்ச்சியில கால்நடைகளுக்கு என்னென்ன மாதிரியான மூலிகை மருத்துவங்கள் இருக்கு, அதை எப்படி செய்யலாம், அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அதை பத்தி சொல்றதுக்காக நம்ம நிலையத்துக்கு மரபு சாரா மூலிகை மருத்துவர் பப்ளு அறிவழகன் அவங்க வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
7: வணக்கம்.

0: சொல்லுங்க சார், கால்நடைகளுக்கு என்னென்ன மாதிரியான மூலிகை மருத்துவங்கள்லாம் இருக்கு, அது எப்படி கொடுக்கலாம், இதை பத்தி சொல்லுங்களேன்.
1: கண்டிப்பா மேடம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரியமான இருக்கக்கூடிய கால்நடைகள் மற்றும் இப்ப கலப்பின மாடுகளுக்கு ஏற்படக்கூடிய இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து இயற்கை முறை தீர்வுகளாக மரபுசார மூலிகை மருத்துவம் சொல்றதுக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இயற்கை முறையில குடல் புழு நீக்கம் செய்வது, கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புண் கால் புண்களுக்கு இயற்கை முறை தீர்வுகள் நம்ம கொடுக்க போறோம். இந்த மூலிகை உருண்டை வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து 5 பொருட்களை வந்து மெயினா நம்ம கொடுக்குறோங்க மேடம். சளி, இரும்பல், வறட்டு இரும்பல், மாடுகளுக்கு ஏற்படக்கூடிய சினை சார்ந்த பிரச்சனைகள், மாடுகளுக்கு மற்றும் கன்றுகள், ஆடுகள், மாடுகள், இதர கால்நடை இனங்களுக்குமே இந்த மருத்துவ முறையை பயன்படுத்தலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல் கலவையா துளசி எடுத்துக்கொள்கிறோம். இந்த துளசி 2 கைப்பிடி அளவிற்கு, மூன்றாவதாக கற்பூரவள்ளி 2 கைப்பிடி அளவிற்கு, மூன்றாவதாக ஆடாதுடை இலை 2 கைப்பிடி அளவிற்கு, மஞ்சள் கிழங்கு அல்லது மஞ்சள் பொடி இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். 6 எண்ணிக்கையில் வெற்றிலை, அதனுடன் வந்து 2 கைப்பிடி அளவிற்கு குப்பை மினி இலை, 5வதாக வேப்ப இலை 3 கைப்பிடி அளவிற்கு, இதை எடுத்துக்கொண்டு நன்றாக இதை தனித்தனியாக அரைத்துக் கொள்ள வேண்டும். அதனுடன் வந்து சுத்தமான நல்லெண்ணெய் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனுடன் முக்கியமாக சீரகம் 10 கிராம் அளவிற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். வெந்தயம் ஊற வைத்து 5 கிராம் அளவிற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். மஞ்சள் பொடி எடுத்துக்கிட்டோம், இதை வந்து சீரகம், மிளகு, சோம்பு மற்றும் வந்து இதெல்லாம் வந்து ஊற வைத்து நன்றாக மைய அரைத்து கொள்ள வேண்டும். இதனுடன் இந்த கலவையை உருண்டையாக பிடித்து கொண்டு நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் சரிங்களா, அதை வந்து நன்றாக உருண்டை பிடித்து கன்றுகளுக்கு வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு கொடுக்க வேண்டும். பசுவிற்கு ஒரு சாற்று குடிப்பாளர் அளவுக்கு கொடுக்க வேண்டும்.
0: இது வந்து முன்னெச்சரிக்கையாவே கொடுக்கணுமா?
1: முன்னெச்சரிக்கையாக கொடுக்கும்.
0: இது எது எதுக்கெல்லாம் வந்து?
1: கோமாரி, கால் குழம்புகள் ஏற்படக்கூடிய புண்கள், உடல் கட்டுமஸ்தானாக வளரக்கூடிய எந்த விதமான நோய்கள், பக்க விளைவுகளற்ற இது ஒரு மருத்துவம்.
0: எத்தனை நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கணும்?
1: 6 மாதத்துக்கு ஒரு முறை இந்த கலவையை கொடுக்க வேண்டும். இதனுடன் சின்ன வெங்காயம் வந்து மெயினாக சேர்த்துக்கணும் மேடம். இந்த கலவைகளை வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை நன்றா மைய அரைத்து, சொன்ன கலவைகள்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த கலவை கூட சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கணும். நம்ம இந்த சின்ன வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துக்கும் போது இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உருவாக்கக்கூடிய தன்மை இதுக்கு. இதை வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுத்துட்டு வரும்போது இயற்கையா வந்து மாடுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உற்பத்தி ஆகும். கோடை காலங்களில் வரக்கூடிய நோய்கள், வெயில் மற்றும் பனிகாலங்களில் வரக்கூடிய நோய்கள்ல இருந்து மாடுகளை இயற்கையாக பாதுகாக்கக்கூடிய தன்மை உடையது இந்த முறை மேடம்.
0: மூலிகை உருண்டை இதை பத்தி சொன்னீங்க.
1: கண்டிப்பா
0: இப்ப குடற்புழு நீக்கத்துக்கு இயற்கை முறையில என்ன செய்யலாம் சொல்றீங்களா?
1: கண்டிப்பா சொல்றேன் மேடம். இயற்கையா வந்து குடல் புழு நீக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்கு. இயற்கையாகவே நிறைய வகைகள் இருக்கு. முதல் வகை பாத்தீங்கன்னா ஒரு தேங்காய் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெரிய மாடாக இருந்தால் ஒரு தேங்காய், கன்று குட்டிகளாக இருந்தால் ஒரு சாற்றுக்குடி பழவளவுக்கு, ஒரு பெரிய அளவிற்கு இருக்கக்கூடிய கன்று குட்டிகளுக்கு, சின்ன கன்று குட்டிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் அளவிற்கு தேங்காய் விடுத்து கொடுக்க வேண்டும். ஒரு பசுவிற்கு 2 மூடி தேங்காய்களை நன்றாக மைய அரைத்து கொண்டு காலையில் 6 மணியில் வெயிலுக்கு முன்னாடி கொடுத்துட்டு 4 மணி நேரம் வெயிட் பண்ணணும் மேடம். 4 மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி என்ன பண்ணணும்னா இந்த கலவையோட மஞ்சள் பொடி இருக்கு இல்லைங்களா, இயற்கையாக கொடுக்கக்கூடிய மஞ்சள் பொடியில கல்லுப்பு சேர்த்து, இந்த கல்லுப்புடன் வந்து மஞ்சள் பொடியும் விளக்கெண்ணெய், 100 கிராம் அளவிற்கு விளக்கெண்ணெய் எடுத்துக்கொள்ள வேண்டும், 100 கிராம் அளவிற்கு மஞ்சள் பொடி எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டையும் நன்றாக கலைத்து கொண்டு 1 ஸ்பூன் அளவிற்கு உப்பு போட்டு இதை வந்து இந்த தேங்காய் கலவை கொடுத்து 4 மணி நேரம் கழிச்சு இந்த கலவை கொடுத்தோம்னா இயற்கையாக வந்து குடல் புழு நீக்கம் ஆயிடும். தொடர்ந்து இந்த கலவை கொடுத்து விட்டு ஒரு 7 நாட்கள் தொடர்ந்து சோற்று கற்றாழை 1 மடல் அளவிற்கு பெரிய மாட்டிற்கு
0: தொடர்ந்து 7 நாளைக்கு
1: இந்த கலவை கொடுத்து விட்டு 7 நாட்களுக்கு வரும் காலகட்டங்களில் இந்த கலவையுடன் வந்து சோற்று காற்றாலை முல்லை நீக்கி விட்டு கொடுத்துட்டு வர வேணும். 7 நாட்கள் தொடர்ந்து கொடுக்க வேணும். இது இயற்கையான குடல் புழு நீக்கம். 2வதாக சுண்ணாம்பு கலவை வந்து கொடுக்க வேணும். இயற்கை சுண்ணாம்பு கலவை எப்படி தயாரிக்க முடியும்?
0: இது எதுக்கு சார்?
1: இயற்கையான வந்து நம்ம உடலுக்கு வந்து சத்து வேண்டும். குடல் புழு நீக்கம் போயிடுத்துன்னா அந்த உடல்ல வந்து சத்து இருக்காது. அந்த உடல்ல இருக்கக்கூடிய புழுக்கள் போயிடுச்சுன்னா நம்ம சத்துக்காக
0: சுண்ணாம்பு
1: கலவைங்கிறது இயற்கை சுண்ணாம்பு கலவை மேடம். இந்த இயற்கை சுண்ணாம்பு கலவை நம்ம எப்படி தயாரிக்கிறோம் பாத்தீங்கன்னா, 1 பானை தண்ணி, இந்த 1 பானை தண்ணியை நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும் மேடம். கொதிச்சு நீர் அடங்கிடும் அந்த டைம்ல வந்து இந்த சுண்ணாம்புகள் கலவை வந்து கிளஞ்சல் சுண்ணாம்பு கலவை
2: கலவின்னு சொல்லுவோம் மேடம். கால் கிலோ அளவுக்கு இந்த சுண்ணாம்பு பானையில போட்டுட்டு, இந்த பானை கொதிக்க வச்ச நீர் இருக்கு இல்லைங்களா, அதுல போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சிடணும். அடுத்த நாள் காலையில மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும் மேடம். அந்த லேயர் வந்து பாத்தீங்கன்னா அந்த லேயர் எடுத்து அந்த தண்ணியை வந்து நம்ம தீவனம் தவிடு தீனி புண்ணாக்கு பருத்தி கொட்டை கொடுக்குறோம் இல்லைங்களா,

0: மேடம்,
1: அதுல
0: அந்த கலவையில இதை கொடுத்துட்டு வர வேண்டும். கண்டிப்பா இதை கொடுத்துட்டு வரும்போது இயற்கையாக இந்த சுண்ணாம்பு சத்து உடம்புக்கு தேவையான பாலுடைய உற்பத்தி.
1: இந்த முறையில தான் கால்சியம் சத்து கொடுக்க முடியுமா, இல்ல வேற எதுவும் இருக்குங்களா?
0: இயற்கையா இதுதான் மேடம். இந்த கால்சியம் வந்து நம்ம இயற்கையா கொடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா உடல் சார்ந்த எந்த விதமான பக்க விளைவுகள் அற்ற இயற்கை தீர்வு.
1: பால் கறவைக்குள்ள மாடுக்கு இது ரொம்பவே உதவிகரமா இருக்கும்.
0: அதனுடன் வந்து இன்னும் ஆரோக்கியம் தேவை என்றால் முருங்கைக்கீரை இருக்கு பாத்தீங்களா, முருங்கைக்கீரையும் நாட்டு சர்க்கரையும் கொடுக்கும் போது வந்து இன்னும் உடம்புக்கு தேவையான கால்சியம் வந்து நல்லாவே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் மேடம். இந்த முறைகள்லயுமே கொடுக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மாடு கால்சியம் சுண்ணாம்பு சத்துனால வந்து ஒரு மாடு வந்து படுத்துருச்சுங்க மேடம். இப்ப வந்து
1: சுண்ணாம்பு சத்து
0: பற்றாக்குறையால ஒரு மாடு படுத்துருச்சு அப்படின்னா அந்த மாடை நம்ம எப்படி எழுப்பி விடுறது?
1: கால்சியம் பற்றாக்குறையால எழுந்திருக்கே முடியாம படுத்துருக்கும்.
0: சில மாடுகள் வந்து உடலுக்கு தேவையான கால்சியம் இல்லைன்னா சில மாடுகள் வந்து கன்று ஈன்றும் போதே படுத்துரும். மருத்துவரை கூப்பிட்டு அதுக்கு வந்து பாடியில குளுக்கோஸ் போட்டு கால்சியம் ஏற்றி அப்புறம் தூக்கி விட்டு அப்புறம் தான் கன்று ஈன்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாடுகள் எந்திரிக்கவே இல்லை என் மாடு அப்படின்னா அதுக்கு நம்ம இயற்கை சத்துக்களை எப்படி கொடுக்கறது? அந்த இயற்கையான சத்துக்களை வந்து நம்ம கொடுக்கறதுக்கு இரண்டு முறை தீர்வுகள் கொடுக்க போறோம். அந்த முதல் தீர்வு வந்து பாத்தீங்கன்னா இரண்டு கைப்பிடி அளவிற்கு முருங்கைக்கீரை, ஒரு கைப்பிடி அளவிற்கு குழுந்தாக பிறக்கக்கூடிய பெரண்டை, மூன்றாவதாக மஞ்சள் பொடி 3 ஸ்பூன் அளவிற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும், நான்காவதாக நாட்டு சர்க்கரை 5 ஸ்பூன் அளவிற்கு நாட்டு சர்க்கரை. இதை நன்றாக மைய அரைத்து கொண்டு பஞ்சாமிரத கலவையாக எடுத்துக்கொண்டு நாக்கில் நன்றாக தடவி விட வேண்டும். 4 முறைகள் தடவி, காலையில் 1 முறை, மதியம் 1 முறை, மாலையில் 1 முறை, இரவு 1 முறை. அந்தந்த நிமிடத்தில் அப்பப்ப செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதை செஞ்சு வச்சுக்க வேண்டாம், அதை அந்தந்த டைம்குள்ள செஞ்சு
1: ஃப்ரெஷ்ஷா பறிச்சு கொடுக்கணும்.
0: ஃப்ரெஷ்ஷா பறிச்சு செஞ்சு செஞ்சோம்னா அப்ப வந்து நல்லா வந்து அந்த நிமிடத்துல செஞ்சு கொடுக்கும் போது வந்து இயற்கையா அந்த உடம்புக்கு தேவையான அந்த ஊட்டச்சத்து மிகுந்து அந்த மாடு எந்திரிக்க ஆரம்பிச்சிடும். 4 நாட்கள் 5 நாட்கள்லாம் மேல எந்திரிக்காத மாடு கூட கைவிடப்பட்ட இதெல்லாம் இருந்தவங்களுக்கு கூட இந்த மருத்துவ முறைகள் நாங்க பண்ணியிருக்கோம். முக்கியமாக வந்து பார்த்தீர்கள் என்றால் இதுல வந்து நம்ம இன்னொரு விஷயம் என்ன குறிப்பிட விரும்புறோம் அப்படின்னா அந்த காலுக்கு உத்தரம் கொடுக்கறோம். அந்த உத்தரம் வந்து எப்படி கொடுக்கணும்னா பெரண்டை, நொச்சி இலை, இஞ்சி பூண்டு, நுணா இலை, இந்த இலைகள் எல்லாம் வந்து நன்றாக பச்சையாக வறுத்துக்கணும். வறுத்துக்கிட்டு தவிட தனியா வறுத்துக்கிட்டு உப்பை தனியா வறுத்துக்கிட்டு இந்த கலவையோட இந்த பொருட்களை சேர்த்து காலுக்கு ஒத்தரம் கொடுக்கணும். நம்ம ஒத்தரம் கொடுக்கும் போது அந்த காலில் இருக்கக்கூடிய அந்த உமிழ்நீர்கள்லாம் சுரந்து நின்று அந்த உமிழ்நீர்கள்லாம் வடிஞ்சு இயற்கையா வந்து அந்த காலுக்கு ஒரு வலிமை கொடுக்கும். ஒத்தர கலவின்னு சொல்றேன் இல்லைங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரண்டை, நுணா இலை, நொச்சி மற்றும் இஞ்சி பூண்டு மற்றும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே பச்சையா வறுத்து இடிச்சுக்கிட்டு இது கூட வந்து 1/2 கிலோ தவிடு, 1/2 கிலோ கல்லுப்பு, இதை தனித்தனியா வறுத்துக்கிட்டு இதை வந்து ஒரு மூட்டையா கட்டி அந்த இன்னும் வந்து சூடு பண்றதுக்கு பக்கத்துல ஒரு தோசை இது வச்சுக்கிட்டு கூட அதுல கொஞ்சம் சூடு பண்ணி இந்த முட்டிகள் நம்ம கொடுக்கும் போது வலு இழந்த அந்த தசை நாடுகள்லாம் கூட வலுமிக்கு ஆகி அந்த கொஞ்சம் நம்ம மாடு எந்திரிக்க வைக்கிறது.
1: இது கன்று போட்ட பிறகு,
0: சில கன்று போட்டு பிறகு கூட வரும், இல்ல சில சுண்ணாம்பு சத்துக்கள் குறைபாடுனால கூட வரும். அதை வந்து வலிமை இல்லாம உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மாடுகளுக்கு இந்த மாதிரி ஒரு இயற்கை தீர்வு பண்ணோம்னா ரொம்ப அற்புதமா வேலை செய்யும்.
1: சரிங்க சார், இப்ப மூலிகைகள் வந்து என்னென்னலாம் உள்ளுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்க, வெளிக்கு அதாவது ஒரு புண்ணோ,
0: அந்த கோமாரி புண்கள்ல வந்து சில மாடுகளுக்கு வந்து புண்ருக்கள் எல்லாம் வச்சிடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா சீதாப்பழ இலை இருக்கு பாத்தீங்களா, கால்ல புண்கள் எல்லாம் ஆறாது. இந்த சீதாப்பழ இலையை வந்து நன்றாக அரைத்து கொண்டு முக்கியமா சீதாப்பழ இலையில இருக்கக்கூடிய அந்த காரத்தன்மை வந்து குறைக்கணும்னா லைட்டா வந்து கொஞ்சம் வானொலியில போட்டு லைட்டா பச்சை இலைய லைட்டா வறுத்துக்கிட்டு இதை மிக்சியில போட்டு ஒரு அரை அரைச்சுக்கிட்டு இதனுடன் வந்து மஞ்சள் பொடி, விளக்கெண்ணெய் இந்த கலவையை போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த கால் குழம்புகளில் இருக்கக்கூடிய அந்த மேலே இருக்கக்கூடிய புண்களில் மேலே போட்டு வந்தோம்னா ஒரு மணி நேரம் அளவுக்கு இதை காய வச்சு போட்டோம்னா அந்த புண்கள் இயற்கையாகவே ஆறிடும். ஒன்று, இதுல வந்து புழுக்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒட்டுண்ணிகளோட உள்ள புழுக்கள் இருந்துச்சுன்னா வெறும் சீதாப்பழ இலைய அரைத்து இதனுடன் மஞ்சள் சேர்த்து வைத்து வந்தால் அந்த ஒட்டுண்ணிகள் உடனடியாக செத்துவிடும். இதுல வந்து கற்பூரம், மஞ்சள் பொடி, தேங்காய் எண்ணெய் இந்த கலவையை நன்றாக குழப்பி அந்த மேலே வந்து 10 போட்டுட்டு வந்தோம்னா இயற்கையாக சரியாக போயிடும்.
1: ஒன்று,
0: அதுக்கப்புறம் வந்து இந்த கோமாரிகளில் ஏற்படக்கூடிய புண்களுக்கு வந்து ஒரு இயற்கை முறை தீர்வுகளாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எப்படி ஆற வைக்கணும் அப்படின்னு ரொம்ப நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. குப்பை மினி இலை 1 கைப்பிடி அளவுக்கு.
1: கோமாரி வந்த பிறகு உடல்ல ஏற்படுற
0: மருத்துவம் சொல்றேன் மேடம். இந்த மருத்துவத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமான குப்பை மினி இலை, பூண்டு, தேங்காய் எண்ணெய், துளசி, மருதாணி இலை, நல்லெண்ணெய், அதனுடன் வந்து சீதாப்பழ இலை, மஞ்சள் பொடி, வேப்ப இலை, இந்த இலைகள்லாம் தனித்தனியாக அரைச்சிக்கணும். தனித்தனியாக அரைச்சிக்கிட்டு அந்த நல்லெண்ணெயை தனியாக கொதிக்க வச்சு இந்த கலவையை நம்ம அரைச்சி வச்சுக்கோம் இல்லைங்களா, குப்பைமேனி, பூண்டு, துளசி மற்றும் வேப்ப இலை

0: மஞ்சள் சீத்தாப்பழ இலை, இதை தனித்தனியாக அரைச்சதை இந்த ஒன்றாக கலக்கி இந்த தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணெயும் கொதிக்க வச்சுக்கிட்டு இதனுடன் சேர்த்துக்கிட்டு தேங்காய் எண்ணெய் 100 கிராம் நல்லெண்ணெய் 100 கிராம் இதை நன்றாக கொதிக்க வச்சு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த கலவையை அதில் போட்டு கொதிக்க வச்சு ஒரு ப்ரஷ் வச்சுக்கிட்டு அந்த காலோட புண்கள் அடிக்கலாம். வாயில் ஏற்பட புண்களுக்கு இதை வந்து நம்ம அடிச்சுட்டு வந்தோம்னா உடனடியாக பட்டு போய்விடும், இயற்கையாக பட்டு போயிடும். இதை வந்து நல்லாக வந்து முதல் கட்டமாக அந்த ஒட்டுண்ணிகள் அந்த புண்களுக்கு மேலே நம்ம அடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, மருதாணி இலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மருதாணி இலையை வந்து ஒரு சாத்துக்குடி பல அளவுக்கு எடுத்துக்கிட்டு நன்றாக ஒரு பானை அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கணும். மஞ்சள் பொடி போட்டு அதையும் கொதிக்க வச்சு மருதாணி இலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மருதாணி இலையை வந்து நல்லா ஒரு சாத்துக்குடி பல அளவுக்கு மருதாணி இலையை வந்து அரைச்சி ஒரு உருண்டையாக பிடிச்சி அதையும் போட்டு உள்ளே கொதிக்க வச்சு அதை வந்து இந்த கால் குழம்புகள் இருக்கு இல்லைங்களா, அந்த 4 கால் குழம்புலையும் நல்லா கழுவி விட்டுட்டு அந்த வாயில் இருக்கக்கூடிய அந்த உமிழ்நீர் நாக்கு கடியெல்லாம் நல்லா சுத்தமாக கழுவி விட்டுட்டு இதை என்ன பண்ணணும்னா, இந்த கலவையை நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி சுத்தமான இந்த கோமாரி புண்ணு வந்துருச்சு அப்படின்னா மாடு இறை எடுக்காது. கம்மங்கூழ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கம்மங்கூழை வந்து நன்றாக கரைத்து காலையில் வந்து 1/2 லிட்டர் அளவு கொடுக்கணும், மதியானம் 1/2 லிட்டருக்கு அளவு கொடுக்கணும், இரவு 1/2 லிட்டர் அளவு கொடுத்தோம்னா இந்த உடலில் இருக்கக்கூடிய இந்த கோமாரி புண்கள் ஆறிடும். இந்த கால் புண்களுக்கு வந்து இந்த 4 காலம்புலேயும் பொட்டாசியம் பர்மனேட்டுன்னு சொல்லப்படுகிற திரவக்கலவை வந்து ஆங்கில ஒரு மருத்துவத்தில் கிடைக்கும். ஆனால் இயற்கை கலவையாக நம்ம கொடுக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மருதாணி இலை இது மட்டும் போட்டிருக்கோம்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம்.

0: ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றிதான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGC 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல.
1: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லாதான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
2: சுபாக்கா, கால்நடைகளுக்கு என்னென்னலாம் மூலிகை மருத்துவம் செய்யலாம்னு மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் மேலையூர் டாக்டர் பப்ளு அறிவழகன் அவங்க சொன்னதுல, மாடுகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகணும்னா என்னென்ன உணவுகள்லாம் கொடுக்கணும், குடற்புழுனிக்கும் இயற்கை முறையில எப்படி எப்படிலாம் பண்ணலாம், இப்படி பல முக்கியமான விஷயங்கள்லாம் தெளிவா சொல்லிட்டு வராங்க.
3: ஆமா பொங்கடி, நானும் நல்லா கவனிச்சிட்டு இருக்கேன். இந்த கோமாரி நோயால வர புண்களை எப்படி ஆத்துறது, அதுக்கு உள்ளுக்கு என்ன மருந்து கொடுக்கறது, வெளி மருத்துவம் என்ன பண்றது, இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பாப்பூங்கடி, நம்ம நிகழ்ச்சியை முழுசா கேட்டு ரேவதி அக்கா கிட்ட கண்டிப்பா இதை சொல்லணும்.
4: கோமாரி காலகட்டங்களில் நான் இந்த கால் குழம்பு கடிக்கக்கூடிய மருந்து சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கோமாரி ஏற்பட்டால் வாய்க்கு உள்ளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து கலவை எப்படின்னு தயாரிக்கிறதுன்றதை பற்றி நான் சொல்கிறேன் மேடம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 கிராம் அளவிற்கு சீரகம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வெந்தயம் வந்து 10 கிராம் அளவிற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். மிளகு 10 கிராம் அளவிற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். மஞ்சள் பொடி 10 கிராம் அளவிற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். 4 பல்லு பூண்டு இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனுடன் வந்து தேங்காய் 1 மூடி அளவிற்கு தேங்காய், வெல்லம் 120 கிராம் அளவிற்கு வெல்லம் எடுத்துக்கொள்ளும். இந்த கலவையை வந்து சீரகத்தை ஊற வச்சுக்கணும், வெந்தயத்தை ஊற வச்சுக்கணும், இதனொன்று மிளகையும் ஊற வச்சுக்கணும் மேடம். இது எல்லாத்தையும் ஊற வச்சு நல்லா மைய அரைச்சிட்டு இந்த கலவையை வந்து நாக்கு உமிழ்நீரோடு சேர்த்து இதை நல்ல உருண்டையாக பிடிச்சி கூட கொடுக்கலாம். இல்லை ஒரு திரவமாக ஒரு நல்ல பஞ்சாமிரதம் கலவையாக உள்ளுக்கு கொடுத்துட்டு வரும்போது காலை 1 முறை, மதியம் 1 முறை, மாலை 1 முறை, 4 வேளைகளுக்கு வந்து கொடுத்துட்டு வரணும். 1 முறை கொடுத்துட்டு வர வேண்டும் மேடம். இந்த நம்ம கொடுத்துட்டு வரும்போது இயற்கையாக அந்த கோமாரியிலேருந்து நம்ம மாடுகளை பாதுகாக்க முடியும். இந்த புண்கள் கலவைக்கு சொன்ன மருந்தும் அதுக்கப்புறம் வாய்வழி கொடுக்கக்கூடிய மருந்தையும் நான் வந்து இயற்கையாகவே சொல்லியிருக்கேன். இந்த கலவையை நம்ம கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லா நிமிடங்கள்லையும் நம்ம மாடை வந்து நல்லபடியாக பாதுகாக்க முடியும் மேடம். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா, மாடுகளுக்கு வந்து இந்த சினை பூசி போடும்போது வந்து சினை பிடிக்கல அப்படிங்கிறதுக்கு இயற்கையாக ஒரு தீர்வு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த இயற்கை முறை தீர்வுகள் எப்படின்னு பார்த்துட்டோம்னா, முக்கியமாக இந்த சினை பூசி போடுறதுக்கு முன்னாடி இந்த கலவையை கொடுத்துட்டு நம்ம போடும்போது இயற்கையாக சினை பிடிச்சிடும் மேடம், கண்டிப்பாக. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனோட ஒரு 5 கலவைகளை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த 5 கலவைகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் கலவை வந்து தேங்காய், 1 மூடி அளவிற்கு தேங்காய் விழுது எடுத்துக்கொள்ள வேண்டும். 1 சாத்துக்குடி பழ அளவிற்கு. 2 100 கிராம் மஞ்சள் பொடி எடுத்துக்கணும். 2 நாட்டுக்கோழி முட்டை அல்லது சீமைக்கோழி முட்டைன்னு சொல்லக்கூடிய ஒயிட் லகான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த

0: கோழி முட்டை, இரண்டு கோழி முட்டைகள், இதில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். ரெண்டு முட்டைகள் உள்ளுக்கு கொடுக்க வேண்டும் மஞ்சள் கருவாலோடு சேர்த்து. அதனுடன் வந்து 100 கிராம் விளக்கெண்ணெய் கொடுக்க வேண்டும். அதனுடன் மஞ்சள் பொடி 100 கிராம் அளவிற்கு கொடுக்க வேண்டும். சீயக்காய், சுத்தமான சீயக்காய் வந்து 100 கிராம் அளவிற்கு கொடுக்க வேண்டும். இந்த 5 கலவைகளையும் நன்றாக கையில் கலந்து காலையில் ஒரு முறை கொடுத்து விட்டு, சினை ஊசி போட்டவிடன் ஒரு முறை கொடுத்து விட வேணும். திரும்பி மாலையில் ஒரு தடவை கொடுக்க வேண்டும். இல்லை இன்னும் கொஞ்சம் இயற்கையாக கொஞ்சம் சிம்பிளாக கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 நாட்டு கோழி முட்டை அல்லது பிராய்லர் கோழி முட்டை 2 எடுத்துக்கொள்ள வேண்டும். 3 தக்காளி பழங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். 3 நாட்டு கோழி முட்டைகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். 3 எலுமிச்சம் பழங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை 3களையும் நன்றாக அரைத்து வாயில் கொடுக்கும்போது, காலையில் ஒரு முறை மாலையில் ஒரு முறை கொடுக்கும்போது இயற்கையாக சினை பிடிக்கும். 3வதாக பார்த்தோம் என்றால் மருத மரத்து பட்டை, நாட்டுக்கோழி முட்டை, மஞ்சள் பொடி. இந்த கலவை மருத மரத்து பட்டையை வந்து நல்லா இடித்து சார் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மருத மரத்து பட்டையை வந்து நம்ம சார் எடுத்து அதனுடன் வந்து நாட்டுக்கோழி முட்டை கலந்து அதனுடன் வந்து வேப்பெண்ணெய் 100 கிராம் கலந்து கொள்ள வேண்டும். அந்த வேப்பெண்ணெய் நம்ம கலக்கும் போது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இயற்கையாகவே வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். 100 கிராம் வந்து வேப்பெண்ணெய் எடுத்துக்கொள்ள வேண்டும். மருத மரத்து பட்டை, வேப்ப எண்ணெய் மற்றும் நாட்டுக்கோழி முட்டை, மஞ்சள் பொடி. இந்த சினை சார்ந்த சினை பிடிப்பதற்கு இயற்கை முறை தீர்வாக இது இருக்கப்படுகிறது. இன்னொரு கலவைன்னு பார்த்தோம்னா மருதாணி இலை ஒரு சாற்றுக்குடி பழ அளவிற்கு, 100 கிராம் வேப்ப எண்ணெய், 2 நாட்டுக்கோழி முட்டை, 100 கிராம் அளவிற்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வேப்ப எண்ணெயும் நல்லெண்ணெயும் ஒரு 100 கிராம் எடுத்துக்கிட்டு அதனுடன் வந்து மருதாணி இலையும் சாற்றுக்குடி பழ அளவிற்கு 2 நாட்டுக்கோழி முட்டை. இதுவுமே இயற்கையாக நான் கண்டுபிடித்த ஒரு ஆராய்ச்சியில். இந்த மருத்துவ முறைகளை நம்ம பயன்படுத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாக வந்து பெட்டை கன்றுகளே போடுது. இதில் வந்து ஹார்மோன்ஸ் வந்து நல்லா அதுக்கு வந்து பாடிக்கு தேவையான ஹார்மோன்ஸை வந்து இது சுரக்க வைக்குதுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. சினை பிடிக்காத மாடுகளுக்கு இது ஒரு ரெக்கார்டாகவே நான் பண்ணியிருக்கேன். ஆராய்ச்சி பூர்வமாக ரெக்கார்ட் பண்ணி நான் இதை நான் மக்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கேன். விவசாய பெருமக்களுக்கு நிறைய பேருக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா வயிறு சார்ந்த பிரச்சனைகள், வயிறு உப்புசம். இயற்கையாக வந்து இந்த கோடை காலங்களில் வந்து வயிறு உப்புசம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த வயிறு உப்புசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து முருங்கைக்கீரை 2 கைப்பிடி அளவிற்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளணுங்க. 2 கைப்பிடி அளவிற்கு உப்பு. இந்த கலவையை வந்து காலை ஒரு முறை மதியம் ஒரு முறை கொடுத்து வந்தோம்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வயிறு உப்புசம் வந்து சுத்தமாக குறைஞ்சி போயிடுங்க. இதில் இன்னொரு நல்ல தீர்வுன்னு பார்த்தோம்னா இந்த வயிறு உப்புசத்தை வந்து இயற்கையாகவே நம்ம வந்து தீர்வை ஏற்படுத்தி கொடுத்துடலாங்க. கண்டிப்பாக இந்த வயிறு உப்புசத்துக்கு வந்து நிறைய தீர்வுகள் இருக்குது. இன்னொரு தீர்வுன்னு பார்த்தோம்னா பெரிய வெங்காயம் வந்து 2 எடுத்துக்கொள்ள வேண்டும். பூண்டு வந்து 4 பற்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். 10 பற்கள் கூட எடுத்துக்கலாம், அது உப்புசத்தை வந்து குறைச்சி விடும். மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 எண்ணிக்கையில் ஒரு மிளகாய் எடுத்துக்கணுங்க. இப்போ நம்ம காஞ்ச மிளகாய் சொல்கிறேங்க. சீரகம், மஞ்சள் தூள், வெல்லம், உப்பு, இஞ்சி, வெற்றிலை மற்றும் மிளகுங்க. இந்த இன்னொரு முறை சொல்கிறேங்க. வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்துக்கணுங்க. பூண்டு எடுத்துக்கணுங்க. மிளகாய், சீரகம், மஞ்சள் பொடி, வெல்லம், உப்பு, இஞ்சி, வெற்றிலை, மிளகு. இந்த கலவைகளை எல்லாத்தையுமே வந்து இந்த ஊற வைத்து நன்றாக அரைத்து கொண்டு இதை வந்து காலையில் ஒரு முறை, மதியம் ஒரு முறை, மாலை ஒரு முறை கொடுத்துட்டு வந்தோம்னா வயிறு உப்புசம் இயற்கையாகவே குறைஞ்சிருங்க. இந்த கலவையை கொடுத்துட்டு அப்பையும் குறையலை அப்படின்னா மருத்துவரை அணுகி ஊசி போட்டுக்கிறது கொஞ்சம் நல்லதுங்க. இது வயிறு உப்புசத்துக்கான ஒரு மருத்துவ முறை நான் சொல்லியிருக்கேங்க. இதை வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது வந்து இந்த வயிறு உப்பு சார்ந்த பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக குறையிறது நீங்கள் பார்க்கலாம். அந்த வயிறு உப்புசத்தில் வந்து பல வகையான வயிறு உப்புசம், வந்து உணவு ரீதியான அந்த சாதம் சாப்பிட்றதுனால வயிறு உப்புசம் வரும், அதுக்கப்புறம் இந்த அரிசி சாப்பிட்றதுனால வயிறு உப்புசம் வரும். அந்த வயிறு உப்புசத்துக்கு வந்து இது இயற்கை முறை தீர்வாக இருக்கும் மேடம். கண்டிப்பாக இதை பயன்படுத்திக்கலாம் எல்லா விவசாய பெருமக்களும். உதாரணத்துக்கு என்கிட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறேன், நஞ்சு கொடி போடலை சார், இதுக்கு வந்து நாங்கள் என்ன சார் தீர்வு பண்ணுறது அப்படின்னு சொல்லி என்கிட்ட நிறைய பேர் கேட்டது உண்டு. இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி வந்து 5 எண்ணிக்கையில் முள்ளங்கி எடுத்துக்கணுங்க. அதனால் வந்து வெண்டைக்காய் வந்து 5 எண்ணிக்கை எடுத்துக்கணுங்க. வெல்லம், 2 வெல்லங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். உப்பு 2 கைப்பிடி அளவுக்கு. இதை நன்றாக அரைத்து கொண்டு மாட்டிற்கு கொடுத்து வந்தால், இல்லை அரைச்சி கொடுக்க முடியலனாலும் கூட வாயில் நம்ம கடித்து சாப்பிட்ற அளவுக்கு கொடுத்தோம்னா கொஞ்ச நேரத்தில் வந்து நஞ்சு கொடியை இயற்கையாக போட்டுருங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த பொருட்கள் இல்லைனா கூட கத்திரிக்காய் வைக்க, காலையில் ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் வச்சு திருப்பி இன்னொரு ஒரு மணி நேரம் கழித்து ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் வச்சிங்கன்னா உடனே வந்து அந்த நஞ்சு கொடியை போட்டுடுங்க. இது ஒரு இயற்கை முறை தீர்வு. இந்த நஞ்சு கொடி போடாத கன்று என்ற மாடு நஞ்சு கொடி போடலைங்கிறது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு இது இயற்கை முறை தீர்வாக கண்டிப்பாக இருக்கும்ன்றதை நான் உங்களுக்கு இந்த இடத்துல நான் தெளிவுபடுத்த விரும்புறேன்.
1: கால்நடைகளுக்கு வர மடிநோயை பத்தி சொல்லுங்க சார்.
0: மடி வீக்கம், இந்த மடி வீக்கம் வந்து நிறைய பேருக்கு வந்து எங்கிட்ட அலைபேசியில கேட்கறது உண்டு. மடி வீக்கத்துக்கு வந்து எப்படி இயற்கை முறை தீர்வுகள் எதாவது இருக்கா சார்? மடி வந்து கல்லு மாதிரி இருக்கு, இந்த கல்லு மாதிரி இருக்க மடிக்கு ஏதாவது வந்து அந்த கல்லை கரைக்கிறதுக்கு ஏதாவது வரி

0: இருக்கா சார். அதை கொஞ்சம்னா ஒரு 15 நிமிஷம் ஊற வச்ச பச்சரிசி, 15 நிமிஷம் ஊற வச்ச வெந்தயம், இதனுடன் வந்து மஞ்சள் பொடி, இந்த மூணு கலவையும் போட்டு நன்றாக மடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா எப்படியாப்பட்ட கல்லாக இருக்கக்கூடிய மடி கூட கரைஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கல்லாக இருக்கிற மடிக்கு வந்து இயற்கை முறை தீர்வாக இருக்கக்கூடியது வந்து இந்த மடி வீக்கம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இது ஒரு இயற்கை முறை தீர்வு. மூன்றாவதாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மடி வீக்கத்துக்கு போது வந்து மாடு ரொம்ப வந்து உடல் சோர்வு நிலையேற்றிடும். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான பூவம் வாழைப்பழம், நல்ல பூவம் வாழைப்பழம், கனிஞ்ச வாழைப்பழத்தில் நல்லெண்ணெய் 100 கிராம் நல்லெண்ணெய் சேர்த்து நன்றாக குழப்பி நன்றாக மைய பிசைந்து கொண்டு நல்லா பஞ்சாமிரத கலவையாக பிசைந்து கொண்டு அந்த கலவையை வந்து உள்ளுக்கு கொடுக்கும்போது இயற்கையாக அந்த மடி வீக்கம் சார்ந்த நோய்களை வந்து எதிர்த்து போராடக்கூடிய தன்மை வந்து இந்த பூவம் வாழைப்பழத்துக்கும் நல்லெண்ணெய்க்கும் இயற்கை முறை தீர்வாக இருக்கும். கண்டிப்பாக இதை பயன்படுத்தி பாருங்கள், நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகமாக கொடுக்கும், உடலுக்கு தேவையான கால்சியத்தையும் இந்த கலவை வந்து கொடுக்கும் மேடம். இதில் இன்னொரு தீர்வாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுண்ணாம்பு கலவை, சோற்றுக்கற்றாழை மற்றும் வந்து சுண்ணாம்பு, மஞ்சள் பொடி, இந்த சாக் பீஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இதை வந்து போட்டு மேலே வந்து மடிக்கு அப்ளை பண்ணலாம். அந்த கல் மாதிரி இருக்க மடி கூட நல்லா கரையும். இதை வந்து உத்தரம் வந்து இயற்கையாக வந்து உத்தரம் கொடுக்கணும்னா வந்து குளிர்ந்த நீர், இந்த ஐஸ் வாட்டர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, குளிர்ந்த நீரை கொடுக்கும்போது அந்த கட்டியானது நல்லா கரைஞ்சி விடும் மேடம். கழிச்சல் இன்ஸ்டன்ட் ரெமெடியாக வந்து பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழ இலை 5 எண்ணிக்கை மற்றும் தயிர் 1 டம்ளர் அளவிற்கு தயிர், இதனுடன் வந்து 2 சிட்டிகை அளவிற்கு உப்பு, மஞ்சள் பொடி 2 ஸ்பூன் அளவிற்கு, இந்த 4 கலவைகளும் கொடுக்கும்போது வந்தது இந்த துவர்ப்பு தன்மையில் வந்து பார்த்தீங்கன்னா கழிச்சல் உடனடியாக நீங்கும். இதை வந்து ஆட்டிற்கு வந்து 1 டம்ளர் அளவிற்கு கொடுக்கலாம், மாட்டிற்கு 2 டம்ளர் அளவிற்கு கொடுக்கலாம். இதில் நம்ம கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கழிச்சல் நிப்பாட்டப்படும். காலையில் 1 முறை கொடுக்கணும், மதியம் 1 முறை கொடுக்கணும், இரவு 1 முறை கொடுக்கணும், கழிச்சல் வந்து உடனடியாக நிற்கப்படும் மேடம். கழிச்சல் வந்து ரத்த கழிச்சலாக நிற்கும், இந்த மாதிரி சீன சீனமாக கழியறது கூட இயற்கையாக நின்று இந்த கழிச்சல் நோய்க்கு இது ஒரு தீர்வாக இருக்கும்.
1: ரொம்ப நன்றிங்க சார். நிலையத்துக்கு வந்து மரபு சாரா மூலிகை மருத்துவங்கள் கால்நடைகளுக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு பல தகவல்களை எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க.
0: கண்டிப்பா மேடம்.
1: நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கு இன்னும் இதை பத்தின சந்தேகங்கள் இருக்கலாம், உங்களோட அலைபேசி என்ன நேயர்களுக்கு தரலாமா?
0: கண்டிப்பா கொடுக்கலாம் மேடம்.
1: குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே, மரபு சாரா மூலிகை மருத்துவர் பப்ளு அறிவழகன், அவங்களோட அலைபேசி எண் 8098888, மீண்டும் 8869. மீண்டும் ஒரு முறை 8098888, மீண்டும் 8869. ரொம்ப நன்றிங்க சார்.
0: நன்றி மேடம்.
1: உங்கடி கால்நடைகளுக்கு மூலிகை மருத்துவம் என்னென்னலாம் பண்ணலாம், அதுலயும் முக்கிய பிரச்சனையா இருக்கிற சினை பிடிக்கிறதுக்கு என்ன உணவு கொடுக்கலாம், மாடுகளை ஆரோக்கியமா எப்படி வச்சுக்கலாம், இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் சொல்லி முடிச்சிருக்காங்க. மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் மேலையூர் டாக்டர் பப்ளு அறிவழகன் அவங்க.
2: முக்கியமா மடி நோய்க்கு இயற்கையான தீர்வு, இயற்கை முறையில தீர்வு, கழிச்சல் நோய் வராம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம், இப்படி பல விஷயங்களை சொல்லி முடிச்சிருக்காங்கக்கா.
3: இதுவரை நேயர்கள் கேட்டது காரைக்கால் ONGC காவேரி அசட்டின்
4: உழவர் அரங்கம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: ஆகாஷ்வாணி காரைக்கால்.
3: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
4: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
5: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
8: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: மனம் தொட்ட பாடல்களை கேட்டு ரசிக்க அழையுங்கள். 0436823123 அல்லது 2994480 அல்லது 2995 இந்த எண்களில். காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியினை முதல் நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க.
1: செந்தில் கண்ணன் பேரளம்.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்? முதல் நேரா வந்திருக்கீங்க.
1: துள்ளாத மனமும் சொல்லும் இன்னிசை பாடி சாலை பண்பலையே.
0: கண்டிப்பாக உங்களுக்காக அந்த பாடல் உலாவரும். நன்றி,
1: வாய்ப்பு கொடுத்தமே. நன்றி மேடம்.

0: காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருவாரூர் மாவட்டம் காட்டூர் சிவகுமார்.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும்?
1: படம் எஜமான் பாடல்.
0: பாடல்
1: அழப்போ வேலப்போன்னு பாடல் கொடுங்க மேடம். அனைத்து மாவட்ட நேயர்களுக்கும்
0: கண்டிப்பாக எல்லாருக்காகவும் பாடல் உள்ளா வரும். நன்றி.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசு சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
3: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
8: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்லே நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸின் உழவர்களுக்கு.
9: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
10: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ், ஷேகர்ஸ், ஷேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
11: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
12: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 7:00 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரியின் ஆலய தரிசனம். நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் கானமும். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம். நாளை மாலை 4:30 வைக்கிங் நாளை காலை 9:00 காரைக்கால் GL ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தற்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
13: காரைக்கால் GL மருத்துவமனை
14: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
13: GL மருத்துவமனை
14: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும்.
15: நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனையும்
16: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
15: BPN கண் மருத்துவமனையும்
17: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
18: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர்.
19: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல், கழுத்து செயின், காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் நிகழ்ச்சியை

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே.
1: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமது.
2: வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: நேர்களே, நாளை காலை 7:30 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர் வழங்கும் தன்னிகரற்ற தாய்ப்பால், உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி.
5: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
6: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
7: திருமணத்திற்கு தேவையான சீர்வசை பொருட்கள்
8: அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்
7: நியூ வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
1: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் வரும் நிறைவான பாடலை கேட்டாங்க. காட்டூர் சிவகுமார் எஜமான் படத்திலேருந்து அந்த பாடலை கேட்கலாம்.

0: நேரம் 8:30.
1: ஆகாஷ்வாணி வானொலி நாடக விழா 2026. ஆகாஷ்வாணி சென்னை படைப்பாக இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நாடகம். எழுதியவர் எஸ்.எல். நானு அவர்கள். நடிப்பு அப்பா ரமேஷ், சி. கற்பகம், பி. உமாமகேஸ்வரி, பி. ராமன், பி. வாசுதேவன் ஆகியோர். அமைப்பு கே. பவானி, எம். ரமேஷ். இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நாடகம்.
2: என்னங்க என்னங்க என்ன பதிலையே காணோம், எங்க போயிட்டாரு இவரு? என்னங்க அடடடா, மனுஷனை காலையில எழுப்பி விட்டா இங்க வந்து சோஃபால இழுத்து போத்திக்கிட்டு தூங்குறாரு. என்னங்க என்னங்க, எழுந்துக்கிறீங்களா இல்லையா?
3: ஐயோ சரளா, இப்ப எதுக்கு நடுராத்திரியில எழுப்புற?
2: நடுராத்திரியா? மணி 7 ஆக போகுது.
3: 7 தான் ஆகுது, அதுக்குள்ள என்ன? என்ன தூங்க விடு, குட் நைட்.
2: இப்ப எழுந்துக்க போறீங்களா இல்லையா?
3: இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, கொஞ்சம் லேட்டா எழுந்தா தான் என்னவா?
2: ஞாயிற்றுக்கிழமைனா லேட்டா எழுந்திருக்கணும்னு எந்த சட்டத்துல எழுதியிருக்கு? வீட்டு வேலை நிறைய இருக்குங்க.
3: இத பாரு சரளா, இது நியாயமே இல்லை. வாரம் முழுக்க ஆபீஸ்ல கடுமையா உழைச்சிட்டு வரேன், இருந்து இருந்து கிடைக்கிறது இந்த சண்டே மட்டும்தான். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விட.
2: கரெக்டு, இருந்து இருந்து கிடைக்கிறது இந்த சண்டே மட்டும்தான். சண்டே மட்டும்தான் நீங்க வீட்டுல இருக்கீங்க, அன்னைக்காவது வீட்டு வேலையில எனக்கு உதவியா இருக்கலாம் இல்லையா?
3: ஏன், வாரத்துல 6 நாள் நான் ஆபீஸ்ல நாயா உழைக்கிறேனே, அங்கே எனக்கு உதவியா நீ வரைய இல்லை தானே? அதனால இங்கேயும் என்னால உதவி பண்ண முடியாது. குட் நைட்.
2: விளையாடாதீங்க, இன்னைக்கு நீங்க பண்ண வேண்டிய வேலைன்னு நிறைய லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன்.
3: லிஸ்டா?
2: பால் பூத்துக்கு போய் கார்டு வாங்கறதுல இருந்து ஒற்றை அடிக்கிறது, தூசி தட்டுறது, துணியெல்லாம் இஸ்திரி பண்றதுன்னு லிஸ்ட் நிறைய இருக்கு. நீங்க இப்ப எழுந்தாதான் எல்லாம் முடிக்க முடியும். எழுந்துருங்க. அட எழுந்துருங்கண்ணா, பல்ல தேய்ச்சிட்டு வாங்க, ஸ்ட்ராங்கா காஃபி போட்டு வைக்கிறேன். எழுந்துருங்க எழுந்துருங்கண்ணா.
3: என்ன சரளா, இது ஸ்கூல் வாத்தியார் பெரம்பு எடுத்துக்கிட்டு பசங்களை மிரட்டுற மாதிரி மிரட்டுற. கடவுளே, நீயே கஞ்சத்தனமா வாரத்துல ஒரே ஒரு சண்டே தான் கொடுத்துருக்க, அதே சரளா இப்படி பறிக்கிறது எந்த விதத்துல நியாயம்?
2: அங்க என்ன புலம்பல்? என்னங்க, பேஸ்டும் பிரஷும் எடுத்து வச்சிருக்கேன், இப்ப வரீங்களா?
3: அப்படியே நீயே பல் தேய்ச்சறேன்.
2: விளையாடாதீங்க.
3: சரி சரி வரேன். சண்டேல யாரையும் 9 மணிக்கு குறைஞ்சி எழுப்பக்கூடாதுன்னு கவர்மெண்ட்ல ஒரு சட்டமே போடணும்.
2: அதெல்லாம் அப்புறம் போட வைக்கலாம், இப்ப சீக்கிரம் வரீங்களா இல்லையா?
3: இரு இரு இரு வரேன். 9 மணிக்கு முன்னால எழுப்புறவங்களை கடுமையா தண்டிக்கணும்னு ஒரு சட்டம் கொண்டு வரணும்.
2: என்னது?
3: வந்துட்டேன் வந்துட்டேன். சொல்ல போனா சண்டேனா சூரியனே 9 மணிக்கு முன்னாடி உதிக்க கூடாது.
2: இப்ப வர போறீங்களா இல்லையா? உங்களைதான் கேக்குறேன், வரீங்களா இல்லையா?
3: என்ன பண்ணுவேன்?
2: உங்க தலையில ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்துவேன்.
3: அஜுஜோ அம்மாலாம் பண்ணிடாத, ஏதோ வந்துடுறேன்.
4: அம்மா சரளம்மா,
2: இதோ வந்துட்டேன் வந்துட்டேன். என்ன செந்தாமர இவ்வளோ சீக்கிரம் வேலைக்கு வந்துட்ட?
4: 2 வீட்டில் ஊருக்கு போய்க்கிறாங்கம்மா, அதான் சீக்கிரம் வந்துட்டேன்.
2: இதை பாரு, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஒரு வேலையும் ஆகலை, அதனால நீ அவசரப்படுத்தக்கூடாது, கொஞ்சம் நிதானமாக வா.
4: மா அப்போ வெட்டியாக இருக்கணும்மா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
2: நீ வெட்டியாக உட்காந்துருப்பியோ வெட்டாமல் உட்காந்துருப்பியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, போயிட்டு கொஞ்சம் மறுத்து வா. இல்லை இங்கேயே உட்காந்து டிவியில் சீரியல் பார்த்துட்டு அதுக்குள்ள வேலையை முடிச்சிடுறேன்.
4: அதெல்லாம் ஒன்றும் வேணாமா, நான் போய் நம்ம கன்சுவா கண்டுக்குன்னு வரேன்.
2: கன்சுவா? அது யாரு?
4: அதாம்மா பக்கத்து தெரு கோயில்ல மோயா நீல தும்பிக்கையோட குந்திக்கினுக்கிறாரு.
2: ஓ புள்ளையார சொல்றியா?
4: நான் வரதுங்காட்டியும் உன் வேலையெல்லாம் முடிச்சிருமா, இல்லாங்காட்டி பெஜாரா போடும், வரட்டா?
2: என்ன இப்படி அழுத்துக்கிட்டு போற? ஞாயிற்றுக்கிழமை இப்படி அவசரப்படுத்தினா எப்படி?
3: சரளா, நானும் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன், இது ரொம்ப அநியாயம். உனக்கு ஒரு நியாயம், செந்தாமரைக்கு ஒரு நியாயமா?
2: என்ன சொல்றீங்க?
3: ஞாயிற்றுக்கிழமை அவசரப்படுத்த கூடாதுன்னு செந்தாமரை கிட்ட சொல்றேன், ஆனா பாதி தூக்கத்துல நீ எழுப்பி அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு அவசரப்படுத்துறியே.
2: அதுவும் இதுவும் ஒண்ணாங்க, இது வீட்டு வேலைங்க.
3: அது மட்டும் வீட்டு வேலை இல்லாம காட்டு வேலைய?
2: இப்படி வெட்டியா கேள்வி கேட்டது போதும், உள்ள வந்து சீக்கிரம் காஃபியை சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு வேலையா ஆரம்பிங்க. என்ன என்ன அப்படி பாக்குறீங்க?
3: இல்ல உன் கையில சாட்டா இருக்கான்னு பாக்குறேன். சர்க்கஸ்ல ரிங் மாஸ்டர் சாட்டையாலே அடிச்சு சிங்கத்தையும் புலியும் வேலை வாங்குவானே, அதே மாதிரிதான் இப்ப பண்ற.
2: சரி சரி சரி, என்ன வர்ணிச்சது போதும், முதல்ல எழுந்துருங்க, வேலையை ஆரம்பிங்க.
3: சரளா, உனக்கு ஒரு பெரிய தத்துவம் தெரியாதுன்னு நினைக்கிறேன், அருமையான தத்துவம்.
2: அப்படியா? அப்படி என்ன தத்துவம்?
3: அப்படி கேளு. ஞாயிற்றுக்கிழமைங்கிறது ஆண்டவன் ஆண்களுக்கு கொடுத்துட்டு வரப்பிரசாதம். ஆண்கள் வாரம் முழுக்க களைச்சு போய் வராங்கல்ல, அந்த களைப்பை போக்கிக்க ஒரு சந்தர்ப்பமாக தான் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவன் படைச்சிருக்கிறான். இதை நான் சொல்லணுமா, பெரிய பெரிய மகான்களும் சொல்லியிருக்கிறாங்க தெரியுமா?
2: அப்படியா? எனக்கு தெரியாது.
3: எனக்கு இப்பதான் தெரியும்.
2: என்னது?
3: இல்ல இல்ல, உனக்கு தெரியாதுங்கறத இப்பதான் எனக்கு தெரியுங்கற சொல்ல வந்தேன்.
2: எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, ஆனா இன்னொரு தத்துவம் தெரியும்.
3: அப்படி என்ன தத்துவம்?
2: ஆம்பளைங்க வாரம் முழுக்க ஆபீஸ்ல உழைச்சிட்டு ஞாயிற்றுக்கிழமை லீவ் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, சுதந்திர தினம், குடியரசு தினம், பொங்கல், தீபாவளின்னு நிறைய லீவ் அவங்களுக்கு கிடைக்குது.
3: அதுக்கு என்னப்போ?
2: ஆனா பெண்கள் வருஷம் முழுக்க வீட்டுல மாடா உழைக்கிறாங்க, அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் லீவு கிடையாது, பொங்கல் தீபாவளின்னு லீவும் கிடையாது. சொல்ல போனா அவங்களுக்கு அன்னைக்கு தான் ஓவர் டைம் வேலை பார்க்கணும். ஆக பெண்களுக்கு ஓய்வுங்கிறதே கிடையாது. இத நான் சொல்லலங்க, இவ்ளோ பெரிய தத்துவத்தை பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க.
3: அப்படியா? எனக்கு தெரியாது.
2: எனக்கே இப்பதானே தெரியும்.
3: என்னது?
2: உங்களுக்கு தெரியாதுன்னு எனக்கு இப்பதான் தெரியும்னு.
3: என்ன பேசுற நீ? ஆபீஸ்ல வேலை பண்றதும் வீட்டுல வேலை பண்றதும் ஒண்ணா? ஆபீஸ்ல மூளைய கசக்கி புழியும், எவ்வளவு டென்ஷனை சந்திக்கணும் தெரியுமா? கீழே இருக்கிறவங்க வேலை பண்ண மாட்டாங்க, அவங்க கிட்ட போராடணும், பாஸ் வேற தலைமையில் ஏறி நிப்பாரு, அவரை சமாளிக்கணும், கிளைண்ட்ஸ் என்ன எதுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு எரிச்சல் படாம பதில் சொல்லணும், இல்லைன்னா பிரச்சனை ஆயிரும். இதுக்கு நடுவில் அப்பப்போ யூனியன் பிரச்சனை வேற, அதை உடனே கவனிக்கலன்னா ஆஃபீஸே ஸ்தம்பிச்சு போயிடும். இவ்வளவு பிரச்சனைகள் ஆஃபீஸில் தெரியுமா உனக்கு? இதனால தான் ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் கொடுத்து லீவ் கொடுக்குறாங்க.
2: கரெக்டுங்க, நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு. ஆஃபீஸில் கடுமையாக தான் உழைக்கிறீங்க, ஆனால் பாருங்கள் வீட்டில் நாங்கள் உடம்பு முடியுதோ முடியலையோ அலாரம் வச்சு 5 மணிக்கு எழுந்து பால் வரலன்னா அதுக்கு ஏற்பாடு பண்ணி, காலையில் காஃபி சாப்பிட்லனா உங்கள் மூடு ஆஃப் ஆகிடும் பாருங்கள். அப்புறம் டிஃபன் பண்ணி, காய்கறி நறுக்கி, சமையல் பண்ணி, உங்களுக்கு டப்பா கட்டி கொடுத்து, இதுக்கு நடுவில் 1008 ஃபோன் கால், அது வேணுமா இது வேணுமான்னு. அப்புறம் துணியை துவச்சி செந்தாமரை வரலனா 10 பாத்திரம் கழுவுறதுலேருந்து வீடு பெருக்கி துடைக்கிறது வரைக்கும் எல்லாம் பண்ணிட்டு, துணியை காய போட்டு அது காஞ்சபுரம் மடித்து வச்சு, அப்பப்பா மளிகை கடைக்காரரு, பேப்பர் காரு, கேபிள் காருன்னு இவங்களெல்லாம் டீல் பண்ணிட்டு, வீட்டுக்கு வர விருந்தாளியும் கவனிச்சுக்கிட்டு, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களையும் அனுசரித்து போகிறது தான்.
3: நீ பாட்டுக்கு அடிக்கிட்டே போகிற.
2: இல்லைங்க, வீட்டில் நாங்களும் இவ்வளோ வேலை விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கும் ஒரு நாள் லீவு கொடுத்து ரெஸ்ட் கொடுத்தா எவ்வளோ நல்லாயிருக்கும் தெரியுமா?
3: ஏதோ வீம்புக்கு பேசுகிறனே, நீ சொல்கிற வீட்டு வேலைகளாம் விரல் சொடுக்கிற மாதிரி, ஜஸ்ட் லைக் தட், ரொம்ப சுலபமாக பண்ணுற வேலைகள். ஆனால் ஆஃபீஸ் வேலைகளை சமாளிக்கிறது உண்மையிலே ரொம்ப கஷ்டம்.
2: நீங்கள் சொல்கிறது தப்புங்க, ரொம்ப ரொம்ப தப்பு. ஆஃபீஸ் வேலை மாதிரியே வீட்டு வேலையை சமாளிக்கிறதும் கஷ்டம் தாங்க.
3: ஒத்துக்க முடியாது, ஆஃபீஸ் வேலை தான் கஷ்டம்.
2: நமக்குள்ள எதுக்கு வாக்குவாதம்? ஒரு டீல் வச்சுப்போமா?
3: டீலா?
2: சரி, சவால்னே வச்சுக்கங்களேன். இன்னைக்கு ஒரு நாள் நான் லீவ் எடுத்துக்கிறேன், சமையல்ல இருந்து எந்த வேலையும் பண்ண மாட்டேன். நீங்க சொன்னீங்களே விரல் சொடுக்கிற மாதிரி, ஜஸ்ட் லைக் தட்னு, ரொம்ப சுலபமா பண்ற வீட்டு வேலைகள், அதை நீங்களே சமாளிங்க பாப்போம்.
3: என்னால முடியாதுன்னு நினைச்சியா?
2: நான் எங்க அப்படி சொன்னேன், கண்டிப்பா உங்களால முடியும், அதை நிரூபிச்சு காட்டுங்க. இன்னைக்கு முழுக்க நான் எதுலையும் தலையிட மாட்டேன். வீட்டுல யார் வந்தாலும் என்ன நடந்தாலும் நீங்க தான் சமாளிக்க போறீங்க, என்ன சொல்றீங்க?
3: ஓகே ஓகே, சவால நான் ஏத்துக்கிறேன், ஆனா ஒரு கண்டிஷன்.
2: என்ன கண்டிஷன்?
3: நான் சவாலை ஜெயிச்சிட்டா இனிமே ஞாயிற்றுக்கிழமையிலயோ லீவ் நாள்லயோ என்ன 9:30 மணிக்கு முன்னாடி எழுப்பவே கூடாது. வீட்டுல இந்த வேலை பண்ணு, அந்த வேலை பண்ணு, ஆர்டர் பண்ணக்கூடாது.
2: அவ்வளவுதானே கண்டிஷனுக்கு? நானும் ஓகே. அதே சமயத்துல எனக்கும் ஒரு கண்டிஷன் இருக்கு.
3: என்னது?
2: நான் சவால்ல ஜெயிச்சா இனிமே வாரம் ஒரு நாள் கண்டிப்பா எனக்கு வீட்டு வேலையில இருந்து லீவ் கொடுத்தே ஆகணும்.
3: ஓகே ஓகே. ஆனா பாவம், உனக்கு வாரம் ஒரு நாள் லீவ் கிடைக்கவே போறது இல்ல.
2: ஏன் அப்படி சொல்றீங்க?
3: சவால்ல கண்டிப்பா நான் தானே ஜெயிக்க போறேன்.
2: சரி சரி, ஆல் தி பெஸ்ட்.
3: எனக்கே ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. போனா போறது. உனக்கும் ஆல் தி பெஸ்ட்.
2: ஓ, அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா உங்களுக்கு?

0: அம்மா அம்மா,
1: கொஞ்சம் கொஞ்சம் இருங்க, அடுப்பில் கறி போட்டிருக்கிறேன், கிளறி கொடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா, யார்ப்பா நீ?
0: அம்மா இல்லைங்களா?
1: ஏன், அம்மா கிட்ட தான் பேசுவீங்களோ, எங்ககிட்டலாம் பேச மாட்டீங்களோ?
0: அது இல்லை.
1: யார்ப்பா நீ?
0: பேப்பர் கடைக்காரருங்க.
1: அதான் காலையிலே பேப்பர் பையன் போட்டு போயிட்டானே.
0: அதுக்காக வரல, போன மாதம் பேப்பருக்கு காசு வாங்க வந்திருக்கேன்.
1: காசா?
0: என்ன காசான்னு கேட்குறீங்க? நீங்கள் அம்மாவை கூப்பிடுங்க.
1: அது என்ன அம்மாவை கூப்பிடுறது? அதெல்லாம் கிடையாது, எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட சொல்லு.
0: சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, இந்தாங்க பேப்பர் பில்லு, 320 ரூபா.
1: 320 ரூபாயா?
0: ஆமாம் சார், அம்மாவுக்கு தெரியும், நீங்கள் அம்மா கிட்ட கேளுங்களேன்.
1: மறுபடியும் சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட தான் பேசணும்.
0: சரிங்க, உங்ககிட்டயே பேசுகிறேன், பணத்தை எடுங்க.
1: இந்த பாரு, அது எப்படி 320 ரூபான்னு எனக்கு தெரிஞ்சாகணும்.
0: தினம் இங்கிலீஷ் தமிழ்னு 2 பேப்பர் வாங்குறீங்க, அதான் 320 ரூபா.
1: ஆ, போன மாதம் 3 நாள் பண்டிகை லீவு, அன்னைக்கெல்லாம் பேப்பர் வரல, அதுக்கெல்லாம் காசை கழிக்கணும், கழிக்காமல் அப்படியே பில்ல போட்டால் எப்படி?
0: அது வந்துங்கயா,
1: நான் யார் தெரியுமா? எங்க ஆபீஸ்ல கோடி கோடியா பணம் பரவலும், அங்கேயே 5 பைசா அங்க இங்க போனாலும் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவேன், என்ன யாராலும் ஏமாத்த முடியாது.
0: சரிங்க.
1: என்ன சரிங்க? நான் கதையா சொல்லிட்டு இருக்கேன், 2 நாள்னா கிட்டத்தட்ட 9 ரூபாய். அந்த 9 ரூபாய சம்பாதிக்க நான் எவ்வளவு மூளைய கசக்கி பிழிஞ்சு உழைக்கிறேன் தெரியுமா?
0: இல்ல சார், அம்மா
1: அம்மாவது அப்பாவது அதெல்லாம் தெரியாது. 9 ரூபாய் கழிச்சாதான் உனக்கு பணம் தர முடியும், இல்லைனா இது ஏமாத்துறதுக்கு உன் பேரில் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், ஏமாத்து பெருவி. அதோட
0: சார், அந்த பில்லை கொண்டாங்க.
1: அந்த பயம் இருக்கட்டும், இந்த பிடி பில்லை மாற்றி கொடு.
0: மாற்றி கொடுக்கறதா? நான் அம்மா இருக்கும்போது வந்து பில்லை கொடுத்து பணம் வாங்கிக்கிறேன். மேட்ரு புரியாமல் பெருசாக பேச வந்துட்டார் ஆடிட்டர்.
1: ஐயோ, என்ன இப்படி மரியாதைலாம் பேசிட்டு போறான்?
2: ஏங்க, அவன் பில்ல நீட்னா பணத்தை கொடுக்க வேண்டியது தானே?
1: அவன் இஷ்டத்துக்கு பில் போட்டு நம்மளை கொள்ளையடிப்பான், அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? நான் உழைச்சி சம்பாதிக்கிற காசு இது. இப்படி கணக்கு பார்க்காம எல்லாருக்கும் அள்ளி வீசுறதுனால தான் நம்ம பட்ஜெட்ல துண்டு விழுந்து மாச கடைசியில விழி பிதுங்க வேண்டியதா இருக்கு.
2: பேசி முடிச்சிட்டீங்களா? இப்ப நான் பேசலாமா?
1: பெருசா என்ன பேச போற?
2: பேப்பர் கடைக்காரரு ஏற்கனவே என்கிட்ட வந்து பேசியாச்சு, பேப்பர் போடாத நாளுக்கெல்லாம் பணத்தை கழிச்சுதான் அவர் பில்லு போட்டு கொடுத்துருக்காரு. அன்னைக்கே காசு கொடுத்துருப்பேன், ஆனால் சில்லற இல்லை, அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன்னு போயிட்டாரு. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் சொன்ன மாதிரி 9 ரூபாய் இல்லை, தமிழ் இங்கிலீஷ் பேப்பர் ரெண்டும் சேர்த்து கிட்டத்தட்ட 18 ரூபாய் கழிச்சிருக்காரு. உங்கள் ஆஃபீஸில் 5 பைசா அங்கே இங்கே போனாலும் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க, உங்களை யாரால ஏமாற்ற முடியும்? இதெல்லாம் ஏமாத்துறோம்.
1: சரி சரி சரி, அந்த பேப்பர்காரன் இதை எங்கிட்ட சொல்லிருக்கலாம்ல?
2: அவரை எங்க பேச விட்டீங்க? ஏதோ எல்லாம் உங்களுக்கு தான் தெரிஞ்ச மாதிரி விடாம அவனை கத்திக்கிட்டு இருந்தீங்க. உங்க ஆபீஸ்ல கத்தி வேலை வாங்கலாங்க, ஆனா இங்க வீட்டுல கத்தினா வேலைக்காகாது, கத்தாம சாதுரியமா பேசிதான் வேலை வாங்கணும்.
1: ஓ, எனக்கே பாடம் எடுக்கிறியா? எல்லாம் தெரியும், நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு முழுக்க லீவுன்னு தானே சொல்லியிருக்க, அப்ப வாயை மூடிக்கிட்டு பேசாம உட்காரு, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னது இப்படி மூக்க உறிஞ்சற?
2: இல்லைங்க, ஏதோ தீர வாசனை வரல.
1: நான் சொன்ன மாதிரி சாமர்த்தியமா வீட்டு வேலைகளை கவனிக்கிறேனே, அதை பார்த்து உன் வயிறு எரியுது, அதுதான் அந்த தீஞ்ச வாசனை.
2: இல்லைங்க, கிச்சன்லேருந்து தான் அந்த தீஞ்ச வாசனை வருதுன்னு நினைக்கிறேன்.
1: அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது எப்படி கிச்சன்லேருந்து? அய்யோ,
2: எங்க ஓடுறீங்க? என்னங்க என்னங்க என்ன ஆச்சு?
1: இல்லை சொல்லா, அது வந்து அடுப்பில் கோஸ் கறி வச்சிருந்தேனா?
2: ஆமா, அதுக்கு என்ன இப்போ
1: கறி? நிஜமாவே கறியை எடுத்து பேப்பர்காரோட பேசிக்கிட்டு இருந்ததுல அடுப்பில் வச்சிருந்த கறியை மறந்தே போயிட்டேன்.
2: என்னங்க நீங்க இப்படியா மறந்து போவீங்க? அடுப்பில் வேலை பண்ணும் போது தான் இப்படி தான் பேப்பர்காரு பால்காரு கேபிள்காருன்னு எல்லாரும் வருவாங்க, எல்லாத்தையும் சமாளிக்கணுங்க, அதாங்க சாமர்த்தியம்.
1: போதும் போதும், நிறுத்து. வந்து வேணும்னு தான் கோஸ்கரிய தீயை விட்டேன், தீயை விட்ட கோஸ்கரி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
2: ஓ அப்படியா, முதல்ல உங்க முகத்தை தொடச்சிக்கங்க.
1: எதுக்கு?
2: ஹசடு வழியுது.

0: சரளம்மா சரளம்மா, கன்ஸுக்கு இன்னைக்கு ரொம்ப சூப்பரா அலங்காரம் பண்ணிக்கிறாங்கம்மா, நீயும் போய் கண்டுகிட்டு வா. ஆ சரி, வேலையை ஆரம்பிக்கலாமா?
1: நோ நோ நோ நோ நோ நோ, இப்பெல்லாம் நீ வேலை பண்ண முடியாது. சமையல் வேலையை இன்னும் முடியல, அப்புறம் தான் பாத்திரம் போட முடியும். போயிட்டு அப்புறம் வா, அப்புறம் வா.
0: சார், அம்மா கிட்ட ஏற்கனவே சொல்லிக்கிறேன் சார், இன்னைக்கு எனக்கு வேற வீட்டில் வேலையே இல்லை.
1: அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எங்க வீட்டில் இப்போ நீ வேலை பண்ண முடியாது.
0: நீங்க சரளம்மாவை கூப்பிடுங்க, நான் அவங்க கையில் பேசிக்கிறேன்.
1: என்ன பெரிய சரளம்மா, இந்த வீட்டில் நான் சொல்றத நீ கேட்கணும்.
0: என்ன சார் இவ்வளோ ரஃபா பேசுறீங்க, அதெல்லாம் முடியாது சார்.
1: நீ என்ன இப்படி எழுத்து பேசுற, கொஞ்சம் கூட மரியாதையே தெரியல.
0: முடியாது சார், ஓனுன்னா இப்பயே வேலையை முடிச்சுக்கின்னு போறேன், அதுவும் சரளம்மாக்காக. வானானா நான் என் வீட்டுக்கு போயினே இருக்கேன்.
1: அதெல்லாம் வேலையை முடிக்காம நீ வீட்டுக்கு போகவே முடியாது. ஆமா, வேலை பண்ணாம சம்பளம் மட்டும் வாங்கலாம்னு பாக்குறிய? விடமாட்டேன், விடமாட்டேன்
0: சார். என்ன சார் ஏமாத்து வேலை, அது இதுன்னு கூவுற?
1: இத பாரு, வேலையை முடிக்காம நீ வீட்டுக்கு போக முடியாது. வெயிட் பண்ணி வேலையை முடிக்கிற.
0: முடியாது சார். சார் என்ன பஜாரன ஆளுகிறிய, இதுக்கு ஏன் புருஷனே தேவலாம் போலகுது. நீ தர மாட்ட, பாவ சரளம்மா உன்னை எப்படிதான் சகிச்சுக்குதோ. நான் வாரேன், எங்க வர்றது, நான் என் வீட்டுக்கு போறேன் போ.
1: என்ன
2: உங்க ஆபீஸ்ல குடுக்கற மாதிரி மெமோ கொடுக்க போறீங்களா, இல்ல வேலையை விட்டு அவளை தூக்க போறீங்களா?
1: நான் எதையோ பண்றேன், உனக்கு என்ன?
2: இல்லங்க, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சா அதுக்கு ஏத்த மாதிரி நான் செந்தாமரகிட்ட பேசணும்ல.
1: நீ ஒண்ணும் பேச வேண்டாம், வேலை பண்ண முடியாதுன்னு போயிட்டா போகட்டுமே. இவ இல்லைன்னா உலகமே அஸ்தமிச்சு போயிடுமா?
2: உலகம் அஸ்தமிச்சு போயிடாதுங்க, ஆனா சமையல் அறையில சிங்க்ல பாத்திரம் குவிஞ்சு போயிடும். எனக்கு வேற லீவ் கொடுத்துட்டீங்க, பக்கத்திலயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. பாவம், எல்லா பாத்திரத்தையும் நீங்க தானே தேய்ச்சி
1: கழுவணும்.
2: வீட்டை கூட்டுறது கூட அப்புறமா பண்ணிக்கலாம். என்ன, வீடு முழுக்க ஒரே தூசியா இருக்கும், தூசுல நடந்தா கைகாலெல்லாம் அரிக்கும். பரவாயில்லையா?
1: எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம்.
2: சரிங்க, சமையல் ரெடியா? வயத்த ரொம்ப பசிக்குதுங்க.
1: வயத்த பசிக்காம கைகால பசிக்கும். எல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணு, இப்பதான் ஜவ்வரிசி சாம்பார் ரெடி ஆகிட்டு இருக்கு.
3: யார்
1: பாணி, உனக்கு என்ன வேணும்?
3: சார், மளிகை சாமான் கொண்டு வந்திருக்கேன் சார்.
1: நான் மளிகை சாமான் எதுவும் கேட்கலையே.
2: சரி சரி, இருங்க இருங்க இருங்க, நான் தான் மாச மளிகை சாமானை ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதை சரி பார்த்து வாங்கணும்ல.
1: நோ, டோன்ட் இன்டர்ஃபியர், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ வாயை மூடிக்கிட்டு பேசாம உட்கார்.
3: சார், என்னங்க சார் லிஸ்ட்டு?
1: என்னது லிஸ்ட்டு
3: சார்? சாமான் லிஸ்ட்டு சார், ஒவ்வொன்றா படிங்க, சரி பார்த்துக்கலாம்.
1: என்னப்பா இது, என்னமோ கோழி கிரிக்கிற மாதிரி இருக்கு, ஒன்றும் புரியலப்பா. என்னது இது?
3: தமிழ் தான் சார், நல்லா பாருங்க.
1: தமிழா? ஓ தமிழா? ஆமா, இது என்ன ஊப்பா காப்பா பாப்பா ஊக்கும், இதெல்லாம் எங்கள் வீட்டு சாமானு இல்லையாப்பா, வேற யாருக்கோ போக வேண்டியது இங்கே கொடுத்துருக்குற.
3: சார், இந்த வீட்டு சாமான் தான் சார்.
1: இது பாரு, நான் ஊப்பா பீப்பாலாம் ஆர்டர் பண்ணலை
3: சார். ஊப்பானா உளுத்தம் பருப்பு, காப்பானா கல்ல பருப்பு,
1: பாப்பானா
3: பாசி பருப்பு சார்.
1: மாட்டிக்கிட்டேன் இது பாரு, வசமாக மாட்டிக்கிட்டேன்.
3: என்ன
1: நீ கொடுத்த லிஸ்ட்டை பாரு, முதல்ல ஒரு ஊப்பா, அதாவது உளுத்தம் பருப்புக்கு பில் போட்டிருக்க. ஓகே, இங்கே பாரு, மறுபடியும் கீழே அங்கே ஒரு ஊப்பாக்கு பில் போட்டிருக்கியே, இப்படி ஃப்ராட் பண்ணி எங்களை கொள்ளையடிக்கலான்னு பார்க்குறியா? விடமாட்டேன், விடமாட்டேன். நான் யார் தெரியுமா
3: சார்? அந்த பில்லை கொஞ்சம் கொடுங்க.
1: என்ன
3: கொடுங்க சார்? நீங்கள் சொன்ன மாதிரி மேலே இருக்கிறது ஊப்பா, அப்படின்னா உளுத்தம் பருப்பு தான், ஆனால் கீழே இருக்கிறது ஊப்பா இல்லை, உப்பு. ஊப்பாவுக்கும் உப்புக்கும் வித்தியாசம் தெரியல சார் உங்களுக்கு?
1: நினச்சேன் அது உப்பா தான் இருக்குன்னு நினச்சேன், ஏன்னா விலையில் வித்தியாசம் இருக்கு. இனிமே இது போல பில்லெல்லாம் கூடாது, உலகமே மாறிட்டு இருக்குப்பா. இனிமே தெளிவாக கம்ப்யூட்டரைஸ்டு பில்லு வேணும், இல்லைனா நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். உங்கள் பேரில் ஆக்ஷன் எடுத்து உங்கள் கடையை சீல் வைக்க ஏற்பாடு பண்ணிடுவேன். என்ன நினச்சிட்டு இருக்க, நான் யார் தெரியுமா
3: சார்? அந்த பில்லை கொஞ்சம் கொடுங்க.
1: எதுக்கு எதுக்கு எதுக்கு
3: கொடுங்க சார் சொல்கிறேன்.
1: என்ன மளிகை சாமான்கள் பையோட கிளம்புறானவன்? டேடே நில்லுடா, நில்லுடா
3: சார், எல்லாத்தையும் ரிட்டர்ன் எடுத்துட்டு போறேன்.
1: அதெல்லாம் முடியாது, எங்க வீட்டுக்கு மளிகை சாமான் கொண்டு வந்தாச்சு, அதை வச்சுட்டு போ.
3: முடியாது சார், முடியாது. எப்போ எங்க கடையை சீல் வைக்கிறத பத்தி பேசுனீங்களோ, இனிமே நான் பேசுறதுக்கு எதுவும்

0: இல்லை, மேற்கொண்டு எதா இருந்தாலும் எங்க முதலாளி கிட்ட வந்து பேசிக்கங்க.
1: என்ன முதலாளி கிட்ட பேசுங்க? நான் யார் தெரியுமா?
2: எங்க எங்க எங்க கொஞ்சம் சும்மா இருங்க.
1: என்ன என்ன சும்மா இருக்கிறது? நான் யாருன்னு இவனுக்கு காட்ட போறேன்.
0: நீங்க யார் ஆவனாலும் இருங்க சார், அதை பத்தி தான் எங்களுக்கு ஓகேவா?
1: ஆஃப்டர் ஆல் கடையில் வேலை செய்யற பையனு உனக்கு இவ்வளவு திமிர?
2: ஏங்க சும்மா இருங்களேங்க.
1: நீ சுமாரு மணிக சம்பளம் எடுத்துட்டு
0: போறேன் ஆனா ஒன்னு சொல்லிட்டு போறேன், இதை நான் சும்மா விட மாட்டேன்.
2: என்னங்க நீங்க அவனை இப்படி விரட்டி அமைச்சிட்டீங்க? மளிகை சாமான்லாம் எடுத்துட்டு போறான் பாருங்க.
1: நான் விரட்டி அடிச்சதுதான் உனக்கு தெரியுத? அவன் தப்பு தப்பா நடந்துகிட்டது தெரியலையே.
2: மளிகை சாமான எடுத்துட்டு போயிட்டான், இப்ப என்ன பண்ண போறீங்க?
1: உலகத்துல இவன் கடையை விட்டா வேற கடையே கிடையாத. அதான் இப்ப தெருக்கு தெரு சூப்பர் மார்க்கெட் திறந்துருக்காங்களே, போய் வாங்கிட்டா போச்சு.
2: தாராளமா வாங்குங்க, 2,000-3,000 அதிகம் செலவு பண்ணுவீங்க. ஏற்கனவே பட்ஜெட்ல துண்டு வேஷ்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நீங்களே பாத்துக்கங்க. இதுல நான் தலையே இட மாட்டேன். இந்த ஒரு நாள் கூத்துலயே இவ்வளோ கலாட்டாவா?
1: இது கலாட்டா இல்ல, தப்பு தப்பா நடக்கிறத சரி பண்றேன், சிஸ்டம் சரி பண்றேன்.
2: இத பாருங்க.
1: எதுவும் பேசாத, எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாத்தையும் நானே சரி பண்றேன்.
0: வேண்டும்
3: மன்னிப்பு கேட்க வேண்டும்,
0: வேண்டும் வேண்டும்
3: மன்னிப்பு கேட்க வேண்டும்,
0: மன்னிப்பு கேட்க வேண்டும்.
2: என்னங்க அங்க என்ன சத்தம்?
1: என்ன கேட்டா நான் இங்க தானே இருக்கேன்.
0: வேண்டும் வேண்டும்
3: மன்னிப்பு கேட்க வேண்டும்,
0: வேண்டும் வேண்டும்
3: மன்னிப்பு கேட்க வேண்டும்.
2: பாத்தீங்களா, நீங்க மன்னிப்பு கேட்கணுமாமே.
1: நான் யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்?
2: என்ன கேட்டா நானும் இங்க தானே இருக்கேன், நீங்களே வெளியில போய் பாருங்க.
3: மன்னிப்பு கேட்கலன்னா விடமாட்டோம்.
1: நிறுத்துங்க,
3: முன்னால 1,000 எங்க ஆளுங்க வந்து நிப்பானுங்க. என்ன சரிதானா?
0: நிக்கிறது மட்டும் இல்ல, கோஷம் போடுவாங்க, தர்ணா பண்ணுவோம், போலீஸ் வரும், அப்புறம் எல்லா மூலையிலயும் ஸ்பீக்கரை போட்டு மைக் செட்ல வந்து எங்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கும்.
3: வெளியில
1: மைக்லயும் உங்களால முடிஞ்சத பாத்துங்க.
0: இன்னும் எண்ணி 10 நிமிஷத்துல இன்னும் நடக்குது மட்டும் பாருங்க. வரண்டா
3: தம்பி, செல்லுல ஒரே ஒரு மிஸ்டு கால், அவ்வளவுதான். தலையெழுத்து ஒரே கிறுக்கலாக்குது போலகுதே, வாடா போலாம்.
1: போங்கடா, இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்.
2: என்னங்க நீங்க நடந்துக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்லங்க. நீங்க மட்டும் மன்னிப்பு கேட்டிருந்தா இந்த பிரச்சனையே இல்லாம போயிருக்கும் பாருங்க.
1: என்ன, எனக்கு வெக்க மானம் சூடு சொரணம் எதுவுமே இல்லைன்னு நினைச்சிய? என்னால மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாது.
3: சரளம்மா சரளம்மா
2: வந்துட்டேன். சேர்ந்தாமரே
3: சரளம்மா, எல்லார் வீட்லயும் வேலை முடிச்சுட்டேன், உங்க வீட்டுல மட்டும்தான் பாக்கி.
2: சேர்ந்தாமரே ஒரு 1.5 மணி நேரம் அப்படி உட்காந்து டிவியை பாரு, இல்ல உன் கன்சுவை 4 சுத்திட்டு வா, அதுக்குள்ள அடுப்புல இருக்க வேலையெல்லாம் முடிஞ்சிடும்.
3: என்னம்மா நீ, இன்னைக்காவது சீக்கிரம் வீட்டுக்கு போய் பசங்களை கவனிக்கலான்னு பார்த்தேன்.
2: அடடா, பசங்கன்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது, உன் சின்ன பையனுக்கு டியூஷன் கேட்டிருந்தல்ல, பக்கத்து தெருவில் ஒரு ரிட்டையர்ட் டீச்சர் வசதி இல்லாத குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாக டியூஷன் சொல்லித்தராங்களாம். உன் பையனை அங்கே சேர்த்து விட்டுரு, நான் வேணா கூட்டிகிட்டு போகிறேனே.
3: அப்படியாம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா, அவன் நல்லா படித்து வரணும், அதான் எனக்கு வேணும். சரி சரி, நீ பொறுமையாக வேலையை கவனி, 6 நம்பர் அம்மா கூப்பிட்டாங்க, என்ன ஏதுன்னு கேட்டு
2: வரேன். சரி செந்தாமரை, நீ போயிட்டு வா.
0: மறுபடியும்
2: இப்படி அசிங்கமா சிரிக்கிறீங்க.
1: சரளா, நான் சொன்ன போது

0: நம்பல. இப்ப அது நடந்திருக்கு.
1: என்ன சொன்னீங்க, என்ன நடந்துருச்சு?
0: ஏதோ நான் மன்னிப்பு கேட்கணும், கும்பல கூட்டுவோம், அது இதுன்னு மிரட்டிட்டு போனாங்களே செந்தாமரையும் இந்த மளிகை கடைக்கார பையனும். அதுக்கெல்லாம் அவங்களுக்கு தைரியம் கிடையாதுன்னு நான் சொன்னேன்ல, ஆனா நீ நம்பல. இப்ப பாத்தியா, இப்ப பாத்தியா, அதை பத்தி எதுவுமே கண்டுக்காம எனக்கு பயந்து திரும்பி வந்திருக்காங்க.
2: என்னது, உங்களுக்கு பயந்தா?
0: ஆமா, எனக்கு பயந்து தானே பொட்டி பாம்பா அடங்கி வந்திருக்கிறீங்க.
2: ஆடச்சி, நாங்க வந்திருக்குது அம்மாவுக்காக, அவங்க வார்த்தைக்காக, உங்களுக்காக இல்ல.
0: என்ன சொல்றீங்க?
2: நானும் செந்தாமரை அக்காவும் சொன்ன மாதிரியே இங்க ஆளுகளை கூட்டிட்டு வந்து கோஷம் எழுப்பி உங்களோட வழி பண்ணலான்னு தான் இருந்தோம். ஆனா சரளாம்மா தான் எங்ககிட்ட வந்து பேசி எங்களை சமாதானப்படுத்துறாங்க. அவங்க மட்டும் வந்து பேசி இருக்கலன்னா இந்நேரம் உங்க கதை கண்டல் தான். சரளாம்மாவால நீங்க தப்பிச்சிங்க.
0: டேய், இது என்னடா புது கதை?
2: இது கதை இல்லை, நிஜம். ஒன்னே ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்குங்க. இனிமே அனாவசியமாக எந்த மேட்டர்லையும் வேணாம், எங்கள் மேட்டரில் தலையிடாதீங்க. நாங்கள் அம்மா கிட்ட டீல் பண்ணிக்கிறோம், வாட்டா?
0: எதுக்கு இப்போ சிரிக்கிறேன்? எதுக்கு
1: சிரிக்க கூட உங்கள் பர்மிஷன் கேட்கணுமா?
0: தெரியும் நீ எதுக்கு சிரிக்கிறேன்னு, தெரியும். செந்தாமரை மடிக கடைக்கார பையன் அவங்க காலில் வந்து சரண்டர் ஆகி எனக்கு எதிராக இப்படியெல்லாம் பேச வச்சுருக்க, இதனால ஜெயிச்சிட்டோம்னு மனசில் ஒரு நினைப்பு வேற, அதுதானே?
1: இதை பாருங்க, நான் யார் காலிலையும் விழலை, யார்கிட்டையும் சரண்டரும் ஆகலை.
0: ஆ, நீ சரண்டர் ஆகாமல் தான் இப்படி பேச போகிறானுங்களா?
1: அப்படி ஏன் பேசினான்னு நீங்கள் தான் அவங்ககிட்ட கேட்கணும்.
0: அதான் சொல்லிட்டேனே, நீ அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் பேசிட்டேன்னு, அதாவது சரண்டர் ஆகிட்டேன்னு.
1: சரண்டர் ஆகலைங்க, அவங்களோட சங்கடத்தை புரிஞ்சு வச்சுருக்கேன். இப்படி ஆளுங்களை கூட்டிட்டு கோஷம் போட்டா எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு உங்க ரெண்டு பேர் பேர்லயும் பிரச்சனைக்காரங்கன்னு முத்திரை விழும். அப்புறம் இருக்கிற வேலை போறது மட்டும் இல்ல, வேற எங்கேயும் வேலை கிடைக்கிறதும் கஷ்டம். வேலை கிடைக்கலனா எதிர்காலமே போய் குடும்பத்தோட நடுத்தருவுல நிக்கணும் அப்படின்னு புரிய வச்சேன். அவ்வளவுதாங்க, நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு வழிக்கு வந்துட்டாங்க ரெண்டு பேருமே.
0: வந்து
1: இத பாருங்க, ஆபீஸ்ல நீங்க 100 பேரை திறமையா சமாளிக்கலாம். அவங்க கிட்ட உங்க அதிகாரத்தை காட்டி வேலை வாங்கலாம். நல்ல வேறக்காரன்னு பேர் எடுக்கலாம். ஆனா ஆபீஸ் வேலை வேற, வீட்டு வேலை வேற. வீட்டுல நான் சந்திக்கிறதெல்லாம் அதிகமா படிக்காதவங்க, இல்ல படிப்பறிவே இல்லாதவங்க. அவங்க கிட்ட அவங்க வழியில போய் தாங்க வேலையை வாங்கணும். ரொம்ப கண்டிப்பாவும் இருக்க கூடாது, அதே சமயத்துல ரொம்ப இடமும் கொடுக்க கூடாது.
0: சரி சரி, கடைசியா என்னதான் சொல்ல வர?
1: வீட்டு வேலைங்கிறது ஷேரிங் தாங்க, கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய வேண்டியது. இன்னும் சொல்ல போனா கணவன் எந்த உதவியும் செய்ய வேண்டாம், உதவி பண்ற மாதிரி சும்மா கொஞ்சம் பாவலா கட்டினா கூட போதும். அந்த சந்தோஷத்திலேயே மனைவி சலிப்பில்லாம எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருவாங்க. இதுதாங்க யதார்த்தம். அதனால என்னால முடியும் உன்னால முடியுங்கிற சவாலே தேவையில்லைங்க.
0: சரளா, என்ன மன்னிச்சிரு, நீ சொல்றதும் கரெக்ட் தான். இன்னைக்கு உனக்கு லீவ் விட்ட மாதிரி ஜென்மத்துக்கு ரிஸ்க் எடுக்க மாட்டேன். இனிமே உனக்கு நோ லீவ், முழு தரம் செஞ்சினாலும் நீ ஆன் டியூட்டி, ஓகே?
1: அதுதான் இந்த சரளா கிட்ட நடக்காது.
0: என்னது,
1: வருஷத்துல உங்களுக்கு இவ்வளோ நாள் லீவுனு ஆபீஸ்ல கொடுக்கற மாதிரி எனக்கு இவ்வளோ நாள் லீவுனு நீங்க கொடுக்கணும்.
0: லீவா?
1: எதுவும் பேசக்கூடாது. இப்போ ஆடி பண்டிகை வரப்போகுது, என்ன பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கீங்க?
0: ஐயோ சரளா, அதெல்லாம் வேண்டாமே.
1: என்ன வேண்டாம், சின்ன விஷயம் தானே, இதுக்கு போய் அலட்டிக்கலாமா?
3: வானொலி நாடக விழா 2026 இதுவரை இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் SL நானு அவர்கள். நடிப்பு குடும்பத் தலைவராக அப்பா ரமேஷ், குடும்பத் தலைவியாக சி கற்பகம், வீட்டு வேலை செய்யும் செந்தாமரையாக வி உமா மகேஸ்வரி, மளிகை கடைக்காரராக பி ராமன், செய்தித்தாள் விநியோகிக்கும் நபராக பி வாசுதேவன் ஆகியோர். அமைப்பில் உதவி எஸ் நந்தினி, அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ், படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 9:15.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

கரிகாலர் வந்தியத்தேவனை பார்த்து, இதற்கென்ன மறுமொழி சொல்லுகிறாய் என்று கேட்டார்.

0: கரிகாலர் வந்தியத்தேவனை பார்த்து, இதற்கென்ன மறுமொழி சொல்லுகிறாய் என்று கேட்டார். ஐயா, நான் இவருடைய கேள்விக்கு மறுமொழி சொல்வதற்கு முன்னால் இவர் ஓர் கேள்விக்கு விடை சொல்லட்டும். பொன்னியின் செல்வரை இலங்கையிலிருந்து இவர்தான் தம்முடைய கப்பலில் அழைத்து கொண்டு புறப்பட்டார். முதன்மந்திரி அனிருத்தரும் சேனாதிபதி பூதி விக்ரம கேசரியும் இலங்கையிலேயே இருக்கும்படி பொன்னியின் செல்வரை கேட்டுக்கொண்டார்கள். ஆயினும் தமையன் கட்டளையை பெரிதா மதித்து இளவரசர் இவருடைய கப்பலில் ஏறி கிளம்பினார். அவரை ஏன் இவர் பத்திரமாக தங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கவில்லை? நடுக்கடலில் பொன்னியின் செல்வர் குதித்தபோது இவர் ஏன் பார்த்து கொண்டு நின்றார்? ஏன் இளவரசரை தடுக்கவில்லை? ஏழையும் அனாதையுமான என்னை காப்பாற்றுவதற்காக பொன்னியின் செல்வர் தம் உயிருக்கு துணிந்து இறங்கினாரே. வீர பல்லவ குலத்தின் தோன்றலாகிய இவரும் இவருடைய ஆட்களும் இளவரசரை பாதுகாப்பதற்காக ஏன் கடலில் குதிக்கவில்லை? அவரை கடல் கொண்டு போவதை வேடிக்கை என்று எண்ணி பார்த்து கொண்டு நின்றார்களா? பார்த்திபேந்தரனுடைய முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. அவனுடைய கைகள் துடித்தன, உதடுகளும் துடித்தன, உடல் ஆடியது.
1: ஐயா, இந்த மூடன் என் மீது குற்றம் சுமத்துகிறான் என்று தோன்றுகிறது. இளவரசரை நானே கொன்றுவிட்டேன் என்று கூட சொல்லுவான் போலிருக்கிறது. இதை நான் ஒரு கணமும் பொறுத்து கொண்டிருக்க மாட்டேன். முடியாது என்றான்.
0: கரிகாலன் அவனை உற்று நோக்கி, பார்த்திபா, நான் தான் சொன்னேனே, என் அருமை தோழர்களாகிய நீங்கள் மூன்று பேரும் ஒருவரை ஒருவர் கடித்து தின்றுவிடும் நிலைக்கு வந்துவிட்டீர்கள். இதற்கெல்லாம் நான் உங்கள் பேரில் குற்றம் சொல்லவில்லை. அந்த பழுவூர் ராணியின் சக்தி அப்படிப்பட்டது என்பதை நானே உணர்ந்திருக்கிறேன். நீயும் கந்தமாறனும் குதிரை மீது ஏறிச் சென்று முன்னால் மெதுவாகப் போய்க் கொண்டிருங்கள். இவனுடைய பிரயாண விவரங்களை கேட்டுக்கொண்டு நான் சற்று பின்னால் வருகிறேன். உங்கள் குற்றச்சாட்டுக்களை பற்றி விசாரித்து உண்மையை கண்டுபிடிக்கிறேன். ஆனால் ஒன்று நிச்சயமாக வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் மூன்று பேரும் சிநேகமாக இருந்தே தீர வேண்டும். ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் கொண்டீர்களானால் அதை காட்டிலும் எனக்கு அதிருப்தி உண்டாக்குவது வேறொன்றுமிராது. பார்த்திபேந்திரனும் கந்தமாறனும் வேறு வழியின்றி தத்தம் குதிரை மீது ஏறி முன்னால் சென்றார்கள். அப்போது ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவன் அருகில் வந்து அவன் காதோடு,
2: அப்பனே, நீ வெகு கெட்டிக்காரனாகிவிட்டாய். பொய்யும் சொல்லாமல் உண்மையும் வெளியிடாமல் வெகு சாமர்த்தியமாக பேசி தப்பித்து கொண்டாயே
0: என்றான். அப்போதுதான் ஆதித்த கரிகாலன் பார்வை அங்கு வந்த ஆழ்வார்க்கடியான் மீது விழுந்தது.
1: ஓ, இவன் யார்? எப்போதோ எங்கேயோ பார்த்த முகமாயிருக்கிறதே என்று கேட்டான்.
2: ஆமரசே, சில ஆண்டுகளுக்கு முன்பு என்னை பார்த்திருக்கிறீர்கள்.
1: உன் குரல் கூட கேட்ட குரலாகத்தான் இருக்கிறது.
2: ஆமையா, மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு மிக முக்கியமான ஒரு தருணத்தில் என் குரலை கேட்டீர்கள்.
0: ஆதித்த கரிகாலரின் முகத்தில் திடீரென்று ஒரு கரிய நிழல் வேகமாக படர்வது போல இருந்தது.
1: மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் முக்கியமான தருணம், அது என்ன? வைகை நதி தீவில் பகைவனை தேடி அலைந்தபோது நான் கேட்ட குரலா? அப்படியும் இருக்க முடியுமா?
2: அந்த குரல் என் குரல் தான் அரசே. பகைவன் ஒளிந்திருந்த இடத்தை தங்களுக்கு மரத்தின் மறைவிலிருந்து சொன்னவன் நான் தான்.
1: ஆஹா, என்ன பயங்கரமான தினம் அது! அன்றைக்கு எனக்கு பிடித்திருந்த வெறியை நினைத்தால் இன்று கூட என் உடல் நடுங்குகிறது. வைஷ்ணவரே, நீ ஏன் அன்று காட்டில் மறைந்திருந்தாய்? எதற்காக உன்னை அசரீரியாக மாற்றிக்கொண்டாய்?
2: அரசே, சற்று முன் தாங்கள் சொன்னீர்களே, தங்களுக்கு அன்று பிடித்திருந்த வெறியை பற்றி. எதிரில் கண்டவர்களை எல்லாம் வெட்டி வீழ்த்திக் கொண்டு போனீர்கள். சில காலம் நான் உயிர் வாழ விரும்பினேன்.
1: அது மட்டும்தானா காரணம்? அசரீரி வெளிவந்து எனக்கு வழிகாட்டட்டும் என்று எவ்வளவோ முறை தொண்டை வலிக்க கூவினேனே, அப்போதும் நீ ஏன் வெளிவரவில்லை?
2: நான் வளர்த்த சகோதரி, இப்பொழுது பழுவூர் இளையராணி அவளுடைய தீராத கோபத்திற்கு ஆளாக நான் விரும்பவில்லை.
1: அவளுடைய தீராத கோபத்திற்கு நான் மட்டும் ஆளாகலாம் என்று எண்ணினாயாக்கும், அடச்சண்டாளா
0: என்று கூறி கரிகாலர் இடையிலிருந்த கத்தியை உருவினார். வந்தியத்தேவன் பயந்து போனான். ஆழ்வார்க்கடியானுடைய வாழ்வு அன்றோடு முடிந்தது என்று எண்ணினான். மிக்க நயத்துடன், ஐயா, இந்த வைஷ்ணவன் முதன் மந்திரியிடமிருந்து வந்திருக்கிறான். இவன் கொண்டு வந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தண்டியுங்கள் என்றார்.

0: இவனை தண்டித்து என்ன பிரயோஜனம், இனி யாரை தண்டித்து என்ன பயன் என்று கூறி கரிகாலன் கத்தியை உரையில் போட்டான். கரிகாலன் கோபத்தைக் கண்டு வந்தியத்தேவன் பயந்தது போல ஆழ்வார்க்கடியான் பயந்ததாக தெரியவில்லை. முகத்தில் விசித்திரமான புன்னகையுடன்,
1: அரசே, தங்கள் கோபத்தை என்பேல் திருப்புவீர்கள் என்று எண்ணித்தான் இத்தனை நாளும் தங்களை நான் நேரில் சந்திக்காமல் இருந்தேன். என் பேரில் என் சகோதரி கொண்ட கோபமும் இன்னும் தீரவில்லை. இன்று வரையில் என்னை பார்ப்பதற்கு பிடிவாதமாக மறுத்து கொண்டிருக்கிறாள். ஆனால் தங்கள் பேரில் அவளுடைய கோபம் தீர்ந்து விட்டதாக காண்கிறது. நந்தினி தேவியின் அன்பான திருமுக ஓலையை பார்த்துவிட்டுத்தானே தாங்கள் கடம்பூர் அரண்மனைக்கு விருந்துக்கு புறப்பட்டீர்கள் என்றான்.
0: ஆஹா, துஷ்ட வைஷ்ணவனே, அதெப்படி உனக்கு தெரிந்தது என்று கரிகாலன் கேட்டான்.
1: ஐயா, முதன் மந்திரி அனிருத்தன் பணியாளன் நான். முதன் மந்திரிக்கு தெரியாமல் இந்த சோழ சாம்ராஜ்யத்தில் எந்த சிறிய காரியமும் நடக்க முடியாது
0: என்றான் ஆழ்வார்க்கடியான். பார்த்து கொண்டே இரு, ஒரு நாள் இந்த அன்பில் அனிருத்தனையும் உன்னையும் சேர்த்து தேச பிரஷ்டம் செய்து விடுகிறேன். இப்போது இருவரும் குதிரை மீது ஏறிக்கொள்ளுங்கள். என் இரு பக்கத்திலும் வந்து கொண்டிருங்கள், பேசிக்கொண்டே போகலாம் என்றான் ஆதித்த கரிகாலன். கடம்பூர் மாளிகையின் விருந்தினர் பகுதியில் விசேஷமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த புறத்து அலையில் சப்ரமஞ்ச கட்டிலில் நந்தினி சாய்ந்து கொண்டிருந்தாள். அவளும் அன்றைக்கு மிக நன்றாக அலங்கரித்து கொண்டு விளங்கினாள். அவளுடைய முகம் என்றுமில்லாத எழிலுடன் அன்று திகழ்ந்தது. அவள் பகற்கனவு கண்டு கொண்டிருக்கிறாள் என்பது அவளுடைய பாதி மூடிய கண்களிலிருந்து தெரிந்தது. கண்களின் கரிய இமைகள் மூடித் திறக்கும் போதெல்லாம் விழிகளிலிருந்து மின்னலை போன்ற காந்த ஒளி கிரணங்கள் தோன்றி மறைந்து கொண்டிருந்தன. இதிலிருந்து அவள் பார்ப்பதற்கு அரை தூக்கத்தில் இருப்பதாக தோன்றினாலும் அவளுடைய உள்ளம் உத்வேகத்துடன் சிந்தித்துக் கொண்டிருந்தது என்பது நன்றாக புலனாயிற்று. இன்னும் சிறிது கூர்ந்து கவனித்து பார்த்தால் அவளுடைய பாதி மூடிய கண்களின் பார்வை அந்த அறையின் ஒரு பக்கத்தில் அகிர்குண்டத்திலிருந்து கிளம்பிக் கொண்டிருந்த புகை திரளின் மீது சென்றிருந்தது என்பதை அறியலாம். குண்டத்திலிருந்து புகை திரளாக கிளம்பி சுழி சுழியாக வட்டமிட்டு கொண்டு மேலே போய் சிதறி பரவி கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து போய்க் கொண்டிருந்தது. அந்த அகிர்புகை சுழிகளிலே நந்தினி என்னென்ன காட்சிகளைக் கண்டாளோ தெரியாது. திடீரென்று அவள் ஒரு பெருமூச்சு விட்டாள். அவளுடைய பவள இதழ்கள், ஆம் ஆம், நான் கண்ட கனவுகள் எல்லாம் இந்த புகைத்திரளில் தோன்றும் சுழிகளைப் போல ஒன்றுமில்லாமல் போயின. இந்த புகைத்திரளாவது அருமையான நறுமணத்தை தனக்கு பின்னால் விட்டுவிட்டு மறைகிறது. என் கனவுகள் பின்னால் விட்டு போனவையெல்லாம் வேதனையும் துன்பமும் அவதூறும் அபகீர்த்தியும் தான் என்று முணுமுணுத்தாள். அந்தச் சமயம், தேவி தேவி, உள்ளே வரலாமா என்று மணிமேகலையின் மெல்லிய குரல் கேட்டது. வா அம்மா வா, உன்னுடைய வீட்டில் நீ வருவதற்கு என்னை கேட்பானேன் என்றாள் நந்தினி. மணிமேகலை அந்த கதவை திறந்து கொண்டு மெல்ல நடந்துதான் வந்தாள். ஆனால் அவளுடைய முகத்தோற்றத்திலும் நடக்கும் நடையிலும் கையின் வீச்சிலும் உற்சாகம் ததும்பியபடியால் அவள் துள்ளிக் குதித்து ஆடிப்பாடி கொண்டு வருவதாக தோன்றியது. நந்தினி சிறிது நிமிர்ந்து உட்கார்ந்து கட்டிலுக்கு பக்கத்திலிருந்த தந்த பீடத்தை காட்டி அதில் மணிமேகலையை உட்காரச் சொன்னாள். மணிமேகலை உட்கார்ந்து கொண்டு, தேவி, தங்களிடம் நான் எப்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று என் தமையன் எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறான். தென்தேசத்தாரின் நாகரிகத்தை பற்றி ரொம்பவும் சொல்லியிருக்கிறான். கேட்காமல் கொள்ளாமல் திடீரென்று இன்னொருவர் அறைக்குள் நுழையக்கூடாது என்று தெரிவித்திருக்கிறான் என்றான். தென்தேசத்தாரும் அவர்களுடைய நாகரிகமும் நாசமாய்ப் போகட்டும். உன் அண்ணன் உனக்கு சொல்லிக் கொடுத்ததையெல்லாம் உடனே மறந்துவிடு. என்னை தேவி என்றோ மகாராணி என்றோ ஒருபோதும் கூப்பிடாதே. அக்கா என்று அழை

0: அதாவது மனசில் தோன்றிய ரிஷி வசிஷ்டர். அவருக்கும் விஸ்வாமித்ர ரிஷிக்கும் ரொம்ப நாளாக கடும் போட்டி இருந்துச்சு. தொடக்கத்தில் அரசராக இருந்த விஸ்வாமித்ரர் கடும் தவம் செஞ்சு வசிஷ்டரின் நிலைக்கு உயர்ந்தார். அதை பாராட்டி அவரை பிரம்ம ரிஷின்னு ஏற்றுக்கிட்டார் வசிஷ்டர். ரிஷிகளுக்கெல்லாம் மேலான நிலை மகர்ஷி, மகர்ஷிகளுக்கெல்லாம் மேலான உன்னத நிலை பிரம்ம ரிஷி என்பது. கந்தமாறனையும் பார்த்திபேந்திரனையும் கொஞ்சம் முன்னால் போக சொல்லிட்டு வந்தியத்தேவனின் பிரயாண விவரங்களை கேட்டபடி அவன் மேலே எழுந்த குற்றச்சாட்டுகளை பற்றி விசாரித்தபடி பின்னால் வர்றதாகவும் ஆதித்த கரிகாலன் சொன்னான் அல்லவா. அவங்க நகர்ந்ததும், அப்பனே நீ ரொம்ப கெட்டிக்காரன் ஆயிட்ட, பொய்யும் சொல்லாமல் உண்மையையும் வெளியிடாமல் வெகு சாமர்த்தியமாக பேசி தப்பிச்சுக்கிட்டன்னு திருமலையப்பன் வந்தியத்தேவனை பாராட்டினது பிரம்மரிஷி பட்டம்தானே. இந்த பகுதியில் இடம்பெற்றுள்ள சில தொடர்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். தேச பிரஷ்டம், நாடு கடத்துதல், தண்டனை வகைகளில் ஒன்று. குற்றம் செய்தவரை சொந்த நாட்டிலிருந்து வெளியேற்றுவது. கல்கி அவர்களின் பார்த்திபன் கனவு புதினத்தில் சோழ இளவரசன் விக்ரமன் பல்லவ சக்கரவர்த்தி மாமல்லருக்கு பணிஞ்சு கப்பம் கட்ட மறுக்கிறான். அத்தோடு நிற்காம அவரை தன்னோட கத்தி சண்டை போட அழைக்கிறான். அந்த வாலிபனின் இளம் பிராயத்தை முன்னிட்டு தண்டனையை தளர்த்தி தேச பிரஷ்ட தண்டனை விதிக்கிறார் பல்லவ பேரரசர். அதாவது தண்டனையை மீறி சொந்த நாட்டுக்குள்ளே வந்தால் கழுத்து வெட்டப்படும். நாம் கேட்டுக்கிட்டு வர இந்த நெடுங்கதை பார்த்திபன் கனவு நாவலின் தொடர்ச்சின்னு கூட சொல்லலாம். அடுத்து உத்வேகம், ஒன்றை செயற்படுத்த ஆழ்மனத்தில் ஏற்படுற எழுச்சி தூண்டுதல். உத் என்கிற முன்னோட்டு மேலே என்கிற பொருளுடன் விரைவு என்ற பொருள் தரும் வேகம் என்ற சொல்லுடன் இணைந்து வருவது உத்வேகம். அகில் அக்விலேரியா என்கிற இனத்தை சேர்ந்தது. இதன் கட்டைகளை எரிச்சா நறுமணமிக்க புகை எழும். தனித்தன்மை கொண்டது இந்த நறுமணம். இந்த காரணத்தால் அகிலுக்கு பசுமை தங்கம்னு சிறப்பு பேரு உண்டு. மூர்த்தி சிறுசானாலும் கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்க இல்லையா. மூர்த்தி உருவம் உடல், கீர்த்தி பெயர் புகழ். அபகீர்த்தி இதன் பொருள் கெட்ட பெயர். அப எதிர்மறை பொருள் தரும் முன்னொட்டு. அபகீர்த்தி இழிவான நிலை. மூணு பேரை இணைக்க பார்க்குறான் ஆதித்த கரிகாலன். மணிமேகலையை வசப்படுத்தி என்ன செய்ய போறா நந்தினி?
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 9:30. இனி கேட்கலாம் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
3: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ். பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை. நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் July 17 to August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ். பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களே, இன்றைய இசை ஊஞ்சலில் பாடலாசிரியர் நா காமராசனின் வரிகளில் ஒலித்த பாடல்கள். நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் இளையராஜா இசையில், ரமேஷ் வாணி ஜெயராம் குரல்களில் அமுத கானம்.

0: நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உடவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
3: திருமணத்திற்கு தேவையான சீர்வசை பொருட்கள்
4: அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
3: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்ரோ ஸ்டோர், காசியார் கோயில்.
0: நாளை காலை 7:30 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர் வழங்கும் தன்னிகரற்ற தாய்ப்பால் உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி.

0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும்

0: நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் இன்சொல் அமது தார்பாய்கள் கிரீன் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
1: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
3: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களே, இன்றைய இசை ஊஞ்சலில் பாடலாசிரியர் நா காமராசனின் வரிகளில் ஒலித்த பாடல்கள். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் கே ஜே யேசுதாஸ், சித்ரா குரல்களில், இளையராஜா இசையில் பெரிய வீட்டு பண்ணைக்காரன்.

0: நேர்லே நாளை காலை 7:30 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, நாச்சியார்கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் வழங்கும் தண்ணீரற்ற தாய்ப்பால், உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
3: திருமணத்திற்கு தேவையான சீர்வசை பொருட்கள்
4: அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
3: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் சீமா டீசல்ஸ்.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சலில் பாடலாசிரியர் நா காமராசன் அவர்களின் வரிகளில் ஒலித்த பாடல்கள். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் தீபன் சக்கரவர்த்தி, பி. சுசிலா குரல்களில், இளையராஜா இசையில் எங்க ஊரு காவக்காரன்.

0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், காரைக்கால் சிவ வலிவிலாஸ் ஜுவல்லர்ஸ்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க, ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
3: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவ வலிவிலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
4: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
7: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
8: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. July 15 முதல் August 15 வரை மட்டுமே.
9: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
0: இசையின் சாரலாய் திசை எங்கும் வீசும் இது உங்கள் அபிமான பண்பலை 100.3 இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சலில் பாடலாசிரியர் நா காமராசனின் வரிகளில் ஒலித்த பாடல்கள். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் பி. சுசிலா, எஸ்பி. ஷைலஜா குரல்களில், இளையராஜா இசையில் கை கொடுக்கும் கை.

0: கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சலில் பாடலாசிரியர் நா காமராசன் அவர்களின் வரிகளில் ஒலித்த பாடல்களை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
1: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க, ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை. நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசு சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸில் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க, ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால்.
2: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
3: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
4: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
5: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
6: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
7: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: இனி கேட்கலாம் நாகப்பட்டினம் உங்கள் கடை. காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை நாகப்பட்டினம். தார்பாய்கள் கிரீனெட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
8: உங்கள் கடை காரைக்கால்.
9: தரமான தார்பாய்கள், நெல்பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
10: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால். உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு, அனுபவம் உள்ள நிபுணர்கள், பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ICU பிரிவு, எலும்பியல், லேப்ரோஸ்கோபி, டயாலிசிஸ் எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
11: வணக்கம். ஒருவர் நமக்கு செய்த உதவியை என்றும் மறவாதிருப்பதே நன்றி உணர்வு. உதவியின் அளவு என்பது அதை பெற்றுக் கொண்டவரின் தன்மையையே சார்ந்திருக்கிறது. பல சமயங்களில் நாம் நமக்கு கிடைத்த அரிய விஷயங்களுக்கு நன்றி கூறுவதில்லை. இயற்கை நமக்கு அளித்திருக்கும் அளப்பரிய கொடைகளை எல்லாம் பயன்படுத்திக் கொண்டு கிஞ்சித்தும் நன்றி உணர்வற்று அந்த பூமிக்கே தீங்கிழைப்பது போல பிறரால் நல்ல நிலையை அடைந்தவர்கள் எளிதாக ஏற்றிவிட்ட ஏணியை மறந்து விடுகிறார்கள். எத்தகைய பாவத்திலிருந்தும் விடுபட வழியுண்டு. ஆனால் செய் நன்றி மறந்தவருக்கு அப்பாவத்திலிருந்து விடுபட வழியே இல்லை என்கிறார் வள்ளுவர். இடர்களை களைய, உறவுகள் பலப்பட, உடல் நலமும் உளநலமும் பெருக, நல்ல மகிழ்ச்சியான சூழலை அமைத்துக் கொள்ள நன்றி உணர்வு அவசியமாகிறது. என் தந்தை எனக்கு இந்த உலகத்தில் வாழும் வாழ்க்கையை மட்டுமே கொடுத்தார். ஆனால் என் ஆசிரியர் எனக்கு நல்வாழ்க்கையை வாழ கற்றுக் கொடுத்தார் என்று பெருமைப்படுத்திய அரிஸ்டாட்டிலின் மாணவர் அலெக்சாண்டர் அவருக்காக ஏதென்ஸ் நகரில் மார்பிள் சிலை ஒன்றை நிறுவினார். ஆசிரியர் மீது மட்டுமல்லாமல் தன்னுடனே பயணித்த தனது போர்க்குதிரையான புசிபாலஸின் நினைவாகவும் புசிபலா என்ற ஒரு நகரத்தையே நிர்மாணித்தார் அலெக்சாண்டர். பெரும்பாலும் மனிதர்கள் நம்மிடம் இல்லாதது பற்றியே குறைபட்டுக் கொள்கிறோம். ஆனால் இருப்பதை கொண்டு நிறைவடைவதே இல்லை. நமக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்பது மிக முக்கியமானது. தன்னலம் கருதாமல் உதவுபவர்களுக்கு எப்படி நன்றி செலுத்த வேண்டும்? தென்னை மரத்திற்கு நீர் வார்த்தவருக்கு தென்னை மரம் தன் தேங்காயை தந்து நன்றி சொல்வது போல அவருக்கு நாம் நற்பலன்கள் தர வேண்டும் என்கிறார் ஔவையார். உதவி செய்வதிலும் கூட ஆராய வேண்டும் என்கிறது வள்ளுவம். நன்றாற்றாருள்ளும் இடர் உண்டே, அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. நாம் செய்யும்

0: உதவி சரியான நபருக்கு சென்றடைவதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லையேல் கல்லின் மேல் விழுந்த மண்பாண்டம் போல செய்த உதவி சின்னாபின்னமாகிவிடும். முன்னர் உதவி செய்தவர் சூழ்நிலையால் பிறகு தீமை செய்ய நேர்ந்தாலும் சான்றோர் அதை பொருட்படுத்த மாட்டார்கள். ஆனால் நன்றி உணர்வற்றவர்களோ 700 நன்மைகள் பெற்றிருந்தாலும் ஒரே ஒரு தீமை அடைந்தால் அந்த ஒரு தீமையை மனதில் நினைத்து முன்னர் பெற்ற 700 நன்மைகளையும் தீமை என்றே கருதுவார்கள் என்கிறது நாளடியார். ராமாயணமோ தாய், தந்தை, குரு, குழந்தை, பெண் ஆகியோரை வதைக்கும் கொடும் பாதகத்திற்கும் உண்டான பாவத்தை போக்கக்கூடிய வழியுண்டு. ஆனால் செய்நன்றி மரத்தலுக்கு அத்தகைய கழுவாய் இல்லை என்கிறது. கன்றுக்கு பால் விடாமல் பசுவின் பாலை தானே கறந்து அனுபவிப்பவன், பிறர் பொருளை திருடுபவன், இவர்களோடு செய்நன்றி மறந்தவனும் நரகம் புகுவான் எனவும் கம்பர் எச்சரிக்கிறார். எப்படி பார்த்தாலும் இம்மை மறுமைக்கு ஏற்ற துணையாய் இருக்கும் நன்றியே என்னாலும் மறவாமல் வாழ்வோமாக. நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு. மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
2: கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன்சொல் அமது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய்கள் கிரீனட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்,
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஹோஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.

இரவும் மலரும். இன்றைய இரவும் மலரும் நிகழ்ச்சியில் பின்னணி பாடகி கே ஜமுனாராணி அவர்களின் குரலில் ஒலித்த பாடல்கள். நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் கண்ணதாசனின் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பாசமலர்.

இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். இரவு மலரும் நிகழ்ச்சியில் பின்னணி பாடகி கே ஜமுனாராணி அவர்களின் குரலில் ஒலித்த பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் பி வி ஸ்ரீனிவாஸ், ஜமுனாராணி குரல்களில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசனின் வரிகளில் பலே பாண்டியா.

இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். இன்றைய இரவும் மலரும் நிகழ்ச்சியில் பின்னணி பாடகி கே ஜமுனாராணி அவர்களின் குரலில் ஒலித்த பாடல்கள். கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன், ஜமுனாராணி குரல்களில். குமுதம் படத்திலிருந்து.

0: நேர்லே நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: பிபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர்.
6: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா, சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமது.
8: உபயோக பொருட்கள்
9: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
10: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
11: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
12: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
13: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை July 15 முதல் August 15 வரை மட்டுமே.
14: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
15: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், July 17 முதல் August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். இன்றைய இரவு மலரும் நிகழ்ச்சியில் பின்னணி பாடகி கே ஜமுனாராணி அவர்களின் குரலில் ஒலித்த பாடல்கள். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் ஜி ராமநாதன் இசையில் உத்தம புத்திரன் படத்திலிருந்து.

0: நேர்லே நாளை காலை 7:30 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, நாச்சர்கோவில் வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர் வழங்கும் தன்னிகரற்ற தாய்ப்பால், உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
3: திருமணத்திற்கு தேவையான சீர்வசை பொருட்கள்
4: அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
3: நியூ வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் சீமாட்டி சில்ஸ்.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.

காலத்தை வென்ற காவிய கானங்களோடு உலா வந்து கொண்டிருக்கும் இது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். இன்றைய இரவும் மலரும் நிகழ்ச்சியில் பின்னணி பாடகி கே ஜமுனாராணி அவர்களின் குரலில் ஒலித்த பாடல்கள். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் மரகதம் படத்திலிருந்து.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
3: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
5: 20 நாதமாய் ஒலித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். இன்றைய இரவு மலரும் நிகழ்ச்சியில் பின்னணி பாடகி கே ஜமுனாராணி அவர்களின் குரலில் ஒலித்த பாடல்கள். மருதகாசியின் வரிகளில் கே வி மகாதேவன் இசையில் தாயில்லா பிள்ளை பட பாடல்.

0: நேர்லே நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின். நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால்.

0: எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் இன்சொல் அமுது. தார்பாய்கள், கிரீனட் ஹோஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
1: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, காரைக்கால்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் ராணி சம்யுக்தா படத்திலிருந்து.

0: நேயர்களுக்கு உளங்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், காரைக்கால் சிவ பலிவிலாஸ் ஜுவல்லர்ஸ்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க, ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
3: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவ பலிவிலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். இன்றைய இரவு மலரும் நிகழ்ச்சியில் பின்னணி பாடகி கே ஜமுனாராணி அவர்களின் குரலில் ஒலித்த பாடல்கள். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் கே வி மகாதேவன் இசையில் பஞ்சு அருணாச்சலம் வரிகளில் காட்டு ரோஜா.

0: நேர்லே நாளை காலை 7:30 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, நாச்சியர்கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் வழங்கும் தன்னிகரற்ற தாய்ப்பால் உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
3: திருமணத்துக்கு தேவையான சீர்வசை பொருட்கள்
4: அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
3: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 ஆரம்பம்.
0: இரவின் நாதமாய் ஒழித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். இன்றைய இரவும் மலரும் நிகழ்ச்சியில் பின்னணி பாடகி கே ஜமுனாராணி அவர்களின் குரலில் ஒலித்த பாடல்கள். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் கண்ணதாசனின் வரிகளில் பொன்னு விளையும் பூமி.

0: நேகலி நாளை காலை 7:30 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, நாச்சர்கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் வழங்கும் தன்னிகரற்ற தாய்ப்பால், உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
3: திருமணத்திற்கு தேவையான சீர்வசை பொருட்கள்
4: அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
3: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் சீமாட்டி சில்ஸ்.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 ஆரம்பம்.
0: இரவு மலரும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் கே.வி. மகாதேவன் இசையில், கண்ணதாசனின் வரிகளில் மக்களை பெற்ற மகராசி.

அம்மாதான் சிறந்தவ எடுத்து சொல்லடி தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி தாமரை தங்கச்சி எங்களுக்குள்ளே எவதான் சிறந்தவ எடுத்து சொல்ல

இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். இன்றைய இரவும் மலரும் நிகழ்ச்சியில் பின்னணி பாடகி கே ஜமுனாராணி அவர்களின் குரலில் ஒலித்த பாடல்கள். நிகழ்ச்சியில் வரும் நிறைவான பாடல் நாயகன் படத்திலிருந்து.

நிறைவு பெறும் நிகழ்ச்சி இரவு மலரும். இன்றைய இரவு மலரும் நிகழ்ச்சியில் பின்னணி பாடகி கே ஜமுனா ராணி அவர்களின் குரலில் ஒலித்த பாடல்களை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 11 மணி. காற்றலையில் நாளை. நாளைய நிகழ்ச்சிகளின் அறிவிப்பு. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ். நாளை காலை 7:30 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, நாச்சியார்கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெண்டல் ஸ்டோர் வழங்கும் தன்னிகரற்ற தாய்ப்பால், உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி வழங்குகிறார் காரைக்கால் பாலூட்டுதல் ஆலோசகர் பிரதிமா கார்த்திக் பாலாஜி அவர்கள். நாளை காலை 6 மணிக்கு குரலோசை நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைதானும் நல்லவை கேட்க படைப்பு சென்னை வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி எசட், காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸின் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாம்பால் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது, வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர், பங்கு பெறுபவர் செல்வன் கே ரக்ஷன், 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம், 7:35 காலை காம்போ, 8:05 திருவாரூர் சீமாட்டி சில்ஸின் துள்ளி வரும் பாட்டு, 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு, 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் முதலில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ, உலக தாய்ப்பால் வார சிறப்பு தொடர், தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் குழந்தை நல சிறப்பு மருத்துவர் டாக்டர் பி ஸ்ரீலதா.

அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை. திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட் தொடரும். 9:45 ஒத்துழையாமை இயக்க தினம் உரை வழங்குகிறார் தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரியின் மேனாள் இணை பேராசிரியர் முனைவர் எஸ் பகவதி பெருமாள் அவர்கள். 10:05 வாழ்க்கையை மாற்றும் வார்த்தைகள் சொல்லரங்கம் நிகழ்ச்சியில். 11:00 வணக்கம் தோழி, 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர், பங்கு பெறுபவர் செல்வன் கே ரக்ஷன். பன்னிரண்டு 55 பன்னிசை ஜோதி என தொடங்கும் மழையூர் எஸ் சதாசிவம் அவர்களின் பாடல். 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. 1:55 மெல்லிசை. 2:05 லஞ்ச் பிரேக். 2:30 சிறுவர் சோலை காரைக்கால் மாவட்டம் கண்ணாப்பூர் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 3:00 திருவாரூர் சீமாட்டி சில்ஸின் எல்எஸ்சி. நான்கு மணிக்கு மனம் விழைதே பங்கேற்கும் நேயர் திட்டச்சேரி எம் எஸ் ஷாகுல் ஹமீத். 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் நண்பேண்டா. மாலை 5:15 கலக்கல் நேரம். 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை. 6:00 பன்னிசை எங்கே என தொடங்கும் தர்மபுரம் பி சுவாமிநாதன் அவர்களின் பாடல். 6:20 நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமது. வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ கோடை வெயிலிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் வழிமுறைகள் குறித்து ஆலோசனை வழங்குகிறார் காரைக்கால் உயிர் வேதியியல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் வி சண்முக பிரியா அவர்கள். 6:45 இசை தூரிகை. 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் மதிப்பு கூட்டலும் மகிழ்ச்சியான வாழ்வும் அரியலூர் உடையார் பாளையம் எஸ் ராஜதுரை அவர்களுடன் நேர்முகம். 8:00 திரையிசை. 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று இந்த வாரம். 8:30 இளைய பாரதம். நாகப்பட்டினம் ஆண்டவர் செவிலியர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 திருவாரூர் சீமாட்டி சில்ஸின் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் இன்சொல் அமது. வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 10:00 இரவு மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். நாளை ஒளிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை காலை 7:00 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரியின் ஆலய தரிசனம். 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். பிற்பகல் 2:00 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம். மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் கானமும். நாளை நமது நிலையம் ஒளிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகளின் அறிவிப்பு கேட்டீர்கள். காற்றலையில் நாளை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: ஃபோன் பண்ணீங்க.
1: ஹலோ, கேக்குதா சார்?
0: ஆ, பேசுப்பா. நீனு
1: கேக்குதா சார்?
0: ஆ, கேக்குது. பேசுறேன். கேக்குதாவா?
1: ஆ, ஹெட்செட்ல கேக்குது சார்.
0: ஓகேவா?
1: ஓகே சார்.